எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனை புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTFM, இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்து பாடல்கள். பிரம்மாவை தரிசிக்க சென்ற நாரதர், சுவாமி, கலியுகத்தில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதம் எது என்று கேட்டார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளை நினைத்து அனுஷ்டிக்கும் விரதமே மேலானது என்று பதிலளித்தார். இதன் அடிப்படையில் புரட்டாசி சனியன்று துளசி நீர் பருகி விரதம் மேற்கொள்வர். புளியோதரை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய நைவேத்தியங்களை பெருமாளுக்கு படைப்பர். இந்த விரதம் அனுஷ்டித்தால் கிரகதோஷம் அகலும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும், செல்வ வளம் பெருகும். நினைத்தது நிறைவேறவும், குடும்ப பிரச்சனை நோய் நீங்கவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மாவிளக்கு ஏற்றுவதாக நேர்ந்து கொள்வார்கள். இந்த நேர்த்திக் கடனை செலுத்த திருப்பதி செல்ல தேவையில்லை. புரட்டாசி சனியன்று வீட்டிலேயே பெருமாள் படம் வைத்து மாவிளக்கு ஏற்றலாம். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் செய்து வெங்கடேச சோஸ்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் போது திருப்பதி பெருமாள் நம் வீட்டுக்கே நேரில் எழுந்து அருள்வதாக ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி அருகிலுள்ள நாராயணபுரத்தை ஆட்சி செய்தவர் தொண்டைமான். இவர் ஒரு நாள் திருப்பதி மலை மீதுள்ள வெங்கடாத்திரிக்கு யானை வேட்டைக்கு சென்றார். வழியில் ஒரு பஞ்சவர்ண கிளியை கண்டார். அந்த தெய்வீக அழகில் ஈடுபட்ட மன்னர் கிளியை பிடிக்க முயன்றார். அந்த கிளி அங்கு வரும் பக்தர்கள் சொல்லும் வெங்கடேசா கோவிந்தா என்ற திருநாமத்தை அடிக்கடி கேட்கும். அதையே திரும்ப திரும்ப சொல்லும். மன்னர் பிடிக்க முயன்றதும் இந்த நாமங்களை சொன்னபடியே பறந்தது. திருப்பதி கோவில் அருகிலுள்ள சுவாமி புஷ்கரணி என்னும் குளக்கரையை அடைந்தது. மன்னரும் விடாமல் சென்றார். கிளியை காணவில்லை. ஆனால் அங்கே வெங்கடேச பெருமாள் வீற்றிருந்தார். பிறகு ஏழுமலையானுக்கு கோவில் கட்டினார். வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் அதிகாலை சுப்பிரபாத சேவை நடக்கும். இந்த சேவையில் வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் ஆகியவற்றை தாளபாக்க அன்னமாச்சாரியா வம்சத்தினர் பாடுவர். அதன் பின் கீர்த்தனைகள் பாடப்படும். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவரால் எழுதப்பட்ட சுப்பிரபாதம் கேட்டே பெருமாள் துயில் எழுந்தருகிறார். அப்பொழுது பெருமாளுக்கு பசும்பால், வெண்ணெய், சர்க்கரை கலந்த நைவேத்தியம் படைத்து தீப ஆராதனை நடத்தப்படும். இதற்கு நவநீத ஆரத்தி என்று பெயர். பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் பொழுது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்களது செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கிற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில் தான் கிதியோன் என்பவர் கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனத்தை சத்துருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புவேன் என்றார். நான் எப்படி இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் அல்லது சமாளிக்க முடியும் என அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருக்கலாம். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கிய விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல போகிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனையை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கிவிடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதில் அளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்காக.

வைகறை நாதத்தில் இனி தொடர்வது ஒரு இஸ்லாமிய பாடல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் காணலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அமைதியான அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு, மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவருடைய நற்செயலையும் நான், அதாவது அல்லாஹ், வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாயினும் சரி, பெண் ஆயினாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆண் ஆயினும் பெண் ஆயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் கவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து கூறியுள்ளார். பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு சில உரிமைகள் உள்ளதைப் போல என்பது அவருடைய கருத்தாகும். இனி தொடர்வது பாடல்.

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவர் நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாலும் சரி, பெண்ணாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து சொல்லியுள்ளார். பொதுவாக நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல என்பது அவருடைய கருத்து. அவர் பெண்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் வரையறுத்துள்ளது. இது பற்றிய ஒரு வசனம், நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளரின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின் அதாவது சேலை முந்தானையை தங்களின் மீது தொங்க விட்டுக் கொள்ளட்டும், அதாவது இழுத்து போர்த்து கொள்ளுதல். அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்குமே இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறது. இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலையும் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள். அதுவே மன அமைதிக்கான வழி. மனம் இருப்பவனுக்கு மான உணர்வும் தனம் இருப்பவனுக்கு தான சிந்தனையும் இருக்க வேண்டும். தீமை செய்ய மனிதன் அஞ்ச வேண்டும். மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. செய்த தர்மத்தின் பலன் இப்பிறவி மட்டுமல்லாமல் மறுமையிலும் துணையாக நிற்கும். எளிமையாக வாழ முயலுங்கள். தேவையை குறைத்துக் கொள்வதே நிம்மதிக்கான வழி. தற்பெருமை கொள்ளாதீர்கள். நான் சிறியவன் என்று எப்பொழுதும் எண்ணுங்கள். அன்பால் பிறரை திருத்த முயலுங்கள். கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடுங்கள். ஓய்வு நேரத்தையும் பயனுள்ள வழியில் செலவழியுங்கள். நியாயமான வழியில் பணம் தேடுங்கள். பிறருக்கு இயன்ற உதவியை செய்ய முயலுங்கள். பிறரது குறைகளை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகத்திற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியது இருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். பொருளாதார நிலைக்கேற்ப தினமும் தர்மம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுங்கள். இரவு தூங்கும் முன் அன்றன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகுங்கள். பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது உலகத் தமிழர்களின் வானொலி, இணைய வானொலி, இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது குங்குமப்பூ. இது தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது என்றாலும் முறையாக கிரீஸ் நாட்டில்தான் முதலில் பயிரிடப்பட்டது. இத்தாவரத்தின் உலர்ந்த பூதான் மருந்து, உணவுப் பொருளாக பயன்படுகிறது. மணம் மிக்கது. லத்தீன் வார்த்தையான சாஃப்ரனம் என்னும் வார்த்தையில் இருந்துதான் சாஃப்ரான் வந்தது. ஒரு சிலர் அரபி வார்த்தை ஜஃபரான் இருந்து வந்திருக்க வேண்டும் என்றும் நம்புகிறார்கள். ஜஃபரானுக்கு அரபு மொழியில் மஞ்சள் என்று பொருள். ஈரானில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட ஓவியங்களில் குங்குமப்பூவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுமேரியர்கள் மருந்து பொருளாக பயன்படுத்தியுள்ளனர். பழைய பாரசீகத்தில் நெசவு தொழிலில் குங்குமப்பூ நாரிலிருந்து ஆடைகள் தயாரித்திருக்கிறார்கள். இதிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியங்கள் மருந்து பொருளாகவும் குளியலுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. தற்காலத்திலும் துணிகளுக்கு சாயம் ஏற்றவும் வாசனை பொருளாகவும் இந்தியா, சீனா நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது. 90% குங்குமப்பூவை ஈரான் தான் உற்பத்தி செய்கிறது. ஊதாவும் நீலமும் சேர்ந்த கலரில் உள்ள பூக்கள் பூ மலர்ந்த பிறகு 3 சூலக முடிகளே இருக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு பூவிலிருந்தும் சேகரிப்பார்கள். இதனால் சுமார் 450 கிராம் கிடைக்க 80,000 மலர்கள் தேவைப்படுகின்றன. எனவே இதனுடைய விலையும் கூடுதல். நிறைய கனிமச்சத்து பொருட்கள் நிறைந்துள்ளது. அதாவது கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், இரும்பு, தாமிரம், செலினியம், மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் அடங்கியுள்ளது. முக்கிய விட்டமின்களான ஏ, சி, ஃபாலிக் ஆசிட் குங்குமப்பூவில் அடங்கியுள்ளன. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பூ விளைகிறது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

0: ஆரோக்கிய குறிப்புகளும் நலம் பேணும் நேரமும். உலகில் அதிகம் விளையும் தானியம் எது? உயிரி எரிபொருளினால் உலகிலேயே அதிகம் விளைவிக்கப்படும் தானியமாக மக்காச்சோளமே உள்ளது. கோதுமைதான் முதலிடத்தில் இருந்தது, அந்த இடத்தை மக்காச்சோளம் இப்பொழுது பிடித்துள்ளது. இந்தியாவில் மக்காச்சோளத்தின் இலைகள்தான் பாரம்பரிய சூயிங்கமாக பயன்படுத்தப்பட்டது. உலகின் மக்காச்சோள உற்பத்தியில் பெரும் பங்கு கால்நடைகளுக்கு உணவாகிறது, மீதி உயிரி எரிபொருள்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்காச்சோளம் மட்டுமே ஒரே உணவுப் பொருள் என்ற நிலை ஏற்பட்டு வருவதால் பிற விவசாயிகள் மக்காச்சோள எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். முகத்துக்கு அழகு தரும் எலுமிச்சை. எலுமிச்சை அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் பெரிய அளவில் உள்ளது. இது சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது. அதிலும் இவை சருமத்திற்கு மிகவும் சிறந்தது. ஏனெனில் இவை சருமத்தில் இருக்கும் அனைத்து கிருமிகளையும் எளிதில் நீக்கிவிடும். இதற்கு காரணம் இதில் உள்ள சிட்ரஸ் அமிலம்தான். எனவேதான் பல்வேறு அழகு சாதன பொருட்களில் எலுமிச்சை பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் எலுமிச்சையால் தயாரிக்கப்படும் பிளீச் அல்லது ஸ்க்ரப் போன்றவற்றை செய்தால் சருமத்தில் அழுக்குகளால் உருவாகும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றை நீக்கிவிடலாம். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றிற்கு இதை பெரிதும் பயன்படுத்துகின்றனர். அதனால் அவர்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று ஃபேஷியல் செய்து கரும்புள்ளிகளை நீக்குகின்றனர். என்னதான் அழகு நிலையங்களுக்கு சென்று முகத்தை அழகுபடுத்தினாலும் அதில் உள்ள கெமிக்கல் கலந்துள்ள சருமத்திற்கு பாதிப்பையே ஏற்படுத்தும். எனவேதான் எப்பொழுதும் இயற்கை பொருட்களே சிறந்தது. இதிலும் எலுமிச்சை இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும். எலுமிச்சம்பழத்திற்கு ஒரு மாற்று பொருள். வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழத்தை தேவைக்கு அதிகமாக உள்ளதால் விலையும் அதிகமாக இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு மாற்றாக சிட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றனர். செயற்கை குளிர்பானங்களில் புளிப்பு சுவைக்காகவும் பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகளில் பதப்படுத்தும் பொருளாகவும் சிட்ரிக் அமிலமே சேர்க்கப்படுகிறது. வெண்ணிற படிக வடிவம் உடைய இந்த சிட்ரிக் அமிலத்தின் அளவு குறித்து ஆசிய நாடுகளில் சில தர நிர்ணய வழிகாட்டியை அறிவித்துள்ளன. சில நாடுகளில் சிட்ரிக் அமிலத்தின் அளவு ஒரு கிலோவுக்கு 25 கிராம் என்ற அளவில் உள்ளது. இப்பொழுது நலம் பேணலாம். வயிற்று பிரச்சனைகளுக்கு. வெளி உணவுகளால் ஏற்படும் ஃபுட் பாய்சன் மற்றும் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து சீரகம் விடுவிக்கும். அதிலும் உடனடி நிவாரணம் கிடைக்க ஒரு டம்ளர் நீரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி 1 சிட்டிகை உப்பு சேர்ந்து கலந்து தினமும் 2 வேளை குடிக்க வேண்டும். தேனில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது அஜீரண பிரச்சனைக்கு தீர்வளிக்கும். அதற்கு தினமும் பலமுறை 1 டீஸ்பூன் தேனை உட்கொண்டு வாருங்கள். பிரச்சனையை தவிருங்கள். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: அப்படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

டிம்னீஷியா என்பது என்ன, அதனால் ஏற்படும் பின் விளைவுகள், இதன் அறிகுறிகள் மற்றும் இதில் வகைகள் உள்ளதா, இதன் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே அதை பற்றி, இவற்றை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் காணலாம். டிம்னீஷியா என்பது ஒரு தனி குறைபாடு அல்ல, மூளையின் திசுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் சேதம் காரணமாக வரும் பிரச்சனையே. இந்த சேதத்தால் மக்கள் அல்சைமர் அல்லது பார்க்கின்சன் போன்ற மூளைச்சிதைவு குறைபாடு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். ஞாபக மறதி, மனநிலை மாற்றங்கள், சிந்தித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதலில் சிரமங்கள், பிரச்சனைகளை தீர்க்க இயலாமல் சிரமப்படுதல், மொழி குறைபாடுகள் போன்றவை இதன் அறிகுறிகள். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை செய்ய இயலாமல் சிரமப்படுகின்றனர். ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் 38 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2030 ஆண்டிற்குள் இந்த எண் 2 மடங்கு ஆகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். இதற்கு வகைகள் உள்ளதா என்றால், ஆம், பல வகைகள் உண்டு. இவை ஒவ்வொன்றுக்கும் அதை உண்டாக்கும் நோய் அல்லது நிலையின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி, டிம்னீஷியாவின் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே, அது உண்மையா? டிம்னீஷியாவின் மிக பொதுவான வகை இது. இதனால் அல்சைமர் குறைபாடு ஏற்பட்டு பொதுவாக 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு மெதுவாக வளர்கிறது. மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றன. ஒரு கட்டத்தில் ஞாபக சக்தி மொழி தீர்மானம் எடுத்தல் மற்றும் வெளிசார்ந்த திறன்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியில் செயல்படுவதை நிறுத்திவிடுகின்றன. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன என்று பார்த்தால், லெவிபாடிஸ் என்றால் மூளையில் காணப்படும் அசாதாரணமான புரதக்கட்டிகள் ஆகும். இந்த வகை டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ராபிட் ஐ மூமெண்ட் REM எனப்படும் நிலையும் பொதுவாக காணப்படுகிறது. இவர்களுக்கு தூக்க குறைபாடும் ஏற்படலாம். இவ்வகை டிம்னீஷியா 40 முதல் 65 வயதுடையவர்களை பாதிக்கிறது. இந்த குறைபாடு கொண்டவர்களுடைய மூளையின் முன் மற்றும் டெம்போரல் லோப்களில் உள்ள நரம்பு செல்கள் சிதைய தொடங்குகின்றன. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் குறைந்தாலோ அல்லது தடுக்கப்பட்டாலோ அதன் மூலம் மூளை சேதமடைந்து இந்த வகை டிம்னீஷியா ஏற்படக்கூடும். பக்கவாதம், இதய வால்வுகளில் நோய் தொற்று அல்லது பிற வாஸ்குலர் பிரச்சனைகளால் மூளை சேதமடையலாம். இதற்கு சிகிச்சை என்னென்ன? டிம்னீஷியா நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக டிம்னீஷியா பற்றிய புரிதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். சிகிச்சையாக சோல்ஃபிடின் மாத்திரைகளை வழங்கலாம். தூக்கத்திற்கு ஆன்டி சைக்ரியாட்டிக் மாத்திரைகளை, விட்டமின் ஹாலோபெரிடால் மாத்திரைகள் டிம்னீஷியாவின் பாதிப்புகளை குறைக்க உதவும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இது எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். நூலகம் அறிவாகுமா? புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார், உய்த்தகமெல்லாம் நிறைப்பினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே, பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. புத்தகங்களை படிப்பதனால் லாபம் உண்டு, வாங்கி அடுக்குவதனால் பயன் ஏதும் இல்லை. புத்தகங்களை இரவல் வாங்க நேர்ந்தாலும் அவற்றை படித்தால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். வாங்கி அடுக்கி வைத்தால் அறிவு தலையில் ஏறிவிடாது, புத்தக சுமை மேல் தூசிதான் ஏறும். தன் வீட்டில் புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் சுவை இருக்கும் இடம் தேடி நடையாய் நடந்து அவற்றை கேட்டு வாங்கி படித்து பயன் பெறுபவர்கள் இருக்கிறார்கள். புத்தகங்கள் எழுதப்படுவதன் பயனே அதுதான். புத்தகங்களின் அருமை உணர்ந்தவர்கள் அவற்றை எப்படி தேடி பிடித்து படிப்பது இயல்பு என்பதற்காக இதை இங்கே சொல்லலாம். அறிந்து கொள்வதன் நாட்டம் மனிதனை புத்தகங்களை தேடுவதில் பெறுவதில் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தூண்டுகிறது. பல துறைகளில் நாட்டம் கொண்டு புத்தகங்களை வாங்கி படிப்பவர்கள் எவ்வளவு பயன் பெறுகிறார்கள் என்று சொல்லித் தெரிவதில்லை. அது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஆகும். செல்வத்தில் தூங்கி தாமேயும் இன்புறார், தக்கார்க்கு நன்று ஆற்றார், ஏமாஞ்சார் நன்னெறியும் சேர்கலார், தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளை போக்குவார் புல் அறிவினர். கோபம் வரும்பொழுது சிலரை பார்த்து அட அறிவு கெட்டவனே என்கிறோம். அறிவுள்ளவராக இருப்பினும் நமக்கு தேவையானதை அந்த நேரங்களில் செய்யாமல் போனதால் அவரை அறிவு கெட்டவனே என்கிறோம். உண்மையிலேயே அறிவு கெட்டவர்கள் என்போர் யார் யார்? இந்த நாலடியாரின் பாடலின்படி, எவ்வளவு செல்வம் வைத்திருந்தும் அதனால் சிறிதும் இன்பம் அனுபவிக்க மாட்டாதவர்கள், உரியவர்களுக்கு நல்லது செய்யாதவர்கள், தமக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்காதவர்கள், நம்முடைய செல்வத்தில் மயங்கி அதனை தான் மட்டுமே அனுபவித்தபடி வாழ்வை கழிப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் செல்வத்தின் பயனே ஈதல் என்ற குறளை அறியாதவர்கள், அறிந்திருந்தும் மதிக்காதவர்கள். செல்வத்தை சேர்த்து வைத்த பயன் இல்லை, தாமும் அனுபவிக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். இறைக்கின்ற கிணறுதான் ஊறும் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது ஒரு பழமொழி. அதுதான் தக்காருக்கு நல்லது செய்வது. இதையெல்லாம் செய்யாது செல்வம் சேர்த்து சேர்த்து அதன் அளவில் மயங்கி நல்ல செயல்களை செய்யாமல் காலம் தாழ்த்தி வாழ்நாட்களை போக்குபவர்கள் புல்லறிவாளர்கள் என்கிறார் நாலடியார் ஆசிரியர். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைப்பவர்களை பாவிகால் என்று அழைக்கிறார் அவ்வையார். பணத்தின் பயனை நாம் அனுபவிக்க வேண்டும், முடிந்தவரை பணத்தின் பயனாகிய இன்பத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உரியவர்களுக்கு நன்மை செய்வதே ஓய்வுக்கும் உயர்வுக்கும் வழி. இத்துணை நல்ல பண்புகள் ஒருவரிடம் இருந்தால் ஸ்வர்க்கம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த வாழ்க்கையே எல்லா வகைகளிலும் இன்பமாக இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலோடு இணையலாம்.

குட்டி கதை கேட்போமா? ஒரு குருநாதர் தன் சீடர்களிடம் வைகுண்டம் எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். தலைமை சீடன், சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் இரண்டுக்கும் அப்பால் வெகு தொலைவில் இருக்கிறது என்றான். குருநாதர் சிரித்தார். சரி, கைலாயமாவது எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு இன்னொரு சீடன், குருநாதா, வைகுண்டத்திற்கு நேர் எதிரில் உள்ளது என்றான். குருநாதர் மீண்டும் சிரித்தார். சீடர்கள் விழித்தனர். நீங்கள் சொல்வது தவறு. கூப்பிடு தூரத்தில் வைகுண்டமும் கைக்கு எட்டும் தூரத்தில் கைலாயமும் இருக்கிறது என்றார். சீடர்களுக்கு அவர் சொன்னது சரிவர விளங்கவில்லை. கஜேந்திரன் என்னும் யானை முதலையிடம் சிக்கிய போது ஆதிமூலமே என்று பெருமாளை அழைத்தது. குரல் கேட்டதும் கருட வாகனத்தில் ஓடோடி வந்தார் பெருமாள். அதுபோல மார்க்கண்டேயர் மீது யமன் பாசக்கயிறை வீசியதும் கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். பக்தனுக்கு உதவ சிவன் அந்த லிங்கத்திலிருந்தே வெளிப்பட்டு யமனை உதைத்தார். வைகுண்டமும் கைலாயமும் எங்கோ இல்லை, பூலோகத்தில் கூப்பிடு தூரத்தில் தான் உள்ளன என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன என்றார் குருநாதர். விஷ்ணு பக்தரான கனகதாசர் என்பவர் வியாசராய குருவிடம் படித்தவர். கனகதாசருக்கு கடவுளிடம் பேசும் சக்தி இருந்தது. இதை அறிந்த விஜயராஜர், கனகதாசா, நம் குருகுலத்தில் யார் யாரெல்லாம் வைகுண்டம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை கடவுளிடம் கேட்டு சொல் என்றார். குருநாதா, இன்றிரவே கேட்டு நாளை பதில் சொல்கிறேன் என்றார் கனகதாசர். மறுநாள் கனகதாசரின் பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர். வியாசராயர் ஒவ்வொரு சீடராக காட்டி வைகுண்டம் போவாரா என்று கேட்டார். இல்லை என சொல்லிக்கொண்டே வந்தார் கனகதாசர். கடைசியாக, நான் வைகுண்டம் போவேனா என தன்னையே கேட்டார் வியாசராயர். அதற்கும் இல்லை என்றார் இவர். திகைப்பில் ஆழ்ந்த குருநாதர், நீ போவாயா என்று கேட்டார். அதற்கும், நான் போனால் போவேன் என்றார் தாசர். ஆணவத்தின் உச்சத்தில் கனகதாசர் இப்படி பேசுவதாக அனைவரும் எண்ணினர். அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அவர், நான் என்னும் அகந்தை எண்ணம் நம்மை விட்டு போனால் மட்டுமே வைகுண்டத்தை அடைய முடியும் என்பது பெருமாளின் பதில். அதையே நான் போனால் என்று குறிப்பிட்டேன். நான் போனால் போவேன் என்று குறிப்பிட்டார். இணைந்திருங்கள். இது MTR FM.

வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களையெல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்லத் தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் புதிய தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லனச் சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

வாடுகின்றது.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எம்டிஆர் பொம்மோடு இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, இதோ இதய ராகங்கள் உங்களுக்காக படைக்க வரும் நான் தினகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து குரலாச்சிரி காளிதாஸ். எப்பொழுதும் எம்டிஆரோடு இணைந்திருங்கள், இனிமையான பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இன்றைய இதய ராகங்களில் முதல்வதாக வருகின்ற பாடல், ராசாவே உன்னை நம்பியிட திரைப்படத்தில் காலை நேர ராகமே

இசையோடு இந்த உலகம் திரளும் போது இதில் வாழும் உயிர்கள் இசை கேட்டு மயங்காமல் இருக்குமா? எம்டிஆரின் இதயராகங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அடுத்து வருகின்ற பாடல் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் கண்ணின் மணியே என்று தொடங்குகின்ற பாடல்

அன்றும் இன்றும் என்றும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பாடல்களால் ஈர்க்காத இதயங்கள் இல்லை. அப்படி இந்த திரைப்படங்களில் வந்த பாடல்களிலிருந்து மறக்காத பழைய பாடல்கள் போலவே இடைக்கால பாடல்களும் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கின்றது என்பது உண்மைதான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலி. எம்டிஆர் வானொலியில் அடுத்து வருகின்ற பாடல் மனதனின் மறுபக்கம் என்ற திரைப்படத்தில் சந்தோஷம் சந்தோஷம் என்று தொடங்குகின்ற பாடல்.

எம்டிஆர் பொம்மோடு இணைந்து இதய ராகங்கள் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, பல சந்தர்ப்பங்களில் பல அறிஞர்கள் தன்னுடைய கருத்துக்களை பழமொழி வாயிலாக கூட சொல்லியிருப்பார்கள். அவர்கள் அனுபவமே பழமொழியாக வந்திருக்கும் இல்லையா? இலங்கை நாட்டில் கூறுகின்ற பழமொழிகள் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்கள் இடையும் வரிசைப்படுத்தி சொல்லலாம் என்றிருக்கின்றோம். பொன்னாலான ஆயுதத்தால் குத்திய குத்தும் மற்ற எந்த ஆயுதங்களையும் போலவே வலி நிறைந்தது. பொன்னாலான ஆயுதத்தால் குத்திய குத்து கூட மற்ற எந்த ஆயுதங்களையும் போலவே வலி நிறைந்ததுதான். இந்த பழமொழியோடு அடுத்து கேட்கின்ற பாடல் ஜேதம் புதிது என்ற திரைப்படத்தில் புத்தம் புது ஓலை வரும் என்ற பாடல்.

இலங்கை பழமொழி இன்னொன்று, உன் மகன் நல்லவனாக இருந்தால் நீ ஏன் சேவிக்க வேண்டும்? உன் மகன் நல்லவனாக இருந்தால் நீ ஏன் சேமிக்க வேண்டும்? உன் மகன் தீயவனாக இருந்தால் அவனுக்காக நீ ஏன் சேமித்து வைக்க வேண்டும்? இது பழமொழி. அடுத்து வருகின்ற பாடல் பாண்டி நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்தில் உன் மனசில் பாட்டுத்தான் இருக்குது என்கின்ற அற்புதமான பாடல்.

இன்னும் அன்பான உறவுகளே, எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்களா? இந்த வார பாடல்கள் அனைத்தும் சின்னக்குயில் சித்ரா அவர்கள் வழங்கிய பாடல்கள். அவரது பாடல்களில் ஒரு மகத்துவம் உண்டு. அந்த வகையில் அவர் பாடல்களில் சிலவற்றை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடலுக்கு முன் ஒரு பழமொழி, குழந்தைக்கு சோறு கொடுத்தால் தாய்ப்பாலை மறப்பான். குழந்தைக்கு சோறு கொடுக்க ஆரம்பித்தால் தாய்ப்பாலை மறக்கும். பெண்ணுக்கு கணவன் வந்தால் தன் தாயை மறப்பாள். ஒரு பெண்ணுக்கு கணவன் வருகின்ற போது தன் தாயை மறப்பாள். இது பழமொழி. இதே ரகங்களில் அடுத்து வருகின்ற பாடல் பாண்டித்துறை என்ற படத்தில் என்னை மறந்த போதும் என்று தொடங்குகின்ற பாடல்.

இதய ராகங்களில் அடுத்து நீங்கள் கேட்கின்ற பாடல் அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்தில் நின்று கோரி வரணும் என்ற பாடல். அதற்கு முன் கெட்டுவதில் 50 நாக்குகள் படைத்தவன் கூட ஒரு நாக்கு படைத்த பெண்ணிடம் நிகராக முடியாது. திட்டுவதில் 50 நாக்குகள் படைத்தவன் கூட ஒரு நாக்கு படைத்த பெண்ணிற்கு நிகராக நிற்க முடியாது. இப்படி கூறுகிறது இலங்கை பழமொழி. சரி, பாடலை கேட்போமா?

கனடா நாட்டிலிருந்து வருகின்ற மொன்றியல் தமிழ் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளை, என்றென்றும் நீங்களும் எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்க வேண்டுமா? www.mtrfm247 என்கின்ற இணையதள முகவரி மூலமாக நீங்கள் எந்நேரமும் கேட்டு மகிழலாம், நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதே ராகங்கள். இதே ராகங்களில் அடுத்து வருகின்ற பாடல் பூவே பூச்சிடவா என்ற திரைப்படத்தில் சின்ன குயில் பாட்டு கேட்குது என்ற பாடல்.

யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களிடம் ஒரு கேடயம் இருக்க வேண்டும். அது என்ன கேடயம் தெரியுமா? நீங்கள் அவர்களிடத்தும் காட்டும் அன்புதான். நீங்கள் அவர்களிடத்தும் காட்டும் அன்பே உங்களுக்கு கேடயமாக அமைகிறது மற்றவர்களுக்கு உங்களை துன்புறுத்தும் போது. இந்த பழமொழியோடு அடுத்து நாம் கேட்கின்ற பாடல் ஒரு பக்தி பாடல். பாளையத்தம்மன் என்ற திரைப்படத்தில் பாளையத்தம்மா நீ பாச விளக்கு என்கின்ற உணர்ச்சிகரமான பாடல்.

சுய கட்டுப்பாடு ஒருவனை இறைவனத்தில் சேர்க்கிறது. உரையாடல் காதுகளின் உணர்வு. நல்ல உரையாடல் நல்ல படுக்கையை விட மேலானது. இந்த பழமொழியோடு இதே ராகத்தில் அடுத்து வருகின்ற பாடல் கோகுலத்தில் சீதை என்ற திரைப்படத்தில் கோகுலத்தில் கண்ணா என்று தொடங்குகின்ற பாடல்.

நல்லது நண்பர்களே, இதுவரை இதே ராகங்கள் மூலம் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். எம்டிஆர் எஃப்எம் எந்நேரமும் உங்களுக்கான நிகழ்ச்சிகளை வானலைகளில் தவழவிட்டு கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஏன் உங்கள் வேலை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கூட உங்களோடு துணையாக நிற்கும் தோழன் எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் ஒவ்வொருவரும் கேட்கின்ற உளமார்ந்த தமிழ் எஃப்எம். இதற்காக நிகழ்ச்சியில் மற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவது நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து உங்கள் குரலாச்சிரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் கான சரஸ்வதி பி சுசீலா பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகவர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ராணி சம்யுக்தா என்ற படத்திலிருந்து பாவை உனக்கு சேதி தெரியுமா, அலைகடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பஞ்சவர்ண கிளி என்ற படத்திலிருந்து தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திலிருந்து ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னஞ்சிறு உலகம் என்ற படத்திலிருந்து புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி என்ற இனிய பாடல்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவும் பொட்டும் என்ற படத்திலிருந்து எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா என்ற இனிய பாடல்.

காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணமா பாசமா என்ற படத்திலிருந்து மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குலமகள் ராதை என்ற படத்திலிருந்து இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு 1 என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் நாடு என்ற படத்திலிருந்து ஆடை முழுதும் நனைய நனைய மலை அடிக்குதடி என்ற இனிய பாடல்.

குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரு வல்லவர்கள் என்ற படத்திலிருந்து காவிரி கரையின் தோற்றத்திலே கானம் வந்தது தோழியரே என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீல வானம் என்ற படத்திலிருந்து ஓஹோஹோ ஓடும் எண்ணங்களே என்ற இனிய பாடல்

திருக்குறள் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரச கட்டளை என்ற படத்திலிருந்து என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊட்டி வரை உறவு என்ற படத்திலிருந்து தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது என்ற இனிய பாடல்.
1: தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியின் நிறைவாக உயர்ந்த மனிதன் என்ற படத்திலிருந்து அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் கான சரஸ்வதி பி சுசீலா பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காட்டலையிலே உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வளமை போல நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சேதுபதி என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கும் பாடல் கொஞ்சி பேசிட வேண்டாம் என்ற வரியெடுத்து முதல் வரியாக குறி முழுவதையும் பாடும் வேளையிலே ஆங்கிலேய நாடான அருள்மோகனின் பாடலாக கேட்போம்.

ஏய் என்னடி, ஒன்று புள்ளி தூக்கில பேக பிடி, பார்த்துட்டு இருக்கா? ஏய் என்னடி, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோன்ல பேசி முடிச்சு.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல், மின்சார கண்ணா திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடனே டிராம்சி தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம் என்று கூறும் ஸ்வப்னா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாடல், ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆடல், இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் நெஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

அவரை தொடர்ந்து வரும் பாடலை கனடாவில் இருந்து மோன்றியால் மாநகரம் தனுஷனின் பாடலாக கேட்போம். யாரோ என் நெஞ்சில் என்ற வரி குட்டி என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்து அனுப்பிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கனடா என்றவுடன் அல்பர்டா மாநிலம் சாந்தினியின் பாடலும் கேட்க கிடைக்கின்றது. கனா கண்கிறேன் கனா கண்கின்றேன் என்ற ஆனந்த தாண்டவம் திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல். ஒலிக்கின்றது, கேட்போம்.

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடர இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் சகியே சகியே என்று யூத் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தந்திருக்கின்றார். மேலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி ரஜினி முருகன் திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். உண்மையிலே ஒரு கண்ணு என்று பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

இவரோடு இணைந்துதான் மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேதீஸ் நீண்டகால உறவு இசைப்பானம் செய்கின்றார். எங்களோடு பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்தது இல்லையே என்று மதராசிப்பட்டினம் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அவரோடு இணைந்து அவர் தந்த பாடலாக

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பமாக வரும் அடுத்த பாடல் மீண்டும் கனடா மண்ணிலிருந்து வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல். தங்க மகன் திரைப்படத்து பாடல் என்ன சொல்ல ஏது சொல்ல என்று பாடும் வேளை செவி மடுப்போம்.

இதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் வங்குவர் மாநிலம் கனடா வசந்தியின் பாடல். உன்னாலே என்னாலும் என்ற தொறி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார், ஒலிக்கின்றது இங்கே.

இவர்களோடுதான் வன்பவர் மாநிலத்து காஞ்சனாவும் தந்திருக்கின்றார். நீதானே நீதானே என்ற மெர்சல் திரைப்படுத்து பாடலை

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் பார்வை யுவராணி கண்ணூவியம் என்ற அற்புதமான ஒரு காவிய பாடல், சிவந்த மண் என்ற திரைப்படத்திலே பாடிய பாடலை இன்று சிங்கார பூமி சிங்கப்பூரில் இருந்தும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார்.

தொடர்ந்து ஐரோப்பிய மண்ணிலிருந்து நிரேஷன் தந்த பாடலையும் கேட்போம். என்னாச்சு ஏதாச்சு என்ற த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா என்ற திரைப்படத்து பாடலை ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடகம் இருக்குமல்லவா. நலம் நலமறிய ஆவல் என்று காதல் கோட்டை திரைப்படத்தில் பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து இன்று கேட்கின்றார். நாங்கள் அனைவரும் நலம் உங்கள் நலம் அறிந்தோம் என்று கூறி சொல்வோம் அந்த பாடல் மூலம். இறுதி

மற்றொரு பாடலை கனடாவில் இருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேன ஆசான் அவர்கள் வளமை போல உன்னை பார்த்த பின்பு நான் என்ற பாடலை தந்து காதல் மன்னன் திரைப்படம் என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார். அன்பு

நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை இன்றைய பாடல்களை மகிழ்வோடு நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் வேளையிலே வாழ்வோம் அன்போடு தமிழோடு என்று கூறி செல்லும் நான் சென்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்று ஒலிக்கும் நீர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் லட்சுமி கல்யாணம் திரைப்படத்து பாடல். ராமன் எத்தனை ராமனடி என்று அடியெடுத்து பாடுகின்றது அந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகளே சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல உங்களோடு இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் கேட்கும் வேளையில் நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது முதல் பாடல்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல். மீண்டும் மறைந்த பாரதி ராஜா அவர்கள் இயக்குநரின் எண்ணத்தை நாங்கள் நினைக்கும் வண்ணம் ஒரு பாடல் ஜென்சி அவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என்று வரியெடுத்து அந்த பாடலை உணர்வோடு கேட்டிருக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடர்ந்து வரும் பாடல். இந்த நிலைமை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல் என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடல் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கின்றார்கள். மகளே மஞ்சுளா, உங்கள் பாடல் பவானி திரைப்படத்தில் ஒலித்தது, இன்று இங்கும் ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். இந்த பாடலை ஆஷா போஸ்லி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். 1987 ஆண்டு எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலே என்றும் என்னோடு இணைந்து என்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் நண்பர்களும் கேட்கின்றார்கள். பாடல் பட்டுப்பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்று கூறி செண்பகமே செண்பகமே என்று பாடுகின்றது.

0: தொடரும் பாடலும் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்களினால் பாடப்பட்ட பட்டுப்பூச்சி போல எத்தனை வண்ணம் என்று கூறி செண்பகமே செண்பகமே என்று தொடர்ந்து பாடுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்காக. அவர் இந்த பாடலை தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கின்றார்.
1: பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும்.
2: பால் கரகத்துக்கு ஏற்பாடு பண்றனா பாட்டு பாட ஆரம்பிச்ச
3: படிய வைக்கும் போது குறுக்கு பேசக்கூடாது.
2: பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ நடத்துக்கு நடத்து.
1: நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம்.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

சோலை கொல்ல காட்டுக்குள்ள என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தர்மசக்கரம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சொன்னராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் நாள் ஒரு பாட்டு பால்நிலாவில் நீற்று. இனிமையான பல்லவி அல்லவா, தொடர்ந்து சரணங்களையும் கேட்பதற்காக ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

ஒலிக்கும் பாடலுடன் தான் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று கூறி. இன்றைய தின வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறிக்கொண்டு இவரோடு இணைந்து கேட்கின்றார்கள் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், கேட்கும் வேளையில் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்துள்ளார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேர் நேரத்திற்கான பாடல் வரிசையிலே அடுத்து வரும் ஒரு பாடல் வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு என்று வரியெடுத்து வீரத்திரும் அதன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

இனிமையான இதமான தித்திக்கும் தேனான பாடல்களாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேரத்தில் அடுத்து ஒரு பாடல் பாட வருகின்றது. நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் இருந்து. தேவன் கோவில் தீபம் ஒன்று என்று பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று நீண்ட கால உறவு, நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்திருக்கின்றார் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் வளமை போல என்றும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை வணைத்து கேட்கும் வேளை அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடல் எனக்கொரு சிநேகிதி சிநேகிதி என்று பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் ஒன்று திருமலை திரைப்படத்தில் பாடுகின்றது. இந்த பாடல் வளமை போல நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோஜ் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். வளமை போல என்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல் என்னை தொடர்ந்தது என்ற வரியோடு மாமியார் வீடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்த பாடலை, எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்று நீங்காத நினைவு திரைப்படத்து பாடலை ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டி ராம்ஜி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

கங்கை ஜமுனை என்ற வரியை முதல் வரியாக கொண்ட இமயம் என்ற திரைப்படத்து பாடல் பாட இருக்கின்றது. மேலும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி, நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் கண் ரெண்டும் என்று ஆரம்பிக்கும் பாடல் பொறியாளன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து நான் உங்கள் ரசிகன் திரைப்படத்து பாடலை கேட்க வைக்கின்றார் சாந்தினி. பூவே இளம் பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் கனடா மண்ணிலிருந்து ஒலிக்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து ஐயோ இன்று என் வானில் என்ற வரியை பல்லவியாக கொண்டு இருக்கு ஆனா இல்லை என்ற திரைப்படுத்த பாடலை இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியோடு இணைந்து வரும் காஞ்சனா, நீங்கள் தந்த பாடல் வெட்டு அதை வெட்டு என்று இன்று என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்ந்து வசந்தியின் பாடலை கேட்டு மகிழ்வோமா? நெத்திலி குழம்பிற்கு என்ற பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்து பாடல் தான் வசந்தி, நீங்கள் தந்த பாடல்.

ராத்திரி நேரத்திலே உங்க ஆசை தீர நான்.

தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் சர்வதேச நேயர் விருப்பம். தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி, உங்கள் பாடலை கேட்போம். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல். ஒலிக்கின்றது கேட்போம்.

0: நீண்ட கால உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் கேதீஸ் தந்த பாடலும் வெண்ணிலவே வெண்ணிலவே என்று கண்ணன் பெருவான் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.
1: யாராவது ஒருத்தர் பாடுங்க.

காதல் கிளி இவள் வந்தாள் என்ற வரியை முதல் வரியாக பல்லவியிலே தரும் பாடல். நல்லதே நடக்கும் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று காற்றலையில் கேட்டு மகள வைக்கின்றார் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இந்த பாடல்கள் அத்தனையும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையே நாங்கள் கேட்கும் வேளை சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக தித்திக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வருகின்றது.

உள்ளம் மகளும் பாடல்களை கேட்கும் வேளையிலே சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் தந்திருக்கின்றார். தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பட்டுச்சேலை காத்தாட என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இங்கே ஜெனீவா நகர் நிரோஷனின் பாடலையும் கேட்போம். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார். பிச்சுவா கத்தி திரைப்படத்திலிருந்து என்ன சொன்னா என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

ஐரோப்பா கண்டம் என்றவுடன் இன்று சில மணி நாடு சென்றிருக்கும் எங்கள் அன்பு என்னவளின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. உன்னைத்தான் நான் அறிவேன் என்ற ஒரு தத்துவமான பாடல் வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

0: பழமை போல என்றும் இறுதிப்பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வகையில் ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்கும் தர்மம் தலைகாக்கும் பாடலை தந்திருக்கின்றார். கனடாவில் இருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.
1: ஹலோ ஹலோ சுகமா.
2: ஆமா நீங்க நலமா?
1: ஹலோ ஹலோ சுகமா.
2: ஆமா நீங்க

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் திக்கட்டும் இசை பரப்பி திசையெங்கும் பரப்பிய இசை எங்கள் இதயத்தை நிரப்பியது என்று எண்ணும் வண்ணம் இனிக்கும் பாடலை தந்த உறவுகளுக்கு நன்றி கூறி, உலகளாக இருந்து கேட்டு மகிழ்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்போடு என்று கூறிக்கொண்டு சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மகளிர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நெயிர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல். இவன் அவனிதான் என்று 1960 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்திலே இன்ப எல்லை காணும் நேரம் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு என்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் கேட்க வேண்டும் என்று நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன், வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் 1962 ஆண்டு திரைக்கு வந்த பார்த்தால் பசிதீரும் திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்தில் ஏ.எல். ராகவன் பின்னணி பாடகர், பிரபல பின்னணி பாடகரோடு பி. சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல், அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ என்ற வரியை கொண்ட பாடல். அந்த பல்லவியோடு சரணங்களையும் கேட்பதற்காக விருப்பம் தெரிவித்து அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து திருபுவனம் கே. அனுஷ்யா கிருஷ்ணன். அவர் தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் கேட்க விரும்புகிறார்கள், உறவுகளும் கேட்க விரும்பும் பாடலை தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஐயன்னா
2: ஓவண்ணா
1: ஓவண்ணா
2: அவ்வ.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்து பாடல்தான். ஒரே ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகி இசையரசி பி சுசீலா மட்டும் பாடிய பாடல் ஒன்றை கேட்டு மகிழ விரும்புகின்றார். அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ ஐயா உனக்காக என்ற வரியை கொண்ட பல்லவி தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்கின்றார்கள். ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்களும் எப்படி பாடியது என்பதை வித்தியாசம் காண வேண்டும் என்று உலக தமிழர்களோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு பகிர்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிடும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். நேயர் நேரத்து பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் என்ற வரி கொண்ட பாடல், குலமா குணமா திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அந்த பாடலை ஒலிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் பாலம்பாக்கம் வேலூர் மாவட்டம் அன்பு மகள் மஞ்சுளா அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். அவர் மட்டுமல்லாமல் அந்த பாடலை முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள். பாடல் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்று பாடுகின்றது. இரவும் பகலும் திரைப்படத்தில் இருந்து

கொடி கட்டு என்ற ஒரு பாடல் படையப்பா திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் பாடுகின்றது அந்த பாடல் வெற்றி கொடி கட்டு என்று கூறிக்கொண்டு.

நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நேயர் நேரத்துக்கான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மறைந்த புகழ் பூத்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் நினைவோடு ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகிழலாம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீள ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். அவரின் நினைவாக நாங்கள் எண்ண வேண்டும் என்ற ஒரு பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து நினைவோ ஒரு பறவை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே என்ற ஒரு உள்ளம் உருக்கும் ஒரு அற்புதமான வரி கொண்ட கருத்தாளம் உள்ள பாடல் சதாரம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அன்று ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் இன்றும் நெஞ்சை நெகிழ வைக்கும் பாடலாக பாட வருகின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து இன்றும் ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் வழி நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி ராமன் எத்தனை ராமனடி திரைப்படுத்த பாடலை அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்று இசை அரசரின் குரலில் பாட வைக்கின்றார் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். இவர் மட்டுமல்ல ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் அந்த பாடலை கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: அம்மாடி பொண்ணுக்கு தங்கம்

தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பி வைத்து கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். காட்டிலே கம்பங் காட்டிலே என்று கூறும் ராஜகுமாரன் திரைப்படுத்து பாடல் சிலுவை சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடல்.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் என்று ஒரு பாடல் தந்திருக்கின்றார். துணை முதல்வர் என்ற திரைப்படுத்து பாடல் கேரள சேச்சியெல்லாம் என்று கூறும் பாடலாக ஒலிக்கின்றது. எங்கே கேட்போம் அந்த பாடலையும்?

இந்த நிகழ்வின் இறுதியிலே ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் தந்திருக்கின்றார். தொப்புளைநடி தொப்பளமோ என்று கேட்கும் மறி கொண்ட பாடல் வள்ளல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் தந்திருக்கின்றார். தொப்புள் என்னடி தொப்பளமோ என்ற பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, வணக்கம் உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் எம்பெருமான் ஓம் நம சிவாய என்று அன்போடு கருணையோடு பக்தியோடு இவர்களை தாழ்வணிந்து வணங்கி முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்களையும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இன்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 16வது நாள் செவ்வாய்க்கிழமை, நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே இன்று வளமை போல செவ்வாய்க்கிழமை தோறும் மலரும் சொல்லோடு பாடல் மலர்கின்றது.
1: இனிமையான இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியிலே நான் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 16வது நாள் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் என்று கூறியிருந்தேன். உண்மை இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே எங்கள் காலநிலையை கூறியிருந்தேன். உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கர்மங்கள் எப்படி இருக்கின்றன, உங்கள் நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை வந்து நீங்கள் அளவலாவிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பாடிய மணியே மணிக்குயிலே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அந்த பாடலை உள்வாங்கும் பொழுது எப்படி இருந்தது என்னையும் கூறலாம். அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றாரே, அவரை இணைத்துவிடுவோமா? இணைப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்கே அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு அவருடைய வலைத்தளம் அல்லது ஒலித்தளம் தடை போல் தெரிகின்றது. அடுத்த உறவும் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அப்படி என்றால் அவர் யாராக இருக்கலாம், அவருடைய இணைப்பும் எனக்கு வரவில்லையே என்று எண்ணும் வேளை மீண்டும் முதலில் அழைத்தவர் வந்துவிட்டார். வணக்கம்.
2: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
1: யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் அழைக்கும் அன்பு சரவணா, நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: நலமாக இருக்கின்ற, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன், வளமாக வந்துவிட்டேன். காற்றலைக்கு நேற்று தினமே வந்துவிட்டேன். அது உங்களுக்கு முன்பே தெரிவித்தும் இருந்தோம். நேற்று நிகழ்வு சிறப்பாக போய் சென்று
2: கேட்டுக்கிட்டு
1: அழைக்க முடியவில்லை. எனக்கு தெரியும், எனக்கு நான் நினைத்தேன் ஏதோ கோளாறு இருக்கின்றது. நான் நலமாக இருக்கின்றேன், ஏன் நீங்கள் அப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருங்க, நல்லா இருங்க.
1: ஆ கூறுங்கள்.
2: நல்லா இருங்க. கேட்டு நேசி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் லைட்டா தூக்கம் வந்து கடைசியில தூங்கிட்டா நிகழ்ச்சி முடிய போகும்போதுதான்
1: எங்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு தாளாட்டது போல் இருந்ததா? கேட்டுக்கண்டே
2: நிகழ்ச்சி முடிய அந்த விரும்பி கேட்ட பாடலாம் போட்டுட்டு
1: இருந்தேன்.
2: நிகழ்ச்சி முடிய போகுது கரெக்டா. மணி 11 மணி கிட்ட நெருங்கிட்டது.
1: 10:50 ஒரு அரை மணி நேரம் கூடத்தான் நாங்கள் நேற்று எடுத்திருந்தோம். முதல் நாள் அந்தபடியால் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள்.
2: நேற்று பாடல்கள் எல்லாமே அந்த சுகம், எனக்கு அந்த பாடல் வந்து சுகம் சுகமே அந்த பாடல்
1: சுகமாக தூங்குனீங்களா?
2: நினைச்சிட்டு இருந்த
1: சுகம் சுகமே என்று பாடியவுடன் சுகமாக தூங்கினீர்களா? சரி, சுகத்தோடு இருக்கும் உங்களுக்கு
2: அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த நான் போட்ட சவால் அந்த படத்துல இருந்து வந்த பாடல்.
1: எந்த பாடல்?
2: சரி, இந்த பாடலை போய் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அவர முடியல. அது ஏதோ கால சூழல்.
1: நினைத்து பாருங்கள் சரவணன், அது என்ன பாடல் என்று வரும், நினையுங்கள்.
2: எந்த பாடல்
1: இப்ப கூறினீர்கள்?
2: சுகம் சுகமே.
1: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலா? என்ன காரணம் அந்த பாடல் விருப்பத்துக்கு?
2: அது என்ன கேட்டா, அந்த படம் அந்த திரைப்படம் பார்த்த நாள் முதலிலிருந்து அந்த படத்துல அந்த பாடல் பார்த்து பிடிக்கும். அப்ப இடையில பாத்தீங்கன்னா மறந்து போயிட்டேன், அது எந்த படத்துல இருந்து அந்த பாடல் வருது மறந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தா அந்த படத்துல இருந்து அந்த பாடல் இருக்கு.
1: இப்பொழுது ஞாபகம் வந்துடும். கேட்கும் பொழுது சுகமாக நலமாக அந்த நலம் பெற்று வந்தவளே சுகம் என்ற தலைப்பிலே ஐந்து பாடலை கொண்டு வரக்கூடியது. ஆனால் அது முன்பு தயாரித்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சி, இரண்டு மூன்று வாரங்கள் தடைப்பட்டிருந்தது, அதை அப்படியே கொண்டு வந்து விட்டேன். சுகமாக இருந்தது, சுகமான பாடல்கள் சுகமாகத்தான் இருந்தது. சிறப்பு சிறப்பு. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு நல்ல பகல், நல்ல கோடை காலம், ஒரு பேதம் இல்லாமல் இருக்கின்றது.
2: காலநிலை நல்ல வெயில் தான் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 38 பாகை வரைக்கும் இப்போ நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் இந்த காலநிலையெல்லாம்.
1: ஐயா, நீங்கள் 38
2: குறையாமல் தான் இருக்கு, அந்த குறையாமல் தான் இருக்கு வெயில். அந்த பகல் வேலையே பார்த்தீங்கன்னா 11 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக அளவில் தான் இருக்கு.
1: இங்கும் அதே போன்று 10 மணியிலிருந்து மாலை 4-5 மணி வரை வெளியே செல்லும் பொழுது அனல் வீசி கொண்டிருப்பது போன்ற வெப்பம் இருந்தது. என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் வெளியே செல்லவில்லை. உள்ளிருந்து அதை பார்க்கக்கூடியதாக என்னை நண்பர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களும் கூறினார்கள், உங்களுக்கு 38 எப்படி இருந்ததோ அதே போன்று எங்களுடைய 28, நாங்கள் 28 வரைக்கும் வந்து விட்டோம்.
2: 28 வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல
1: வெப்பம், அதிவெப்பம், அதிவுயர்ந்த வெப்பம்
2: காலநிலை.
1: ஆனால் அந்த வெப்பம் வந்து ஒரு அமுக்கம் இருந்தபடியால் தான் ஒரு அபியல் புழுக்கமாக இருந்தது. சூடு இல்லை, சூடு தெரியவில்லை. புரிகிறதா நான் கூறுவது? அந்த சூடு தெரியவில்லை, காற்றோட்டம் இருந்தது. காற்றோட்டத்தில் ஈரப்பதம் இருந்தபடியால் கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீங்கள் சொன்ன அந்த மதிய வேளை இங்கும் கொஞ்சம் வலிமையாகத்தான் இருந்தது. இன்றும் இப்பொழுது நாங்கள் 23 இல்லை 22 தொட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு பாகை 2 பாகை கூடலாம். 5 மணிக்கு பின்பு குறைந்து கொண்டு போய்விடும் இரவு நேரத்துக்கு. ஆனால் இந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கின்றது, அதனால் கொஞ்சம் சுலபமாக இருக்கு, அதை அனுபவிக்க நன்றாக இருக்கின்றது. அடுத்தது மரங்கள், செடிகள், கொடிகள், புத்தரைகள், பூமரங்கள் எல்லாம் பசுமை நிறைந்திருக்கின்றபடியால் அந்த மெல்லிய காற்று அதிலே தவழ்ந்து வரும் பொழுது அதை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது.
2: ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஃபேனு மின்விசிறி பயன்படுத்தினாலும் அதில் வெப்பம் தாக்கம் குறையாம தான் இருக்கும். நீங்க சொல்லுவது போல அந்த மரத்தின் கீழே இருக்கும்போது அந்த வெப்பத்தாக்கம் கொஞ்சம் குறைவாக நமக்கு உடலுக்கு ஏதுவாக இருக்கும்.
1: இந்த இரண்டு விடயம் என்னவென்றால், மரத்தின் கீழே நீங்கள் இருக்கும் பொழுது மரங்கள் வெளியே உள்ள வெப்பம் கூடிய கரியமில வாயுவை உள்ளே எடுத்து அதை பிராணவாயுவாக எங்களுக்கு வெளியே ஆக்சிஜனாக தருகின்றது மரங்கள். அதனால் தான் மர நிழல்களிலே அமர்ந்திருக்கும் போது சுவாசம் உங்கள் விடுவதற்கும் சுகமாகவும் இருக்கும். அடுத்த காரணம், நீங்கள் மின்விசிறியை வீட்டினுள்ளே பாவிக்கும் பொழுதும் வீட்டினுள்ளேயும் வெளியேயும் இருக்க வெப்பமான காற்றைத்தான் அந்த மின்விசிறி சுற்றி உங்களுக்கு தருகின்றது. அது குளிர்மையான காற்றை தரவில்லை. அங்கே குளிரூட்டி இருந்தால்தான் அந்த உள்ளே இருக்கிற காற்று அந்த பவனம் வந்து நிற்கக்கூடிய அந்த வெளியின் இடத்திலே உள்ள வெப்பத்தை அது உறிஞ்சி வெளியே எடுத்தவுடன் குளிர் வருகிறது எங்களுக்கு. அங்கே அந்த வெப்பக்கருவி, அதாவது ஏர் கண்டிஷனை போட்டுவிட்டால், ஏர் கண்டிஷன் என்ன செய்கிறது என்றால் உள்ளே இருக்கின்ற வெப்பத்தை உறிஞ்சி வெளியே எடுத்து கொண்டு போகும்போது வெளியே வெப்பம் இல்லாத இடத்தில் குளிர் தானே இருக்கும். எங்களுடைய வாகனத்துக்கு விலை

0: இதிலே அமைந்திருக்கும். எங்களுடைய சமையல் அறையாக இருந்தாலும் குளியல் அறை எல்லாம் இருக்கும். அப்போ அந்த குளியல் அறையிலே இருக்கிற பெரிய தொட்டினுக்குள்ளே நீரை நிறைத்து விட்டு கதவுகளை திறந்து விடுவோம். அப்போ அந்த வெப்பங்கள் அந்த குளிரை தேடி ஓடி சென்று அங்கே என்றும், அடுத்து துணிகளை காய துவைப்பது போன்று நனைய வைத்து அந்த துணிகளை எல்லா அறைகளுக்குள்ளேயும் போட்டு விடுவார்கள், தொங்க தொங்க விடுவார்கள் ஈர துணிகளை. அப்ப அந்த வெப்பம் வந்து அந்த ஈர துணிகள் பட்டு அது உறிஞ்சி கொள்ளும் போல துணிகளும் காய்ந்து விடும். அப்ப உங்களுடைய விவசாயம் அப்படி இருக்கின்றது? இந்த வெயில் நல்லா நன்றாகத்தானே இருக்கு? முந்திரிகை செய்கைக்கு அறுவடைகள் எல்லாம் முடிந்து விட்டதா? பூரணமாக
1: அறுவடை எல்லாம் முடிந்து விட்டது.
0: காய வைத்தது?
1: காயெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டோம், முட்டையில
0: கட்டி வைத்து விட்டு. சரி, இனி அதை அதை சந்தைப்படுத்துவதற்கு என்ன செய்வீர்கள்?
1: சந்தைப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு 2 மாதங்கள் சென்ற பிறகு கொஞ்சம் விலை கூடுதலாக.
0: நீங்கள் சந்தைப்படுத்துவதற்கு
1: இப்போ விற்பனை செய்யலாம். 2 மாதங்கள் 3 மாதங்கள் கூடும்போது விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
0: ஓ, ஏனென்றால் இப்பொழுது எல்லோரும் கொண்டு செல்வார்கள், அதனால் கொஞ்சம் மறைந்துவிடும் விலை, விலை வீழ்ச்சி அடைந்து விடும். பின்பகுதியிலே விலை கொஞ்சம் உயர்ந்து வரும். அந்த நேரம் நீங்கள் அந்த தந்திரத்தை அதனால நல்ல விடயம், நல்ல விடயம். உங்களுடைய முந்திரிகை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றதா, இந்தியாவுக்குள்ளேயே நடைமுறைப்படுத்தப்படுகிறோம்?
1: அது வாங்கிட்டு போறவங்க பொறுத்துதான் இருக்கு. வெளி வியாபாரி எப்படி எங்கே செய்யறாங்க தெரியல. வெளிநாட்டுக்கும் போகலாம் போகலாம்.
0: இங்கே நாங்கள் அந்த முந்திரிகை விதை, அது கஜு என்று கூறப்படுகின்றது, அதை நாங்கள் வாங்க செல்லும் பொழுது பதப்படுத்து பைகளிலே அடைத்து விற்கின்றார்கள். ஆனால் அதிலே இந்திய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதை நான் ஒருபொழுதும் காணவில்லை. வேறு வேறு நாடுகளிலிருந்து தான் வருகின்றது. நான் நினைக்கிறேன் வேறு நாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்து அவர்கள் தயாரித்து அனுப்ப அங்கிருந்து முழுமையாக வாங்கி பின்பு இவர்கள் பதப்படுத்தி அதை பைகளிலே அடைத்து விலைகளை குறைத்து அனுப்புகிறார்களோ தெரியவில்லை. விளைவிக்கப்பட்ட இடம் வந்து வேறு இடமாக இருக்கின்றது. இங்கே ஒரு பிரதான உணவாக உணவுகளோடு சேர்த்துக் கொள்வார்கள். அந்த எங்கள் நாட்டிலேயும் எங்களுடைய சிற்றுண்டிகளுக்கெல்லாம் கஜு பாவிப்பார்கள், நிறைவாக பாவிப்பார்கள் தானே, அதனால் அது பயன்படும். நாங்கள் இப்பொழுது நண்பகல் 12 மணியை தொட்டு விட்டோம். நீங்கள் 9:30 தொட்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே? பாருங்கள் உங்கள் மணிக்கூட்டை.
1: இப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்க சூழல்ல பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்தின் கீழே போய் கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இருக்கும்போது அந்த அரச மரத்துக்கா மற்ற இடங்கள்ல வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அரச மரத்தோட தன்மைன்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்பத்தை அப்படி குளிர்வித்து நமக்கு கொடுக்கும்.
0: அதான் நன்றாக உறிஞ்சி வெளியே விடும், அதனுடைய நிழல் சிறப்பாக இருக்கும். ஏனைய மரங்களின் இலைகளை நாங்கள் தொட்டு பார்க்கும் பொழுது
1: இதை வந்து கோடை காலங்களில் மட்டுமே தன்மை உணர முடியும்.
0: இது இறைவன் என்ற பொறியியலாளரின் வித்தகம் என்றுதான் சொல்லணும், வித்துவத்தன்மை. பாருங்கள், இந்த ஆலம் இலை, அரசம் இலை, 2 இலைகளையும் தடவை பார்க்கும் பொழுது ஏனைய இலைகளை விட வித்தியாசமாக இருக்கும். கவனித்திருக்கின்றீர்களா? தழிப்பம் அதிகமாக இருக்கும். அவர்கள் பச்சையத்தை சேர்ப்பதற்காக சூரியனுடைய வெளிச்சத்தை நிறைவாக உள்வாங்கி அதில் உள்ள கரியமில வாயுவை கொண்டு அவர்கள் தயாரித்து கொண்டு வெளியே பிராணவாயுவை தருகின்றார்கள். அதனால் தானே அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூட கூறுவார்கள் இல்லையா? ஏன்னா அதனுடைய சுவாசம், அதிலிருந்து வெளிவரும் வாயுக்கள் மிகவும் வல்லமை வாய்ந்தவை. உள்ளுறுப்புகளுக்கும் உகந்த, நாங்கள் உட்கொண்டு வெளியே விடும் பொழுது உள்ளுறுப்புகளுக்கும் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் புத்த பகவான் வேறு மரங்களின் கீழ் இருக்கவில்லை, அரச மரத்தின் கீழ் இருந்து ஞானத்தை பெற்றார் என்று கூறுவார்கள்.
1: ஓ
0: சரி. அப்ப இப்பொழுது உங்களுடைய அடுத்த 2வது பயிற்சி என்னவாக இருக்கும்? இப்பொழுது இப்ப அறுவடை செய்துவிட்டால் அடுத்து என்ன மாற்று பயிற்சி ஏதோ செய்வீர்களா?
1: இனிமே அடுத்த ஆண்டு தான்.
0: ஓ, அப்ப உங்களுடைய விவசாயம் ஆண்டுக்கு ஒரு தடவை தான்?
1: ஆண்டுக்கு ஒரு முறை தான்.
0: ஓ, அந்த உங்களுடைய விவசாயத்துக்கு சரவணா நீர்ப்பாசனம் கிடைக்கின்றதா அல்லது மழையை நம்பி இருக்கின்றீர்களா?
1: மழையை நம்பி மட்டுமே.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள்

0: வேறு பயிர்கள் செய்ய முடியாது மழையை நம்பி வரும் பொழுது.
1: செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த மழையை நம்பி மட்டும்தான் அந்த மகசூலை. இப்போ அதற்கான இப்போ அடுத்த ஆண்டு விவசாயம் இந்த விளைச்சலுக்காக இப்போ செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிட்டு இருப்போம்.
0: நீங்கள் பதப்படுத்தி கொண்டு
1: ஏறு ஏறு உழுதல், அப்புறம் அதில் உள்ள களைகள் எல்லாம் நீக்க,
0: ஆமாம் நீக்கி பசலை போடுதல் எல்லாம் புனரமைப்புகள் செய்து கொண்டிருப்பீர்கள்.
1: செஞ்சுட்டே இருக்கும்போது அப்புறம் திரும்ப இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்கு. 5 மாதம் இப்போ ஆவணி மாதம் வந்துருக்குது. ஆடி ஆவணி புரட்டாசி மாதத்துலாம் வந்தாங்க, அதுக்கெல்லாம் உரம்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவோம்.
0: என்ன எந்த மாதத்தில் உங்களுடைய முந்திரிகை பூர்க்க துவங்கும்? எந்த மாதத்தில்?
1: தை மாதம் அப்படி புரட்டாசி மாதத்தில் உரம் வச்சிடணும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் போக்க ஆரம்பிச்சிடும்.
0: பூர்ப்பூத்து எத்தனை கரு அமைந்து அது அந்த காயாக வெளியே வருவதற்கு 1 மாதம் போதுமா பூர்த்து?
1: இல்லை இல்லை, தை மாசி மாசி பங்குனியில் ஸ்டார்ட் ஆகிடும்,
0: காய் வரத்து வாங்கிவிடும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதன் பின்பு அறுவடை வந்து மாசி வைகாசி ஆவணி வைகாசி ஆணியிலே அறுவடைகள் எல்லாம் முடிந்துவிடும்.
1: ஆமாம், இது நாங்கள் அப்படியே சுழற்சியாகவே இருக்கும்.
0: சுழற்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துக்களை நாங்களும் அறியக்கூடியதாக இருந்தது உங்களால். இந்த நாங்கள் இப்பொழுது பேசியதில் இவ்வளவு சொற்களை பாவித்து விட்டோம் இல்லையா?
1: நிறைய சொற்கள்.
0: இந்த மணியே மணிக்கோயில் என்ற பாடல் ஒன்று என் கருத்தில் கிடைத்து ஒலிபரப்பியிருந்தேன்னு கேட்டீர்களா?
1: கேட்டேன்.
0: எப்படி இருந்த அந்த பாடல்?
1: நல்ல பாடல் தான் அது.
0: அந்த பாடலை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா?
1: அந்த பாடல் பற்றி என்ன சொல்லணும்னா, பாடல் நல்ல பாடல். அது
0: கனவுகளை துரத்தி கண்டபடி ஒருத்தி என் மனதிலே இருத்தி நித்திரையை துரத்தி, நல்ல வரிகள். எதுகை மூனையோடு அந்த இசைக்கேற்ப அமைத்திருக்கின்றார் இசைஞானி. இந்த பாடலை எழுதியவர் இசைஞானி இளையராஜா. இசையையும் அமைத்தது அவர்தான். அதனாலே அந்த சந்தத்துக்கு ஏற்ப சுரத்தின் மாத்திரை அளவுக்கேற்ப அந்த பதங்களை நெடில் குரல் எல்லாம் கவனித்து அழகாக எழுதியிருக்கின்றார். கொஞ்சம் உள்நோக்கி நாங்கள் இலக்கியத்தோடு பார்த்தால் அதிலே இயலும் இருக்கின்றது, இசை இருக்கின்றது, அங்கே அதற்கேற்ற நடிப்பும் இருக்கின்றது என்று கூறிக்கொள்ளலாம். அபிநயங்கள் தானாக வருகின்றது அவர்களுக்கு. அந்த பாடல் வரிகளே அவர்களை இழுத்து கொண்டு செல்லும். அந்த இசை, அதற்கேற்ற இசை, அந்த மணி அடித்தல் எல்லாம் நன்றாக இருந்தது. சரி சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: ரயில் பயணங்களில் பாடத்தில் அது வசந்தம் பாடி வர அந்த பாடல் கேட்கலாம்னா.
0: வசந்தம், நாங்கள் இப்பொழுது வசந்தத்தை தாண்டி கோடைக்கு வந்துவிட்டோம். நீங்களும் அப்படித்தான். வசந்தம் இருக்கும் பொழுது சிறப்பாகத்தான் இருக்கும். வசந்தத்திலே பாடி வந்தால் எப்படி இருக்கும்? வசந்தம் பாடி வர என்று
1: பாடி வர,
0: வைகை ஓடி வர, அப்படியா அந்த பாடல்?
1: ஓடி வர. ஆராதனை செய்ய,
0: ஆராதனை. ஆராதனை என்பது வணக்கம், பணிவு, பண்பாடு எல்லாம் அந்த ஆராதனைக்குள்ளே வருகின்றது இல்லையா? இறைவனை தரிசிப்பதற்கு ஆராதனை, உயர்ந்தோர்களை மதிப்பது ஒரு ஆராதனை, பெற்றவர்களை பாராட்டுவது கூட ஒரு ஆராதனை என்றெல்லாம் கூட. நாங்கள் இந்த மணியே மணிக்குயிலே என்ற இடத்தில் ஒரு வினா ஒன்றை வைத்துவிட்டு இந்த மணியை நாங்கள் கேட்டிருக்கோம், குயிலை கேட்டிருக்கோம், மணிக்குயில் நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா?
1: நீங்க சொல்லும் போதுதான் மறந்து போறேன்.
0: நான் மறக்கவில்லை, கூறுங்கள்.
1: பாத்தீங்கன்னா இந்த குயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பகுதியில் அதிக அளவில் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலே காலையில் 4 மணிக்கெல்லாம் குயில் ஆரம்பிச்சிடும்.
0: உங்களோட வீட்டிலேயே குயில் இருக்கிறது என்று தெரியும்.
1: ஆமாம்,
0: சிறகில்லாத குயிலை கூறுகிறார். நான் சொன்ன சிறகற்ற குயில் உண்டு, ஆனால் இது சிறகுள்ள குயிலை பார்த்து கூறுங்கள்.
1: அந்த குயில்கள் அதிகமாக இருப்பதற்கு என்னுடைய முயற்சி ஒன்று. இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா குயில்கள் நிறைய வேட்டையாடிக்கிட்டே இருந்தாங்க.
0: ஆமாம், பலவிதமான குயில்களா?
1: ஆமாம், நிறைய வேட்டையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த வேட்டையாடுறதெல்லாம் தடுத்து எங்கள் ஊரில் நான் அந்த வேட்டையாட வந்தவங்களை நிறுத்தி இதுமாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து குயில்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏக குயில்கள்
0: பாதுகாக்கப்படுகின்றன. சரி, குயில்கள் இத்தனை வகை
1: வேட்டையாடு நிறுத்தி
0: அந்த வேட்டையாடுவதை நிறுத்தி விட்டார்கள். குயில், குயில் பிடிப்பவர் குயிலை பிடித்து
1: அதனால் குயில்
0: கிராமம் வழியே கொண்டு சென்று விற்பார்கள். குயில் ரெண்டால் அந்த குயிலினுடைய இறை இறைச்சியில் மருத்துவ குணம் உண்டு. அது மட்டுமல்லாமல் குறைந்த விலையில் வாங்கி இறைச்சி சாப்பிடுவார்கள். அடுத்தது குயில் முட்டை மிகவும் சிறப்பானது. ஒரு கோழி முட்டை, 10 கோழி முட்டையில் இருக்கின்ற சத்து அதில் இருக்காம் குயிலின் முட்டையிலே.
1: ஆனால் இவ்வளவும்
0: தெரிந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. நீங்கள் கூறுனது சரி. களவாக கொண்டு சென்று காக்கையின் நொட்டிகளோடு சேர்த்து விட்டோம். சரி, எத்தனை வகையான குயில்களை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள்? அந்த மணி குயில் எப்படி இருக்கும்?
1: கருங்குயில்
0: இரண்டு விதமானது இருக்கு. ஆண் பெண் என்ற இனம் வேறுபாட்டுக்கு கருப்பாகவும் கருப்பிலே சாம்பல் நிறமான புள்ளிகளையும் கொண்டிருக்கும். ஆமாம், அதை விட வேற என்ன குயில் பார்த்திருக்கின்றீர்கள்? வேட்டையாடுபவர்கள் அந்த குயில்களை கொண்டு சென்று என்ன செய்வார்கள்?
1: ஹோட்டலுக்கு பெரிய பெரிய இந்த வசதி படைத்தவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது
0: வளர்ப்பதற்கா உணவுக்காக?
1: உணவுக்காக தான்.
0: வளர்க்க மாட்டார்கள். சரி, அதிகாலையிலேயே மாலை வேளையிலே அதிகமான குயில் ஓசையை நீங்கள் கேட்கக்கூடியதா இருக்கும்?
1: நாங்க இப்ப தினமும் காலையில பாத்தீங்கன்னா எங்களை எழுப்பி விடுறது அந்த குயில்
0: தான். மாலையிலே
1: மரத்திலே இருக்கு.
0: மாலையில்
1: அதிகம் சத்தத்தை பார்க்க முடியாது,
0: வர முடியாது. ஆனால் இந்த பாடல்ல இவர் அந்தி வரும் வேளையம்மா ஆசை விளக்கு ஏற்றம்மா என்ற ஒரு பாடலே மணிக்குயில் என்றதையும் கூறுகின்றார். அப்ப அந்த மணிக்குயில் காலையிலும் மாலையிலும் கூவம் அல்ல, எந்த நேரத்திலும் கூவம். சரியா? அடுத்த உங்களோட கவனிப்பிலே அந்த குயில்கள் எந்த மரங்களிலே அதிகமாக இருக்கும், தங்கி இருக்கும், வந்து அமர்ந்திருக்கும்?
1: அப்படி மரங்கள் அதுக்கு அது தேர்வு செய்யறது, அது அந்த மரங்கள் தான் கிடையாது. அதுக்கு தேர்வு நமக்கு ஒரு வீடு, நமக்கு வீடு எந்த வீடு, ஒரு வீடு பார்ப்போம். நமக்கு நிறைய வீடுகள் பார்ப்போம், நமக்கு பிடிச்ச வீடுகள் தான் இருப்போம். அது போல வந்து அந்த குயில்களுக்கு எந்த சூழல் பிடிக்குதோ அங்கதான் வசிக்கும். அது
0: இது இன்னொரு கேள்வி கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் சரவணா. குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாதா, அல்லது ஏன் கூடு கட்டுவதில்லை? அப்ப எப்படி அது எங்கே தங்குகிறது?
1: தங்கு பாத்தீங்கன்னா அது முட்டையிடும் பருவம் வந்து விட்டாவே அந்த ஆண் குயிலும் பெண் குயிலும் இரண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு
0: பாத்தீங்கன்னா,
1: அந்த எங்க காக்கை முட்டையிட்டு அடைகாத்து இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும். பார்க்கும் பார்க்கும் பொழுது அந்த பெண் குயில் எட்டை வேற இடத்த தனியா இருக்கும். அந்த அடைகாத்து குயில அடைகாத்து அந்த காக்கை அடைகாத்து இருக்கும்போது அந்த ஆண் குயில் போயிட்டு அந்த அடைகாத்து காக்கைய ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். தொல்லை பண்ணும்போது அந்த கோபம் தாங்க முடியாத அந்த குயிலை துரத்திக்கிட்டு போய் ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டே போவோம். அது போயிட்டு வரதுக்குள்ள அந்த பெண் குயில் முட்டையிட்டு எட்ட போயிடும். நேரடியாக பார்த்துருக்கேன்.
0: ஓ, தந்திரமாக ஆண் குயில் தந்திரமாக அந்த காக்கையை கூட்ட விட்டு வெளியே வர செய்துவிட்டு தன்னுடைய பெண் குயிலை ஓடி சென்று முட்டையை விட வைத்து விடும். இது சரி, இது கட்டித்தரம் தான். அதுவும் ஒரு தத்துவ தர்ம தந்திரமான காரியம் செய்து தன்னுடைய காரியத்தை முடிக்க. அப்படி என்றால் அந்த காக்கையினுடைய கூடு வசதியாக கிடைக்கும் வரை இவர் ஆண் பெண் இனச்சேர்க்கையில் சேரமாட்டார்கள், அப்படியா?
1: ஆமாம். பார்த்தீங்கன்னா இப்ப அந்த காக்கை கூட எங்க வீட்டுக்கு முன்னாடி மரத்துல இருக்கு. அந்த அங்க நடந்த சம்பவத்தை தான் உங்ககிட்ட சொன்னேன் நான்.
0: அடுத்து இந்த குயில்கள் கூவும் பொழுது நாங்களும் அதே மாதிரி கூச்சல் விட்டால் அவருக்கு கோபம் வருமா, மகிழ்ச்சி வருமா?
1: அது குயில்கள் பாத்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சிடுது.
0: முதலில் அவர் பதிலுக்கு கூவுவார், மீண்டும் நாங்கள் கூவியவுடன் அப்புறம் அது கோபமாக கூவுவார். கோபமாக பேசுவது போன்று
1: நிறுத்திவிடும்.
0: இரண்டு தடவை உரத்து கூவி விட்டு நிறுத்திவிடும்.
1: கண்டுபிடித்து
0: விடுவார். சிறப்பு. நாங்கள் இந்த குயில் மணிக்குயில் என்று கூறும்போது இவர் குயிலே மணிக்குயிலே என்று தான் கூறினார். குயில் இனிமையான குரல் உள்ளது. இந்த மணிக்குயில் என்பது எது என்றதை நானும் அறிய முயல்கின்றேன். ஒரு தடவை இளையராஜாவுக்கு பதில் எழுதி பார்ப்போம். மணிக்குயில் அந்த குரலின் ஓசை ஒரே மாதிரி தான் இருக்கும். குரல் இனிமை, குரல் இனிமையான குரலாளர், பெண் குரலே பாடுபவர்களை குயிலின் குரல் என்று, இசை குயில் என்று எங்களுடைய ஜானகி அம்மாவுக்கு பெயர் இருக்கின்றது. இது மணிக்குயில் என்று, மணி என்ற ஒரு அடைமொழியை சேர்க்க, சிறப்பு என்பதற்காக உபயோகிக்கப்படும் சொல் தான் மணி. சாதாரணமான வந்து அதுக்கு ஒரு அணிகலனாகவும் ஒரு அடைமொழியாகவும் வைத்து கூறப்படுகின்றது. மணிக்குயில், சிறந்த குயில், சிறந்த ஓசை, அழகு. அது அழகன்றுக்கு, அழகுக்கு குயிலை உபமானம் கூறுவதில்லை, அது மயில்தான். குயில் குரலுக்கு சொந்தமானது, குரலுக்கு. அதிலும் மணிக்குயில் என்றால் நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுப்போம், எடுத்துவிட்டு சிறப்பான மணி என்று கூறுவோம் இல்லைவா, மணியாக இருந்தது என்று கூறுவோம். ஆனால் அங்கே கிழிஞ்சு பார்த்தால் அது கிழங்குற மணி அல்ல, ஆலய மணி அல்ல, புசைக்குரிய மணி அல்ல. அந்த மணி என்பது ஒரு சிறப்பு மிக்கது என்பதை எடுத்து காட்டுவதாக அந்த அமைந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். என்னடா பெண்கள் எல்லாம் பெண்கள், அதுக்குள்ளே குயில் போலும், மணிக்குயில் போலன்னு அதிசிறந்த அழகி, அதிசிறந்த பெண் என்றே கூறுவது போல அதை குயிலே மணிக்குயில் என பாடியிருக்காரு என்று கூறலாம். வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுக்கு அந்த வசந்தம் பாடிவர என்ற பாடலை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றீர்கள். வேறு ஏதாவது காரணம் இருக்குதா அந்த வசந்தம் பாடிவர பாடலை நீங்கள் கேட்பதற்கு?
1: எப்படி நடந்த இந்த கோடை காலம் முடிந்து எங்களுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா இளவேணி கால இளவேணி காலம் ஆரம்பிக்கும். அது அது ஒரு வசந்த காலமாக இருக்கும் அந்த பாடல், அதனால் நினைவு வந்தது.
0: அந்த வசந்த காலம் வந்தால் உங்களுக்கு இந்த பாடலில் நினைவு வருமோ? சரி, இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக, இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் வேளையிலும் இந்த பாடலை கேட்க வசந்தம் போன்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம் இல்லையா? கூலா இருக்கப்பா, நல்ல பாட்டப்பான்னு எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். சிறப்புகள். அடுத்து நீங்கள் புலனத்திலெல்லாம் நிறைய பாடல்கள் தந்திருந்தீர்கள், மீண்டும் தருகிறீர்கள். நல்ல நல்ல பாடல்களை கொண்டு வந்து தருகிற, நேற்று எதுனா ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள் என்று, இந்த இப்படி இருந்தாலே ஏதோ ஒரு பாடல் தந்திருந்தீர்கள் அல்லவா, நேற்று கேட்டீர்களா? நான் நேர் நேரம்
1: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு, சிறப்பாக இருங்கள். நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் அடுத்த உறவோடு, தொடரும் வானொலி நாட்களிலே நாங்கள் இணைவோம். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச உலக சர்வதேசம் எங்கும் இருந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளே, அடுத்த உறவு அழைத்து விட்டு சென்று விட்டார். அவருடைய நான் நினைப்பதற்கு தாமதமாகி விட்டேனோ தெரியவில்லை. இப்பொழுது வருவார், இணைவார் என்று எண்ணுகின்றேன். வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இணைந்து கொண்டு அன்பு தேவா, நாச்சியார் கோவில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா, சுகமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்கிறையா? உங்க ஆசீர்வாதத்தோடு
0: குதூகலமாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் அன்புகளால் ஆதரவால் நான் குதூகலமாக இருக்கிறேன்னா, நீங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களாலும் உங்களுடைய அன்பாலும் குதூகலமாக இருக்க, நல்லதொரு பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்றைய இந்த குதூகலம் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் இந்த வழியில் உங்களுடைய வெளிப்பக்கத்திலே, உங்கள் வெளி பகுதியிலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது இந்த இரவு வேளையிலே?
2: அதாவது 4 மணிக்கு ஒரு லைட்டா ஒரு தூரல் ஒண்ணு போட்டு கொஞ்சம் குளுமையா இருக்கு.
0: நேற்று தானே ஐயா சொன்னீர்கள் இல்லாவிட மழை, எங்களுக்கு மழை இல்லையே என்று. பார்த்தீர்களா, மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வந்தவுடன் உங்களுக்கு தூரல் போட்டிருக்க. தூரல் நின்று போச்சா இல்ல தொடர்ந்தா?
2: நின்று போச்சு, நின்று போச்சு.
0: அடுத்து இது தூரல், அதன் பின்பு சாரல், அதன் பின்பு நல்ல பெரும் மழை வரும் ஐயா, கவலைப்பட. நான் சொன்னேன் பொய்க்காது மழை. ஒரு நல்லவர்கள் நீங்கள், நல்லவர்கள் தான். பகல் பொழுது எப்படி சென்றது உங்களுக்கு?
2: இல்லையா,
0: பகல் பொழுது எப்படி சென்றது? மகிழ்ச்சியா இருந்தது. தூரல்ல நீங்கள் தூரலில் நினைந்தீர்களா அவளியே, அல்லது வீட்டுல உள்ளே?
2: ஆனா
0: அந்த
2: லேசா தரையை நினைச்சு விட்டு
0: அது கூடாது, உடனே நோய்களை கொண்டு வந்து விடும் என்று கூறுவார். சூட்ட கிளப்பி விடுது. சரி, நாங்கள் ஒரு பாடல் கேட்டோம் இல்ல, மணியே மணிக்குயிலே என்று. அந்த மணிக்குயில் என்பது என்னையா? மணிக்குயிலே பார்த்திருக்கீர்களா?
2: மணிக்குயிலுங்கிறதையா? மணி ஓசை. இப்ப பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணியை வச்சு டைமின்னு அடிப்பாங்க. குயில் சத்தத்துக்காக வர்றதுதான் அது. கவிதைக்காக
0: ஒரு
2: அந்த பாட்டுக்கு
0: போட்டிருக்காரு. அவர் அதை கவிதைக்காக ஒரு சிறப்பு. நாங்கள் சொல்லுவோம் இல்ல, விளையாட்டு வீரர்கள் பார்த்து மணி அழகாக்க அழகை பார்த்து மணியா இருக்கப்பான்னு ஒரு பொருளை நாங்கள் செய்துவிட மணியா இருக்கு, நல்ல பழக்கம் உள்ள மணியா இருக்கு. அந்த மணி என்று ஒரு உயர்தரமான எண்ணத்தை உருவாக்கும் ஒரு கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இசைஞானியும்
2: குயிலும் அது மாதிரியா? நம்ம கத்தனம்னா அது திரும்ப போட்டிக்கும் கத்தும்.
0: கத்தி போட கோபம் வந்துடும் ஐயா, கூட
2: நிறுத்திட்டுலாம் போகாது.
0: ஆமா ஆமா,
2: சொன்னோம் வச்சுங்க, அதுவும் அதே குரல்ல குத்தினம்னா அது அதுவும் நம்மள்ட்ட
0: விரைவாக
2: மாதிரியே பேசும்.
0: அவர் மூன்று தடவைக்கு மேல ஒரு கால் விரைவாக கூறுவார். ஒரு கால் அது விரைவாகவும் கூறிக்கொள்ளும். உங்கள் பகுதியிலே குயில்கள் உலாவுவதுண்டா?
2: நிறைய இருக்கியா? அத்தி மரத்துலதான் நிறைய இருக்கும். அத்தி மரம், இந்த மரத்தை சொல்லிக்கிறீங்களா? அத்தி மரம்,
0: அத்தி மரத்திலே அதிகமா இருக்குமோ?
2: அத்தி மரம், இந்த நுனா மரம் ஒரு மரம் இருக்கு.
0: நுனா, நுனா நல்ல மரம் ஐயா, நுனா மரம்.
2: அந்த அந்த பழம் சாப்பிடறதுக்காகவே அது வந்து நிற்கும்.
0: நுனா பரத்தை மரத்தை நாங்கள் அறிந்தால் அதனுடைய பலகை மஞ்சள் நிறமாக இருக்கும். கவனித்திருக்கின்றீர்களா? அந்த நுணாவினுடைய பூ கீழே விழுந்து தலைகளாக இருக்கும் பொழுது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ஊசி மல்லிகை மாதிரி. அப்ப நான் பார்த்தது சரி, வாழ்த்துக்கள். அப்ப நானும் பார்த்திருக்கேன் அதை. இப்பொழுது
2: நிறைய குயில் இருக்கும். அதே மாதிரி அத்தி மரத்துல வந்து பாத்தீங்கன்னு
0: வச்சுங்க,
2: அந்த இலை பெருசா நாட்டு தீனி இருக்கு. இலை பெருசா இருக்கும்
0: அத்தி மரத்து.
2: அதுக்காக அதுல அந்த அந்த அத்தி காட்டுக்குள்ள கூவும்.
0: அத்தி மரம் உள்ளது இலை பேரு, அதுக்கு மறைவாக அது இருக்கக்கூடும். என்ன அப்ப குயில் வந்து கூடு கட்ட மாட்டது? கூடு கட்டுவது இல்லை என்றால் எங்கே தூங்கும்? மரக்கிளையில தூங்குமா?
2: அதான் தெரியல. ஆனா வந்து ஈச்ச மரம் இருக்குல்ல, ஈச்ச மரம்னு இருக்கு, ஈச்ச ஈச்சம்பழம்னு சொல்லுவோம்.
0: ஈஞ்சி ஈந்துவா?
2: அங்க அதுல வந்து கூடு நிறைய தொங்கும், அதுலதான் போய் இது பண்ணும்.
0: கூடு இருக்காதுங்களே, அது என்ன கூடு இருக்கும்?
2: நிறைய நிறைய கூடு, நிறைய கூடு இருக்குங்கயா. ஈச்ச மரம் பாத்தீங்கன்னா பெரிய மரமா இருக்கும்.
0: ஆமா, அதுல இருக்க குயிலின் கூடுகளா?
2: ஏற முடியாது
0: குயிலினுடைய கூடு.
2: ஈச்ச மரத்துல யாரும் ஏற முடியாது.
0: ஆமா, முள்ளுக்கள். அது என்ன குயில் கூடு? குயிலினுடைய கூடுகளா?
2: ஆமா.
0: ஓ, பாருங்கள், குயிலை பற்றி எத்தனை விடயங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று உங்களுக்கு விருப்பமான பாடலாக என்ன பாடலை கேட்கலாம் என்று
2: வந்தீர்கள்?
0: என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
2: என்ன பாட்டு இது? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த பாடலையா?
0: அந்த பாடல் சொல்ல சொல்ல இனிக்கும். என்ன
2: ஐயா
0: சொல்ல? அங்கே அந்த முதல்வரிய பாடங்களையும் கேட்போம்.
2: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த
0: சிறப்பு. முன்பு கேட்டால் பாட்டெல்லாம் வேணாவையான்னு போவார், இப்பொழுது கேட்டவுடன் பல்லவியை பாடுகிறார். முதல் பாடு சொல்ல சொல்ல இனிக்கின்றது. எங்களோட தமிழ் சொற்களை எந்த சொல்லை சொன்னாலும் அது இசை சொல் என்று இல்லை, இந்த வசை சொல்லு கூட இனிப்பாகத்தான் இருக்கும். அதில் கருத்திற்கும் ஆழமான பேச்சிற்கும் அது ஏற்ற இறக்கத்தோடு பேசணும்.
2: தெரிஞ்சோ தெரியாமலே இந்த நிகழ்ச்சியின் பேரே சொல்ல சொல்லு சொல்லுக்கு சொல்லோடு பாட்டு,
0: சொல்லோடு பாடல.
2: எவ்வளவு பெரிய, ஆமா, எவ்வளவு உலகமே அடங்கியிருக்கு சொல்லுல.
0: ஆமா, அதிலும் அதிகமான எழுத்துக்களை கொண்ட சொற்களை எங்கள் தமிழிலே காணலாம். ஒரு சொல்லிலே எத்தனை கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அழகுபடுத்திக் கொள்ளலாம். சிறப்பு, சிறப்பான தமிழ். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற பாடலை தந்து இன்றைய சொல்லோடு பாடலுக்கு நீங்கள் அடியெடுத்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களோடு நான் கேட்டு மகிழ்வேன். நலமாக இருங்கள். வேறு ஏதாவது கூற வேண்டும்? வாழ்த்துக்கள்.
2: நன்றி சொல்லுங்க.
0: மீராமா கேட்டுக்கொண்டிருப்பார். மீராமா, இப்பொழுது யாரோ விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் போல் நான் உணர்கின்றேன். அந்த வழியே உறவினர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. நான் கலையத்துக்குள்ளே இருக்கின்றேன். நல்ல வெப்பம் ஐயா, இங்கேயும் எங்களுக்கு நல்ல வெப்பம், ஆனால் குளிர்பதம் இருக்கின்றது. இன்று இன்று வீசும் காற்றினிலே குளிர்பதம் இருக்கின்றபடியால், ஈரப்பதம் நன்றாக இருக்கின்றபடியால் எங்களுக்கு அந்த வெப்பம் அதிகமாக தோன்றவில்லை என்று எண்ணுகிறேன். ஆனாலும் ஒளியினுடைய ஒளி, அதாவது சூரியன் பிரகாசம் வந்து மிகவும் கண்ணை உறுத்துகிறது போல் இருக்கின்றது. கருப்பு கண்ணாடியெல்லாம் பார்க்க முடியாது போல் இருக்கின்றது, அவ்வளவு தூரம் பிரகாசமாக
2: இருக்கும். அடுத்த வருஷம் அதிகமா இருக்குங்கிறாங்க. அடுத்த வருஷம்லாம்
0: யுகம் யுகம் சென்று கொண்டு போகும்போது கலியுகம் வருவதற்கு வரும் அண்மிக்கும் வேளையிலே கூடுதலாகத்தான் வரும். எல்லாம் பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், உருவங்கள், உணவுகள், பொருட்கள் எல்லாம் குறைந்து சேதப்பட்டு இறுதியிலே ஒன்றுமில்லாமல் மனிதன் இறந்தே போயிருவார்கள். கலியுகத்தின் இறுதி நேரத்திலே ஒரு மனிதன் இரண்டடிக்கு மேல் உயரமாக இருக்க மாட்டார். இரண்டடி உயரம், 24 இன்ச் உயரத்திலே ஒரு மனிதன் இருப்பான், குள்ள மனிதன். மீண்டும் ஒரு காலத்திலே குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் தானே,
2: வாழ்ந்தார்கள்.
0: அதே போன்று எங்களுக்கு, நாங்கள் புராணங்கள் இதிகாசங்களை பார்த்துருக்கோம், அது மீண்டும் வரும் ஐயா, மீண்டும் வரும். ஏனென்றால் வந்தவை தானே திரும்பி திரும்பி வந்து, ரீசைக்கிள் என்று கூறுவது ஆங்கிலத்தில், எல்லாம் ரீசைக்கிள் தான்.
2: ஆய்வு அறிக்கையிலயா, ஒரு ஆய்வு அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா, வெப்பம் கடல் நீர் வந்து சூடு தாங்க முடியாம மேல போய் அது எங்க பெய்யுதோ அந்த நாடே அழியும்
0: அப்படிங்க.
2: மழையா பெய்யாதான், புத்து புத்துன்னு விழுவுமா,
0: மழையால நீராக ஓட்டும். அங்கிருந்து நீர், அங்கிருந்து நதி போன்று, நதி போன்று கொட்டும். வாழ்த்துக்கள்,
2: சுழற்சியெல்லாம் அந்த மாதிரி.
0: நன்றி தேவா, நல்ல கருத்துக்களை நாங்கள் நல்ல சொற்களை உபயோகித்து நிறைய சொற்களை பேசிக்கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது நன்றி. மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து சிறப்பிக்க வரும் அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவர் அழைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இணைப்பு இன்னும் எனக்கு தோன்றவில்லை. அவருடைய இணைப்பு வந்துவிடும் என்று எண்ணுகிறேன். இதோ வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, இப்பொழுது ஒருவர் வருகின்றார், இன்னும் ஒரு வேறொருவர் வருகின்றார். அவர் வேறு யாருமல்ல, நாகப்பட்டினம் இல்லை இவர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் போல் தெரிகின்றது, அவர் தானே?
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கிருஷ்ணன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக, மகிழ்வாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். நல்லவனாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு மட்டும் நல்லவனா, எல்லோருக்கும் நல்லவனா?
3: எல்லோருக்கும் நல்லவனா.
0: பாருங்கள் வார்த்தைகள் எப்படி விளையாடுகின்றது. பணி ஆரம்பித்து விட்டீர்களா?
3: வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய காலநிலை இதுக்கு ஒத்து வருகின்றதவா?
3: வெப்பம் அதிகமாக தான் இருக்கு.
0: குளிப்பாட்டி கொண்டுதான் இருக்கின்றது. குளிப்பாட்டி கொண்டு அதானே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, கோடி அருவின்றது போல குத்தாலத்தில் கொட்டுன மாதிரி கொட்டுனா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். கொட்ட வேண்டும் ஐயா, எங்கள் உள்ளத்திலே அல்ல, உடலிலே இருக்கிற கள்ளங்கள் வெளியே போக வேண்டும். வியர்வையா, ஏனைய துவாரங்கள் வழியே சென்று முடியாது, உயர்வையாக உயர்த்து கொட்டி போக வேண்டும் இல்லையா? இங்கே பணம் கொடுத்து வில்லங்கமாக இந்த பயிற்சி நிலையங்களுக்கு சென்று உடலை வருத்தி வியர்க்க பார்க்கணும்னா வியர்வை வருகிறது இல்லை. ஆனால் இப்பொழுது வருகின்றது இந்த காலகட்டத்தில்.
3: எங்களுக்கு இயற்கையாக வரும்.
0: இயற்கையாக உங்களுக்கு 4ஆம் தம்பி இங்கே இப்படித்தான் எப்போவாது இருந்துட்டு ஒரு தடவை வரும். எங்களுக்கு நல்ல காலநிலை, நல்ல வெப்பமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கின்றதே வெப்பம் எங்களுக்கு தோற்றாது. நல்ல பிரகாசமான வெளிச்சமும் வெப்பமாக இருக்கின்றது காலநிலை. நல்ல காலநிலை, சிறப்பு. சரி, இப்பொழுது என்ன நிறமான ஆடை நெய்து கொண்டிருக்கின்றீர்கள்? புடவை
3: வெள்ளை நிறம் ஐயா.
0: வெள்ளை நிறம், வெள்ளை புறா. வெள்ளை நிறத்திலே என்ன வர்ணம் வருகின்றது? தனியாக வெள்ளை மட்டும்தானே?
3: மூன்று
0: நிறம்
3: கொண்டதுதான்.
0: வார்த்தைகளை வெள்ளை ஒரு நிறம், வெள்ளை ஏனைய நிறத்திலே வெள்ளை ஒரு நிறமா, அல்லது வெள்ளையில் வேறு நிறமா?
3: வெள்ளையில் வெள்ளை தானே.
0: வெள்ளையிலே வேறு நிறங்கள், சிறப்பு. அது என்ன அடையாளங்கள், மலரா அல்லது வேறு ஏதாவது பாத்திரம், என்ன படம் அதில் விரைகிறீர்கள்? நெய்கிறீர்கள்? கொடியா? ஓ, மாங்காய். மாங்காய் வருவது அழகாக இருக்கும் இல்லையா? புடவைகளிலே மாங்காய் வடிவம் அமைத்து விட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதே போன்று இந்த பவுன் நகைகளிலேயும் செய்யும் பொழுது மாங்காய் உருவம் பொறித்த, மாங்காயினுடைய உருவம் பொறித்த நகைகளுக்கு மதிப்பு கூட என்று கூறுவார்கள். என்னவோ தெரியல, ஒரு சிலர் அப்படி விரும்புகிறார்களோ தெரியவில்லை. அடுத்தது கொடி போன்று அமைவது சிறப்பாக இருக்கும். சரி, நீங்கள் இப்பொழுது வளமையாக நீங்கள் இந்த புடவை நெய்யும் பொழுது இருக்கின்ற உடல் வலிமையும் உடல் வலியும் உடற்பயிற்சியும் இப்பொழுதும் அதே மாதிரி இருக்கின்றதா? இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் செய்யும் பொழுது வலி அதிகமாக இருக்குமா, வியர்வை அதிகமாக இருக்குமா, களை அதிகமாக இருக்கும், எப்படி இருக்கும்? வியர்வை அதிகமாக இருக்கும், பணி இலகுவாகத்தான் இருக்கும். செய்வது செய்து பழகிவிட்டது என்ன? செய்து பழகி பழகிவிட்டது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நேற்று பாடல்களை கேட்டு மகிழ்வாக எழுதியிருந்தீர்கள். இன்று நாங்கள் மணியே மணிக்குயிலே என்ற ஒரு பாடலை ஒளிபரப்பி இருந்தேன். அந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலா?
3: பிடிக்கும் ஐயா.
0: இடைக்காலத்திலே வந்த பாடல்கள், முற்காலத்திலே வந்த பாடல்கள், இப்பொழுது வரும் பாடல்களும் சிறப்பான பாடல்கள் இருக்கின்றன தான். அதில் இந்த பாடல் கொஞ்சம் நல்ல வரிகளை பொருந்தியதா எனக்கு பட்டது. உங்களுக்கு எப்படிப்பட்டது?
3: படமே பார்த்துருக்கேன் ஐயா.
0: அதுதானே விடமான படம் பார்ப்பதிலே கிருஷ்ணன் ஒரு மணி பார்த்து விட்டு மணியான படம் என்றும் கூறுவார்கள்
3: என்ன?
0: இதுவும் ஒரு மணியான காட்சி. அதனால்தான் அவர் மணிக்குயிலை அழைச்சிருக்கிறார் இசைஞானி. சிறப்பு சிறப்பு. சரி, அப்படி என்றால் என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
3: ஒரு பழைய பாடல் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன்.
0: அதுதானே ஓல்ட் இஸ் கோல்ட் என்று ஆங்கிலத்திலே கூறிக்கொள்வார் இலங்கை. என்ன பாடலா இருக்கும்?
3: துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? ஓரிரவு.
0: ஓரிரவு திரைப்படத்தில் நாகேஸ்வர ராவ் அவர்கள் நடித்த நல்ல ஒரு திரைப்படம். அன்பில்லா நெஞ்சில், அன்பில்லா நெஞ்சில் இசையில் பாடி இன்பம் சேர்க்க மாட்டாய். அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல் இல்லை அந்த பாடல். அதை கச்சேரிகளிலே சங்கீத வித்வான்கள் பாடும் பொழுது வேறு மாதிரி இருக்கும். இந்த திரைப்படத்தில், ஓரிரவு திரைப்படத்தில் அதை கேட்கும் பொழுது இடை நிறுத்தி கருத்து கூறி எல்லாம் பாடுபவர்கள் நல்லா இருக்கும். பல தடவை நான் இந்த பாடலை என்னுடைய பாட்டும் பதமும் நிகழ்விலே தேர்வு பெறும் பாடல்களில் இந்த பாடல் வரும். துன்பம் என்ற பதத்துக்கு அநேகமாக இதைத்தான் நான் போடுவேன். நல்லா இருக்கும் இந்த பாடல். அதே வேளையிலே துன்பம், துன்பம் என்ற வரியில் வேறு ஒரு பாடல் கூறுங்கள் கேட்போம். ஞாபகம் இருக்குதா? நான் ஒளிபரப்பி இருக்கிற அந்த பாடல் துன்பம் என்று ஆரம்பிக்கும். துன்பம் என்ற பதத்தில் துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும் என்ற ஒரு பாடல் இருக்குல்லவா? இந்த பாடல் நான் பாட்டும் போதிலே சார்ந்திருக்கின்றேன். துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும், துன்பம் எல்லாம் போகும் இன்பம் வந்து சேரும். பத்மினியும் யாராவது நல்ல பாடல் அந்த பாடல். அப்படி இந்த துன்பம் என்பது வரும் பொழுது வள்ளுவரும் கூறினார், துன்பம் வருங்கால் நகுக. அதுதான் துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று கேட்கும் அந்த பாடலை நாங்கள் திரைப்படத்தில் தந்திருந்தார்கள். அதை கேட்பதற்கு மிகவும் எப்பொழுது கேட்டாலும் சிறப்பாக இருக்கும் இந்த பாடல். ஆசிரியர் கலாசாலையில் நாங்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலே சங்கீத வகுப்புகள் இருக்கும் எங்களுக்கு. அப்பொழுது ஆய்வுகள் செய்யும் வேளையில் இந்த பாடல் நாங்கள் ஆய்வு செய்திருக்கோம். துன்பம் என்பதற்கு இசைதான் இன்பத்தை கொடுக்கும் என்ற முடிவு அதில் பலரால் எடுக்கப்பட்டது. எந்த துன்பம் இருந்தாலும் இசை வந்தால் அந்த துன்பத்தை போக்கும். வேறு மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், அன்பை சொரியலாம், மற்றவர்கள் அரவணைப்பை கொடுத்தலாம், எவ்வளவு கொடுத்தாலும் அந்த இசை தான் அவருக்கு இன்பத்தை கொடுக்குமாம், மகிழ்ச்சியை கொடுக்குமாம். துன்பம் உள்ளவர்களுக்கும் அவருக்கு துன்பமான கீதத்தை பாடினாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்குமாம். துன்பம் உள்ளவர்களுக்கு சரியான சோகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சோக பாடலை போட்டு கேட்கப்படுங்கள், நன்றாக மயங்கி கேட்பார் அதை இல்லையா? துன்பத்திலும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய இசைதான். வாழ்த்துக்கள் மகள். அனுஷா எப்படி இருக்கின்றார்?
3: நலமாக இருக்காங்க.
0: அவர் உங்களோடு இருக்கின்றாரா? வணக்கம் மகளே. அனுஷியா நலமாக இருக்கின்றீங்களாம்மா?
4: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன். காற்றலைக்கு மீண்டும் வந்துவிட்டேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள், உணர்கின்றேன். இன்று என்ன கோலம் இட்டீர்கள்? கோலம் என்ற பெயர் வந்தவுடன் மகள் அனுஷியாவை நான் நினைத்துக் கொள்வேன். தினமும் கோலம். அதே போன்று சாந்தியும் தன்னுடைய வீட்டிலே கோலம் போடுவேன் என்று கூறிக்கொள்வார். அவரை கேட்டாலும் பூக்கோலம் என்று கூறுவார். ஒவ்வொரு அடையாளத்தை கூறிக்கொள்வார். சிறப்பு. அப்ப மழை இல்லை, இப்பொழுது நீங்கள் கோலம் போட்டால் அழகாக 24 மணி நேரம் அந்த கோலம் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் இல்லையா? சரி, இந்த கோலம் உங்களுக்கு நன்றாக பிடித்த ஒன்றா?
4: பிடிக்கும்.
0: கோலத்தை கோலம் பிள்ளையாக இருந்தால் அதை எப்படி கூறுவோம்? சிறப்பு. சொற்கள் தெரிகின்றது மகளுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று மகள்வாக இருக்கும் இந்த வேளையில உணவு அறந்து விட்டீர்களா? தோசையா, இட்லியா,
4: சப்பாத்தி?
0: அட, சப்பாத்தி. சப்பாத்தி தொட்டுக்க என்ன, சப்பாத்தி எது போட சாப்பிட்டீர்கள்? குருமா. நானும் இங்கே சப்பாத்தி சாப்பிடுவது உண்டு. சப்பாத்தி நான் கடையிலே வாங்குவோம். வீட்டிலே தயாரிக்க இவர்களுக்கு தெரியாது, அது தெரியவில்லை. அது எங்களுக்கு எங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையில் இல்லை. இருப்பினும் நாங்கள் கடையிலே வாங்குவோம். பேக்கெட்லேயே அடைத்து, அதாவது பைகளிலே வைத்து முடிவு தேதி போட்டு தருவார்கள். நாங்களும் அதை கொண்டு வந்து குளிர்சாதன பெட்டியில் வைத்து விட்டு சூடாக்கி அநேகமாக நாங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிடுவேன். நான் உகந்ததாக இருக்குமா? அப்படி இல்லைன்றால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கறி, ஏதாவது மரம், என்னம்மா? தக்காளி சட்னி. ஆமாம், தக்காளி சட்னியும் நல்லது. தக்காளி அதிகம் சாப்பிடுவது உகந்ததில்லை மகளுக்கு. என்னென்னா சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தானே அவர்கள். சிறுநீரகத்தில் முன்பு அழற்சி ஏற்பட்டு வைத்தியம் செய்தபோது சில சில உணவுகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றால் அதை நாங்கள் கடைபிடிப்பதில்லை. தெரியாதனமா இவ்வளவு நல்ல விருப்பம் எடுத்தாலும் நான் விட மாட்டேன், கொடுக்க மாட்டேன் மகளுக்கு. நான் சாப்பிடுவேன். எனக்கு நல்லா இருக்கும் தக்காளி சட்னி, நன்றாக இருக்கும். நீங்கள் கூறியபடி தக்காளி சட்னி இன்னும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம், நலமாக இருக்கட்டும். சரி, நாங்கள் இவ்வளவு விடயத்தையும் பேசினோம். நாங்கள் இப்பொழுது மற்றவர்களோடு பேசியதையும் கேட்டு கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த மணியே மணிக்குயிலே என்ற பாடல் கேட்டீர்களா? அந்த மணிக்குயில் என்பதை கண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் குயிலை பார்த்திருப்பீர்கள், மணிக்குயிலை பார்த்திருக்கீர்களா? ஆ, மில்ல பார்க்க என்னது அம்மா? பூங்காவிலே குயில்களை பார்த்திருக்கின்றீர்கள், மணிக்குயிலை பார்த்திருக்கின்றீர்களா? சிறப்பானது, சிறப்பு, சிறப்பான. பார்ப்போம். சரி, இனிமேல் சென்றால் பூங்காவிலே குயில்களை பாருங்கள். அதுக்குள்ளே மணிக்குயில் எப்படி இருக்கு என்று அவதானித்து இங்கே காற்றலைக்கு வரும்பொழுது அப்பாவுடன் கூறுங்கள்.
4: சரிங்கப்பா.
0: சரி அம்மா, என்ன பாடலை இன்று கேட்க விரும்புகிறீர்கள்?
4: குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,
0: கூக்கு, அந்த பாட்டு பா. குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கா? ஆமாம், ஆமாம், குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு. என்ன நிறம் அந்த நிறத்தை?
4: எல்லா நிறமும் வருதுப்பா கொள்ளையில.
0: குயில் எல்லா நிறத்திலையும் இருக்கா மகளே? இல்லையம்மா, குயில் வந்து கருமை நிறமும் கருப்பிலே புள்ளி, இப்போ சாம்பல் நிறமான புள்ளிகள் இருக்குன்றதுதான் குயில் இல்லையா?
4: ரெண்டு தினம் பார்த்துருக்கேன்ப்பா.
0: ஓ, கோவிலுக்குள்ளே உள்ள குயிலை பார்க்கவில்லை. இதிலே கவிக்குயில் என்று ஒன்று இருக்கின்றது. குயிலே கவிக்குயிலே என்று இன்னொருவர் பாடியிருக்கின்றார். இதிலே மணியே மணிக்குயிலே என்று பாடப்பட்டிருக்கிறது. சாரி, அது என்ன, எத்தனை நிறத்திலே கண்டீர்கள் என்று மறுமுறை வரும்பொழுது கூறுங்கள். அப்ப இனிமேல் போராடம் இல்ல, அங்கே குயில் இருக்குன்னு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு போகணும். சரியா அண்ணா, அந்த பார்த்து அயலெல்லாம் பார்த்து கொண்டு போக வேண்டும். நல்லது மகளே, மகள்வாக இருக்கின்றது பேசும் பொழுது வாழ்த்துக்கள். உங்கள் இருவருக்கும் நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் நன்றி கிருஷ்ணா. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே தர்மபுரியிலிருந்து ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இணைகின்றீர்கள், இணைகின்ற விடுகிறார்கள். எங்களுடைய ராஜ்குமார் வருவதற்கு யாரும் மழிவிடவில்லை. கிராக்கி தான் எனக்கு. எல்லோரும் பாருங்கள், போராடி போராடி என்னோட வந்து இணைகிறீர்கள். பெருமை தான், பெருமை தான்,
5: பெருமைதான்.
0: பாடல் வந்தது கேட்டீர்களா? உண்மையிலேயே அந்த பாடல் வந்தவுடன் நான் உங்களை இணைத்துக் கொண்டேன்.
5: நன்றியா, நன்றியா.
0: எப்படி இருக்கிறீர்கள், நலமா இருக்கிறீர்களா ராஜ்குமார்?
5: ஓடி நல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: ஆரோக்கியமாக இருக்கின்றேன். ஆனா குரல் சற்று வித்தியாசம் இருக்கின்ற நேற்று மகள் கூறியிருந்தாள். சியாமடா கவனித்து விட்டு அடிக்கடி என்னோட பேசி கொண்டிருந்தார்.
5: வானொலியில தெரியலங்கயா, இப்ப நீங்க எங்ககிட்ட பேசும்போதுதான் ஒரு மாதிரி இருக்க தவிர வானொலியில வந்து தெரியல.
0: அறிவிப்புல, அறிவிப்புல தெரியவில்லை. கலந்துரையாடும் பொழுது அது இயல்பாக மாறத்தான் பார்க்கின்றது. பலபடியத்தை கவனித்து பேச வேண்டியதா இருக்கின்றது. சரி, பார்ப்போம், படிப்படியாக வரும். மற்றது பொருள் வாகனம் அப்படித்தான் மேம்படுத்தினாலும் பழசு பழசுதானே ஐயா. சிறப்பா இருக்கிறோம். மகளும் கொஞ்சம் என்னோடு மகள் எனக்கு ஒத்தாசை புரிந்து உதவி புரிந்ததால் அவருக்கும் இந்த சிறிது பாதிப்பு ஏற்பட்டது. இன்னும் சீராக அவருக்கு குணமடையவில்லை. நான் வெளியே வந்துவிட்டேன் போல் எனக்கு தெரியாது. அது அது கூறுவார்கள், மருந்து கால் மதி முக்கால், இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். மருந்து எங்களுக்கு ஒரு உதவியே தவிர அதை முழுமையாக அது அது பலனளிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய மனது, எங்களுடைய புத்தி, மதி, அதை அது சரியாக செய்ய வேண்டும். நான் அதற்கு அவர்கள் கூறுவதற்கு அந்த பத்தியங்கள் போன்ற விடயத்தில் மிக கவனமாக இருப்பேன். அடுத்தது அவர்கள் தரும் மருந்தையும் நான் சரியாக சீர்தூக்கி பார்த்து தான் நான் உட்கொள்வேன். மருந்தாளர்களிடம் ஒரு மருந்து கொடுத்து விட்டால் மருந்தாளர் 10 வினா கேட்பேன், 10-15 வினா கேட்டு தீர்க்கமான முடிவெடுத்து. அவர்கள் வியாபாரத்துக்காக எல்லாம் செய்து விடுவார்களையே, உபதிரவப்படுவது நாங்கள் தானே. இன்று பாருங்களேன், ஒரு பொழுது நோய் எங்களை தேடி வருவதில்லை. நாங்கள் எங்கள் உடம்பு தான் அந்த நோயை நாடி செல்கின்றது. ஏனென்றால் எங்களிடம் வலிமை இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி காணாது. அதற்கு காரணம் நாங்கள் உட்கொள்வது, சுவாசிப்பது, உபயோகிக்கின்ற இயந்திர ரசாயனத்தோடு வாழ்கின்றோம். இப்போ கொஞ்சம்
5: இயற்கையே இல்லைங்களா?
0: ஆமாம், மிக கவனமாக இருக்க வேண்டும். அது இல்லையே என்பதை விட்டு இந்த மனிதன் தான் ஐயா மாற்று எண்ணங்களையும் மாற்று பொருட்களையும் உபயோகித்துக் கொள்வது தங்களோட தேவைக்காக. ஏனைய ஜீவராசிகள் தங்களுக்கு உரியதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். புலி இருக்கின்றது, பசித்தாலும் புல்லு தின்னாது, அது மாமிசத்தை தான். அதே போன்று பசுமாடு பசித்தாலும் புல்லும் தண்ணீரும் தான், அது மாமிசத்தை உண்ணாது. ஆனா இந்த மனிதன் மாமிசம் இல்லையென்றால் அந்த வயதுக்கு வேறு ஏதாவது போடுவான், காய்கறி இல்லையென்றால் வேறு ஏதாவது போடுவான், பல வகை இல்லையென்றால் ஏதாவது எது கிடைக்குதோ அதை போட்டு அடைந்து விடுவோம் நாங்கள். அதுல உள்ள நன்மை தீமை உணர
5: மாட்டோம்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, அது கூடாது. எங்கள்கிட்ட அந்த மானிடர்கள் தான் அந்த இது இருக்கு, எல்லாவற்றையும் உண்ணுவார்கள். ஆனால் ஏனையோ ஏனையோ இனங்கள் அப்படி இல்லை. கிளி என்றால் அது தனக்கு விரும்பிய பழம், விரும்பிய தானியம், விரும்பியதை தான் உண்ணும். நாங்களாம் எல்லாவரையும் அடிதான் அடித்துப்பா சாப்பிட்டு பார்ப்போம், ஒன்றும் சாப்பிடும் விதண்டா வாதம் பிடிப்போம். சர்க்கரை, சர்க்கரை குறைபாடு, சர்க்கரை உற்பத்தி குறைபாடு உள்ளவர்கள் தான் நீரிழிவு நோய்க்காரர்கள். நீரிழிவு ஒரு நோய் அல்ல, சர்க்கரை
5: குறைபாடு,
0: சுரப்பி குறைபாடு, தொழில் குறைபாடு அடைவது தான் அது காரணம். ஆனால் தெரியும் சர்க்கரை வியாதிக்காரருக்கு எங்களுடைய முக்கணிகள் ஒவ்வாதன என்று வாகடத்திலும் சொல்லப்படுகின்றது. ஆரோக்கியமா இருங்கள், அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லப்படும். மா, பலா, வாழை, இந்த மூன்றும் மா, பலா, வாழை மூன்றும் முக்கனிகள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே. எங்களுடைய ஆசிய நாட்டின் பிரதானமான பழங்கள் இந்த முப்பழங்க முக்கனிகளும் தான். மா,
5: ஐயா,
0: பலா,
5: வாழை.
0: ஆனால் அவைக்கு ஈடாக கூறுங்க, கூறுங்க, நீங்கள்
5: இந்த இந்த ஆணி மாசத்துல கல்யாணம் எல்லாம் நடந்தாக்க கட்டாயம் மூணுமே வைப்பாங்க.
0: ஆமா ஆமா,
5: கிடைக்கும்.
0: அது முக்கனியும் தான் எங்களுடைய வழிபாட்டு முறைகளும் சரி, வைபவங்களிலும் சரி, விருந்துகளிலும் சரி படைக்கப்படுகின்றது. ஆனால் அவற்றை உட்கொண்டவுடன் எங்களுக்கு அது எதிர்ப்புன்னு தெரிந்து கொண்டு நாங்கள் விதண்டாவாதம், நாங்கள் அதை வேண்டுமென்று போட்டு அடித்துட்டு உண்டு போட்டு அளவு கூடி போச்சோன்னு வைத்தியரடி ஓடுகிறது. அப்போ சர்க்கரை அந்த குறைபாடு தானாக வரவே நாங்களாம் சேர்த்து கொள்கிறோம். அப்போ நான் வந்து அதை நான் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன் ஐயா, அளவோடு அளவோடு. எதற்கும் அதானே சொல்வது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று நம் முன்னோர்கள் கூறிவிட்டார்கள்.
5: ஐயா எதுவுமே ஒதுக்கி வைக்க கூடாதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்
0: அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் எல்லாவற்றையும் உன்னதை உண்ணுவதற்கு தான் பகுத்தறிவன் ஒன்றை தந்து தந்திருக்காரு. சரி, நல்ல பழங்களை தேடி உண்ணுவோம், ஆரோக்கியமான பழங்கள், இந்த பேரீந்து, இந்த திராட்சை எல்லாம் நல்லம், ஆனால் அளவோடு அளவோடு. அளவுக்கு மிஞ்சினால் உடனே எங்களுக்கு பிரதி தாக்கத்தை அறியோடு. ஆதலால் தான் எங்களுக்கு இந்த நோய்கள் வருகின்றது. மாடுகள் ஆடுகள் அப்படி இல்லை, அளவுக்கு மிஞ்சி அதுகள் உண்ணுவதில்லை தானே. புலி கூட அடித்து உடனே உண்டு விட்டு மீதியை வைத்து விட்டு மீண்டும் தான் சாப்பிடும். இது நாங்கள் கிடைத்ததே முழுவதும் அடிதானே சார். நாங்கள் சொற்களை அடித்து கொண்டு போகின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை இன்று அங்கே எப்படி இருக்கின்றது
5: ஐயா? இந்த வாரத்துலங்க ஒரு மூணு மழை பொழிஞ்சதுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. இரவு நேரத்தில் நல்லா இருக்குங்க, நல்லா ஒரு டிசம்பர் மாசம் மாதிரி ஒரு இது இருக்குங்க. மார்கழி மாசத்து அளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்ததுங்க.
0: அப்படியா?
5: குளுமையா இருந்தது இரவு இரவு நேரம்.
0: அப்ப அங்க இப்பொழுது எவ்வளவு நேரம் நீண்ட, எவ்வளவு பகல் நேரம், எவ்வளவு இரவு நேரம், அப்படி சரிபாதியா
5: இருக்கு? பகல் நேரம் பாத்தீங்கன்னா, இங்க பகல் நேரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் பொழுதுல வந்து 6:30 to 7 வரைக்கும் நல்லா வெளிச்சமா இருக்குங்க. இரவு
0: நேரத்துல எத்தனை மணிக்கு சூரிய உதயம் அநேகமாக?
5: காலையில 5:30 சீக்கிரமா ஆயிடுதுங்க, 5 மணிக்கெல்லாம் நல்ல பலபலன்னு வந்துருதுங்க.
0: எங்களுக்கு இங்கே 15.5 மணி நேரத்துக்கு மேல் பகல் உண்டு. 15.5 கூட.
5: அதுதான் அதுதான் அதுதாங்க. அப்ப 9 மணி வரைக்கும் இருக்குங்களா? 20?
0: ஆமா ஆமா, 8:30 to 9 வரைக்கும் இருக்கும். பகல் வேலை பெரியது இப்பொழுது, நீண்ட பகல். ஆனா இப்பொழுது இந்த வார பகல் அதிகமான பிரகாசம் 28 வந்து 28 கண்டோம். இன்று 23 வரை சென்று 24 தொடும் போல் இருக்கின்றது. ஈரப்பதமான காற்று வீசுகின்றது, அதனால்
5: பரவாயில்லைங்க,
0: வெப்பம் புரியவில்லை. நல்ல பிரகாசம் அதிகமாக இருக்கிறபடியால் கண்டிப்பாக கருப்பு கண்ணாடி போடத்தான் வேண்டும். பார்வை முடியாது எனக்கு, எங்களுக்கு எல்லாம் பார்க்க கூசிக்கொண்டு. ஏன்னா இங்க உள்ள கட்டிடங்கள் கூரைகள் எல்லாம் எங்கள் நாடு மாதிரி இல்லை தானே. கண்ணாடிகள் பதிஞ்சிருப்ப வெள்ளை நிறம் அதிகமாக இருக்கும். கூரைகள் எல்லாம் அந்த கூரைக்கு மேலே ஒரு விதமான ஏதோ ஒரு கலவையை போடுவார்கள். அது அந்த குளிரை தாங்கக்கூடிய வகையிலே அது வெயிலுக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எதிர் ஒளி ஒளி வந்து சத்தம், ஒளி வந்து வெளிச்சம். இந்த இடைக்காலத்திலே நான் காற்றலைக்கு வராத எங்களுக்கு சில தடைகள் இருந்தது. என்னவென்றால், இங்கு கொஞ்சம் தண்டர் என்று ஆங்கிலத்திலே கூறிக்கொள்ள, இடி, மின்னல், காற்று, மழை, இந்த மூன்றும்
5: சொல்லிருந்தீங்க, போட்டிருந்தீங்க.
0: அது இணைந்து எங்களுடைய கணனிகள் எல்லாம் இந்த செயலற்று விட்டது. காரணம், இங்கு மேலை நாடுகளிலே மின் தாங்கி இடி தாங்கி என்ற கருவியை பொருத்துவா அங்கும் இருக்கின்றது. எங்கள் நாட்டிலும் ஒரு சில இடங்களிலே அது அளவுக்கு மிஞ்சின அந்த மின் அல்லது இடி தாக்கம் அதிகரித்தால் உடனே இந்த ஆளி அணைந்துவிடும், சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும் உடனே, ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி ஆளிகள் பொருத்தி இருக்கின்றார்கள். இப்ப எங்கள் வீட்டுக்கு மேலே அல்ல, எங்கள் வீட்டுக்கு அருகிலே உள்ள உயர்ந்த இடங்களில் அதற்கான தளங்களை அமைத்து வைத்திருக்கின்றார்கள், டவர்களை வைத்து அதிலே பொருத்தி இருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு வரும்போது அது அங்கே தடுக்கப்பட்டு விடும். தடுக்கப்பட்டால் இங்கே உள்ள மீன்கள் எல்லாம் அணைந்து விடும். அதற்காக பெரிய தொழிற்சாலைகள், வைத்தியசாலைகள், சத்திர சிகிச்சை செய்கிற இடங்களுக்கெல்லாம் திடீர்னு நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் அதற்கு அது நின்றாலும் தன்னிச்சையாக தரக்கூடிய சேவர்களை வைத்து ஜெனரேட்டர்களை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். அது உடனே சத்ரசீட்ச நிலையத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாவது தான் இயங்கி அந்த பவரை கொடுக்கும். பொது பவர் எங்கள்கிட்ட அது இல்லை. நாங்கள் வானொலிகள் வைத்திருக்கிற எங்களுக்கு, நாங்கள் அவ்வளோ பெரிய வானொலி இல்லை தானே, எங்களுக்கு சாதாரணமான வானொலி தானே எங்களுடைய எல்லாம் ஒரு இணையதளத்தில்
5: சொல்லக்கூடாதுங்க, எவ்வளோ நேரில் வச்சிருக்கிறீங்க.
0: ஓ அது அதை கூட வேற இல்லை, எங்களோட தளங்களை எங்களோட கருவிகள் தளங்கள் இதை விட பெரிய கருவிகளை எல்லாம் வைத்திருக்கின்ற 24 மணி நேரம் உலகளாக அது வேறு பெரிய இதுகள் நிலையங்கள் இருந்தால் அவர்களுக்கு இருக்கும். இப்போ இயற்கையாக மின் உற்பத்தி செய்து அதை சேமித்து வைக்கும் கருவி அவர்களிடம் இருக்கின்றது. இது வளமையான மின் விநியோகம் தடைப்பட்டாலும் அது தானாக இயங்கி மின்னை கொடுத்து கொண்டிருக்கும். வைத்தியசாலைகளிலே சத்திர சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே திடீரென்று மின் நின்றுவிட்டாலும் பயப்படுத்தவில்லை என்று அங்கே தானியங்கி மின் ஒன்று இருக்கும். அப்படி அமைத்து வைத்திருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியிலே சாதாரண நாளே மின்னை சேமித்து வைத்திருந்து செயற்கையாக அது கொடுக்கக்கூடிய மின்னை கொடுக்கக்கூடிய இதை பொருத்தி வைத்திருப்பார்.
5: அப்போ
0: வெளி மின் இங்கே அப்படி இருக்கின்றது. இப்போ வெளியே எங்களுடைய பொதுவான மின் விநியோகத்திலே ஒரு சத்திர சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, வெளிச்சங்கள் எல்லாம் இருக்கின்றது, கருவிகள் வேலை செய்து கொண்டிருக்கும் வேளையிலே அந்த பொதுவாக கொடுக்கின்ற இயந்திர வழி நின்றுவிட்டால் அங்கே சத்ரசிக்கு தடையில்லாத வகையில் உடனடியாக மற்றது முடுக்கிவிடப்படும் தானாக ஆட்டோமேட்டிக்காக. அங்கே சேமித்து வைத்திருக்கின்றார்கள் அது கொடுத்து கொள்ளும். அப்போ சத்ரசிக்கு சரியாக நடைபெறும். அநேகமான இடங்களிலே அது இருக்கின்ற ஆமாம் எங்கள் நாடுகளிலேயும் அது இருக்கின்றது. எங்கள் நாடுகள்லேயும் ஆசிய நாடுகள்லேயும் வளர்ந்த நாடுகள்லே இந்த தானியங்கி இருக்கின்றது. அது இப்படியான இடங்கள்ல
5: ஒரு வினாடி ரெண்டு வினாடி இது
0: ஒரு ஒன்றும் வராது. இல்லை எந்த விதமான தடையும் அந்த சத்திர சிகிச்சை மண்டபத்துக்குள்ளே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஒருவருக்கு சத்திர சிகிச்சை கீறி கொண்டிருக்கும் பொழுது மின் நின்று விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா. அவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து கொண்டிருப்பார்கள், விளக்கு எரிந்து கொண்டிருக்கும், மருந்து போய்கொண்டிருக்கும், இப்படியானது நின்று விட்டால். ஆனால் நின்ற உடன் தான் இயங்கி வேலை இது அப்போ தொடர்ந்து போய்கொண்டு அவருக்கு தெரியாது அதை நடத்தி கொண்டிருக்க வைத்தியருக்கு தெரியாது எந்த மின் தங்களுக்கு கிடைக்குதுண்டு அந்த அளவுக்கு துல்லியமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலேயும் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற தொழிற்சாலைகளிலே திடீர் நின்றுவிட்டால் ஒரு நிமிடம் நின்றாலே எவ்வளவு நஷ்டம் ஏற்படும். அவர்களும் இதை வைத்திருப்பார் ஆனால் இது பெரிய விலை உயர்ந்ததாக இருக்கும். அதை பராமரித்து கொள்வதற்கு பணம் அதிகமாக இருந்தாலும் அவர்களோட தொழிற்சாலையை அதை ஈடு செய்து கொள்ளும் அந்த அளவுக்கு வைத்திருக்கின்றார்கள். இப்போ கார் உற்பத்தி செய்கிற பெரிய தொழிற்சாலை என்று எடுத்துக்கொள்ள நின்று விட்டால் அதில் ஒரு நட்டாவும் ஏற்படாது, அப்படியே நின்றுவிடும். அந்த தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்காதவர்கள் தான் பெருமை தவிர உற்பத்தி தொடர்ந்து செய்யலாம். ஆனால் உயிரோடு இவர்கள் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நின்று விட்டால் பாரதூரமானது தானே. அதற்காக அங்கே இருக்கும் அது அநேகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த அப்படி ஏற்பட்டு பிறகு நாங்கள் மனுவலாக நாங்கள் தான் வந்து அதை முடக்கிவிட்டு மணிக்கூட்டை திருப்பி விட்டு பட்டனை திருப்பி அமைச்சு கணனிகள் பவ மின் வந்தவுடன் இயங்கும் இயங்கிவிடும். எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள் பலதாகிவிடும். மகளுக்கு பெரிய சிரமமாக இருந்தது என்னென்றால் இப்போ நிகழ்ச்சி நிரலை அவள் தான் மணி நேரம் பார்த்து இத்தனை மணிக்கு எந்த நிகழ்ச்சி என்று செய்வார். இவர் செய்து ஒரு அட்டவணையை கோர்த்து இங்கே வைத்துவிட்டு அந்த கோவையெல்லாம் அழிந்துவிடும். திருப்பி மீண்டும் பொருத்த வேண்டும் அவர் முதல்ல இருந்து. பெரிய சிரமங்கள் அது. தமிழிலே நாங்கள் நல்ல முறையிலே உறவாடினோம், இத்தனை பதங்களை நாங்கள் பாவித்து விட்டோம். இந்த மணியே மணிக்குயிலே என்ற பாடலே இந்த மணிக்குயிலை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா?
5: நகரப்பகுதி ஒட்டி இருக்கிறதுனால
0: ஐயா குயிலுக்கு நகரம் கிராமம் என்று எங்கேயும் இருக்குதா? நீங்கள் குயிலோசை கேட்கவில்லையா உங்கள் ஊர்ல?
5: அதெல்லாம் பாத்துருக்குறேங்க, கேட்டிருக்குறீங்கயா?
0: பார்க்கவில்லை.
5: ஆனா இந்த இவங்க ரெண்டு இவரெல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் எனக்கு அந்த
0: இல்ல இல்ல ரெண்டாள் அப்படின்னா உங்கள் பகுதி
5: தெரியாது.
0: ஓ, அநேகமா கிராம பகுதிகள், வயல்வெளிகள், விவசாய பகுதிகளிலே தான் இந்த கோயிலுடைய நடமாட்டம், சோலைகளில் உள்ள இடங்களில் தான் இருக்கு. நீங்கள் தானே சோலைகளை எல்லாம் அழித்து சாலைகளும் மாக்கி வெளிய வீடுகளையும் கட்டி வைத்து நகரத்திலே வாழ்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பணி எப்படி செல்கின்றது?
5: ஐயா நல்லா போயிட்டு இருக்குதுங்க. இப்பெல்லாம் இப்போ வந்து இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், குழந்தைகள் எல்லாத்துல இருக்கிறவங்களாம் இது போடணுங்க, அனுமதி கொடுக்கணும். அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: நல்லது. குழந்தை நல பாதுகாப்புகளை
5: ஆமாங்க, தேவைப்படுவோருக்கு எல்லாத்தையும் வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: ஓ,
5: இலவசமா? எல்லாமே இலவசம்.
0: இலவசம், இலவசம், இலவசம்.
5: பெற்றோர்கள் அதவங்க, பெற்றோர்கள் அதவங்க, ஒருத்தர் யாராவது ஒரு பெற்றோர் இருக்கிறவங்க முன்னுரிமை கொடுக்குறோம்.
0: ஓஹோ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
5: போயிட்டு இருக்கீங்க எல்லாம், இறைவன் இறைவன் இத்த பணியும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க.
0: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இல்லையா?
5: சந்தோஷம்
0: நாள் ஒரு குழந்தை ஒன்றை நீங்கள் சுவீகரித்ததாக உங்களுடைய ஸ்தாபனத்தால அந்த குழந்தை எப்படி இருக்கு?
5: என்னோட பணி என்னங்கய்யா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டில் குழந்தை, அந்த குழந்தை
0: வேண்டான்னு இருப்பாங்க.
5: எப்படி வருதுங்க எங்களுக்கு, மாசத்துக்கு ஒரு ரெண்டு குழந்தை வரும்.
0: அப்படியா?
5: அங்க எடுத்து அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே குழந்தை இல்லாதவங்க பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க.
0: அதுல நீங்கள் கொடுத்த குழந்தைகளை, நீங்கள் அப்படி ஒப்படைத்த குழந்தைகளை சென்று பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றதா மீண்டும்?
5: ஐயா நாங்க பாப்போங்க ஐயா, அந்த எங்க பகுதியில் இல்லத்துல நாங்க கொடுத்திருந்தா நாங்க பாப்போம்.
0: ஆனந்தமாக இருக்கும், அந்த வளர்ச்சியை பார்க்க ஆனந்தமாக இருக்கும் இல்லையா?
5: ஆமாங்க, குழந்தைங்க எல்லாம் 3 மாசத்துல எடுத்துக்குவாங்க ஐயா, அவ்வளவு தூரம் வச்சுக்க மாட்டாங்க. 3 மாசத்துல குழந்தைங்க போயிடுங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஒரு திருப்திங்க ஐயா, ஒரு நல்லது பண்றோம், ஒரு உயிரை காப்பாத்துறோம், அது ஒரு திருப்தி.
0: சிறப்பு, சிறப்பான சேவை ஐயா.
5: நன்றி.
0: இது எல்லோருக்கும் கிடைக்காது அந்த பணி, புரியுறதா?
5: அதுதாங்கய்யா, அதான் நமக்கு அவர் விதிச்சிருக்கார், இறைவன் செய்யடா இந்த வேலையை.
0: பணி கிடைத்தாலும் அதை பணியை செய்பவர்கள் நல்ல அர்ப்பணிப்போடு செய்வார்களாக இருந்தால் அதுதான் அறம்.
5: அதுதாங்கய்யா,
0: பணி கிடைக்கின்றது, நமக்கு என்ன சம்பளம் கிடைக்கிறது செய்வோம் என்று விட அதை அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும், அக்கறையோடு என்று கூறுவார்.
5: எங்களோட பணி வந்து காலை 11 மணிலிருந்து மாலை பொழுது 4 மணியோட தான் எங்களோட வேலை. ஆனா அதையும் மீறி 7-7.5 வரைக்கும் இருக்கும், 8 வரைக்கும் இருக்கும்.
0: மனிதாபிமானம், ஜீவகாருண்யம்.
5: அன்னைக்கு, ஆமா அன்னைக்கு வந்து எந்த யாரையுமே இது பண்ணக்கூடாது, காத்திருக்க கூடாதுன்னு மடமடமடன் அன்னைக்கோட இதெல்லாம் ரெடி பண்ணி
0: கொடுத்துருவோம். சிறப்பான சேவை இறைவன் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றது, நீங்கள் சரியாக புரிய வேண்டும். அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது அறம் அங்கே காக்கப்படுகின்றது, அறவழி செல்லும் பொழுது உங்களுக்கும் அது உங்களுடைய செல்லும் வழியெங்கும் சிறப்பாக இருக்கும், உங்கள் சந்ததிக்கும் அது ஒரு பலமாக பசலை. நாங்கள் ஒரு மரத்தை நாட்டி விட்டு அதுக்கு நல்ல பசலை உரம் போட்டால் எப்படி செழித்து வளருமோ, அதே போன்று எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாங்கள் இப்படியான பணிகளை செய்யும் பொழுது அது நல்ல வரமாக கிடைத்து அவர்களுக்கும் தரமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள் ராஜ்குமார், உங்களோட சேவை சேவையிட்டு நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இப்படியான சேவைக்கும் இருக்கின்றீர்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். மொன்றியல் தமிழ் வானொலி உண்மையிலே சந்தோஷம்.
5: நன்றி,
0: நன்றி. வாழ்த்துக்கள். என்ன பாடலை இன்று ஒளிபரப்பு கேட்போம் உங்கள் வாயிலாக?
5: ஐயா நம்ம படம் வந்து ஜோ படம். உருகி உருகி போனதடி என் நெஞ்சம்,
0: இதான கூட வழக்கம் பண்றது பாத்தீங்களா? உருகி உருகி போனதடி என் நெஞ்சம், உருகி உருகி போனதடி என் நெஞ்சம். இதே வந்து ஜோ திரைப்படமா?
5: ஜோ படங்க, நல்லா இருக்கேன். பாடல் நல்லா இருக்கும், அந்த பாடல் இதுவும் நல்லா இருக்குங்க.
0: இனிமையான சந்தங்க
5: படத்துல வர ஆமா பாடல் படத்துல வர காட்சியமைப்பு நல்லா
0: சிறப்பு. என்ன வரி அப்படி உருகுது அல்லவா, உருகி போகுது அல்லவா.
5: நல்லா பேசுறீங்க, பாட்டு மட்டும் தான் எப்படி கேக்குறீங்கன்னு நினைப்பீங்க.
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார், நன்றி மகனே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
5: அம்மா கேட்டதா சொல்லுங்க.
0: நன்றி, நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் தேவா. மகள் சியாமலா வந்து. வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம். வணக்கம் மகளே.
6: வணக்கம்ப்பா.
0: அப்பா என்று அவளோடு கூறிக்கொண்டு ஓடி வந்த உங்களை அழைத்து கொண்டேன். எப்படி நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருங்கள். இன்று அப்பாவின் குரல் எப்படி இருக்கின்றது? நேற்று மாதிரி இருந்ததா கொஞ்சம்?
6: நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்குப்பா.
0: கொஞ்சம் மாறி. வாழ்த்துக்கள் மகளுக்கு. என்ன சரியா இருக்கும்? சிறப்பு
6: சிறப்பு. ஆரம்பத்துல பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சிறப்பமா இருந்துச்சு. ஆமா, கஷ்டப்பட்டு பேசுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு.
0: ஓ, நல்லது. நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். மேலும் நன்றி அம்மா. சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? மழை பெய்ததா?
6: கொட்டினா
0: எப்படி இருக்கும்? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்?

0: ஆரம்பத்துல கேட்கவே இல்லப்பா, கொஞ்ச நேரம் போயிட்டுதான்ப்பா வந்தேன்.
1: இல்ல மணியே
0: நான்
1: மணிக்கு
0: உங்களுக்கு
1: இல்லையே.
0: வருக வணக்கம்னு போட்டதே ரொம்ப தாமதமாதான் போட்டேன்.
1: ஆக போட்டிருக்கீங்களா? கேக்க நன்றி நன்றி நன்றி. மணியே மணிக்குயிலே என்ற ஒரு பாடலை ஒலிபரப்பி விட்டு கேட்டிருந்தேன். அதுல
0: மணிக்குயில் ஒரு குயில் இருக்குதாப்பா?
1: அதைத்தான் நானும் கேட்கின்றேன்.
0: இல்லப்பா, அது வார்த்தைக்காக சொல்றதா இருக்கும். அப்படி ஒண்ணு குயில் இருக்கா?
1: அதை வந்து மிகைப்படுத்தி
0: பாத்துருக்கேன். நீங்க
1: அதை மிகைப்படுத்தி கூறுவதற்காக வருகின்ற பதம். ஒரு விளையாட்டு போட்டியிலே ஒரு பிள்ளை நன்றாக ஓடி விளையாடினா மணியா இருந்ததப்பான்னு கூறுவோம். ஒரு சிலர் பாட்டு பாடினா மணியாக இருந்தது பாட்டு நல்ல பாடல்னு கூறுவோம். அந்த நல்லது மிகைப்படுத்தி மற்றவதை விட சிறப்பாக இருக்கின்றது என்பதை மிகைப்படுத்துவதற்காக அடைமொழியாக பாடு. இப்ப குயிலே கவிக்குயிலே என்று பாடுகிறார்கள். எல்லா குயிலும் எல்லா குயிலும் பாட்டு பாடுது. கவிக்குயிலே கவிக்கு ஒரு பாடல் போல இருக்கின்றது போல இது மணி. மணிக்குள்ளே சிறந்த மணியைத்தான் மணி குயில். மணிக்குள்ளே அலைய மணி மற்ற ஏனைய மணிகளுக்குள்ளே சிறந்த மணி ஓசை இருக்கின்றது. அதே போன்று ஓசை தரக்கூடியது மணி ஓசையை தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக அடைமொழிக்காக சந்தத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள். ஆனால் சொல்ல முடியாது, சரவணஞ்சனார் பலவிதமான குயில்களை பார்த்தேன் என்று எங்களுடைய அனுஷாவும் கூறியிருக்கிறார். பாப்பாவோட மணிக்குயிலையும் பார்த்துருக்கிறார். அது எப்படி இருக்கும்னு நாங்கள் அறிந்து கொள்வோம். மேலும் பின்னர் வந்து சேரும் கூறுவார் கண்டால் கூறும்படியா. சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள்? சொல்லோடு பாடல் நிகழ்வில் இனிமையாக
0: நிலவோ
1: அவள் உருள் இருளோ. அருமையான பாடல் பேர். நிலவே
0: அவள் இருளோ, நிலவோ அதன் நிழலோ. அந்த பாட்டுதான்ப்பா.
1: இறுதியில வேற நிலவே அவள் அருளே என்று வருமா? நிலவோ நிலவே
0: அவள் தானா அப்படின்ற மாதிரி வரும்.
1: நல்ல பாடல்.
0: இனி நானா அவள் தானா அப்படின்னு வரும்.
1: நல்ல பாடல். உங்கள் மூலம் அந்த பாடலை கேடுவோம். நிலவும் அதன் ஒளியும். நிலவு சிறந்ததா இருக்குமா ஒளி சிறந்ததா? உங்களுக்கு நிலவு பிடிக்குமா நிலவின் ஒளி பிடிக்குமா?
0: நிலவு பிடிச்சா அதோட ஒளியும் அதோட சேர்ந்து தானேப்பா பிடிக்க முடியும்.
1: என்னம்மா ஒளி இல்லாத நிலவு இருக்குதான மகளே? இல்லை இல்லை, நிலவு காலத்திலே நிலவு நல்ல பளிச்சென்று எங்களுக்கு ஒளி தந்து தன்மையாக இருக்கும் மகிழ்ச்சியை ஊட்டி கொண்டிருக்கும். அந்த வேளையிலே அந்த நிலவு மங்களாக வந்தால் எப்படி இருக்கும்? மங்களாக வர சந்தர்ப்பம் உண்டுதானே? முகிலோட்டங்கள் கருமுகல்கள் மறைக்கும்.
0: ஆனா நல்ல நல்ல நிலவா இருக்கும் போது மேகம் வந்து அதை மூடி மூடி மறைச்சிட்டு எட்டி எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அழகா இருக்கும் பாது.
1: அதை எட்டி எட்டி பார்ப்பது அழகா இருக்குமோ? அப்ப எட்டி எட்டி நிலவு நிலவு பார்க்கின்றதா அல்லது ஒளி பார்க்கின்றதா? அவ நிலவு பிடிக்குமா ஒளியை பிடிக்குமா? நிலவில்லாமல் ஒளி இல்லை, ஒளி இல்லாமல் நிலவில்லை. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. பாருங்கள், எங்கள் தமிழ் சொற்களில் எப்படியான வேடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கும், ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். பூ என்று கூறிவிட்டால் பல வார்த்தை பூ என்ன என்று போகிறது போல ஒரு கருத்து இருக்குது. பூ என்று ஊதி ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அதை ஆற்றுவதற்காக பூ என்று ஊதுவோம். அடுப்பிலே புகை விட வர புகையாக இருந்தால் குழலை வச்சு பூ பூ என்று ஊதுவோம். அதே நேரம் அந்த பூ என்றதுக்கு மலர் என்று இருக்கின்றது. ஒரு வார்த்தை ஒரு பதங்களும் இருக்கு. இந்த பூ என்றால் புஷ்பம் என்று இருக்கின்றது, மலர் என்று இருக்கின்றது. இப்படி பல வார்த்தைகள் வரும். சொல்லோடு விளையாடும் பொழுது நாங்கள் நீண்டதாக விளையாடி கொள்ளலாம் தான். உங்களுக்காக நிலவோ அவள் இருளோ என்று கூறுகின்றேன். இங்கே மகள் மஞ்சுளாவும் இன்று பரவாயில்லையப்பா குரல் என்று எழுதியிருக்கின்றார் அவரும். ஆதலால் நான் வளருகின்றேன். குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்கள் எடுத்து கூறும் பொழுது நாங்கள் அதை கடைப்பிடித்து கவனித்துக் கொள்வோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நல்ல பாடல்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள், நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய வகையிலே கருத்துக்கள் அமைந்த பாடலை தருவீர்கள். வாழ்வியலோடு அப்படி ஒட்டி கொண்டு போகும். தொடருங்கள். எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று செய்தி பகிர்ந்து விடை பெறுவோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மஞ்சுளா, நீங்கள் வர முடிந்தால் அழைக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமான பாடல் வேண்டும் என்றால் எழுதிவிடுங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். அன்புடன் வந்து சரவணன் நீண்ட நேரம் பேசிவிட்டு அவருக்கு வசந்த காலம் பிடிக்கும் என்றும், வசந்தம் வந்தால் தனக்கு இந்த பாடலை கேட்பதில்

ஆனந்தம் என்றும், நேற்றைய தினம் பாட்டு சவாரியை கேட்டு அப்படியே சுகமோ சுகம் என்று நன்றாக ரசித்து தூங்கிவிட்டேன், இறுதியிலே முடிவு நேரத்தில் தான் கண்பிடித்தேன் என்றும் கூறினார். சிறப்பாக இருந்தது. அதை கேட்கும் பொழுது அந்த வகையில் நாங்கள் சிறப்பாக உரையாடி நேற்றைய பாட்டு சவாரியை சிறப்பித்தோம் என்று நான் எண்ணிக்கொண்டேன். இப்பொழுது அவர் கேட்ட அந்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ரயில் பயணங்களில் என்று கேட்டிருந்தார் அல்லவா, இதோ சரவணன் வசந்தம் பாடி வர.

அற்புதமான அந்த பாடல் சிறப்பாக ஒலித்தது உறவுகளே. வசந்தம் பாடி வர என்ற வரி கொண்டு ரயில் பயணங்கள் திரைப்படத்தில் இருந்து மறைந்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்புனியம் ஐயாவின் குரலில் அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் சரவணா. உங்கள் விருப்பமாக வந்த பாடலை அதைத் தொடர்ந்து ஒரு பாடலை தேவா அவர்கள் என்று நாங்கள் சொற்களை பற்றி சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வுக்காக ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்ற பக்தியோடு நிறைந்த ஒரு பாடல். அந்த பாடலை இசை அரசை பி சுசீலா அம்மா அவர்களின் குரலிலே கே வி மகாதேவன் ஐயாவின் இசையிலே கேட்டு மகிழ்வோமா? இதோ அந்த பாடல் தேவா உங்களுக்காக.

சொல்ல சொல்ல இனிப்பது போன்று கேட்க கேட்க அருளை தரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். அற்புதமாக பாடியிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைத்து விட்டார் தேவா. நீங்கள் இணைத்து விட்ட பாடலை கேட்டு எங்களுக்கு இன்னொரு பாடலை இணைத்திருக்கின்றார். வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் என்ன இருந்தாலும் அதை மறப்பதற்காக என்ன வேண்டும், இசைதான் அதிகமாக உதவி செய்வது என்பது போல ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இந்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடல். இது ஓர் இரவு என்ற திரைப்படத்தில் அன்று வந்ததுக்கு பிரபலமான எங்களுடைய இசை அமைப்பாளர்களுள் மிகவும் பிரபல்யமானர் ஆர் சுதர்சனன் ஐயா அவர்கள். அவர்களுடைய இசையிலே ஒலிக்கின்றது. மிகவும் பழைய திரைப்பட நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். அந்த பாடல் பல ஆண்டுகள் சென்றாலும் இன்று கேட்டாலும் எங்கள் துன்பத்தை ஆற்றுவது போன்ற வரிகள் அமைந்த ஒரு இசையோடு வரும் பாடல். துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற வரி கொண்டு அன்னை தமிழையும் அதனுள்ளே புகுத்தி அற்புதமாக பாடப்படுகின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடல்.

0: அந்த இடம் தான் அற்புதம். அண்ணே அண்ணே, சரிதானா கண்ணே?
1: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: ஞாபகம் நெஞ்சில்.
1: இனிமையான அந்த பாடல் முத்தமிழையும் கொண்டிருந்ததல்லவா? அந்த துன்பம் நிற்கும் பொழுது இயலால், இசையால், நாடகத்தால், நடிப்பால், இயல், இசை, நாடகம் என்ற அந்த முத்தமிழும் அடக்கமாக சுருகப்பட்டிருக்கின்றது வரிகளினாலே அந்த பாடலுக்குள்ளே. அன்பில்லாத நெஞ்சு, வஞ்சகம் நிறைந்த இடம், இவற்றிற்கூட நாங்கள் சேரும் போது யமன் வந்து எங்களை கவரும் பொழுதும் கூட இந்த இசை எங்கள் துன்பத்தை போக்கும் என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதிலும் தமிழ் மொழிகளை சேர்த்து என்ற பாடலை தந்த வேளையிலே அன்புடன் அனுஷா நீங்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இன்று மணிக்குயில் என்று பேசிய வேளை குயிலுக்கு ஒரு நிறம் இருக்குது என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். மலேசிய வாசுதன் ஐயாவின் குரலே அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில் தான் அந்த பாடல் வந்திருக்கின்றது. இதோ அந்த பாடலும் அனுஷா உங்களுக்காக.
2: ஒரு நிறம் இருக்கு, அது குரலுக்கு ஒரு நிறம் இருக்கா,

குயிலுக்கு ஒரு நிறம் இருக்குது, அதன் இனிமையான குரலுக்கு நிறம் இருக்கா என்று கேட்கும் வண்ணம் அற்புதமான ஒரு பாடல் மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களின் குரலே கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை உருகி உருகி போனதடி என்று ஜோ திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்று ராஜ்குமார் நீண்ட நேரம் எங்களோட பல விடயங்களை அளவலாகி விட்டு கேட்டிருக்கின்றார். அவர் பாடலையும் இப்பொழுது கேட்போம். ராஜ்குமார், உங்கள் பாடல் உருகி உருகி.

இனிமையான இந்த பாடல் ஜோ என்ற திரைப்படத்துக்காக சித்துக்குமார் அவர்கள் இசையமைத்து கொடுக்க டாக்டர் டி அருளானந்து அவர்கள் இந்த பாடலுக்கு அரவிந்த காஷன் ஆனந்த் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். விக்னேஷ் ராம்கிருஷ்ணா என்பவர் இதற்கு வரி கொடுத்திருக்கின்றார் என்று தெரிய வரும் வேளையில் இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம் ராஜ்குமார் உங்கள் விருப்பமான அந்த பாடலை. அடுத்து வரும் இறுதி பாடலாக இன்றைய நிகழ்ச்சி அழகாக நகர்ந்து கொண்டு வந்து இறுதி பாடலுக்கு வந்துவிட்டோம். இறுதி நேரத்தில் இருக்கும் இந்த வேளையில் அன்பு மகள் ஷியாமலா கேட்ட ஒரு பாடல் மிகவும் அற்புதமான பாடல், அருணகிரிநாதர் திரைப்படத்தில் அன்று ஒலித்திருந்தது, என் மனதுக்கு பிடித்த, நான் மிகவும் மதிக்கும் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க, டி கே கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எழுதி கொடுக்க, இசையரசரோடு இசையரசியும் அந்த பாடலை பாடுகின்றார்கள். ஷியாமலா மகளே உங்கள் பாடல் தருகின்றேன், நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

அற்புதமான வரிகள் கொண்ட அந்த பாடல் வாழ்க்கையின் தத்துவங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்து அவரை முத்து நிலைக்கு கொண்டு சென்று விட்டார். அருணகிரிநாதரின் வாழ்க்கை பயணத்தில் நடந்த சம்பவம் இதிலே அருணகிரிநாதராக வந்து இணைந்து அந்த பெண்ணோடு நடித்தவர் வேறு யாருமில்லை, ஏழைசை மன்னர் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள்தான். அவருடைய குரலே பாடி நடித்து வந்த திரைப்படம் அருணகிரிநாதர். இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் எல்லாம் கேட்டு மகிழ்வதற்கு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் அற்புதமாக எங்களுக்கு இடம் கொடுத்து நான் இணைந்தவர்களும் சிறப்பாக இணைந்து அழகாக பாடல்களை விரும்பி கேட்டு எங்களையும் கேட்டு வைத்து மகிழச் சென்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் இந்த பாடல்களை. இது வாழ்க்கையிலே நாங்கள் பெறும் அனுபவங்களையும் கண்ட அனுபவங்கள், கேட்ட அனுபவங்கள், வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் எத்தனை சொற்களை நாங்கள் உபயோகித்தோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை சொற்களை உபயோகிக்கின்றான் என்று கூட ஆய்வுகளை கண்டறிந்து கூறியிருக்கும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி தனக்கு கிடைத்த குறுகிய நேரத்தில் ஏதோ எத்தனை சொற்களை என்றாலும் எங்களால் கலந்து பகிர்ந்து மகிழ்ந்து கொள்ளும் வேளையிலே அதிலே வருகிற சம்பவங்களோடு ஒட்டி பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்வை அலங்கரித்து வந்த சரவணன், தேவா, கிருஷ்ணன், அனுஷ்யா, ராஜகுமார், சியாமலா, உங்களுக்கு என்னுடைய விசேஷமான நன்றியை கூறிக்கொண்டு இணைந்து கேட்டுக்கொண்டும் எனக்கு பதில் எழுதி கொடுத்திருந்த மஞ்சுளா, உங்கள் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம், இணையலாம், இல்லாமல் இறைவன் அருள் கொடுப்பார் என்று வேண்டி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 16வது நாள் செவ்வாய்க்கிழமை தோன்றிய கதம்பத்திலே வந்த சொல்லோடு பாடல் இனிது நிறைவுக்கு வருகின்றது. இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து நானும் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழை மறவாமல் அவர்களுக்கு பாதம் வணங்கி நன்றி கூறி இறைவா இருகரம் கூப்பி உம்மிடம் இறைஞ்சுவது என்னவென்றால் அறம் தழைக்க வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும், ஜீவகாருண்யம் நிலைக்க வேண்டும், அதற்கேற்ற ஆவணவு தர வேண்டும் என்று இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையே கொடுத்து எங்களுக்கு நிறைவேற்ற வைத்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இணைகின்றோம். நேரம் சரியாக 11:37 கனடாவில் காட்டுகின்றது. இளம் மணித்திரு நாட்டிலும் தென்னகத்திலும் 9:07 என்று காட்டுகின்றது. சற்று தாமதித்து வந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகின்றோம். இன்றைய கதம்பத்திலே நாங்கள் கேட்க இருப்பது வழமை போல இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 16வது நாள் காரிக்கிழமை. காரிக்கிழமை என்றவுடன் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும். இதுதான்

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை கேட்டவுடன் இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்புறவர்களே, எல்லாவற்றிற்கும் முதல் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அழித்து வாழ வைத்த தெய்வம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் எல்லோருடன் இணைந்து வணக்கமும் நன்றியும் கூறி எங்கள் காற்றலையில் வந்து எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்ற நிகழ்வுக்கு என்று கேட்டுக்கொண்டு உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று மனமுவந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய கதம்பத்திற்கு 6478746415 என்ற வளமையான எண் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களை அழைத்து என்னோடு இணைத்து இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா என்று கேட்கும் இந்த வேளையில் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்கின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் 24 மணி நேர தமிழ் சேவையிலே இன்று காரிக்கிழமை தோறும் எங்களுக்கு வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வை முதல்லே இந்த இசை கூறிவிட்டது அல்லவா? அதனால் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்கும் இந்த உற்சாகமான வேளையிலே மிகவும் ஒரு கனகனப்பான, விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, விவேகமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு தனிப்பட்ட பலம் வேண்டும். மக்களுக்கு இறைவா அதை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஆதரவோடு இன்றும் அந்த நிகழ்ச்சியை தரலாம். கடந்த வாரமும் இந்த நிகழ்ச்சி இறுதியிலே நான் சற்று சோர்வடைந்து விட்டேன். அதனால் ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு புரியும். இருப்பினும் மனம் சோர்வடையவில்லை, மீண்டும் வந்துவிட்டேன். உங்களோடு நான் இணைந்து பாட்டுக்கு பதில் பாட்டை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது 21 பாகையே எங்களுக்கு காட்டுகின்றது. அன்புறவுகளை, நேற்றைய தினம் கூறினேன், இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று. எங்கள் கலையகத்தின் திரை மூடியை நான் மூடி வைத்து விட்டேன், திறந்து விடவில்லை. அந்த திரை சீலையை நான் திறந்து விட்டால் வெளியே இருக்கின்ற ஒளி என் கண்களை பறித்து கொண்டு செல்வது போன்று ஒளி மிகவும் விறுவிறுப்பாக 11:40 கண்டுவிட்டோம் என்றால் நண்பகலை எட்டுகின்ற வேளை சூரிய பகவான் என்று உற்சாகமாக இருக்கின்றார், துல்லியமாக தந்து கொண்டிருக்கின்றார். வெளியே நாங்கள் சாதாரண உடையோடு செல்வது போன்று ஒரு பிரமை, ஒரு எண்ணம் எங்களுக்கு. அது பிரமை அல்ல, அது உண்மை, நிஜம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவரையில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு 14:45 மேலே நாங்கள் கிட்டத்தட்ட 15 மணித்தியாலத்தை நெருங்குவது போன்ற ஒரு பகலை நாங்கள் காண இருக்கின்றோம். இது எங்கள் இறைவன் கொடுத்த வரமாக எண்ணிக்கொண்டு எல்லோரும் மிக மிக மகிழ்ச்சியாக நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே நான் உங்களோடு இணைந்து இன்று காற்றலையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு தர வந்திருக்கும் வேளை நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில் வளமை போல அன்புடன் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்களும் ஜெகவர் சாதிக் அவர்களும் நிகழ்ச்சியை வரவேற்று வாழ்த்து கூறி எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு உங்களையும் வரவேற்று கொண்டு யார் யார் வர இருக்கின்றீர்களோ பார்ப்போம். ரமணி ராஜேஷ் அவர்கள் நேரலியில் வருவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லாத என்றாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கேட்டுக்கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வப்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கருத்துக்களை தந்து கொண்டிருக்கார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் ரமணி ராஜேஷ் உங்களுடைய உற்சாகத்திற்கு. மீண்டும் மற்றவர்களும் வருவதற்கு இருக்கின்றீர்கள். ஜெகவர் சாதிக் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி எழுவதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் இணைந்திருங்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். எல்லோரும் இணைவார்கள் என்று எண்ணிக்கொண்டு முதலில் யார் வரப்போகின்றீர்கள், ஆனால் யார் வருவதாயிருந்தாலும் முதலில் ஒரு பாடல் வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன பாடல் நாங்கள் தரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு? அதிலே தான் நீங்கள் முதல் வரியிலே வெறும் பதத்தை கொண்டு பாடலை கொண்டு வந்து தரப்போகின்றீர்கள் அல்லவா? அப்போ அதற்கான பாடலை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை கொடுப்பதற்காக நான் ஒரு பாடலை தேர்வு செய்யலாம் என்று எண்ணும் வேளையிலே மகள் ஷியாமலா அழைத்து கொண்டிருக்கின்றார். இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அவர். ஆதலால் நாங்கள் இந்த பாடலை தருகின்றேன். இந்த பாடலுக்கு நீங்கள் உங்கள் முதல் வரியை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று கூறிக்கொண்டு பாடலை தருவதற்கு ஆயத்தமாகின்றேன். இதோ அந்த பாடல்.

ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா என்ற வரிகளிலே பாடல் முதல் ஆரம்பித்திருக்கின்றது என்பது உறவுகளே. அந்த வரியிலே எந்த பதம் உங்களுக்கு பிடித்தது, எந்த பதத்துக்கு பாடல் உங்களுக்கு லாபகமாக உங்கள் சிந்தையிலே தட்டுகின்றதோ அந்த பாடலோடு இணைந்திருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு ஒன்றியல் தமிழ் வானொலி பாடலை மீண்டும் ஒலிபரப்பி பாடல் தொடர்கின்றது. கேட்டுக்கொண்டு அழையுங்கள் இந்த இலக்கத்தில் இந்த எண்ணில்.

வந்து இணைந்திருக்கின்றீர்கள், புலனத்தில் எழுதியிருக்கின்றீர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்கள், ரமணி ராஜேஷ் அவர்கள் மட்டுமல்ல, அன்பு மகள் ஷியாமலா நீங்களும் அங்கே உங்கள் வரவை எதிர்பார்க்கணும். அழையுங்கள், அழைத்துவிட்டு உங்களுக்கு பலமாக இதமாக லாபகமாக எண்ணத்தில் வரும் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். முதல் பாடலை தாருங்கள், தொடர்ந்து எல்லோரும் பாடல் தர இருக்கின்றார்கள். வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடல்கள்.

0: நிகழ்ச்சிக்கு முதலாவது நேயராக இணைந்திருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
1: அப்பா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லமா இருக்கேப்பா.
0: பேர்த்தி எப்படி இருக்கின்றார்? உங்களுடைய ஆதரவுகளாலும் அன்பாலும் அவ சுரந்து வளர வேண்டும். விரைவில் அவ குணமாக வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கின்றோம். சரி,
1: அங்கே நன்றி சொல்றேன்.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி. நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி நடப்பதுதான் உறவுகள் என்பது மனித நேயம் அதிலேதான் இருக்கின்றது. இது அறம். சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்துவிட்டோம். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது மழை பொழிகிறதா? பொழிந்து ஓய்ந்து விட்டதா?
1: இன்னைக்கு வெயிலா இருந்து இங்க சென்னையில இல்ல, வெயில் இல்ல. நேத்து இருந்துச்சு கொஞ்சம் மழை பெஞ்சது, மழை இல்ல.
0: நாங்களும் 20 பாகையில சிறப்பான, ஓ 20 பாகையுடன் சிறப்பாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிக்குது வைக்க போகிறீர்கள். கடந்த வாரம் போல் நீங்கள் வந்தீர்கள். 1000
1: கோட்டைகள் கட்டி வைத்தேன் நான் அன்பை. அந்த பாட்டுப்பா,
0: அற்புதமான பாடல். 1000 கோட்டைகள் கட்டி வைத்தேன் என்ற இனிமையான பாடல் முதல் பாடலாக தொடர்ந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவருடைய பாடலை. ஓடி வாருங்கள். மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே இணைத்திருந்தார் கே கிருஷ்ணா. இங்கே மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுடைய இணைப்பை தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உற்சாகத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இன்று பார்ப்போம் எத்தனை பாடலை காணுகின்றோம், யார் எத்தனை பாடலை தரப்பு ஒன்றீர்கள் என்று. இங்கே அட்டப்பணைகள் எல்லாம் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. 2வது பாடலை 2வது முறையும் ஷியாமலா தான் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஷியாமலா. என்ன
1: பாடவே? என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் விதத்தில் நான் இல்லை,
0: இருக்கும் இடத்தில் நான் இல்லை. அற்புதமான பாடல். நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற வேளையிலே எங்க இப்பொழுது கிருஷ்ணன் வரப்போம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
2: நீங்களும்
0: நலமா இருக்கின்றீர்கள். அனுஷியா அப்படி இருக்கின்றார். அனுஷியா அப்படி இப்பொழுது என்ன அவசரமா பேசுவது போல் தெரிகின்றது? காரணம் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றபடியா? சரி, இவர்கள் நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: 1000 கண்ணுக்கு விருந்தாகும்
0: அழகுக்கு ஒருவன் துணை இருப்பான். சிறப்பான பாடல். மீண்டும் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கேட்போம், எழுதுவோம். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மகளே ஷியாமலா, உங்கள் இணைப்பை தாருங்கள். இணைத்தீர்கள், நின்று விட்டது உங்களுடைய இணைப்பு. கொண்டு ஓடி வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் கிடைக்கின்றோம். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் அழைப்பை.
2: 1000 ஒருத்தி அம்மா நீ, உலகில் அறிந்திடாத பிறவி அம்மா நீ.
0: சிறப்பு, சிறப்பான பாடல். 1000 ஒருத்தி அம்மா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஷியாமலா வருகின்றார். ஷியாமலா, உங்களோட இணைப்பு தடையாகின்றது, என்ன காரணம்? எங்கே மீண்டும் அழையுங்கள் ஷியாமலா. உங்களுடைய இணைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் எங்கே ஷியாமலா, உங்கள் இணைப்பை காணவில்லை. கொண்டு வர வேண்டும். ஷியாமலா, நின்று விட்டீர்களா? உங்களோட இணைப்பு எனக்கு 2 தடவை அழைத்தீர்கள். உங்களுடைய என்ன நடந்தது உங்களோட இணைப்புக்கு என்று தெரியவில்லை. அழைப்பை விடாமல் அழைத்து கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும் வழி. இணைப்பு வரவில்லை. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? வர வேண்டும். வணக்கம். வணக்கம் ஷியாமலா, என்ன நடந்தது உங்கள் தொலைபேசிக்கு? என்ன நடந்தது?
1: பேசுறேன்.
0: வா வா எந்த நிலவே வெண்ணிலவே. இனிமையான பாடல். மீண்டும் சந்திப்போம், வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். இப்பொழுது யாராக இருக்கலாம்? ஓ, இது கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய இணைப்பு வருகின்ற. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்களை இணைத்து
2: மறைத்திருந்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை.
0: ஆஹா, 1000 கைகள் அரச கட்டளை. வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும். ஒன்றில் தமிழ் வானொலி. இப்பொழுது ஷியாமலா அவர்கள் வருகின்றார்கள். ஷியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள். எங்கே செய்யாமலா உங்கள் இணைப்பு வந்து கொண்டிருக்கிறது, இணைக்க முடியாமல் இருக்கிறது, என்ன காரணம் உங்களுடைய தொலைபேசிக்கு? இல்லை இல்லை இல்லை, கிடைக்கதில்லை. வாருங்கள். வணக்கம். வணக்கம் செய்யாமலா? வணக்கம். என்ன நடந்தது உங்களோட தொலைபேசி? நிலாமல் வா. வாழ்த்துக்கள். நிலாவே வா, நிலாமலே வா. வாழ்த்துக்கள். நிலவே வா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் மீண்டும் யார் அழைக்கப் போகின்றீர்கள்? அழைப்பை பெற வேண்டும். மீண்டும் அழைப்பது யாராக இருக்கலாம்? இருவர் தான் வந்திருக்கின்றீர்கள், மற்றவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பாட்டுக்கு பதில் பாட்டு ஒரு பாடலை கேட்டுவிட்டு அதன் முதல் வரியிலே என்ன பதம் இருக்கின்றதோ, அந்த பதத்தில் என்ன பாடல் உங்கள் உள்ளத்துக்கு உங்கள் எண்ணத்துக்கு தட்டுப்படுகிறதோ, அந்த பாடலை உடனே பதிவு செய்து விடலாம். ஓடி வாருங்கள். தொலைபேசி இணைப்பில் பல தொல்லைகள் இருப்பது போல் தெரிகின்றது, உணர்கின்றேன். அடுத்த அழைப்பை காணவில்லை. எங்கே? இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. கிருஷ்ணா வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு? கூறுங்கள்.
2: நிலவுக்கு தாளாட்டு.
0: நிலவுக்கு தாளாட்டு. வாழ்த்துக்கள். தாளாட்டி விட்டு சென்று மீண்டும் பாருங்கள். நிலவுக்கு தாளாட்டு என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். நிலவுக்கு தாளாட்டு என்ற பாடலை நீங்கள் தந்தவளே, அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா முயற்சிக்கின்றார். இணைப்பு வருவதில்லை. மீண்டும் கிருஷ்ணா, உங்கள் இணைப்பு தான் கிடைக்கின்றது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா.
2: 1000 மலர்களே, 1000 மலர்களே மலருங்கள்.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கோ. நிறம் மாறாத பூக்கள் தானே? நிறம் மாறாத பூக்கள்.
2: நிறம் மாறாத பூக்கள்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள். 1000 மலர்களே மலருங்களோ, 2000 ரூபாய் மலர்ந்தால் மலிவாக இருக்கும். 1000 மலிவில்லை. எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் என்று தாமதமாக வருகின்றீர்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக துல்லியமாகத்தான் இருக்கின்றது எனக்கு. கொண்டு வாருங்கள்.

0: மீண்டும் கிருஷ்ணா உங்களுடைய இணைப்பு கிடைத்திருக்கின்றது.
1: ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி.
0: வாழ்த்துக்கள் கர்ணன், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கர்ணன் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் ஷியாமலா? எங்கே உங்களை காணவில்லை, என்ன நடந்தது உங்களுடைய இணைப்புக்கு? மீண்டும் கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் வருகின்றது, மற்றவருடைய அழைப்புகளை காணவில்லை, என்ன நடந்தது? கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். ஆயிரத்திலே தான் நிற்கின்றீர்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே ஆயிரத்திலே தான் நிற்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே. மீண்டும் பாருங்கள். முன்னில் தமிழ் வானொலி ஒருவருடைய இணைப்பு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஷியாமலா, உங்களுடைய இணைப்புக்கு தடை இருந்தது தான், இப்பொழுது தடை நீங்கி நீங்கள் பாடல்களை தந்திருந்தீர்கள், தொடர்ந்து தரலாம் என்று எண்ணுகிறேன். அடுத்த உறவுகள் விரைவாக வர வேண்டும், வருபவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் நிகழ்ச்சிக்கு. எங்கேயே கொண்டு வாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். ஆயிரம் நிலவிவா என்ற பாடலோடு ஆரம்பித்தது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு. 2026 ஆண்டு 5வது மாதத்தின் 16வது நாள் காரிக்கிழமை. பாட்டுக்கு பதில் பாட்டு, மொன்றியல் தமிழ் வானொலி.

0: கிருஷ்ணா, மீண்டும் நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இதுதான் சந்தர்ப்பம்.
1: ஓராயிரம் கற்பனையிரம் கற்பனை நூறாண்டு
0: நன்றி.

0: ஒரு மனம் என் ஆசை பாராயோ.
1: சிறப்போடு ஆறு வாரத்தோடு ஓடி வந்தார் என் அன்பு மகள் சியாமலா. உங்களுக்கு என்ன நடந்தது மகளே? உங்களோட தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டதா? இல்லை என்று எண்ணுகிறேன். சரியான இடம் பார்த்து இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடம் மாறி நின்று பாருங்கள், உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். போட்டி ஆரம்பித்து சிறப்பாக செல்ல எண்ணுகிறேன். கிருஷ்ணனும் சியாமலாவும் போட்டியில் வந்தீர்கள். இப்பொழுது கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. ஏனியோரை காணவில்லை. எங்கே அவர்கள் காலம் தாமதித்து வருவார்களோ, எப்படியும் வருவார்கள். ஒரு பாடல் என்றாலும் தருவார்கள். தங்களுக்கு பாடலும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். சிரமங்கள் பல இருந்தும் அதில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் என்று நான் தடைகள் இருந்தபோதும் ஓடி வந்தேன். வருவீர்கள், இணைவீர்கள், கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் என்றால் நேயர்கள் அதை விரும்பி கேட்கின்றார்கள். வேறு வானொலிகளில் இல்லாத ஒரு புதுமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி, கொண்டு வாருங்கள் என்று. எங்கே ஓடி வர வேண்டும்? மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு. இது கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 11:55 முற்பகல். உங்களுக்கு நேரம் 9:25 தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்களும் இணைந்திருக்கின்றோம். இவர்களுக்கு இன்று வலைத்தளம் சீராக இல்லை போல் தெரிகின்றது. பார்ப்போம்.

0: சியாமளாவின் பதில் தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது அப்பா என்று எழுதியிருக்கின்றார். காரியமில்லை, அவர் தொலைபேசி சீராக இருந்தால் அவர் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய தொலைபேசி அலைபேசி தானே பிழை பெறுகின்றது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. முயற்சியுங்கள், அலைபேசி சரியாக வந்தால் தொடருங்கள் உங்களுடைய பணியை. கிருஷ்ணன் வந்துவிட்டார் மீண்டும். கிருஷ்ணா, உங்களுக்கு தான் உங்கள் காற்றில் மழை பொழிகிறது, உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம்? கிருஷ்ணன் உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது. உங்களுடைய இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. ஆ, இப்பொழுது வந்துவிட்டது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: நிலவே என்னிடம் நெருங்காதே, இணைக்கும் இடத்தில் நான் இல்லையா.
0: இந்த பாடலில் தான் இரண்டாவது பாடலாக சியாமளா கொடுத்திருந்தார். வேற ஒரு பாடல்.
1: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்,
0: என்னுடைய சிந்தியை அளவிடுகிறீர்கள். நான் அப்படித்தான் நினைத்தேன். உடனே நீங்க பாடுகிறீர்கள். நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். மறுநாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் வந்து தரும் பாடலை கொண்டு அந்த சந்தர்ப்பத்திலே நான் சில நகைச்சுவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த நகைச்சுவை தருகிறேன். வாழ்க்கையிலே நகைச்சுவை என்பது மிகவும் சிறப்பானது. அருமருந்து. ஒருவரை சிரிக்க வைக்கிறது சாதாரணமான விடயமில்லை. நாங்கள் சிரித்து கொள்வதும் சாதாரணமான விடயமில்லை. சிரிக்க வைத்து சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் பார்த்து சிரித்து நகையாண்டி ஆட வைக்கக்கூடாது. அவர் நகைத்து கொள்ள வைக்காமல் சிரித்து கொள்ள வைக்க வேண்டும். எங்கே பார்ப்போம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு தடைகள் இருக்கின்றபடியால் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை ஒரு ஓரங்கட்டத்தான் வேண்டும் போல் இருக்கின்றது. அதை நேர் நீரமாக எடுத்து பாடலை கேட்டு நிகழ்ச்சியை சுருக்கமாக முடிக்கலாமோ என்று முன்ன தோன்றுகிற கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். சக்கை போடு போடு ராஜா, கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காதல் இன்பம், என் காதல் இன்பம் இதுதானா, அது இதுதானா என்று எண்ணக்கூடிய வகையில் நல்ல ஒரு பாடல். தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம் தானே வாழ்க்கைக்கு ஆதாரம். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் காரிக்கிழமைகளில் தோன்றும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு.
2: உன் மௌனம் என்ன மொழி,
0: இரண்டு நிமிடங்கள் பார்ப்போம். இரண்டு நிமிடங்களுக்குள்ளே தொடர்ந்து ஒருவர் தான் பங்கு பெறுபவராக இருந்தால் அதை நிறுத்தவும். அவருக்கும் சலிப்பு தட்டிவிடும், எங்களுக்கும் கேட்பதற்கு நகைப்பாக இருக்கும். நேர் நேரமாக பாடலை கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது பார்ப்போம். இப்போ வந்தவருக்கு அடுத்தவருக்கும் சக்தி குறைந்து விட்டது போல் இருக்கு. அவருடைய தொலைபேசிக்கு இணைப்பிலே தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இதுவரை நேரமும் நாங்கள் கேட்ட பாடலோடு இருவரை காணவில்லை. அவர்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கலாம், வருவதற்கு சந்தர்ப்பங்கள் சீரில்லாமல் இருக்கலாம். சிறப்பாக சவாரி செய்யக்கூடிய குதிரைகள் பல உண்டு. இந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே அவர்களை காணவில்லை. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு அல்ல, நிகழ்ச்சியை அல்ல, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை முடித்து கொண்டு அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமாகலாம். ஏனென்றால் இரண்டு பேர் வந்தார்கள். அதில் ஒருவர் தொடர்ந்தார், மற்றவர் விழுந்தார். விழுந்தவரும் மீண்டும் தொடர்ந்தவரும் விழுந்து போகும் வாய்ப்பில் இருக்கும்படியால் இறுதியாக கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா,
1: நிலவோடுவான் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம். மற்றவர் வருவாங்க, எண்ணி பார்த்துட்டு
0: என்னதுள்ளம்
1: பாட்டுக்குதான் பதில் பாட்டு தர வேண்டும்.
0: என்னதுள்ளம் தடுமாறுது அப்படி அவர் அந்த பாடலை பாடுங்கள். இப்ப சந்தர்ப்பம் முடிவு.
1: நிலவோடு வான்முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம் அப்படின்னு பாடினாங்க.
0: எனதுள்ளம்
1: நிலவோடு வான்முகில்,
0: இல்ல
1: நிலவோடு வான்முகில்.
0: அந்த கடைசியில எனதுள்ளம் என்ன செய்த ஐயா, தடுமாறுது. நிலதுள்ளம் தடுமாறுது என்று அற்புதமான பாடல் வரியல்லவா, மறக்க கூடாது. சரி, சிறப்பான பாடல் கிருஷ்ணா. ஒரு வேண்டுகோள், நீங்களும் இப்பொழுது வந்து விட்டார்.

0: வந்து விட்டார் அவருடைய கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள், நிலவோடு வான்முதல் துள்ளி விளையாடும் பொழுது இப்பொழுது என்ன செய்கின்றது, கொண்டு வாருங்கள்.
1: நிலவே என்னிடம் இல்லை, நிலவே சாட்சி,
0: நிலவே நீ சாட்சி, அந்த பாடலா? ஓ, நிலவே நீ சாட்சி. அப்ப இரவிலே தான் நான் நிம்மதி வேண்டும் போல்றேன். நிலவு வந்து சாட்சி சொல்றது, நிலவே நீ இன்று அமாவாசை இல்லவா, அப்படி பெற மாட்டாது நிலவு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் வந்து விட்டார், அணைத்து விடுவோம். வணக்கம் சந்தன்ராஜ், தாருங்கள் உங்கள் பாடலை.
2: பாபா அன்பே பூஜை உண்டுயா.
0: வாழ்த்துக்கள். பூஜை இருந்தா வரத்தான் வேணும். பாபா அன்பே பூஜை உண்டு. வாழ்த்துக்கள். திருவுறுப்பாக ஓடி வாருங்கள். பாபா அன்பே பூஜை உண்டு. சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தந்தவுடன் அடுத்த பாடலை தருவது யார் என்று நான் எண்ணி பார்த்து எதிர்பார்க்கின்றேன். யாரும் அழைப்பதாக தெரியவில்லை. என்ன நடந்தது? ஓடி வாருங்கள். இன்று கணகணப்பாக, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, விவேகமாக நடைபெறும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்குது. எல்லோரும் ஓய்ந்து கொண்டு ஓய்ந்து விட்டார்களோ என்று கேட்கின்றார்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல். கிருஷ்ணா
1: வணக்கம் ஐயா. பூஜை கேட்ட பூவிது, நேற்று தானே பூத்தது.
0: அது இன்றைக்கு பூத்தால் பூஜை கேட்பதா வராதா?
1: நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கலவி போடும். அப்ப முந்தா நேத்து பூட்டா பூத்தா? வாழ்த்துக்கள். நேத்து பூத்தா பூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒவ்வொரு பாடல்களும் எங்களுக்கு உரியது என்று எண்ணிக்கொண்டு தொடுக்கின்றார்கள் சந்தன்ராஜ் அவர்களே. அன்பே ஒரு ஆசை கீதம். அடே அப்பா, இவ்வளவு கீதமா இருக்கு. அன்பே ஒரு ஆசை கீதம். எங்கே அடுத்த ஆசை கீதத்தை யார் தரப்போகிறது என்று பார்ப்போம். அன்பே ஒரு மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் இணைப்பு தான் கிடைத்திருக்கின்றது. பாருங்கள்.
2: பூத்த மல்லிகை காத்து நிற்குது.
0: அட்டேங்க அப்பா, பூத்த மல்லிகை காத்து நிற்குது. நன்றி நன்றி. பூத்த மல்லிகை காத்து நிற்கின்றது. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலுக்காக மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் வரிதான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். மல்லிகை பூவழகில் என்ற பாடலை சந்தன்ராஜுக்கு கிடைத்திருக்கின்றது. அடுத்த பாடல் யாருக்கு கிடைக்கின்றது? அழைப்பு யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்ப்போம். இருவரும் அமைதியாகிவிட்டார்கள். பார்ப்போம். ஷியாமலா, முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தொலைபேசியை கொண்டு சென்று சரிபார்த்து ஒரு தடவை ரீபூட் பண்ணுங்கள். அதை முற்றாக அதை நிறுத்திவிட்டு மீண்டும் ஆரம்பியுங்கள். சில சமயம் இந்த ரீஸ்டார்ட் பட்டன் எங்களுக்கு உதவி செய்யும். ரீஸ்டார்ட்டை போட்டு திருப்பி ஒரு தடவை செய்தால் உதவி செய்யும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களுடைய இணைப்பு தான் தோன்றுகின்றது, ஆனால் இணைக்க முடியவில்லை. எங்கள் உங்களுடைய அணைப்பை பார்ப்போம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2026 ஆண்டிலே இருக்கின்றோம். 30 ஆண்டை தொடர்வதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றது. இப்பொழுது 29 ஆண்டில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் மூன்றில் தமிழ் வானொலியில் உலகளாவ கேட்டு மகளும் ஓர் மற்ற ஊடகங்களில் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி கடந்த பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கிருஷ்ணா.
1: அன்பே அமுதா, அன்பே அமுதா, அன்பே நீ பாலம்.
0: ஐயா, அன்பே அமுதான்றது அன்பே அனுஷியான்னு பாடலாம் தானே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் அழைப்பு நிற்கின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும் சந்தன்ராஜ். சந்தன்ராஜினுடைய இணைப்பு இன்னும் தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. யாருக்கு தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலியில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்தும் வேளையிலே வலைத்தளம் அலைவரிசை சீராக இல்லை என்றால் அத்தனையும் தவறாகத்தான் இடையூறாகத்தான் இருக்கும். பார்ப்போம். கொண்டு வாருங்கள். 100 பாடலுக்கு குறைவாக வந்தால் அது போட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் தொகையான பாடல்கள் தர வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா வாருங்கள்.
1: அன்பே

0: அமுதே அருங்கனியே.
1: என்ன அன்பே அமுதே அருங்கனியில் இருக்கின்றீர்கள். அன்பே அமுதே அருங்கனியே. அடுத்த வரி ஆனந்த வாழ்வே.
0: காண்போம் நாம்
1: நாம் இனியே. அருமையான பாடல், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் முயற்சி செய்கின்றார். அவருடைய இணைப்பு எனக்கு தாமதமாக கிடைக்கிறது போல் தெரிகிறது. இப்படித்தான் முதலில் சியாமலாவுக்கு இருந்தது. பிறகு வலைத்தளம் தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டதப்பா என்று முறைப்பாடு செய்தார் அப்பாவிடம் வந்து. நான் என்ன செய்ய மகளே, இப்போ நான் உங்கள் தொலைபேசியை சீர்திருத்தர முடியாது, நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அழைப்பு வந்தது, அதுவும் நின்று விட்டது. அதனால் இன்று எங்களுக்கு இடையூறு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துச் செல்வது அழகற்றது, அது முறையற்றது, செயல் சரியா. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கமே. அமுதமலை பொழியும் ஒரு நிலவிலையா?
1: ஆஹா ஆஹா,
2: நன்றி. வணக்கமே.
1: அமுதமலை பொழியும் ஒரு இனிய இரவில். அமுதமலை, அமுதமலை பொழிந்தால் எப்படி ஐயா இருக்கும்? ஆஹா. அடுத்த பாடலும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது, கொண்டு வாருங்கள்.
2: மழை பொழிந்து கொண்டே இருக்கும்.
1: மழை பொழிந்து கொண்டே இருக்கும், உடல் நனைந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணா உங்களை காணவில்லையே. கிருஷ்ணா உன்னை காணவில்லையே நேற்று. எங்கே காணவில்லை? வாருங்கள். மறுநாள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் ஓரளவு ஓட்டிக்கொண்டு போகின்றேன். ஆனால் முற்றாக எங்களுக்கு கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
0: அமுதே பொழியும் நிலவே.
1: ஐயா எத்தனை பாடலை தொடுத்து பாக்குற, அத்தனை பாடலும் உங்களுக்கு வந்து முட்டி கொண்டு நிற்கின்றது. எந்த பாடலை தருவதுன்னு தெரியாமல் இப்பொழுது இந்த பாடல் அமுதை பொழியும் நிலவையா? அடே அப்பா, அற்புதமான பாடல் ஐயா. அமுதை பொழியும் நிலவே. நீ அருகில் வராமல் இருக்குதே என்று தெரியவில்லை. அதுதான் உங்களை எத்தனை பாடல்கள் இந்த அமுதை பொழியும் நிலவே அருகிலே வராமல் இருந்து ஓரளவு எட்டி பிடித்து கொண்டு வந்து விட்டீர்கள், விட்டுடாதீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து வெற்றியாளரை கண்டுபிடிக்க இன்று கடினமாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் போட்டி எப்படி சொல்கின்றது என்று. அடுத்த பாடலை தருவதற்காக ஷியாமலா முயற்சிக்கின்றார். அங்கே அவருடைய முயற்சி பலனளிக்க வேண்டும். எப்படியும் வந்து விடுவார் என்று எண்ணுகிறேன். எங்களுடைய சரவணனை காணவில்லை, ரேவதியை காணவில்லை. விஜயராகவனர் அழகாக ஒரு பழமொன்றை அனுப்பியிருக்கின்றார். அதிகமான ஆட்டம் குறுகிய காலமே என்று உணர்த்தும் சுற்றும் பம்பரம் என்ற ஒரு படத்தை போட்டு எழுத்தை எழுதி விட்டிருக்கின்றார். இப்படி அது யாருக்கு அந்த சேர்முதலியாக இன்று இல்லை, அது அதை நேற்று போட்டிருக்கிறார் போல் தெரிகின்றது. இன்று அவர் போடவில்லை, அது ஒரு ஒருவர். இருப்பினும் அவருடைய பதிலும் நேற்று கிடைத்திருக்கு, நீங்கள் படித்திருப்பீர்கள். பிளத்தில் எழுதியிருக்கிறார். நல்லதோர் பதம்தான். அதிகமாக ஆடும் ஆட்டம் நினைச்சு விரைவில் நின்று விடுவது பம்பரத்தை தான் போட்டிருக்காரு. வேறு பம்பரத்தை விட இயந்திரங்கள் எல்லாம் முடுக்கிவிட்டால் எவ்வளவு நேரம் நின்று ஆடும். இப்பொழுதான் இயந்திரத்திலே ஆடுகிற பம்பரம் வந்துவிட்டது, விடிய விடிய ஆடிக்கொண்டிருக்கும். இருப்பினும் பழையது பழையது தான், அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அது வாழ்க்கையின் அர்த்தத்தோடு வந்தது. கடுமையாக தொல்லி குதித்து நாங்கள் ஆட்டம் போட்டு அசம்பாவிதம் செய்தால் அது இறுதியிலே நின்றுவிடும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய போட்டியை நிறுத்துவதாக எண்ணுகின்றேன். அடித்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: மழைக்கால மேகம் ஒன்றியா, மடி ஊஞ்சல் ஆடி
1: அட்ரஸ் ஆக்கின்றார். மழைக்கால மேகம் ஒன்று, மழைக்கால மேகம் ஒன்று என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது, கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஊஞ்சல் மனம் உலா வரும் நாள் இல்லையா?
1: ஓ, அந்த பாடல் இன்றைக்கு கிடைத்து விட்டதா? ஊஞ்சல் மனம் உலா வரும் உங்களுக்கு விருப்பமான பாடல். ஊஞ்சல் மனம் உலா வரும் என்ற பாடல் உங்களுக்கு கிடைத்த பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? இன்னும் ஒரு பாடல், ரெண்டு பாடலை ஒரு ஓர் இரு நிமிடம் பார்ப்போம். நான் 12 மணியோடு நிறுத்தலாம், வேறு நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். பாடல்களை தந்து மகளலாம், கேட்டு மகளலாம், வியாக்கியானங்கள் செல்லலாம், விவரங்கள் சார எண்ணினேன். இது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பதமான இதமான முறையான நிகழ்ச்சியாக செய்ய முடியவில்லை என்ப உறவுகளே. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள், தாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: சங்கீத மேகம்
1: சங்கீத மேகம் தேந்திந்தும் பானம். சங்கீத மேகம் தேந்திந்தும் பானம். ஒவ்வொரு பாடலுக்கு இப்படி நேரம் எடுத்துக் கொண்டிருக்கின்றபடியால் அடுத்த பாடலும் அவருக்கு தான் கிடைக்கிறது. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: சங்கீதமே ஒரு பெண்ணானது ஐயா. நன்றி.
1: சங்கீதமே ஒரு பெண்ணோடுதான், சங்கீதமே ஒரு பெண்ணோடு தான் என்று வந்து விட்டு சென்று விட்டார். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். அதில் தவறில்லை என்று எண்ணிக்கொண்டு முழுமையான ஒரு நிகழ்வாக சுவாரஸ்யமாக கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறவுகள் தேவை. நேயர்கள் பற்றாக்குறை. மூவர் வந்து ஒருவர் நின்று விட்டார், இருவர் வந்தார்கள், அதிலே இரண்டாவதாக அவரும் நின்று விடுவார் போல் தெரிகின்றது என்று அவருடைய இணைப்பில் ஏதோ பிழை இருக்கின்றது போல் தெரிகிறது. மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் இணைப்பு என்ன பாடல்?
2: நிலவோடும் மலரோடும் பாடினியா?
1: ஓ, நிலவோடும் மலரோடும். அவரும் பணியோடும் மிகவும் சிரமமாகத்தான் வந்து இணைந்து கொண்டிருக்கார். நிலவோடும் பணியோடும் என்ற பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்பு உண்டு. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
0: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் ஐயா.
1: சங்கீதம் பாட இப்ப கேள்வி ஞானம் போதும் ஐயா? அப்படின்னா நாங்கள் எல்லோரும் பாடுவோம் பாருங்கள். சங்கீதம் பாட கேள்வி ஞானம் போதும். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் இது இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தயவு செய்து குறைய வந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து தொடர்போ நிகழ்ச்சியை பாடல்களை கேட்டுமோ நீங்கள் வந்து பாடல்களை தாருங்கள். நான் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.

மொத்தம் 3 உறவினர்கள் பங்கு பற்றி 33 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். இந்த 33 பாடல்களும் யார் யார் அதிகமான பாடலை தந்தது இப்பொழுது நான் கணக்கிட்டு சொல்லுவேன். அது வரைக்கும் பாடலை கேட்போம். நாங்கள் அடுத்த வாரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு செலுத்துவது கடினமாக இருக்கின்றபடியால் தொடர்ந்து நாங்கள் பாடல்களை கேட்டும் போது உங்களுக்கு விருப்பம் வந்து இணையக்கூடியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள்.

ஒலித்து ஓய்ந்தது. மூன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பாதல் பாட்டின் முதல் பாட்டாக மூன்றியல் தமிழ் வானொலி தந்த பாடல். இந்த பாடலுக்கு வரி எடுத்து பாடல்களை தொடர்ந்து கொண்டு போவோம் என்று உற்சாகத்தோடு ஓடி வந்தவர்களுக்கு இந்த வலைத்தளத்தின் இடையூறு காரணமாக அவர்கள் தொடர்ந்து விறுவிறுப்பாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி வருகின்ற அந்த அந்த அந்த வளமையான காலங்களில் இந்த அந்த அந்த அந்த வரிசை இல்லாமல் இருக்கின்றது. அதனால் இணைந்தவர்கள் மூவர் தான் வந்து இணைந்தார்கள். அதிலே ஒருவர் நான்கு பாடல்களுடன் அவரால் தொடர முடியவில்லை, வலைத்தளம் சதி செய்துவிட்டது என்று எழுதியிருக்கின்றார். அடுத்தவர் தனியே ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அவர் எண்ணாமல் தன்னுடைய கடமையை கொண்டு வந்து செய்யும் பொழுது அவருக்கும் இடையூறுகள் ஏற்பட்டு கடினமான ஒரு நிலையிலே தான் அவரும் வந்து கொண்டிருக்கின்றார். இது சோர்ந்து போகக்கூடாது என்று கரம் கொடுப்போம் என்று ஓடி வந்திருந்தார் ஒருவர். அவருக்கும் தொடர்வதற்கு கடினமாக இருப்பது என்பதை நான் அவர் அந்த அழைப்புகளிலிருந்து உணர்ந்து கொண்டேன். அந்த வகையிலே மூன்று உறவினர்களும் 33 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த 33 பாடல்களையும் ஷியாமலா 2 தடவைகள் வந்தார், வந்து 3 தடவை தான் அழைத்திருந்தார். 3 தடவையும் 4 பாடலை கொடுத்திருக்கின்றார். அந்த 4 பாடலை தந்துவிட்டு அவருக்கு அதற்கு பின்பு தொடர முடியாமல் இருந்த வேளையிலே கிருஷ்ணன் தொடர்ந்து கொண்டே இருந்தார். பின்பு சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார். சந்தன்ராஜ் அவர்கள் வந்து 12 பாடல்களை தரக்கூடியதாக இருந்தது. இடையிலே இருந்து பின்னோக்கி வந்தாலும் அவர் வந்தது 16வது பாடலே தான் அவர் வந்தார். நான் மூடுவோம் என்று எண்ணும் வேளையிலே வந்துவிட்டார். அவரால் 12 பாடல்களை கொடுக்க முடிந்தது. ஆனால் விடாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தாமதித்து தாமதித்து வந்தாலும் 17 பாடல்களை கிருஷ்ணன் தந்திருக்கின்றார். மொத்தம் 33 பாடல் மூவர்கள் வந்த இடத்திலே இன்றைய இதுவரை வந்த 33 பாடல்களும் முதல் நிலையிலே கிருஷ்ணனும், இரண்டாவது நிலையிலே சந்தன்ராஜும், மூன்றாவது நிலையிலே ஷியாமலாவும் இருக்கின்றார். ஷியாமலா நான் நினைத்தேன் தொடர்ந்து நல்ல போட்டியாக இருக்கப் போகின்றது என்று. ஷியாமலாவுக்கு தெய்வாதீனமாக அந்த வலைத்தளம் அவருக்கு இடையூறு கொடுத்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு

0: இந்த நிகழ்ச்சியை நாங்கள் விடக்கூடாது, செய்ய வேண்டும் என்று தான் ஓடி வந்தேன். வந்தோம், அந்த இடத்துல நாங்கள் செய்தோம், இவ்வளவாவது கொடுத்து விட்டோமே. என்ன அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு என்ன பாடலை இன்று நாங்கள் ஒளிபரப்புவோம்?
1: படம் வந்து தேன் கிண்ணம்.
0: தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்தில் அது என்ன பாடலாக இருக்கும்?
1: உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. இது ஒரு நகைச்சுவை பாடலையே.
0: ஓ, உத்தரவின்றி உள்ளே வா என்ற பாடல். உத்தரவின்றி உள்ளே வா, நல்ல இந்த பாடல். உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து என்ன காரணம்?
1: இன்னைக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு தொடர முடியலங்கும் போது இதுல ஒரு பத்து பாட்டு கேட்கலாமே.
0: அப்படியா? இங்கே நாங்கள் யாருக்கும் உத்தரவு கொடுக்கவில்லை. உத்தரவு இல்லாமல் எல்லோரும் உள்ளே வரலாம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏன்டா இதில் எங்கிருந்து யாரும் கேட்டுக்கொள்ள தங்கள் மனதிலே தோன்றுகிற பாடலே தந்து மகளலாம். அந்த வகையில் அது மட்டுமில்லாமல் வந்த இணைபவர்களுக்கு ஒரு பாட்டுமில்லாம் நான் ஒளிபரப்பது உண்டு. அந்த இன்றைக்கு என்ன இந்த வழியில் ஒரு நகைச்சுவையான பாடலை தருவோம் என்று எண்ணி எங்கள் எல்லோரையும் நகைச்சுவையாக வைத்திருப்பதற்காக அந்த பாடலை தருகின்றீர்கள். சரி, அந்த பாடலை கேட்டுவிட்டு நிற்க வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை நான் முழுமையான நேரத்துக்கு நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். விருப்பமான பாடல்களை வந்து கேட்பவர்கள் சிலருக்கு காலதாமதமாகவும் வலைத்தளம் பணி இயங்கும். அடுத்தது ஒரு தடவை சிறிய நேரம் பேசுவதற்கு அவர்கள் சந்தர்ப்பம், நீண்ட நேரம் தொடர்ந்து கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது அவர்களுக்கு. அது வந்து உத்தரவில்லாமல் அவர்களுக்கு வந்து உறுதி இல்லாமல் இருக்கின்றது. என்ன தொடர்ந்து இந்த வலைத்தளம் இருக்குமா, அது எங்களுக்கு கிடைக்குமா? பேசும்பொழுது உங்கள் வலைத்தளம் கூட, உங்களுடைய இணைப்பு கூட எனக்கு இடையிடையே தான் வந்து போகின்றது. சரியாக வர எங்கள் இணைப்பில் ஏதாவது பிழை இருக்குமோன்னு நான் எண்ணி பார்த்து எல்லா வயர், அதாவது எல்லா இணைய இலைகளை எல்லாம் பார்க்கின்றேன், தொடர் இலைகளை, அது எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது போல் எனக்கு தெரிகின்றது. அலை வரிசை அல்லவா அலைக்க வைக்கும் மக்களை, இல்லையா? சரி, இந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்போம். கேட்டுவிட்டு இன்னமும் நல்ல பாடலை நினைத்து கொண்டு வாருங்களா, இல்லை அனுஷியா வந்து கேட்கலாம் பாடல. அவள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வருவதில்லை, முடியாதில்லை, ஆனால் பாடல் கேட்க வரலாம் தானே, முடிந்தால் அவ
1: போகும். கண்டிப்பாக இன்னொரு பாடல் தர்றதுன்னா ஒரு சீர்காழி கவிஞரதன் ஐயா, சித்தூர் ராணி பத்மினி என்ற ஒரு படம்.
0: சித்தூர் ராணி பத்மினி அத்மிதான், அற்புதமான படம் சித்தூர் ராணி பத்மினி. அது என்ன பாடல்?
1: பாடல் கொஞ்சம் நீண்டதா இருக்குன்னு தான் பாட்டேன்.
0: நீண்ட பாடல் தர முடியாது, நீண்ட பாடல் தர முடியாது தானே. முன்பு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன், நாங்கள் நீண்ட நேர பாடல்களை ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து வரலாம், தாருங்கள் என்று. அதற்கு புறம்பாக இத்தனை பாடல் இருக்கின்றது என்று எழுதி அதுகளை தந்திருந்தால் நான் உங்களுடைய பெயரிலே அல்லது நீங்கள் நான் அதை தயாரித்து வைத்திருக்கின்றேன் தருவதற்கு, நானே எல்லா நிகழ்ச்சிகளையும் தயாரித்து கொண்டு வருவதா என்ற ஒரு எண்ணம். நீங்கள் நேயர்கள் எங்களுடைய உறவுகளுக்குள்ளே அந்த யுக்தி இருக்க வேண்டும். இந்த பாடலை இப்படி என்னக்கூடிய நன்மை தீமைகளை சொல்லி இப்போ நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது போல் அந்த பாடலை இந்த திரைப்படம் அதனுடைய சில பின்னணி வரலாறுகளை தேடி எடுத்து தரலாம். அது மட்டுமல்லாமல் திரைக்கு வராத பாடல்கள், அதை மலர்ந்தும் மலராத பல பாடல்கள் இருக்கின்றன. அப்படியான பாடல்கள் நான் அன்றும் என்னுடைய நேயர் நேரம் சர்வதேச நேர்வத்திலே ஒருவர் கேட்டிருந்தேன், இந்த ரெண்டு பாடலை நான் கேட்டிருந்தேன், அவர்கள் எழுதியிருந்தார்கள் இந்த பாடல் தயாரித்தும் திரைக்கு வராத பாடல் என்று. ஆனால் கேட்ட பாடலாக இருக்கின்றது எங்களுக்கு, அது திரைக்கு வரவில்லையாம். பின்புதான் நான் சென்று பார்த்தேன், திரைக்கு வரவில்லை தான் அந்த பாடல். அப்படியெல்லாம் இருக்கிறது. நீங்கள் எழுதுவீர்கள் இரண்டு பாடல்கள் ஒரு திரைப்படத்திலே ஒரே வரியிலே வரும், அல்ல ஒரே பாடல் இரண்டு திரைப்படங்களிலே வந்ததெல்லாம் தந்திருக்கு. அப்படியான மாற்றங்களை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாகவே தரலாம். அந்த வல்லமை உங்களுக்கு வேணும். அதிலே வருகின்ற அதை நீங்கள் தயாரித்து எனக்கு அதை உங்களுடைய வடிவத்தை அதிலே என்ன வடிவத்திலே தரப்போகின்றீர்களோ அதை தந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சித்தூர் ராணி பத்மினி, அது நீண்ட நேர பாடல். என்ன பாடல் அந்த பாடலை நீங்கள் சொன்னீர்கள்?
1: பார்த்து கொண்டிருந்தாலே போதுன்னு, அருமையா இருக்கும்
0: அந்த பாடல். நல்ல பாடல்கள், அருமையான பாடல் தான் கிருஷ்ணா. அது வந்து நியதியை மீறி நான் போக முடியாது அல்லவா, நான் பல தடவை உங்களுக்கு என்னுடைய விருப்பம் நான் தர முடியாதே. என்ன இது, உங்களோட விருப்பம் பேர என்னுடைய விருப்பம் பேர, உங்களோட விருப்பம் தான் எங்கள் விருப்பம். அது வந்து நீங்கள் அதை நீங்கள் தனியாக அது ஒரு நிகழ்வாக தந்தால் தருவேன். அது தருவதாக இருந்தால் வழக்கமாக 10-12 பாடல் கொடுக்குற நேரத்துக்கு இந்த

0: பாடல் ஐந்து ஆறு பாடல் தான் கொடுக்க முடியும். அடுத்தது எல்லா பாடலும் எல்லோருக்கும் நீண்ட பாடல் பிடிக்கும் என்று அது ஒரு நிகழ்வாகத்தான். நான் வந்து என்றோ கேட்டவை என்று பழைய பாடல்கள் அப்போ வந்த பாடல்கள்லாம் தந்திருந்தேன். ராக என்னென்ன ராகத்திலே வந்த பாடல்கள் என்றது ஒரு தனி நிகழ்வாக தந்திருந்தேன். தனி ஒருவருடைய பாடலாக நிகழ்ச்சியில் தந்திருக்கின்றேன். அதே போன்று நீண்ட நேரம் சரி உங்களோட நீங்கள் என்னென்று இந்த பாடலின் பதில் கூறினீர்கள்.
1: பார்த்து கொண்டிருந்தாலே போதும்,
0: பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற பாடல். அந்த பாடல் நீண்ட அது நீண்ட பாடல்களே வருகிறார். அது ஒரு நிகழ்வாக கொண்டு வருகிறேன். சரி உங்களுடைய இறுதி கோரிக்கையாக நான் அந்த பாடலை நீண்ட நேரம் நிகழ்வாக ஒரு நிகழ்வே கொண்டு வந்து தருகின்றேன். இந்த பாடலையும் அங்கே பாடல்கள் எடுத்து வைத்திருக்கின்றேன். பார்த்து கொண்டே இருந்தால் என்ற பாடல் அதில் இருக்கின்றது. ஆனால் இன்று எனக்கு நியதியை மீறி தர முடியாது ஐயா, அதுதான் அங்கே உள்ளது. சரியா வேறு பாடல் நீங்கள் இந்த பாடலை கேட்டு முடிந்து வந்து இந்த பாடல் சில கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு பாடலை நீங்கள் தந்து செல்லலாம். இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த பாடலுக்கு முதல் ஒரு பாடல் என் கருத்தில் கிடைத்து அதை ஒரு கேட்டுவிட்டு அந்த பாடல் உங்கள் பாடலை தருகின்றேன். உத்தரவன்றி உள்ளதாக தருகின்றேன். இந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. நன்றி கிருஷ்ணா. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம் என்றல்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் வந்து உரிமை குரல் திரைப்படத்தில் என்று எழுதியிருக்கின்றார்கள். எப்படி வருகின்றது என்று பார், ஒரு ஊடல் பாடலாகத்தான் வருகின்றது. அந்த பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டு மகிழம். இப்பொழுது சரவணன் வருகின்றார். இப்பொழுதுதான் வருகின்றார் சரவணன். அங்கே இணைத்து விடுவோம். அவர் இணைக்கலாம் என்று பார்த்தால் அவருடைய இணைப்பு அதுவும் கடினமாக. வணக்கம் வணக்கம் சரவணா. வணக்கம்
2: வணக்கம்.
0: எங்க இருந்தீர்கள் இவ்வளவு நேரம்? நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வரவில்லை. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: வாழ்த்துக்கள். பாட்டு உங்களுடைய வலைத்தளம் எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: இப்போ கொஞ்ச நேரம் சரியில்லாம.
0: ஓ, நான் கவனித்தேன். ஏனென்றால் வரவில்லை. யாரும் என்ன நடந்தது என்று யோசித்தேன். நினைப்பு சரவணன் பாட்டுக்கு பதில் போல் ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ இல்லை, பல பாடல் தரக்கூடியவர் நினைத்தேன். எல்லாவற்றுக்கும் காரணம் இணைப்பு தான். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? எங்களுக்கு 20 பகையில இருக்கின்றோம். நெஞ்சை நிமித்தி கொண்டு
2: கூறுவோமாக. மேகமூட்டமாகவே இருந்து 28 பகையில இருந்தோம். நீங்க முழுக்க பகல் முழுக்க
0: ஒரு 8 பகதனை கூட நீங்கள், நாங்கள் 20. இந்த வாரம் பூராவும் நல்ல வாரம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது. இடையிடையே சில மழை ஏற்பட்டு சில தூரல் ஏற்பட்டாலும் 20-22 அப்படி காட்டிக்கொண்டிருக்கும். மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை இந்த காலநிலை. 20-22 என்றால் மக்கள் எல்லோரும் கண்ணை உயர்த்தி பார்த்து ஒருவர்கள் பார்த்து மகிழ்வார்கள். எங்கே பார்த்தால் தெரிகிறது, வயோதிபர்கள் எல்லாரும் முதியவர்கள் எல்லாம் நாயையும் பிடித்து கொண்டு அதில் தள்ளுவாண்டியை தள்ளிக்கொண்டெல்லாம் நடக்கின்றார்கள். நான் கூட வெளியே 2-3 தடவை வெளியே சென்று உள்ளே வந்தேன். சாதாரண உடையோடு உடனே உள்ளுக்கு ஓடி வந்துவிட்டேன். ஆனால் நன்றாக இருந்தேன். சரி, இப்பொழுது நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டு கொண்டிருந்தீர்களா?
2: இல்லை, கேட்கவில்லை. எங்களுக்கு நிகழ்ச்சியே கேட்க முடியாது.
0: நிகழ்ச்சியே கேட்க முடியல, பாட்டுக்கு பாட இங்கே
2: எந்த ஒரு வலைதள
0: இப்பதான்
2: 10 நிமிஷத்துக்கு
0: முன்னாடிதான்
2: வந்தேன்.
0: இதற்கு வந்து காற்றலை தான் எங்களுக்கு தெரியும். காற்றலை எங்களை கலைத்து கொண்டு செல்லும். இப்பொழுது வலைத்தளத்தில் வரும் இந்த இணையதள அலை கூட எங்களை அலைக்கின்றது. சரியா? அதனால தான் அதுக்கு பேர் அலை. சரியா? அலைக்கின்றபடியால் தான் அலை என்று கூறுகின்றார்கள். சரி, இந்த வேளையிலே உங்களோட கருத்துக்களை பரிமாற இருந்தால் பரிமாறுங்கள், அல்லது பாடலை கேளுங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. பாடல் இந்த காலநிலை ஏற்ற பாடலாக இருக்கும் அந்த பாடல்.
0: இது என்ன, குஷி திரைப்படத்திலையா?
2: குஷி திரைப்படம் இல்லை, இது சோடிதராக நினைக்கிறான்.
0: மேகம் கருக்குது, மழை வர, ஜானகியும் ஜெயசாசம் பாடியது இல்லையா? அதுல முதல் ஒரு வாசனம் உண்டு, நல்ல பாடல். இந்த படம் மேகம் கருக்குது, மலை வர பாக்குது. சரி, ராதா சிவகுமார் இருவரும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படமாக இருக்கலாம். அந்த பாடலை நீங்கள் இன்று இந்த காலநிலையை கண்டவுடன் கேட்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். சரி, அப்படி மேகம் கருத்து மழை வந்தால் உங்களுக்கு குதூகலமாக இருக்குமா?
2: இல்லை, இப்போ இப்போதைக்கு எங்களுக்கு மனசு எப்படி கேட்டால் அந்த அந்த இப்ப அறுவடை அறுவடை என்ன, ஒரு வாரத்துல எங்களுக்கு ஒரு வாரத்துல ரெண்டு வாரங்கள்ல முடிஞ்சிடும், முடியும் தருவாயில இருக்கு.
0: அதற்கிடையில இது வர பாக்குது
2: அந்த மழை. ஆனா ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யுது, அது மழை கொஞ்சம் ஏதுவான மழையா இருந்து திரும்ப திரும்ப மேல மழை பெய்யுது. அந்த முந்திரி கொட்டைலாம் அப்படி கொஞ்சம் பெருசா அது அப்படின்னா அப்படி தண்ணியில போட்டு இப்படி ஊறி போனா எப்படி இருக்கும் அப்படியே ஆயிட்டு
0: இருக்கு.
2: அது எங்களுக்கு சிரமமா இருக்கும், அந்த காய வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, அது காய வைக்க சிரமம். மழை வேணும், வெயில் வேணும்
0: எங்களுக்கு.
2: அது ரொம்ப எங்க பகுதியில் முழுக்க ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மழையால.
0: அப்படியா?
2: இரண்டு வாரம் முடிஞ்சிட்டுதுன்னா எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும், அந்த சீசனே முடிஞ்சிடும்.
0: இதுதான் இந்த காலம்னா இதெல்லாம் மழை. அந்த இது மழை அது அப்படி பெருமழையாக வராமல் தூறலாக இருந்தாலும் அவ்வளவு உகந்தது இல்லைன்னு நினைத்து விடும். இல்ல, வெளியே தானே காய வைப்பார்கள் இல்லையா?
2: அப்படியே ஊறி ஊறி போயிடும். எப்படின்னா நம்ம அரிசி வேற ஏதோ ஒரு ஊற வைக்கும் போது எப்படி ஆயிடுமோ
0: அதே போல.
2: அது திரும்ப சில இடங்கள்ல வந்து அப்படி ஊறி முளைச்சு அந்த கொட்டை வந்து முளைச்சி வந்துடும்.
0: முளைக்கிறதுல பதம் மாறிப்போம். அந்த விதையை உண்ணும் இருக்கிறது சுவை கூட இருக்காது, அதில் உள்ள சத்துக்கள் இழந்துவிடும். உங்களுக்கு இயந்திரங்கள் கொண்டு உள்ளே கொண்டு சென்று உலர வைக்க முடியாது, வெளியே சூரியனில் தான் வைக்க வேண்டும். என்ன
2: சூரியன், ஆமாம் சூரியனில் மட்டும்தான். அது மூன்று நாளைக்கு உலர வைத்தால் போதும்.
0: ஓ, 3 நாட்கள் இருந்தால் போதும். அப்போ இப்போ அதை பறிக்காமல் மரத்திலேயே வைத்திருந்து மழை முடிந்த பின்பு பறிக்க முடியாதா?
2: இல்லை, அது பழுத்த பழம் பழுத்த உடனே அது கீழே விழுந்துடும்.
0: விழுந்து போயிடும். ஆமாம், பழம் விழுந்து விடும்.
2: கீழே விழுந்துடும், அது பூமியில் விழும்போது ஈரம் அது ஊர் அது அப்படின்னா நனைஞ்சிட்டு தான் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அது
0: அதை கலைக்கவும் முடியாது இப்பொழுது நீங்கள் உங்களால். ஏன்னா விஞ்ஞான வசதிகள் உண்டு மழை பெறாமல் அந்த கருக்கண்ட மிருகத்தை கலைத்து விடுவதற்கு. மேலே நாடுகளில் இருக்கின்றது வசதிகள், ஆனால் இந்தியாவிலும் இருக்கின்றது. சிறு தொகைக்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள் தான்.
2: அது இப்போதைக்கு ஒரு 2 வாரத்துக்கு மழை இல்லாமல் இருந்தது தான் போதும். அது ரொம்ப அதிகமானபடியான விவசாயிகளுக்கு பயனடைவாங்க.
0: இதுதான் மானாவரி விவசாயத்தில் உள்ள நன்மைகள் பல, அதில் தீமைகளும் உண்டு. அது சரியான நேரத்தில் மழை வராமல் ஒரு மாதிரி பயிர் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி அதை வளர்த்து கொண்டு வந்துவிட்டு அதனுடைய பிரயோஜனம் உற்பத்திகளை பறித்து அனுபவிக்கும் வேளையிலே மழை வந்து விட்டால் அது தொல்லையாகத்தான் மாறிவிடும்.
2: நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் அப்படி முழுக்க முழுக்க அந்த மழையில்
0: நனைஞ்சிக்கிட்டு
2: அப்படியே நனைஞ்சிக்கிட்டே அந்த எங்கள் துணியெல்லாம் சீரும் சகதியும் ஆகி அந்த வேலை செஞ்சு வந்து வந்தோம். அன்னைக்கு ஆனால் மழை கிடையாது, ஆனால் ஈரமாக இருந்தது.
0: அதுக்கு என்ன செய்யலாம்?
2: இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கும் மழை இருக்காதுன்னு நினைக்கிறான்.
0: இது இதுக்கு என்ன செய்யலாம் என்றாலும் ஒரே ஒன்று ஒன்றுதான் செய்யலாம். மன வருத்தத்தோடு பொறுமை காக்கலாம் செய்யலாம். செய்யலாம் மன வருத்தத்தோடு.
2: மன வருத்தம்
0: இல்லை, வேதனையாக இருக்கு தானே. எவ்வளவு பணம், உடல் உழைப்பு,
2: அது வந்து இயற்கை.
0: அதுதான் ஐயா,
2: இயற்கை
0: எங்களுக்கு சுதந்திரக்கூடிய வகையில் இருக்கணும். எவ்வளவு பணம், எவ்வளவு உடல் உழைப்பு, எவ்வளவு நேரத்தை செலவழித்து
2: எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழல் இருந்தால் சிலருக்கு வந்து இது நன்மையான சூழலாக தான் அமையுது. எப்படின்னு கேட்டால் இப்போ அக்னியை அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் விருக்கம் பண்ணாங்க, அது அந்த வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி போய் தானே இருக்கு. சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது.
0: இருப்பினும் பெருநட்டம் ஏற்படாமல் ஓரளவு இந்த வந்த மழை இப்பொழுது தானே கறுக்குது மேகம், அது கறுக்காமல் கலைந்து விட்டால் சிறப்பாக இருக்கும்.
2: இன்னைக்கு மதியம் அவங்க நினைவு தான் வந்து, நேத்து முந்தின பேசிட்டு போது கருமேகம் வந்து கருமேகமா இருந்தது எப்படின்னு கேட்டீங்க. மேகமோட்டமா இருக்குன்னு சொல்லும் போது கருமேகமா இருந்ததா எப்படின்னு கேட்டீங்க. இந்த கருமேகம் இன்னைக்குதான் அதிகப்படியான கருமேகமா இருந்தது. அப்படி இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை எங்க ஊர்ல.
0: ஒரு
2: 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி அப்பா அந்த பறவை தான் மழை பெஞ்சிட்டு இருந்து. எங்க ஊர்ல மழை இல்லாம இருந்தது. இன்னைக்கு மட்டும்
0: ஒரு மாதிரி லஞ்சம் கொடுத்து இந்த மலையை நிப்பாட்ட முடியாத ஐயா. அப்படி செய்ய முடியாது. சரி பாப்போம். ஆனால்
2: நாம் யாருக்கு வேண்டாம் வேண்டாமல் கையுட்டு லஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் இயற்கைக்கு மட்டும் கொடுக்க முடியாது.
0: முடியவே முடியாது, அதுதான் இயற்கை இல்லையா?
2: முடியவே முடியாது. ஆமா,
0: இயற்கையை மீறி அதை செய்துதானே எல்லோரும் மிகவும் கடினப்படுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, சரி பார்ப்போம். இந்த மிருகம் கருத்த மிருகம் மழை தருகின்றதா தரவில்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் தான் சொன்னோன் மன வருத்தத்தோடு பொறுமையை காத்து கொள்ளுங்கள். அது அந்த மேகம் கலைந்து விட்டால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு
2: ஆமாமா, நீங்க அப்படி அந்த கருமேகம் வரும்போது உங்க நினைவு தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் கருமேகம் கலைஞ்சு போயிட்டு, நாளைக்கும் போகணும்.
0: ரெண்டு மூன்று நாட்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். பெரிய ஒரு அதை பார்க்கும் பொழுதெல்லாம் திக்கி திக்கணும் இல்லையா? அடி மழை வரப்போகுது, என்ன செய்யறது? அடுத்த மழை வந்தால் மரத்திலே இருக்கிற பழங்களும் மழை வந்தால் உதிர்ந்து விடும் இல்லையா?
2: ஆமா, அது வேலை செய்யற வராங்க, அவங்களும் என்ன சொல்றாங்க, மழை வருது மழை வருதுன்னு அவங்க மேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
0: ஆனால் அதை நீங்கள் பறித்ததை கொண்டு சென்று வீட்டின் உள்ளே குமித்து வைக்க முடியாதா? பின்பு வெயில் வரும் பொழுது வெளியே எடுத்து போட முடியாதா?
2: வீட்டுல கீழே பரப்பி விட்டு ஃபேன் போட்டுறோம்.
0: நீங்கள் இப்பொழுது வந்து அப்படியே விதை வந்து கோசுடன் தானே காய வைப்பீர்கள்?
2: இல்ல, அந்த அந்த பழத்திலிருந்து கொட்டை மட்டும் தனியே பிரிச்சு எடுத்துரும்.
0: பிரிச்சு எடுத்து அந்த அந்த விதைகளே காய வைக்கின்றீர்கள் அப்படித்தானே?
2: ஆமா, விதைகளை காய வேணும்.
0: ஆமா, அது வந்து நாளைக்கு அந்த அதன் பின்புதான் அதை பிரித்து உள்ளே உள்ள அந்த
2: அது காய்ந்த பிறகுதான், மூன்று நாளைக்கு காய்ந்த
0: காய்ந்த பின்புதான் அதை செய்ய
2: அது ப்ராசஸிங் போகும். அது
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அது வரைக்கும் அதை வீட்டின் உள்ளே வச்சு பாதுகாக்க முடியாதா சரவணன்?
2: வீட்டுக்குள்ள வைக்கலாம். வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணு பண்ண ஒண்ணு செய்ய ஒன்னாகாது, ஏன்னா ஃபேன் போட்டு விட்டுருவாங்க.
0: ஆமா ஆமா, காய கொஞ்சம்
2: காற்றுலயே வந்து உழந்துட்டுதுன்னா கொஞ்சம்.
0: ஆனா சிறு தொகை என்றால் காரியம் இல்லை, பெருந்தொகை என்றால் போடுவதற்கு இடமும் வேண்டும் என்ன?
2: ஆமா, எங்களுக்கு பேனாக்கு அந்த விலை கொஞ்சம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாம்
0: மனச்சாட்சி உள்ள மழை என்றால் நல்லாக இருக்கும்.
2: அதோட இன்னொரு வருத்தமான செய்தின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மா பலா முந்திரி மூன்றுமே வந்து அதிகமான இந்த ஆண்டு மகசூல், எல்லாருக்கும் அதிகமான மகசூல். அந்த பழம் வந்து வாங்கறதுக்கு வியாபாரிகளை வரல.
0: பழம்
2: அவ்வளவு தேக்கம் ஆயிட்டு எங்க பகுதியில்.
0: என்ன விலை வாசி கூடி விட்டதா, அல்லது மக்கள் பாவனையை குறைத்து விட்டார்களா, என்ன காரணம்?
2: மகசூல் அதிகமாயிட்டது, யாரும் வியாபாரிகள் வந்து வாங்கலாம். ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுத்த பலகாய் பலாக்காய் 50 ரூபாய்க்கு கூட வாங்கறதுக்கு ஆள் இல்லாம
0: இருக்காங்க.
2: புகழ்பெற்ற பண்ருட்டிலயே வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்லாம அந்த குடோன் எல்லாம் தேங்கி போய்
0: இடத்திலே பலாப்பழம் அதிகமோ?
2: அது பலாவுக்கு புகழ்பெற்ற ஊர் தானே பண்ருட்டி.
0: பண்ருட்டியா? பன்னுருட்டி பன்னுருட்டியா பன்னுருட்டி சிறப்பு.
2: ஒரு பாடல்ல கூட வரும் இல்ல, பண்ருட்டி பலாப்பழம்
0: பன்னுருட்டி
2: பலாப்பழம்.
0: ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. ஏதோ இறைவன் அருளால் இது மனச்சாட்சி உள்ள மழை கலைந்தோடும் கருமுகமாக இருந்தால் சிறப்பு, இல்லை என்றால் கொஞ்சம் மன வருத்தத்தோடு பொறுமையை கடைபிடிங்கள். இரவு நேரத்தில் வந்தால் என்ன செய்வது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீங்கள் அந்த உலர வைப்பது தோட்டத்திலே, உங்களுடைய தோட்டத்துக்குள்ளேயே உலர வைத்து விடுவீர்கள்? அங்க இடங்கள் இருக்குன்னு பரவி காய விடுவது?
2: வீட்டுக்கு கொண்டு வந்தான்
0: செய்வீர்களா? வண்டி மூலம்
2: வீட்டுக்கு கொண்டு வந்து, மழை இல்லைன்னா மாடி மேல காய வச்சிரும், வீட்டுக்குள்ளதான்
0: போட்டு. அந்த பழத்திலிருந்து விதையை உடைத்து எடுக்கும் பொழுது அதிலே ஒரு பால் ஒன்று வடியும் அல்லவா, அந்த நீர் அது பட்டால் அதெல்லாம் தோலிலே அவியல் ஏற்படும், என்ன வெந்து போகும்.
2: ஆமாமா, அது ஒரு ஆசிட் மாதிரி தான்
0: அந்த. ஆமாம், அது அந்த எரிவு தன்மை அந்த மேனியை கருக்கி சுட்டுவிடும். வெந்து போகும். நான் கவனித்து
2: பட்டாலே அப்படியே.
0: அப்ப நீங்கள் அது கையுறை போட்டுக்கொண்டு அதை பறிப்பீர்கள்?
2: இல்ல, நாங்க பறிக்கும் போதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது உடைக்கும் போதுதான். அது உடைக்கும்.
0: ஆமா, அந்த பழத்திலிருந்து அந்த விதை, அது முந்தி முந்திரி முந்தி ஓடிக்கொண்டு வந்து முத்துகின்ற அந்த விதை இல்லவா, அவரை நீங்கள் உடைக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு சாறு வடியும், ஒரு சாறு. அந்த சாறு மேனியிலே பட்டால் வெந்து விடும். அந்த மேனி அந்த பட்ட இடம்,
2: அந்த பழச்சாறு, பழச்சாறு ஒண்ணு உண்டு, பழச்சாறு இந்த துணியில எல்லாம் பட்டதுனா அப்படி கரையாயிடும்.
0: ஆமா, ஆ முந்திரி பழச்சாறு கரைப்பட்டு விடும். சரி, வாழைக்கரை தான் அதிகமான கரை என்று கூறுவார்கள் முன்பு. முந்திரி பழத்தில்
2: வாழைக்கரை மாதிரியே தான் அந்த முந்திரி கரையும் இருக்கும். எங்க சட்டையெல்லாம் அப்படி பார்த்தா புள்ளி புள்ளி புள்ளி.
0: ஓ, அப்படியா?
2: அது புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும்.
0: அதற்கண்டு அதற்கண்டு நீங்கள் போற சீருடை வச்சிருப்பீர்கள், யூனிஃபார்ம்.
2: அதுக்கு ஆமா, அதுக்கு அங்க தோப்பு மட்டும் பயன்படுத்துறது
0: சிறப்பு. அவ்வளவு கயற அந்த பழத்தை சாப்பிடும் போது உள்ளுக்கு ஒரு சாரம் உண்டு வரும். அப்படி கட்டிக்கும் போது உள்ளுக்கு அந்த இது வரும், அது தொண்டைக்குள்ளே அரித்து கொண்டு போகும் இல்லையா?
2: அது காய், காய் சாப்பிடும் போது அப்படி இருக்கும். பழம் சாப்பிடும் போது கொஞ்சம்
0: கரிப்பு இருக்கும்,
2: கொஞ்சம்
0: இனிப்பா. இனிப்பும் ஒரு விதமான புளிப்பும் கலந்திருக்கும் சில பழத்தில். உள்ளே அந்த சாரத்தை, அதனுடைய சாரை விழுங்கும் முழுங்கும் பொழுது தொண்டைக்குள்ளே கரித்து கொண்டிருக்கும். அப்படி செய்ய வேண்டும். நான் அனுபவித்திருக்கின்றேன் அது, எங்கள் அக்காவினுடைய தோட்டத்தில் இருந்தது. அவர்கள் வந்து பேசுவார்கள், இதெல்லாம் பறிக்கக்கூடாது என்று சொல்லி, அதுக்கு பாம்பு இருக்கு போகக்கூடாது என்றுலாம் சொல்லுவார்கள். ஆனால் அது அது வந்து தொங்கும் போது ஒரு அழகு, தனி அழகு. விதம் விதமான கா நிறத்திலே, அது வண்ணத்திலே வெயில் படும் பொழுது அதனுடைய ஒளிக்கு ஒரு ஒரு நிறம், நிழலுக்கு ஒரு நிறமாக தந்து தொங்கிக் கொண்டு அப்படி லேசாக காற்றில் ஆடுவது. அந்த பூக்கள் வித்தியாசமான பூக்கள் இல்லையா? மலர்ந்த பெரிய இதழ் உள்ள பூக்களாக இருக்காது. நான் பார்த்துருக்கிறேன் சிறப்பு. எதற்கும் உங்களோடு நானும் இணைந்து இறைவனை வேண்டுகிறேன். இந்த மலை கலைந்து போகட்டும், மேகமே மேகமே மேகமே கலைந்து போ, இப்பொழுது வாராதே என்று பாடுவோம். நன்றி சரவணா, நலமாக
2: மகள்
0: நலம்புற வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது நாங்கள் உரிமைக்குரல் திரைப்படத்தை எடுத்து வைத்திருந்தேன், கேட்போம் என்று அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம்.

மன்னிக்க வேண்டும், நீங்கள் கேட்க முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் கூட என்னுடைய வலைத்தளத்தில் நான் செய்த விளையாலே அந்த ஒரு உடல்கூறு அறு அசௌகரியம் ஏற்பட்ட வேளையில் ஆளியை பதைத்து விட்டேன். ஒலிபெறும் ஆளி அதை உயர்த்தாமலே இதுவரை நீண்ட பேச்சை பேசிவிட்டேன். உங்களுக்கு கேட்கவில்லை என்னடா, முற்றாக வலைத்தளத்திலிருந்து ஒருவரையும் வரவில்லை என்று நீங்கள் எண்ணக்கூடியதாக இருந்தது. சந்தன்ராஜ் ஐயா அவர்கள் தந்த பாடல் கொம்பேறி மூக்கன் திரைப்படத்திலிருந்து அவருக்காக ஒளிபரப்பப்பட்ட பாடல் நீங்கள் கேட்டு மணந்திருப்பீர்கள், ஊஞ்சல் மனம் உலாவரும் என்ற பாடல். அந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பிரபல பின்னணி பாடகர்களின் குரலிலே கேட்டு மகிழ்ந்தோம். வாலி ஐயாவின் வரியிலே எங்களுடைய இசை ஞானியின் இசையிலே திரு தியாகராஜன் ஐயா அவர்களோடு சரிதா அம்மாவும் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் நல்லதோர் திரைப்படமாக நாங்கள் பார்த்து மகிழ்ந்த வேளையிலே அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஒலி, உங்களுக்கு முதலில் இதைத்தான் நான் கூறினேன், ஆளியை பதைத்து விட்டு அது உங்களுக்கு கேட்கவில்லை அல்லவா, இப்பொழுது அதை கேட்டிருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து நான் பேசியது வளமையாக எங்களுடைய காரியக்கிழமைகளிலே வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இவர்கள் விரும்பி தராது விட்டாலும் விரும்பாமல் தராது விட்டாலும் ஒரு பாடலை கொடுத்து விட்டால் அதில் வரும் வரிகளுக்கு விரைவாக ஒரு பாடலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அந்த முதல் பதத்திலே அவர்களுக்கு அங்கே

எண்ண கர தட்டிவிடும் ஒரு பாடலை அந்த பாடலை உடனே தந்து விடுவார். அது எப்படி ஏது என்று அவர்களுக்கு தெரியாது. இது அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அல்ல. ஆனாலும் அவர் தந்த பாடல்களை நான் ஒரு பாடல் நீண்ட நாள் காற்றலைக்கு வராத பாடலாகவும் ஒரு நல்ல பாடலாக எனக்கும் பட்டபடியால் அந்த பாடலை தெரிவு செய்து சந்தன்ராஜ் உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்து நீங்கள் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் சோர்ந்து போகின்றதே நிகழ்ச்சி தூக்கிவிட வேண்டும் என்று பல இடையூறு நேரத்திலும் நீங்கள் ஓடி வந்து இணைந்ததை நான் அறிவேன், உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் அதற்கு உங்களை நான் மகிழ்ச்சியோடு அதற்கு பாராட்டுக்களை தந்து அதில் ஒரு உறவு சுட்டி காட்டியிருந்தார் எனக்கு. அது உங்களுக்கு தெரியாதவர்கள், எங்கள் காற்றலையில் இந்த காற்றலையில் திறமும் கேட்டு மகளும் தூர இடத்து உறவுகள், அதில் ஒருவர் சுட்டி காட்டியிருந்த அந்த சந்தன்ராஜ் என்பவர்கள் பல தொல்லையில் இருப்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எப்படி தெரிந்ததோ எனக்கு தெரியாது. அவர் அப்படி இருந்து தூக்கி விடுவதற்காக ஓடி வந்து கை கொடுக்க வந்தார். அவருடைய வலைத்தளமும் சப்பில்லாமல் இருக்கின்றது என்று நகைச்சுவையோடு தந்திருந்தார். உண்மையும் அதுதான். ஆனால் எந்த நிலை வந்தாலும் நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை சோர்வடையக்கூடாது என்று ஓடி வந்து தோள் கொடுப்பீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பினேன். அன்பு சந்தன்ராஜ். தொடரும் பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று வந்து பங்கு பெற்ற மூன்று உறவினர்களும் 33 பாடல்களைத்தான் தந்தார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அண்ணளவாக 200 பாடலை முன் பின்னாக கண்டுகொள்வோம். சில வேளை 200 பாடலுக்கு 2-3 பாடல் குறையும், அல்லது 4-5 பாடல் கூடும். 210-212 பாடல்கள் கூட தந்திருக்கின்றீர்கள். 7-8 உறவுகளும் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்று வந்த 3 உறவுகளும் சிறப்பாக கொண்டு சென்றீர்கள், விறுவிறுப்பாக கொண்டு சென்றீர்கள். ஆனால் உங்களுடைய இணையதளம், உங்களுடைய வலைத்தளம், ஒலித்தளம், ஒரு தொலைபேசி, மகள் ஷியாமலா கூறியது போல தொலைபேசி ஆகிவிட்டது என்று எழுதியது கவலையாக இருந்தது. இருப்பினும் உங்கள் பாடல்களை நான் இங்கே எனக்கு அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் ஒரு மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார். பேசும் ஒலி கேட்கவில்லை, பாடல் மட்டுமே வருகின்றது என்று. அடுத்து கிருஷ்ணனும் தருவதற்கு அழைத்தார், நான் அதை தூக்கவில்லை. தொலைபேசியை புரிந்து கொண்டுதான் நான் மீண்டும் இதை உங்களுக்கு திரும்ப தருகிறேன். இதைத்தான் நான் முன்பு கூறினேன். நன்றி சரவணா உங்களுக்கு, நன்றி கிருஷ்ணா உங்களுக்கும். சரி, இப்பொழுது ஷியாமலா அவர்களும் வந்து 4 பாடல்களை தந்திருந்தார். அவர் வந்தது 3 தடவை தான். முதலில் 2 பாடலும் அதன் பின்பு 3 பாடலையும் கொடுத்திருக்கின்றார். அதிலேயும் நான் ஒரு பாடலை தெரிவு செய்து அவருக்காக ஒளிபரப்ப இருக்கின்றேன். அவர் வந்து பங்கு பெற்று எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தார். மிகவும் ஆதங்கத்தோடு ஓடி வந்தார். அப்பா வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்று. பின்பு தந்தையிடம் மகள் முறைப்பாடு தருவது போல, அப்பா தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டதப்பா என்று தந்திருந்தார். கவலை வேண்டாம், உங்களோட இணைப்பு எனக்கு கிடைத்து நீங்கள் தந்த பாடலை திருப்தி. நாங்கள் பாதி அளவு நிறுத்தினாலும் ஒரு முழுமையான நிகழ்ச்சியை முடித்து கொண்டு உங்கள் பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் விரும்புவீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இது நீங்கள் வரிக்காக எடுத்து வந்த பாடல்தான். இருப்பினும் அந்த பாடலை ஒளிபரப்பலாம் என்று உங்களுக்காக இதை ஒளிபரப்பும் முறை எல்லோரும் கேட்பார்கள் என்ற எண்ணத்தோடு ஒளிபரப்புகிறேன். நீங்கள் தந்த அந்த பாடல் ராமு திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? இதோ அந்த பாடல், மகளே ஷியாமலா.

சிறப்பான இந்த பாடலை ஷியாமளா தான் கேட்டேன் அப்பா என்று நன்றியோடு எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. பாடலை கேட்கக்கூடிய அளவுக்காவது வலைத்தளம் உங்களுக்கு உதவி செய்கின்றது. இந்த வழியில் இந்த பாடலுக்கான கருத்து ஒன்றினை எங்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே வருவார் என்னவள் என்ற ஒரு உறவு ஐரோப்பிய மண்ணிலிருந்து அவர் கூறியிருக்கின்றார். சமுதாய வாழ்க்கை பயணத்தில் மனிதரின் மன ஓட்டத்தை கணக்கிட்டு எழுதக்கூடிய வல்லமை கொண்டவர் கவியரசர் கண்ணதாசன் என்று பார்ப்போம். அவர்தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். அதற்காக மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கும் வேளையிலே இனிமையான குரலில் பாட கேட்டோம் அந்த பாடலை. இது ஸ்ரீனிவாச ஐயாவின் குரலே. அவர் எழுதியிருக்கின்றார் சமுதாய கண்ணோட்டம் உள்ளவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். அற்புதமான பாடல், அழியாத காவிய பாடல் தான் என்று கூறும் வேளையிலே இந்த பாடலை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் அவர் நினைத்து தந்த பாடலாக அல்ல, போட்டிக்காக யார் கூடுதலான பாடலை தருகின்றோன்னு பெருபுரு என்று மலமளமென்று எண்ணிக்கொண்டு போகும் பொழுதே அந்த நிலவு என்ற பதத்தை கண்டவுடன் இந்த பாடலை அவர் தர வேண்டும் என்று எண்ணி தந்துவிட்டார். வாழ்த்துக்கள் அன்பு மகளே. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

0: இனிமையான பாடல் தான். இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது வந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. பார்ப்போம், அடுத்த வாரம் சிறப்பாக நடக்கும் என்றுதான் எண்ணுகின்றேன். காலநிலை தானே எல்லாவற்றுக்கும் காரணம். அந்த வகையிலே பாடல்கள் தொடர்கின்றன கேட்டு மகளும் வண்ணம். நாங்கள் இசைக்க விட்டு கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல் ஒரு பாடலை தந்திருந்தார் அன்பு சரவணா. தன்னுடைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, இருப்பினும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றும், தங்களால் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு வரும் அளவுக்கு வலைத்தளம் சிறப்பாக இதுவரை இருக்கவில்லை என்று இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது என்று கூறினார். நாங்கள் பாடல் முடிவடையும் வேளையிலே, அது மட்டுமல்லாமல் அவருடைய பிரபலமாக அதாவது பிரதானமான பணி விவசாயம், அதிலே அவர்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்திக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலே இந்த மேகம் கருத்து கொண்டு வருகின்றதே என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடலை தந்தார். அந்த பாடலை கேட்பதற்காக நான் இப்பொழுது முயற்சி செய்கிறேன். அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம், சரவணனுடைய பாடலை. அது என்ன பாடலாக இருக்கும்? மேகம் கறுக்குது என்று கூறியிருந்தார், மழை பெற பார்க்குது என்றும் கூறியிருந்தார் அல்லவா. சரி, மேகம் கறுக்குது மழை பெற பார்க்குது என்ற பாடலை நான் தேடுகிறேன். இங்கே கறுத்து விட்டது எல்லாம். இதற்காக இந்த நிகழ்ச்சியை விரைவாக தர வேண்டும், சரியாக தர வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே மேகம் கறுக்குது மழை வர பார்க்குது, அதுதானே அவர் சொன்ன பாடல். என்ன திரைப்படத்திலே அந்த பாடல்? சரி பார்ப்போம். மேகம் கறுக்குது என்று கேட்டேன், தரவில்லை. மின்னல் சிறக்குது என்று சிரிக்குது என்று வருகிறது, அது ஆக இருக்காது. மேகம் கறுக்குது மழை வர பார்க்குது அவருக்கு அங்கே என்று எங்கே பார்ப்போம் அந்த பாடல் எப்படி வருகின்றது என்று மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு சலிப்பாகவும் தான் இருக்கும், என்ன செய்வது. இப்பொழுது அந்த பாடல் வந்து மேகம் கறக்குது மழை வர பார்க்குது. அந்த பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் என்று கூறினார். அதே போன்று ஆனந்த ராகத்தில் உரையோடு வருகின்றது அந்த
1: படிக்கிறது. காத்து காத்து மேகம் கறக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து மே

0: மேகம் கறுப்பது மட்டுமல்லாமல் வீசி அடித்திருக்கின்றது. காத்து எப்படியாகுமோ சரவணா நன்மையாக வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. காரைக்கிழமைகளில் தோன்றும் மதுரமான பாடல்களை தேடி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து குவித்து விடுவார்கள் பல பாடல்களை. ஆனால் இன்று இணைந்த வரையிலும் குவித்திருக்கின்றார்கள் பாடல்களை. கொஞ்சம் சுவாரஸ்யம் பற்றாது என்ன வலைத்தளம் எங்களுக்கு ஒவ்வாத நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்துதான் நாங்கள் நிறுத்தி பாடல்களை தர மகிழ்ந்தோம். அந்த வகையிலே பாடல்களை ஒவ்வொருவராக கேட்டு மகிழ்ந்தோண்டு ஒவ்வொருத்தருடைய பாடல்களை நான் கொடுத்த வழியிலே ஒரு குறை ஒன்று ஏற்படுகின்றது. அதற்கு முன்பு அன்பு மகள் எழுதியிருக்கின்ற ஷியாமலா, தான் வலைத்தளத்தில் வந்து போட்டிக்கு வரும்பொழுது இணையதளம் சரியாக செய்யவில்லை, இப்பொழுது தன்னுடைய பாடல் ஒளிபரப்பும் வேலை மட்டும் சரியாக வேலை செய்து விட்டதப்பா என்று எழுதியிருந்தார். இதை சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வேளையில் ஒரு குறை வந்திருக்கின்றது எங்கள் அன்பு உறவுகளுக்கு. ஒரு உறவுக்கு என்னவென்றால், நான் பாடல் ஒன்றை மாற்றி தந்துவிட்டேன். உத்தரவன்றி உள்ளே வா தேன் கண்ணம் திரைப்படத்து பாடல் என்று கிருஷ்ணா கூறியிருந்ததாகவும் உண்மை அவர் அப்படித்தான் கூறினார். நான் உத்தரவன்றி உள்ளே வா என்று கேட்டவுடன் வலைத்தளம் ஒரு பாடலை தந்தது. அதுவும் உத்தரவன்றி உள்ளே வா என்று தான் பாடியது. நகைச்சுவையாக இருக்கும் என்று கூடியபோலே அங்கே நகைச்சுவையும் இருந்தது. அதுதான் என்று எண்ணினேன் என்று மீண்டும் எண்ணினேன் ஒலிபரப்பி விட்டேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்டி எழுதியிருக்கின்றேன். பார்ப்போம் இப்பொழுது அவர் தந்தபடி தேன் கண்ணத்தில் உத்தரவன்றி உள்ளே வா எப்படி பாடுகிறது. கிருஷ்ணா ஆயத்தமாக இருங்கள், பாடல் வருகின்றது உங்கள் பாடல் இறுதி பாடலாக இன்றைய நிகழ்ச்சியிலே.
1: ஓ கத்த மாட்டேன்.

0: பாட்டு சத்தம்ல கேக்குது.
1: அட, இந்த ரேடியோல தேங்குன நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க.
0: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டா உள்ள வருது.
1: இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க வேற

0: எப்படி இங்க வந்த? ஐயோ, நீ இங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா?
1: சொல்லாதே மாமன் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். சொல்லாதே மாமன் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார்.
0: நான் ஏண்டா நீ நான் சொல்ல போறேன். அதோ அதோ மாமனார் இருக்கிறார், அங்க போ.

0: ஐயோ என்ன மாமான்றானே, அடே அடே, நான் யார் தெரியுமா?
1: படன்னோ புராண சத்தியமானி காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நீ காவல்காரே.
0: நானா காவல்காரன்? ஐயோ கைய வைக்கிறானே, கையிடறான், கையிடறான். இந்த ஜென்மத்துல அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன்.

0: கேட்ட மண்டுகளா போட்டு போட்டு வந்திகளா, புத்தி கேட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா.
1: சிறப்பான இந்த பாடல் ஒலியோடு ஒளியோடு பார்த்தால் சிறப்பாக இருக்கும், அதாவது வந்து காட்சியோடு இந்த பாடலை கேட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கவலை தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் கிருஷ்ணா. நாங்கள் முடிந்தவுடன் ஓடி வந்து ஒரு பாடலை தந்து நிறைய வைத்தீர்கள், எல்லோருடைய பாடலையும் கொடுத்திருக்கின்றேன். இங்கே சந்தன்ராஜ் அவர்களும் தன்னுடைய பாடலை நான் கேட்டேன் என்று நன்றி கூறி எழுதியிருக்கின்றார், அவருக்கு நன்றியை கூறும் இந்த வேளையிலும் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒருவிறப்பாகிய பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஓரளவு முற்றுப்பெற்று 2-3 விடயத்தை கண்டுகொண்டோம். ஒன்று வந்து பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டோம் மகிழ்ந்தோம். இரண்டாவது நீங்கள் கேட்ட பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து இணைய முடியாமல் இருந்துவிட்டு ஓடி வந்து கதைத்து பேசி பல கருத்துக்களை பரிமாறி சொந்தமாக ஒரு பாடலை கேட்ட சரவணனையும் பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு கலந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்று கதம்பம் நிகழ்ந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வோடு. இறுதி வரை என்னோடு இணைந்திருந்த பல உறவுகள் இருக்கின்றார்கள், அதில் குறிப்பாக எங்கள் தளத்துக்குள்ளே எங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடியதான் ரமணி ராஜேஷ் அவர்களும் ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் உலகளாவே இருந்து எனக்கெஞ்சே பதில்களையும் எழுதிக்கொண்டு என்னோடு பயணித்து எனக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது மூன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கழகத்திலிருந்து காரிக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகிறது என்று இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக நாங்கள் புத்திசாலித்தனமாக அதை கொண்டு சென்று முடித்து நிறைவு காண்பதை வைத்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கூறும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை மறக்காமல் அன்பு தமிழை மறக்காமல் அவர்களுக்கும் தாழ்பணிந்து வணங்கி உலகளாக இருந்து இணைந்து இணையாத என் அன்பு நேயர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு நிகழ்வு நாளை பாடுவோர் பாடலாம் என்று எண்ணுகின்றேன். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் வருவதற்கு இறைவன் மீண்டும் வல்லமை தர வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்து தாழ்படிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 16வது நாள் கதம்பம் பாட்டுக்கு பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் அன்பு உறவுகளே. என்றென்றும் உங்கள் அன்புக்குரிய சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஐந்தாவது மாதத்தின் 17வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 11:32 முற்பகலாக கனடாவில் காட்டும் இந்த நல்ல வேளையிலே பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் இரவு நேரம் 9:02 என்று காட்டிக்கொள்ளும் நல்ல வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இருக்கும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நினைந்து கொள்ள வந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் எமக்களித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு தலை சாய்த்து கரம் கூப்பி தாழ்பணிந்து வணக்கம் கூறி உலகளாவும் இருக்கின்ற என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்று கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் மீண்டும். இங்கிதமான இந்த வேளையில் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றும் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமான காலநிலை எங்களுக்கு காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் 20 பாகையை கண்டுவிட்டோம், இன்னும் 2 பாகை கூடலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. மொத்தம் 22 பாகை, 0 மேலே மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை. இதை நாங்கள் வெளியே சென்று உணர்வதாக இருந்தால் 20 பாகை இருந்தால் வெப்பம் எப்படி இருக்குமோ அதே வெப்பத்தில் இருக்கின்றோம். லேசான கூதல் காற்று போன்று குளிர்காற்று போன்று ஊதிக்கொண்டிருக்கின்றது. பகவான் பகலை அழகாக வஞ்சமின்றி தந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 14:56 வரை ஏறத்தாழ 15 தொடும் அளவுக்கு பகலை நீட்டிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பயணத்திலே. இங்கிதமான இந்த வேளையில் பச்சை பசேல் என்று காட்சிகள் கொடுக்கின்றன. பறவைகள், பிராணிகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லோரும் சுதந்திரமாக உலாவிக் கொள்ளும் ஒரு நல்ல காலநிலையாக எங்களுக்கு காணப்படும். இந்த வேளையிலே எல்லோரும் குதூகலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்படியான ஒரு காலநிலை எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்காது, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவப்படக்கூடாது என்று செய்காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வெளி வீட்டுக்கு வெளியே கட்டடத்துக்கு வெளியே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் புனர்தாரணம் செய்வதும் சீரமைத்து கொள்வதும் உலா செல்வதும் ஆற்றங்கரை பக்கம் பூங்காவன பக்கம் செல்வதுமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நீங்களும் வாருங்கள், உங்களின் மகிழ்வான செய்தியையும் தாருங்கள் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியிலே வளமையான எண்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அழையுங்கள். எதற்காக அழைக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை என்று கூறுகிறேன். ஞாயிறு தோறும் வழக்கமாக 30 ஆண்டுகளை தொடும் வேளையிலேயும் இந்த நிகழ்ச்சி மாறாமல் வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான்

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். சுகம், நாங்கள் இப்பொழுது ஆடலோடு வரும் பாடல்களையெல்லாம் பாட இருக்கின்றோம். இது பாடுவோர் பாடலாம் வளமையான நிகழ்ச்சி. வளமையான நேரத்தில் வழக்கமாக வந்து பாடுவோர்கள் எல்லாம் வந்து பாடலாம் என்று சுதந்திரமாக 6478746415 என்ற எண்களை இணைத்திருக்கின்றோம். நீங்கள் அதிலே இணைந்து உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எவரும் வந்து பாடிக்கொள்ளலாம். பாடகர்கள் தான் வந்து பாட வேண்டுமல்ல, பாடும் ஆர்வம் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் எல்லோரும் எல்லாம் இலை மறை காயாக இல்லாமல் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. முதலில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: வணக்கம், வணக்கம். சிதம்பரத்திலிருந்து தேவநாதன் அவர்களே, புண்ணிய பூமியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று பல தடவை கூறினேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? உங்கள் ஊர் காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா. காலநிலை குளிர்ந்த காற்றுடன் இனிமையாக உள்ளது ஐயா.
0: பகல் வேளை எப்படி இருந்தது?
1: பகல் வேளை சற்று மிதமான சூழ்நிலை, மழை வரும் போன்று ஒரு காலநிலை இருந்தது ஐயா.
0: சிறப்பு, சிறப்பு. நேற்றைய தினம் எப்படி இருந்தது? நேற்றைய தினத்தையும் இன்றைய தினத்தையும் ஒப்பீடு செய்யும் பொழுது நேற்று சிறப்பாக இருந்ததா, இன்று சிறப்பாக இருக்கின்றதா?
1: இன்று சிறப்பாக இருந்தது ஐயா. நேற்றும் இதே போல்தான் இருந்தது ஐயா. ஏனென்றால் காலநிலை ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என அறிவித்துள்ளார்கள்.
0: அப்படியா? மழை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பெய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: விட்டு பெய்தால் நல்லா இருக்கும் ஐயா, தொடர் மழை.
0: ஆனால் விட்டுவிட்டு வெயில் அரிப்பதை விட விட்டுவிட்டு மழை பெய்வதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து வெயில் அரித்தாலும் சலிக்க மாட்டோம், சலிப்பு வந்தாலும் தாங்கிக் கொள்வோம். ஆனால் தொடர்ந்து மழை பெய்தால் கடினம்தான்,
1: தாங்க முடியாது ஐயா.
0: சரி, சிறப்பு, நல்ல செய்தியை தந்திருக்கீங்க. சரி, அங்கே காலநிலை சிறப்பாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நாங்கள் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்துவிட்டோம். என்ன பாடலை பாடி எங்களை மகிழ்விக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: நான் வந்து எல்லோருக்கும் பிடித்த பாடல் ஐயா. இப்பாடல் எல்லா அலைவரிசைகளும் பல முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் ஒலிக்காதா என்ற ஆர்வம் தூண்டும் ஒரு பாடல்
0: இது.
1: தாய் தன் மகளுக்கு தேன் கீதம் பாட்டு ஊட்டும் ஒரு பாடல் இது. அடுத்தது மழலைகள் அனைவரும் விரும்பி கேட்கும் ஒரு மிகச்சிறந்த பாடல்.
0: எங்கே அந்த பாடலை கேட்போம் அப்படி என்றால் மேலும் அவளை தூண்டுகிறீர்கள்.
1: ஆமா ஐயா, நம் மறைந்த MSV ஐயா அவர்களின் சூப்பர் ஹிட் பாடல் அலைவரிசையில் இதுவும் ஒரு பெயர் புகழ் பெற்று தந்த இப்பாடல் ஐயா. இப்ப இப்பாடல் இடம்பெற்ற படம் வந்து மண்ணில் வந்த நிலவே. இதை இயக்கியவர் சந்திரசேகர் அவர்கள். இதன் பாடல் வரிகள் புலமை பித்தன் அவர்களால் இயற்றப்பட்டது. பாடகி சுசீலா அம்மா அவர்கள்.
0: சுசீலா என்ற ஒரு பாடகி இருந்தாவா?
1: இல்ல இல்ல, பாடகி வந்து சுசீலா அம்மா அவர்கள், MSV அவர்கள்.
0: சரி, கேட்போம். நான் புதிய பாடகி என்று நிமிட்டேன். சரி, நல்லது. இப்பொழுது இந்த பாடலை இவ்வளவு பீடிகை போட்டு இதை பற்றியெல்லாம் இவ்வளோ வர்ணனையோடு முதல் பாடலே இவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு எங்களுக்கு ஆவலை தூண்டிவிட்டீர்கள். இங்கே அந்த பாடலை பாடுங்களேன் கேட்போம்.
1: கேட்கிறோம் பாடுகிறேன்.

மடியில் பூத்த நீரே, மண்ணில் வந்த நிலவே, என் மடியில் பூத்த மலரே. அன்பு கொண்ட செல்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி கொள்ளம்.

மலரே மலரின் இதழே இதழின் அழகே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கீழி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா, நிலவே மலரே நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே, எட்டி நீக்கும் வானம் உன்னை கண்ட நேரம் பக்கம் வந்து தாளாட்டும், அந்தி மழை மேகம் இந்த மலர் தேகம் தொட்டு தொட்டு நீராட்டும், எட்டி நீக்கும் வானம்

ஏகம் தொட்டு தொட்டு நீராட்டும் விழிகளில் கவினயம் விரல்களில் அபிநயம் கண்ணே நீ தூங்கு விடிகிற வரையினில் மடியினில் உறங்கிடு பாடல்.

உறங்கிடு பாடலை நீ கேட்டு நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே மண்ணில் வந்த நிலவே மடியில் பூத்த மலரே மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா.

மலரே மலரின் இதழே இதழின் அழகே.

மணி பாதம் மண்ணில் படக்கூடாது. பொன்னழகு மின்னும் மின்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. பொன்னழகு மின்னும் உன்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. மயில்களின் இறகி நில்லழகிய விழிகள் நீதான் தந்தாயோ. மணிக்குயில் படித்திடும் கவிதை இசையென நீதான் வந்தாயோ. மயில்களின் இறகி நில்லழகிய விழிகள் நீதான் தந்தாயோ. மணிக்குயில் படித்திடும் இதையின் இசையென நீதான்.

0: மலரே மலரின் இதழே இதழின் அழகே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கீழி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா, நிலவே மலரே நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே.
1: சிறப்பான ஒரு பாடல், நன்றாக முன்னுரையை தந்து அதை பற்றி எல்லாம் விளங்க வைத்து எங்களுக்கு அவலை தோன்றினீர்கள். இது என்ன திரைப்படத்தில் ஐயா?
0: திரைப்படம் வந்து மண்ணில் வந்த நிலவே தான் ஐயா.
1: மண்ணில் வந்த நிலவே என்ற பாடலை நாங்கள் அறிந்தோம், இது நிலவே மலரே திரைப்படம் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் அதான் முதலில் குறைத்துவிட்டீர்கள் மண்ணில் வந்த நிலவே என்று திரைப்படம் என்று நான் குழம்பி விட்டேன். அதன் பின்பு இங்கே உறவுகள் எழுதி கொண்டிருக்காள், அது நிலவே மலரே திரைப்படத்தில் தான் என்று நானும் அதை பார்த்தேன், நிலவே தான். எத்தனை தடவைகள் இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள்?
0: ஒரு தடவை தான் ஐயா கேட்டேன்.
1: ஆனால் நீங்கள் கூட்டீர்கள், எந்த எத்தனையோ இதுகளில் வந்தாலும் திரும்ப திரும்ப வராதா என்று எண்ணக்கூடிய பாடல் என்று கேட்டால் அப்போ ஒரு தடவை மட்டும்தான் கேட்டீர்கள், அப்போ ஒரு தளத்திலே தான் கேட்டிருப்பீர்கள்.
0: இப்பொழுது பயிற்சி பெற்றது ஒரு முறையே தான்.
1: நான் கேட்டது எத்தனை தடவை கேட்டீர்கள் என்று நீங்கள் ஒரு தடவை பயிற்சி செய்து பார்த்துவிட்டு முழுமையாக வந்து சிறப்பாக பாடியீர்கள். நீங்கள் பேசும் பொழுது சரி தடுமாற்றங்கள் இருந்தது, அதனால் தான் என்ன நிலை தடுமாறுகிறார், மண்ணில் வந்த நிலவே என்ற பாடலுக்கு மண்ணில் வந்த என்ற படம் என்றும் கூறுகின்றீர்கள். பல தடவை எத்தனை தடவை கேட்டாலும் எல்லா தளங்களிலும் எல்லா ஊடகங்களாலும் வருகின்ற பாடலை கேட்க வேண்டும் போல இருக்கும் என்று. ஆனால் நல்லது, சிறப்பான பாடல் முழுமையாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு பெண் குரலில் வந்த பாடலை துணிந்து நீங்கள் ஆண் குரலே பாடியிருக்கின்றீர்கள். இப்படித்தான் நாங்கள் ஆண் குரலே பாடினாலும் பெண் குரலில் கேட்பது போன்று வராது, ஆனால் அந்த பாடலின் சாரீரத்தை நல்ல சந்தோஷமாக நாங்கள் கேட்கக்கூடியதாக தந்தீர்கள். வரிகளும் சிறப்பாக இருந்தது. என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒலிபரப்ப வேண்டும் தேவநாதன்?
0: எனக்கு ஒரு பொன்மாலை நான் காண தகதிமித்தோம் என்ற பாடல் ஐயா.
1: ஒரு பொன்மாலை நான் காண தகதிமித்தோம் என்ற பாடல், பொன்மாலை. ஓ, பொன்மாலை இந்த அம்மானை என்று வரும் நல்ல பாடல். பொன்மாலை நாம் காண
0: இயக்கிய பாடல் ஐயா,
1: நல்ல பாடல், சிறப்பாக இருக்கும். சிறப்பான அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோம் உங்களோடு இணைந்து. அதற்கு முன்பு நீங்கள் அந்த பாடலை நாங்கள் கேட்டு ரசித்தோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. ஓய்வெடுத்து மீண்டும் வந்து எங்களோட பாடி காட்டுங்கள். நன்றி தேவநாதன், இணைந்தமைக்கு சிறப்பாக இருந்தது பாடல். நன்றி நன்றி நன்றி. ஆடலுடன் பாடலை கேட்டு நின்ற இசையை கேட்டவுடன் ஓடி வந்து பாடுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். இந்த வழியில் இந்த நிகழ்ச்சியை அலங்காரத்தோடு ஒரு படத்தை வைத்து ஜெகபர் சாதிக் அவர்கள் வளமை போல தானும் இணைந்திருக்கின்றேன், நீங்களும் பாருங்கள் என்று அழைப்பது போன்று வரவேற்பு தந்து நிகழ்ச்சியையும் வரவேற்று என்னையும் வரவேற்றிருந்தார், அவருக்கு நன்றி. அதே படத்தை உடனே தொட்டு இங்காலே போட்டு அந்த படத்தையும் வரவேற்று எங்களையும் வரவேற்று நானும் ஆயத்தமாக இருக்கின்றேன், எல்லோரும் பாருங்கள் பாடுவோம் என்று எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்களும் உத்வேகத்தோடு தந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு இந்த நன்றிகளை கூறும். இந்த வேளையில் தான் மகாலிங்கம் ஓடி வந்து விட்டார். மகாலிங்கம் ஓடி வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்களும் இந்த பாடல் நிலவே மலரிலே தானே என்று அவரும் ஒரு எழுதியிருக்கின்றார் தான். அதற்கு முன்பே நான் அவர் கூறும் பொழுதே எனக்கு தெரிந்துவிட்டது, தவறுதலாக அவர் அந்த பாட வேண்டும், ஒலிபரப்பில் இணையம் எனக்கு இணைப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருப்பவர்கள் அது கிடைத்தவுடன் ஒரு தடுமாற்றம் வருவது அதில் ஒரு பிழையும் இல்லை. மிச்சம் சிறப்பாக பாடி சென்றார் அவர். அடுத்த பாடலை பாடுவதற்காக எங்களுடைய மகாலிங்கம் அவர்களை இணைத்து விடுவோமா ஒரு தடவை? வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: மிக உற்சாகத்தோடு வந்திருக்கும் மகாலிங்கம் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருப்பீங்க, மகிழ்வா இருப்பீங்க.
1: மகிழ்வாக இருப்பதற்கு காரணம் என்ன? மகிழ்வுக்கு காரணங்கள் பல உண்டு, அதில் விசேஷ காரணங்கள் அந்த சந்திக்கும் போது மலர்ச்சியான ஒரு நினைவு, மலர்ச்சியான தருணங்கள் ஏற்பட வேண்டும். சிறப்பு சிறப்பு இந்த வேளையில் அங்கே உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூடினால் நீங்கள் மகிழ்ச்சி தானோ என்று நான் அறிந்து கொள்வேன்.
2: இந்த மந்த நிலையில இருந்தாலும் ஒரு மாலை நேரம் ஒரு அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க உக்கிரமா தான் இருக்கு.
1: அப்படியா? உதக்காத்தோட மீசவில்லையா?
2: இல்லையா? இல்லை இல்லை.
1: ஆனா அந்த பகல் அரித்த வெயில் நல்ல வெயில் அரித்ததா?
2: வெளி வெயிலும் அடிக்கவில்லையா, ஆனா இரவு நேரம் அப்படி ஒரு
1: ஆனா வெப்பமாக இருக்கின்றது, கொஞ்சம் வெக்கையாக இருக்கின்றது. ஓ, சிறப்பு. ஏனென்றால் வெப்பமும் குளிரும் எங்களுக்கு வேண்டிய ஒன்று, எங்கள் உடல் அதுதான். இந்த எங்கள் உடல்லே உள்ள உள்ளுறுப்புகளே உள்ளதுதான் வெளியே அண்டத்திலும் இருக்கின்றது ஐயா. சரியா? இதற்குள்ளே நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே போன்றுதான் வெளியே எங்களுக்கும் கோபங்கள், சீற்றங்கள், மகிழ்ச்சி இருக்கு. அதே போல இயற்கை உதவி செய்து கொண்டிருக்கின்றது இல்லையா? சிறப்பு. அங்கே உங்களுடைய ஆன்மீகத்துறை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது?
2: ஆன்மீகத்துறை இன்னைக்கு கீர்த்தி இல்லையா, நான் போய் ஆலயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே காலையிலேயே இன்னைக்கு 10:30 செஞ்சு கிருத்தியல் வந்து அபிஷேகம்
1: நடத்தும்.
2: எப்போதும் வளமா வந்தது வந்துட்டேன். ஏன்னா இன்னொருத்தவர் இருக்கும் போது இப்ப புது குருக்கள் வந்திருக்காங்க, அவங்க கரெக்டா அந்த டயத்துக்கு செஞ்சிடுறாங்க.
1: புதிய தும்பு கட்ட பொழுது நன்றாகத்தானே
2: பதினோரு
1: புதிய தும்பு கட்டு நன்றாக பெருக்கும் ஐயா. போக போகத்தான் தெரியும், புதிய ஐயா வந்து விட்டார். நான் நகைச்சுவாய்க்காக கூறினேன், அவர்கள் கடமை தவறாதவர்கள். அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஆறுகால பூஜை என்று அதற்கேற்ற வழி தங்களை தயார்படுத்தி செய்வார்கள்.
2: முறப்படி அந்த இது
1: செய்வார்கள்.
2: படித்தவர்கள் பாடசாலையிலிருந்து தயார் இதில் வந்தவர்கள்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று மகிழ்வாக நாங்கள் எங்களை ஆக்கி கொண்டோம். இப்பொழுது இருவரும் மனநிலை சிறப்பாக இருக்கின்றது. மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள். ஐயா மகாலிங்கம் வந்துவிட்டார், பாடப்போகின்றார் என்று. சரி, என்ன பாடலை இன்று பாடுவோர் பாடலாமல் பாடுவோம் என்று எண்ணி வந்தீர்கள்?
2: இன்னைக்கு ஒரு தாயை பற்றி, தாயுடைய இது. போன வாரமே தாயுடைய அன்னையர் தினமா இருந்ததுனால அந்த பாட சூஸ் பண்ணேன். பதி அந்த பயிற்சி பண்ணி பார்த்தேன், நல்லாவும் வந்தது. அந்த அந்த வாரம் நீங்க வேற ஏதோ ஜோலியா சென்று விட்டதுனால அது தடைப்பட்டுச்சு. அதே இந்த வாரத்துல அந்த பாட
1: எங்கே கேட்போம், ஆயத்தமாக இருக்கின்றோம். பாருங்கள், பாடுங்கள், கேட்போம்.
2: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவி தொட்டிலை கட்டி வைத்தேன், அது பட்டு தூயிலுடன் அன்ன சிறகினை மெல்ல நயித்து வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூ

இன்னும் நாராரோ வந்து பாராட்ட, நாராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட, என்

அன்னை வளர்ப்பதிலே நாராரோ என்று தாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட.

போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கீழிக்கொரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னை சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். ஆறு கடைகள் அடங்கி நடந்தினில் காடும்

வந்து பாராட்ட பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை.

பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை இந்த பச்சைக்கு. பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு

0: ஆறாரோ வந்து பாராட்டு.
1: நல்லதோர் பாடலை ஆயத்தப்படுத்தி அந்நிய தினத்துக்கு பாட வேண்டும் என்று வந்த உங்களுக்கு அந்த தினத்திலே எங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கேற்ற தடைகள் காரணமாக நிகழ்த்தவில்லை. ஆனால் அதை பாடிவிட வேண்டும் என்று இன்று ஓடி வந்து முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இது என்ன திரைப்படத்திலேயா?
0: இது
1: இது ஆண்குரல்லே வந்த பாடலை நீங்கள் கொண்டு வந்திருக்கீர்கள். அதில் பெண் குரலையும் குறைந்த வரிகளிலே பாடப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். நல்ல பாடல், நல்ல கருத்தான பாடல், தாய்க்குரிய பாடல் தான். தாயினால் வளர்ப்பிலே தான் எல்லாம் இருக்கின்றது என்பதை கூறும் பாடல் சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டுமா லிங்கம்?
0: இந்த பாடலே எனக்கு பண்ண தேவலாங்க.
1: இந்த பாடலே தந்தால் நலமா இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள். உங்களுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பு.
0: எனக்கு இந்த இது வந்து இதுல வந்து

0: உங்களுக்கு பெண் குரல் தான் வேண்டுமா?
1: என்னையா
0: பெண் குரலில் வந்த பாடல் வேண்டுமா?
1: ஆமா, பெண் குரல்ல உள்ள பாடல் தான்.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும். சிறப்பாக பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம் மீண்டும். நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இப்பொழுது அன்பு ஷியாமலா அவர்களும் வந்து விட்டு
1: ஒரு நிமிஷம்
0: கூறுங்கள்.
1: என்னுடைய நண்பர் வந்து பாடுறாரு. சரி, அடுத்த பாடல் நினைச்சு உங்களை.
0: இல்லை, இப்பொழுது அருகில் இருந்தால் பாடலாம், அல்லது மீண்டும் அழைத்து பாடுங்கள்.
1: இல்லை, அருகில் அழைத்து தான் பாட வேண்டும்.
0: சரி, அழைத்து கொண்டு என்னிடம் தாருங்கள், நாங்கள் போய் பாடல்கள் கொடுப்போம். என்ன பெயர் அவருக்கு?
1: என்னையா
0: அவருக்கு என்ன பெயர் ஐயா?
1: பேர் வந்து சடார்ல
0: நண்பர் அல்லவா? நண்பர் என்றா ஞாபகம் இருக்கும். சரி, அவரை இணைத்து கொண்டு அப்ப உங்கள் அழைப்பிலே தானே வருவீர்கள். அப்பொழுது நான் கண்டுகொள்வேன். அழைத்து கொண்டு வாருங்கள், கேட்போம். அவர் குரலையும் கேட்போம்.
1: நன்றி.
0: அல்லது நீங்க இருவரும் பாடுவது என்றாலும் நல்லது.
1: வரலட்சுமி அவர்கள் பாடினது.
0: வரலட்சுமி, ஆமா ஆமாம், சரி. வரலட்சுமி அம்மாவனுடைய குரல் நல்லது. மகாலிங்கம், சிறப்பு கருத்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு நீங்களும் ஆயத்தமாகி உங்கள் நண்பரையும் ஆயத்தமாகி கொண்டு வந்தாலே எங்கள் நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. மகளே, ஷியாமலா வந்து விட்டார் என்று எண்ணியிருந்தீர்கள். வாருங்கள், பாடலாம். முடிந்தால் கேட்கத்தான் முடிகிறது என்றும் ஒரு பதம் அங்கே எழுதியிருக்கின்ற வலைத்தளம் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாருங்கள், அடுத்த உறவை முனைப்போமா? அடுத்த உறவாக வருகின்றார் திருமயிலை ஊரிலிருந்து வருகின்றார் அன்புடன் யோகா ராஜி அவர்கள். வணக்கம் வணக்கம் யோகா ராஜி அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: எப்படி? நான் நலமாக மகிழ்வாக இருக்கு. என்னம்மா?
2: ஃப்ரைடே நிகழ்ச்சி இருந்ததா?
0: ஆமாம், சிறப்பாக இருந்தது.
2: நான் இல்ல, ஊர்ல இல்ல.
0: நீங்கள் இல்லையன்றுட்டு இல்ல நடந்ததாண்டு கேட்டீர்கள். நல்லது, நீங்கள் இல்லையென்று எங்களுக்கு தெரியும். என்ன, நீங்கள் இருந்தால் வந்திருப்பீர்கள் தானே? என்று பக்தி பாடல் அல்லவா, பக்தி வேலை அல்லவா? நேற்றைய தினம் நேற்றைய தினமும் நடைபெற்றது. நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று பாடுவோர் பாடலாம். சரி, வீட்டுக்கு வெளியே சென்று வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். எப்படி சொல்கின்றது உங்களுடைய காலநிலைகள் அங்கே இன்று யோகாராஜி? சிறப்பாக இருக்கின்றதா? மண்டையை தொப்பி போடுங்கள், இல்லை குடைபிடியுங்கள். வெப்பமான காலங்களிலே தொப்பி அணிவதால் வீட்டின் உள்ளேயும் வெப்பமா உங்களுக்கு? அப்படி குளிரூட்டிகள் இல்லையாமா வீட்டின் உள்ளே? கடதாசியிலே செய்ததா, மட்டையிலே செய்ததா, ஓலையிலே செய்ததா, மயில் இறகிலே செய்ததா?
2: இருக்கு, மட்டையில செஞ்சதும் இருக்கு.
0: மயில் இறகுல?
2: ஓலையில செஞ்சதும் இருக்கு.
0: மயில் இறகுல இல்லையா? மூலி வகைகளை வைத்து பெண்ணிருப்பார்களே, அப்படி விசுக்கும் போது நல்ல வாசங்களும் எல்லாம் நோயரும் நல்ல வாசனை வரக்கூடியதான விசிறியும் இருக்கின்றது.
2: அப்போ உண்மையா இருந்தது, இப்ப அதெல்லாம் பொய்யா இருக்கும்.
0: அப்படியா? ஆனா காற்று பொய் இல்லை தானே, வீசும் போது வரும் காற்று.
2: ஆமா,
0: ஓலை விசிறி என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிறப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே தூங்கும் வரை விசிறி விட்டு அப்படியே தூங்கும்.
2: நார்மல் அந்த இன்னொன்னு
0: ஒரு ஓலை இருக்கு, அதுவும் ஒரு விசிறியால் தான் வீச முடியும். ஒரு தடவை எல்லா விசிறியாலையும் விசிற முடியுமா? ஒரே நேரத்தில். சிறப்பு மகளே, பேசுவதற்கும் பாடுவதற்கும் நாங்கள் மனோநிலையை சீராக கொண்டு வருவதற்கும் சில விடயங்களை கலந்து பேசினோம். நலமாக இருக்கும் இந்த வேளையிலே இந்த வெப்பம் குளிர் எல்லோருக்கும் பொதுவானது தானே, எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். நீங்கள் கூறியது ஒரு சிலருக்கு உபாத நிலைகள் இருக்கின்றது, ஒரு சிலருக்கு அலர்ச்சிகள் ஏற்படுவது இருக்கிறது. அதனால் இவற்றையெல்லாம் சரிபோக்கித்தான் போக வேண்டும். உலகத்திலே எங்களை வாழ வேண்டும் என்ற போராட்டத்துக்கு முதல் விடுவது இந்த கிருமிகள் தான், இயற்கையும் கிருமியும். சரி, இன்று என்ன பொன்மொழியா அல்லது கடி ஜோக்கா? கடி நேர பாட்டு. நாங்களெல்லாம் செவி முடுக்க காத்து கொண்டிருக்கோம். யோகாராஜ், எங்கே உங்கள் பாடல்? முதல் பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.

பூமியில் வரலாம் வரலாம் இது போல் வருமா சந்தன மலர்கள், வாசனை தரலாம் தரலாம் அன்பை தருமா வானில் நீந்தும் மேகங்கள்.

களம் கொண்டாடி மலரணிக்கும் கலை போலே கரையினில் விளையாடும் பார்த்து புதுவழி பண்பாடு.

மரங்கள் விரிந்தே குடையென நின்றேன். நிழலை கொடுக்கும் நமக்கெனவே நிலவும் கதிரும் உரிப்பது கூட உலகில் நமக்கு ஒளி தரவே வாழ்வே என்னாலும் பல பிறையே பாசம் நம் வாழ்வில் தலைக்கதையே எல்லோரும் உறவென சொல்வோமே அன்பு ராஜாங்கம்.

0: வாழ்த்துக்கள். நல்லதொரு பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். இது எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் மேடையிலே பாடியிருக்கிறீர்கள்?
1: நான் மேடையில் பாடினதே இல்லை.
0: மேடையில் பாடுறதில்ல, வானொலியிலே தான் பாடுவீர்கள் அப்படித்தானே?
1: ஆமாம், நான் மேடையில் பாடுறதுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ஆ, அதுக்கு இதற்கு முன்பு பாடி இருக்கின்றீர்கள் தானே?
1: இந்த
0: பாடலை கேட்கவில்லை. நீங்கள் எத்தனை தடவை? சரி, இதற்கு முன் இதற்கு கட்டிக்காரி கட்டிக்காரி
1: எல்லாத்திலயும் பழைய பாடல் தான் நிறைய பாடுவேன். புதுசு நான் ரொம்ப எடுக்கவே மாட்டேன்.
0: பழைய பாடல் தான் பாடுவேன். பழைய பாடல் தானே வரிகளும் இசையும் நலமாக இருக்கும், கேட்பதற்கும் பாடுவதற்கும். சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் நாங்கள் யோகாராஜி?
1: இன்னைக்கு அந்த சிவாஜி படம்,
0: பல படம் இருக்கின்றது அவருடைய,
1: ரோஜாவின் ராஜா.
0: ஓ, அந்த
1: ரோஜாவின் ராஜான்னு ஒரு படம்.
0: ஆஹா, அதுல என்ன?
1: அதுல வந்து அவங்க டூயட் சாங் ஒன்னு வரும். இருங்க சொல்றேன். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே உன் எழு கண்ட ஒரு நாளிலே ஆனந்தமே தந்து.
0: சிறப்பான பாடல், நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு உங்களுடைய வலைத்தளம் சற்று தடை ஏற்படுகிறது. உங்களுடைய வலைத்தளத்தில் நீங்கள் நின்று பேசும் இடம் சில வேளை மாற்றமோ தெரியவில்லை. ஒரு தடவை திரும்பி நின்று பேசி பாருங்கள் அல்லது நகர்ந்து பாருங்கள். இடையிடையே தடை வர பார்க்கின்றது. சிறப்பு அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன். நீங்கள் இந்த பாடல், இந்த சாந்தி நிலையத்திலே இறைவன் வருவான் வருவான் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது, தெரியும் தானே? முடிந்தால் அடுத்த முறை அந்த பாடலை ஒரு தடவை பாடுங்களே, உங்கள் குரலை கேட்டு பார்க்கலாம். இன்று நீங்கள் நினைத்ததை வந்து பாடுங்கள். மறு தடவை வரும்பொழுது அந்த பாடலை தேடி உங்களுக்கு தெரியும் அந்த பாடல், அதையும் பாடினால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நல்லது யோகாராஜி, மீண்டும் பாருங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது, பெற வேண்டும். அடுத்த பாடலையும் தாருங்களம்மா. நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இப்பொழுது இரண்டாவது பாடலை தருவதற்காக அன்புடன் யோகநாதன், தேவநாதன் அவர்கள் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் தேவநாதன், பாருங்கள். தேவநாதன், வணக்கம். தேவநாதன்,
2: வணக்கம் ஐயா.
0: பாருங்கள், தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
2: கேட்ட பாடலையே பாடவில்லைன் ஐயா. படம் மைதிலி என்னை காதலி.
0: அப்ப அந்த பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டாமா?
2: தாராளமாக அதே ஒளிபரப்புங்கள்.
0: அதே தான் இப்ப பாடவும் போகின்றீர்களா?
2: ஆமாம் ஐயா.
0: சரி, பாடங்கள் கேட்போம்.
2: நன்றி ஐயா.
3: Oh.

ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிதோம், ஒரு அம்மானை நான் காண தகுதி மிதோம்,

கலங்க இட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாரு.

சூளை பாலாகுவையை கண்டேன். அந்த கட்டுடல் மெட்டுடல் உதிராமல் சதிராடி மதி தண்ணில் கவி சேர்க்கு.

0: நல்லதோர் பாடலை கேட்டதோடு மட்டுமல்லாமல் நீங்களே பாடியும் காட்டியிருந்தீர்கள். தாளங்கள் பக்க வாத்தியங்கள் கருவியோடும் வாயோடும் கொண்டு வந்து தந்தீர்கள், சிறப்பு. இந்த தாளத்தை, இந்த சலங்கை நீங்கள் தான் போட்டீர்களா, வேறு யாராவது போட்டார்களா? ஒலியை நீங்கள் ஒலிக்க வைத்தீர்களா, வேறு யாராவது உங்களோடு இருந்து ஒலிக்க வைத்தார்களா?
1: வலது இடது கையில்
0: நீங்கள் தானே, நீங்கள் தானே போட்ட நீங்கள் தேவநாதன், நீங்கள் தானே ஒலித்தீர்கள், உங்களால்
1: தான்.
0: சரி சரி, அதுதான் கேள்வி. நான் அதுதான் என்னவென்றால், நீங்கள் பாடும் பொழுது நீங்கள் மேடைகளிலேயும் பாடியிருக்கின்றீர்கள், மற்றவர்கள் பாடுவதையும் பார்த்திருப்பீர்கள், நான் குறை கூறவில்லை. உங்களோட ஓசையை விட சலங்கையின் ஒலி தான் மிதமாக இருந்தது, அதனால் உங்களோட ஓசையை, உங்களோட குரலை அது முழுங்கி விட்டது. சரியா?
1: அப்படியா?
0: இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் சங்கீதம் நன்றாக தெரிந்தீர்கள். சங்கீத பாடலை கொண்டு தரும் பொழுது அங்கே இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுது இசையமைப்பாளர்ந்து ஒவ்வொரு கருவிகளுக்கும் ஒரு அளவீடு கொடுத்துருக்கின்றார், ஒலியினுடைய அளவோடு. அதையும் கொஞ்சம் கவனித்தால் மேலும் சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. நீங்கள் பாடுது உங்களோட குரலை கொஞ்சம் அந்த அது தடைப்படுத்துவது போல் ஏற்பட்டது, நீங்களே செய்தபடியால் போ தெரியவில்லை. மறுமுறை கவனித்துக் கொடுங்க. நன்றாக உள்வாங்கி இந்த பாடலை பாடியிருக்கீர்கள், சிறப்பு, நல்ல பாடல், சிறப்பாக பாடியும் இருக்கிறீர்கள். அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். அதற்குரிய பக்க வாத்தியங்கள் ஏதோ கிடைப்பதை கொண்டு செய்ய வேண்டுமென்று செய்தீர்கள். அந்த சலங்கையினுடைய ஒலி கொஞ்சம் கூடுதலாக இருந்தது உங்கள், என உங்களுக்கு தான் இதை கூற, ஒரே யாருக்கும் கூற மாட்டேன். நான் உங்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரியும், மேடைகளை பார்த்துருப்பீர்கள், சிறப்பாக. மற்றது எங்களுடைய ஒலிபெருக்கியின் அளவு, நீங்கள் ஒரு கைபேசியிலே தான் இதையெல்லாம் செய்கிறீர்கள். இப்போ கைபேசியில் இந்த அளவீடுகள் உயர்ச்சிகள் கவனிப்பது சரியான கடினம், ஆனால் நீங்கள் அதை சுலபமாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சிறப்பாக கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன், மேலும் வளர்கள். நன்றி ஐயா, சிறப்பாக.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி,
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில் பாருங்கள். ஒவ்வொரு உறவினர்களும் ஆர்வத்தோடு வந்து தங்களால் முடிந்ததை இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே தங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வை வெளிக்காட்டும் முகமாக திறமையோடு செயல்படுகின்றார்கள். தங்களுக்கு தெரிந்ததை ஓடி வந்து அப்படியே செய்வதற்கு அவர்கள் தாராளமாக வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று போதியளவு நேரம் கொடுத்து உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கப்படுகின்றது. நீங்களெல்லாம் இலை மறை காயாக இல்லாமல் வெளியே வர வேண்டும். இப்போ உங்கள் எல்லோரையும் எங்கள் வலைத்தளத்தில், அதாவது எங்கள் இணைய, எங்களுடைய வானொலியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும், உலகளாவே இருக்கும் உறவுகளுக்கு உங்கள் எல்லோரையும் தெரியும். இங்கே எங்கள் தளத்துக்குள்ளே இருப்பவர்கள் கருத்துக்களை தருவதை போல இனியோரும் தருவார்கள், அதையும் நான் பார்த்துக்கொள்வது. சிறப்பாக பாடியிருக்க எல்லோரும் பாராட்டும் வகையிலே பாடியவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? வானொலி காத்து கொண்டிருக்கின்றது. நேயர்கள் வர வேண்டும் என்று பார்வையாளர்கள் கேட்பவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களுக்கு சுழற்சி முடிங்கள், வந்துவிடலாம்.

தங்களால் முடிந்தவரை வானொலிக்கு வந்து பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும் வேளையிலே இவ்வளவு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். தொலைபேசி தானே, ஒரு கைபேசியிலே தானே பாடுகிறீர்கள். அன்பு உறவுகளே, உண்மையிலே மெச்சுகிறேன் நான். இங்கே எல்லாம் பாராட்டுகிறார்கள். அப்படித்தான், மேடை அமைத்து அறிவிப்பாளர்களை வைத்து, தொகுப்பாளர்களை வைத்து, இசையமைப்பாளர்களை வைத்து, பக்கவாத்தியங்களை எல்லாம் வைத்து கொண்டு பாடுவதற்கு எத்தனையோ பேர் சங்கோஷப்படும் இந்த வேளையிலே நீங்கள் ஒரு தொலைபேசி, அதுவும் கைபேசி எடுத்து கையிலே கைபேசியை பிடித்து கொண்டு பாடும் பொழுது அதிலே இடையிலே வருகின்ற அந்த இசையையும் தர வேண்டும். அது உங்களால் முடிந்தவரை தருகின்றது. முன்பு பாடியவர்களும் பலர் அப்படி செய்திருக்கின்றார்கள். இங்கே நீங்களும் செய்கின்றீர்கள். உங்களை நான் மெச்சுகிறேன். வருவதற்கு முன்பு ஒரு பாடலை தெரிவு செய்து அது எந்த பாடலாக இருக்கும் அதை தர வேண்டும் என்று மகாலிங்கத்தை எடுத்துக்கொண்டு கடந்த வாரம் தான் பாட வேண்டும் என்று அவளோடு காத்து கொண்டிருந்த பாடலை இந்த வாரம் அதை பாடிவிடுவோம் என்று ஓடி வந்து பாடினார். இதுதான் அந்த முயற்சியும் அந்த ஆர்வம் என்பது. இது இருக்கும் வரை உங்களை யாரும் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு போதிய அளவு சந்தர்ப்பம், நல்லது ஒரு தளம் நீங்கள் களமாடி செல்வதற்காக கிடைத்திருக்கின்றது. நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எனக்கு தெரிந்தபடி உங்களுக்கு ஒரு சில சில குறிப்புகளை தருகின்றேன். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு பலர் முன்னேறியிருக்கின்றீர்கள். எனக்கு அது நன்றாக தெரியும். உங்களை முன்னேற்றி விட வேண்டும், உங்களை உயர்த்தி விட வேண்டும், உங்களுக்கு சிறப்படைய வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கம். அதனால்தான் சில சில குறிப்புகளையும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன். இடையிலே உங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது? ஒரு சில பாடகர்கள் வந்து பாடுவார்கள், நன்றாக பாடிக்கொண்டு வந்து கைபேசியிலே பாடும் வேளையிலே சில சொற்கள் மாறிவிடும். ஆனால் அந்த மாறிய சொற்களையும் சந்தம் மாறாமல் ஒரு ஏதோ ஒரு சொல்லை போட்டு பாடி விடுவார்கள். அது எவ்வளவு கட்டித்தரும் சமயோசிதமாக. உங்களிடம் அந்த திறமைகள் இருக்கின்றது என்பதை நான் அறிகின்றேன். வாருங்கள், இணையுங்கள். அடுத்து வரும் பாடகர் யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அழையுங்கள். 6478746415 பாடுவோர் பாடலாம் மொன்றியல் தமிழ் வானொலியிலே.

0: வந்து விட்டீர்களா மகாலிங்கம்? வாருங்கள்.
1: வந்து விட்டேன் ஐயா, வந்து விட்டேன்.
0: வர வேண்டும், வர வேண்டும். நண்பர் வந்து விட்டாரா?
1: என்னையா, அவரு அவருக்கு நான் போட்டேன் ஐயா, இணைப்புல வரலையா?
0: சார், நீங்கள் கொண்டு வந்த பாடலை பாடுங்களேன். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தானே?
1: ஆமா ஐயா, வரலாம்.
0: இரண்டாவது பாடலாக என்ன பாடலை திறப்ப கொண்டீர்கள்? ஆயத்தமாகி கொண்டு பாடுங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்காக பலரும் நல்ல கருத்துக்களை
1: தந்திருக்கிறார்கள். ஒரு தடுமாற்றம்,
0: ஓ தடுமாற்றம், நல்ல நிதானமாக ஆறுதலாக அமைதியாக பாடுங்கள். ஒரு அவசரமும் இல்லை. உங்களுக்கு இது உங்களுடைய நேரம், இதை நீங்கள் காற்றலையிலே உங்கள் ஆளுமையை செலுத்த வேண்டியதுதானே. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. இப்பொழுது பாட வருகின்றார் மகாலிங்கம் அவர்கள். எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடல்ல இதழ மனம சிரித்தது எதை பார்த்து. செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சீ

நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்ததை எதை பார்த்து.

0: சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து. அதான்
1: நன்றாக மன்னனம் செய்து அதை உள்வாங்கி அழகாக வெளிப்படுத்தி விட்டீர்கள். நாங்களும் இசையோடு கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான பாடல் அது, இசையாக எங்கள் அகாதூரம் ஒழித்தது. அந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டாலும் நீங்கள் பாடும்போது, அதாவது அந்த உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது வித்தியாசமான குரல், அந்த சந்தம், அந்த அசைவுகளை கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. அங்கே பாடியவர்களெல்லாம் பல தடவை பாடி பார்த்து ஒத்திக்கை பார்த்து எல்லாம் அவ்வளவோ செய்து தான் வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் பதிவிலே பதிவதற்கான. நீங்கள் அப்படியே இல்லை, அவ்வளவு தைரியசாலிகள். எடுத்த எடுப்பிலே அப்படியே நினைத்ததை அப்படியே கொண்டு, நாங்கள் நினைத்து வைப்பதை பேசும் பொழுது கூட பல தடுமாற்றங்கள் இருக்கின்றது. ஆனால் பாடுவதென்று நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்கள், அதனுடைய ஓசையை கவனிக்கிறீர்கள், ராகத்தை கவனிக்கிறீர்கள், சுரத்தினுடைய அளவை கவனிக்கிறீர்கள். சிறப்பு சிறப்பு. இது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்காது தான், எல்லோராலும் முடியாது தான். ஆனால் பாடுவதற்கு எல்லோராலும் முடியும், பாடுவதற்கு எல்லோராலும் முடியும். சிறப்பாக இந்த ஞாபகம் வைத்து நல்ல பாடலை தந்தீர்கள். விரைவில் உங்கள் நீங்கள் கேட்ட அந்த இந்த பச்சை கிளிக்கிற அந்த பாடலை நாங்கள் உங்கள் மூலமாக கேட்டு மக்களை இருக்கின்றோம் தட்டு மூலம். சிறப்பாக இந்த மாலிங்கம் உங்கள் நண்பர் அப்பொழுது வசதி இருக்கின்றோ அப்பொழுது நீங்கள் அழைத்து வரலாம் நிகழ்ச்சியில்.
0: அழைப்பில் அழைப்பில் வச்சிருக்கேன்.
1: வந்தால் வரட்டும் அவருக்கும்
0: இந்த இருக்குறள் பாடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா பாட வேண்டியதா இருந்ததுனால எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் எடுபடுமாங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் பண்ண ஓரளவுக்கு நல்லா.
1: இல்லை, எடுபட வேண்டுமா என்று நீங்கள் எண்ண வேண்டாம், எடுபட பயப்பது நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். நீங்கள் சரியாக பாடுகிறீர்கள் அந்த பாடலை நன்றாக உள்வாங்கிவிட்டால் தானாக வரும், அதில் ஒரு குறையும் இல்லை, நன்றாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இருகுரல் பாடல், ஒரு குரல் பாடல், பெண் குரல் பாடல், ஆண் குரல் என்றால் இது நீங்கள் பாடுவது ஆண் குரல் தானே, அது எங்களுக்கு தெரியும் தானே, அதை நாங்கள் வைத்து பார்ப்போம். நன்றாக இருந்தது ஐயா, நல்லாக இருந்தது பாடல், சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வருகின்றார், இரண்டாவது பாடலை பாடவும் உங்களுடைய இரண்டாவது பாடலை தந்து விட்டீர்கள்.
0: வாழ்த்துக்கள். சார் வந்துட்டீங்களா?
1: இல்லை, ஹலோ. வந்தால் பின்பு அழைத்து கொண்டு வாருங்கள். வரவில்லை போல் தெரிகின்றதுதானே. வந்தால் வரட்டும் ஐயா, அவருக்கும்
0: மணி சிக்னல் தெரியுது, அதனால வந்துட்டாரே.
1: ஆ, அப்படியா, சரி, பார்த்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி.
1: இப்பொழுது என்னுடைய யோகாராஜி அவர்கள் பாடப்போகின்றார் இரண்டாவது பாடலை. வணக்கம் யோகாராஜி, வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? திருப்பியோ?
1: திருப்பி இல்ல, நான் அப்படியே தான் நீராகத்தான் இருக்கின்றேன். வானொலியிலே ஒலிபரைக்கு மூலம் நலமாக இருக்கின்றேன் மகளே, வாருங்கள். அங்கே இப்பொழுது அப்படி இருக்கிறது உங்களுடைய வெப்பநிலை. விசிறி ஏதாவது பாவித்தீர்களா? விசிறி கையில வைத்திருக்கின்றீர்களா? கையில விசிறி
2: வைத்திருக்கீங்களா?
1: சரி, இப்பொழுது இரண்டாவதாக
2: உங்களுக்காக உங்க பாடலே பாடலான்னு முடிப்பாங்க.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். எங்கே பாடுங்கள் கேட்போம். சாந்தி நிலையத்தில் பாடல்
2: தெரியாது. ஆமா,
1: பாடுங்கள் கேட்போம்.
2: இறைவன் இறைவன் இறைவன்
1: மன்னிக்கப்படும் யோகாராஜி, உங்களுடைய குரல் வெளியே வருவதில்லை, சத்தம் வருவதில்லை. ஒரு தடவை உங்களுடைய தொலைபேசியை, உங்கள் கைபேசியை கவனித்து விட்டு நீங்கள் நின்று பேசும் இடம் அலை சரியாக கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. விட்டு விட்டு வருகிறது, கொஞ்சம் நகர்ந்து வேறு இடத்தில் நின்று ஒரு தடவை பேசுங்கள், நான் கூறுகின்றேன் சரி என்று. எங்கே நீங்கள் இப்போ வருதா என்று கேட்டது வரத்தான் நன்றாக இருக்கின்றது. அதை நீங்கள் அந்த ஒலியை அந்த இடத்திலிருந்து பாடுங்கள் கேட்போம்.

0: இல்லை, யோகராஜி இல்லையம்மா, என்ன நடந்தது உங்களுக்கு இன்றைக்கு? நன்றாக உங்களோட கைபேசி துல்லியமாக ஒலியை தரும் என்று ஏதோ பிழையாக இருக்கின்றது அம்மா. இடையே உங்களோட குரல் சத்தம் சரியாக வரவில்லை. நான் நேராக வாய்க்கு நேராக பிடித்து தானே பாடுகிறீர்கள். தலையை ஆட்டி அங்கங்கு சென்றாலும் சில கூட ஓசை மாறு, அந்த சத்தம் சில சொற்கள் வரவில்லைடா. கவனித்துக் கொள்ளுங்கள் மகளே, உங்கள் காது கதை கேட்கும் தானே அம்மா? வேற ஏதாவது டிவைஸ் பாவிக்கின்றீர்களா? காதுக்கு வேற ஏதாவது இயர்போன் அப்படி போட்டிருக்கிறீர்களா? இல்லை தானே? அதுதான் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, மீண்டும் ஒரு தடவை சில விட நீங்கள் உச்சஸ்தாயி எடுத்தாலும் சில உங்களுடைய வலைத்தளத்தினுடைய எப்படி செய்வது? சரி, பார்ப்போம். மீண்டும் மன்னிக்க வேண்டும் தடைகளுக்கு. மீண்டும் ஒரு தடவை பாடுகிறேன். என்ன, நீங்கள் அழகாக பாடும் பொழுது நாங்கள்
1: ஹம்மிங் இல்லாம பாட்டே பாடிறேன்.
0: இல்ல, நீ பாடுங்க, கேட்போம். சரி.
1: இறைவன் வருவான், அவன் என்ன

கஷ்டத்தை தீர்க்க வைத்தான், சின்ன சின்ன நெஞ்சினில் பாசத்தான், நெஞ்சில் வரும் பாசத்தை தீர்க்க வைத்தான். அன்பே என்பது கோயில், ஆசை என்பது நாடு, பாசம் என்பது வீடு, பாசம் என்பது வீடு.

கண்ணில் போகச் சொன்னான், கண்ணில் வரும் பாதையும் காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க.

0: காலை முதலில் வரும்பொழுது கேட்டேன் இந்த பாடலை, உடனே வந்து அதை அழகாக நீங்கள் பாடினீர்கள். சிறப்பான பாடல், அதிலே இடைச்சொறுகள் பல இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வருவோம் என்று எண்ணிய உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியாக என்று இருந்தது. ஆனால் பாடல் முழுமதியாக நாங்கள் கேட்டு முகழ்ந்தோம், சிறப்பாக இருந்தது. இதை ஆயத்தப்படுத்தி நினைத்திருந்து வந்து பாடுவதை விட எடுத்தவுடன் இந்த பாடலை வந்து பாடியதற்கு நன்றி கூறுவதோடு சிறப்பாகவும் இருந்தது என்று கூறிக்கொள்வேன். நல்ல பாடல், நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடுதான், உங்களுக்கு பிடித்த பாடலா?
1: எனக்கு எப்பயுமே பிடிக்கும், எனக்கு எப்பயுமே பிடிக்கும்.
0: அது எப்படி எனக்கு தெரிந்து உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் என்று நான் கேட்டேன் பார்த்தீர்களா? இதுதான்
1: சில பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுல இந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, இதுதான் இந்த ஆசிரியர்களாக இருக்கும் பொழுது மாணவர்களை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். நன்றா இருந்ததாம்மா, சிறப்பாக கேட்டவுடன் பாடிவிட்டீர்கள் அந்த பாடலை. இனிவரும் பாடுவார்கள், எல்லோரும் பாடுவார்கள். நீங்கள் அதில் ஆழ்ந்து அதில் உங்களை நல்ல அதில் அர்ப்பணித்து விட்டீர்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய வலைத்தளம், உங்களுடைய ஒரே வலைத்தளம் தான், இதற்கு முன்பு வந்து துல்லியமாக கேட்க, இன்று சில வேளை இந்த காலநிலை காரணமாக அலைவரிசையில் சில தவறுகள் இல்லை தடுமாற்றங்கள் ஏற்படுவது, அதுதானே அலைவரிசை என்று கூறுகிறார்கள். என்ன அலைய வைத்து விடும், உங்களை அலைய வைத்து விடும். அந்த ஆரம்பம் நீங்கள் நன்றாக இருந்தது எடுக்கும்போது அது முழுமையாக தெளிவாக கேட்க முடியாமல் போய்விட்டது. அந்த பாடலே ஆரம்பம் மிக மிக சிறப்பு இல்லையா? ஆரம்பம் வந்து அது நான் மட்டும்தானே கேட்பேன். சரி, இதிலே நீங்கள் அனுப்பின இதிலே அனுப்பி விடுங்கள், மற்றவர்களும் கேட்பார்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த இலக்கத்தோடு. நன்றி மகளே, சிறப்பானதை சந்தீர்கள். உங்களுக்காக அலங்காரம் கலையாமல் என்ற பாடல் காத்து கொண்டிருக்கின்றது ஒலிபரப்புவதற்காக. நன்றி உங்களுக்கு என்றென்றும் நலமோடு வாழுங்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து பாடி சென்றார், கேட்டவுடனே அந்த பாடலை பாட வேண்டும் என்று எல்லோரும் மகிழ்வார்கள் என்று அவருக்கு அது பொருத்தமான பாடலாக இருக்கும் என்று நான் கணித்து கொண்டு கேட்டேன். அதை உடனே வந்து பாடி அடுத்த வாரம் என்று கேட்பதற்கிடையில் இந்த வாரமே அதை பாடி காட்டியது பெருந்தன்மைக்குரிய விடயம். சிறப்பாக அவர் பாடியிருந்தார். நாங்கள் எல்லோரும் அந்த பாடலை முழுமையாக கவனித்தோம். அவருடைய ஒலி அலை இங்கே என்னிடம் வருவதற்கு சில தடை ஏற்படுது, சிலருக்கு நல்ல துல்லியமாக கேட்டிருக்கலாம். அலை வரிசை தானே அலைந்து கொண்டு வருவது இப்படித்தான் அலை கழித்த முழுமங்களை. இப்பொழுது அடுத்த ஒரு உறவு வர தண்டிக்கின்றார், நீண்டகால உறவு. அவரும் வந்தால் சிறப்பாக பாடக்கூடியவர் தேவநாதன் மகாலிங்கம் யோகராஜி அவர்கள் வந்து பாடி காட்டி முதல் பாடலை, தங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்ததோடு அல்லாமல் இரண்டாவது பாடலையும் பாடி சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சுகமாக.
1: உங்களோட நிகழ்ச்சி பத்தி, விஎல் கணபதி ஐயா உங்களோட நிகழ்ச்சி பத்தி சொல்லி எனக்கு தொடர்பு கொள்றதுக்கு இலக்கமும் கொடுத்தாங்க.
0: ஆமா,
1: பாப்பா மேண்டு பேசுறேன். நான் லண்டன்ல இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: வசுமதியா?
1: கஸ்தூரி.
0: ஓ, கஸ்தூரி. அவர் இங்கே அறிவித்திருக்க, அவர் இங்கே எழுத்து மூலமும் குரல் பதிவிலையும் பெற்றிருக்கின்றார். கஸ்தூரி என்பது நீங்கள் தான். வருக வருக என்று மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை வரவேற்கின்றது. கஸ்தூரி, நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறினீர்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நாங்கள் இங்கே நல்ல காலநிலையில் என்று இருக்கின்றோம். லண்டன்லேயே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: எங்களுக்கு 13 பாகையில மேகமூட்டமான காலநிலை.
0: அப்படிங்கப்பா, நாங்கள் இன்று 26 பாகையில, இப்பொழுது 22 பாகையை கண்டுபிட்டோம். மேலும் 28 பாகை வரை செல்லும் என்று எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். சிறப்பான ஒரு வசந்த காலத்திலே இருக்கின்றோம் கனடாவிலே.
1: எங்களுக்கு இங்க அது இப்போ கடந்த ஒரு சில நாட்களாவே ஒரு மாதிரி காலநிலை சரியான நிலைக்கு இல்லை. எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும், எப்ப சரியான வந்தமா இருக்கும்னு தெரியாது. ஆனா ஒரு மாதிரி எப்பவுமே கூடுதலா கொஞ்சம் மந்த நிலையில கூட இருக்கும்.
0: இருக்கும், இருக்கும். லண்டன்ல எந்த பகுதியில வாழ்கின்றீர்கள்?
1: நாங்கள் மேற்கு பகுதியில் நிற்கிறேன். மேற்கு லண்டன், மேற்கு பகுதி
0: லண்டன். மேற்கு உங்களோட நகரத்தை எப்படி அழைப்பார்கள்?
1: பர்மிங்ஹம்
0: பக்கத்துல இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எவ்வளவு காலமாக அங்க இருக்கின்றீர்கள்? வாழ்த்துக்கள். சிறப்பாக, மேலும் பல வருடங்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ வேண்டும். நீங்கள் கணபதி ஐயா அவர்களை எவ்வளவு காலமாக தெரியும் உங்களுக்கு?
1: எனக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு 3-4 வருடங்கள், 3 வருடங்களுக்குள்ளதா?
0: அப்படியா? எப்படி, வானொலி மூலம் அறிமுகமாகினீர்களா?
1: வானொலி மூலம் அறிமுகம்.
0: சரி, வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் சங்கீத துறையில் ஏதாவது பங்களித்திருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. உங்களுடைய குரலிலும் ஒலியிலும் மொழியிலும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஈழமணி திருநாட்டை சேர்ந்தீர்களா? எந்த இடம்?
1: தெல்லிப்பளை.
0: தெல்லிப்பளை எவ்வளவு அற்புதமான நகரம். துர்காதேவி அம்பாள் குடிகொண்டிருக்கும் இடம். நானும் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர் தான். யாழ்ப்பாண பகுதி கோப்பாயை சேர்ந்தேன் நான். சரி, நாங்கள் இங்கே கனடா நாட்டை விட்டு புறப்பட்டு நீண்ட காலமாகிவிட்டது. சிறப்பு, உங்களுடைய சங்கீத பணி சிறக்க வேண்டும். அண்மையிலே ஊருக்கு சென்றிருந்தீர்களா? இல்லை. வந்ததுக்கு போகவில்லையா?
1: இல்லை, நான் ஊரை விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேல. இந்தியாவோட என்னோட அப்பாவுடைய அப்பா இந்தியாவை சேர்ந்தவர். அப்பாவுடைய அம்மா தான் அங்க
0: ஈழத்தை.
1: அதனால நான் சின்ன வயசுலயே இந்தியாவுக்கு வந்ததுனால எனக்கு ஒண்ணும் தெரியாது.
0: இந்தியாவுக்கு வந்ததுனாலே அங்க வந்து கலை உலகத்துக்கு காலடி வைப்பதற்கும் மிகவும் ஒரு சிறப்பான இடமும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். இது நீங்கள் முறைப்படி சங்கீதங்களை கற்றீர்களா அல்லது?
1: என்னோட தாத்தா வந்து சங்கீத பூஷணம்.
0: இங்கே இந்தியாவிலேயா இலங்கையிலேயா?
1: இந்தியாவில்.
0: அப்ப நல்லதொரு சங்கீத பூஷணத்தின் பரம்பரையில் சங்கீத குட்டி ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். எனக்கு நீங்கள் ஒரு மகள் போன்று எங்கே பார்ப்போம் செல்வமாக உங்களோட இந்த அன்பு குரல்லே உங்களுடைய சங்கீதத்திலே என்ன பாடல் பாட போகின்றீர்கள்?
1: எங்க அம்மா கூடுதலா ஒரு என்ன சொல்றது, நிலாவோட சம்பந்தப்பட்ட பாடல்கள். எங்க அம்மா பாடுவா இந்த பாட்டு. அம்மாவோட சேர்ந்து நான் இந்த பாடல் பாடுறேன்.
0: அப்ப நீங்கள் அந்த வலைத்தளங்கள் ஏதாவது இருக்க, யூ வலைத்தளம் அப்படி புலனங்கள் அதுல இருக்கின்றீர்களா?
1: இருக்கிறேனே.
0: அப்படியா?
1: முகநூல்ல மட்டும், முகநூல்ல என்னோட பேர் கஸ்தூரி சயந்தரன் போட்டா வரும்.
0: ஓ, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அப்படிப்பட்ட ஒரு பிரபல்யமான உங்களை நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வருக வருக என்று வரவேற்று எங்கள் வானொலி குடும்பத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வோம். இது 30வது வருடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வானொலி. இலங்கை வானொலி ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தால் இனங்காணப்பட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கிடைத்த ஒரு வானொலி. தொடர்ந்து பல உறவுகளை வைத்துக்கொண்டு பல நிகழ்ச்சிகளையும் பல் சுவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களை எங்களுக்கு இணைத்து விட்டு அன்பு நீண்டகால ஒரு உறவு எங்களுடைய திரு கணபதி ஐயா அவர்கள், விஎல் கணபதி ஐயா அவர்கள் என்றும் மறவாத ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் உங்களை அறிமுகமாக்கியதற்காக அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது எழுதியிருந்தார். இப்போ நான் பார்த்தேன், அழைப்பு வந்திருந்தது. நீங்கள் முதலும் ஒரு தடவை அழைத்தீர்கள், அப்பொழுது இன்னும் ஒரு உறவு பாடிக்கொண்டிருந்தார். இப்பொழுது உங்களுக்கான ஆமாம் தெரியுமா அவரை உங்களுக்கு? வாழ்த்துக்கள், சிறப்புகள் கஸ்தூரி. சரி, இப்பொழுது நீங்கள் அங்கு லண்டனிலிருந்து பாடப்போகிறீர்கள், என்ன பாடலை பாடுங்கள்? நிலா என்ற பாடல் உங்களுக்கு விருப்பம் என்று கூறுகிறீர்கள், எங்கே பாடுங்கள்? உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கின்றது, சந்தோஷமாக பாடுங்கள்.
1: நான் மீரா திரைப்படத்துல இருந்து எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா பாடின பாடல் காத்து நிலை வரும் கீதம் பாடல் பாட போறேன்.
0: சிறப்பு சிறப்பு பாடுங்கள், கேட்போம்.

0: சிறப்பான ஒரு பாடல், காலத்தால் அழியாத ஒரு கீதம் காற்றிலே கலந்து வந்தது. லண்டன் மாநகரத்திலிருந்து கனடாவை நோக்கி அலைகளெல்லாம் தாண்டி சிறப்பாக தெளிவாக அது நீங்கள் அந்த அன்னை கலைவாணி தந்த அருளினால் அந்த கீதத்தை அழகாக நீங்கள் கொண்டு வந்து தந்தீர்கள். அதுவும் இல்லாமல் கீதத்திலே சங்கீதத்திலே மிகவும் பிரபல்யம்மா அந்த பாடகி எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்கள், எங்கள் மொழியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுடைய பேரிலே அந்த திரைப்படம் ஒலித்தது அன்று அந்த பாடலை அடிக்கடி வந்து பாடுவார்கள். என்னுடைய மகள் அவள் தான் இந்த வானொலியினுடைய அதிபர், இந்த உரிமையாளர். நான் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த பாடலை அவருக்கு மிகவும் விருப்பமான பாடலாக முதல் பாடலாக தந்திருக்கின்றீர்கள், சிறப்பு, அதற்கு நன்றி. அது மட்டுமல்ல, காற்றினிலே வரும் கீதம் என்ற ஒரு தலைப்பிலே எங்களிடம் ஒரு நிகழ்ச்சி செல்வதுண்டு. இந்த பாடலை விரும்புபவர்கள் பலர், அதிலே இன்னும் ஒரு மகள் இருக்கின்றார், அவர் இன்று காற்றலைக்கு வர முடியாமல் இருக்கின்றார். அவர் இந்தியாவிலே திருப்பூரில் இருக்கின்ற எங்களுடைய ஷியாமலா என்ற அன்பு மகள், அவருக்கும் இந்த பாடல் பல தடவை கேட்டிருப்பார் என்ற இந்த ஒலிபரப்பை கூறி நேயர் விருப்பத்தில். மற்றது கஸ்தூரி அவர்களே, எங்களுடைய நிகழ்ச்சி 24 மணி நேர நிகழ்ச்சி. இதில் பல அறிவிப்பாளர்கள் பலவிதமான பல்சுவை நிகழ்வுகளை மாறி மாறி கொடுப்பார்கள். இப்படி நேரொலி வந்து தினமும் 9, எங்களுடைய கனடா நேரம் 11:30, இந்திய நேரம் 11 இரவு நேரம், இந்த நேரத்தில் தினமும் இருக்கின்றது. மாறுபட்ட நிகழ்ச்சிகளாக வரும். அதிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடுவோர் பாடலாம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு 30 தொட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பாடகர்கள் வந்து தங்களுடைய இலை மறை காயாக இருக்காமல் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்து இந்த தளத்திலே வந்து அவர்கள் களமாடி சென்று உலகறிய வந்திருக்கின்றார்கள். பின்னணி பாடகர்களாக வந்திருக்கின்றார்கள். இசைக்குழுவை வைத்திருக்கின்றார்கள் தனிப்பட்ட முறையிலே. அப்படி நாங்கள் சங்கீத வித்துவான்கள் அல்ல, ஆனால் ரசிப்பு தன்மை உள்ளவர்கள். இந்த எங்களுடைய நேயர்கள் வந்து மற்றவர்களை ஊக்கம் கொடுத்து வைத்து இங்கே உங்களுக்கு எங்களுடைய தளத்திலே பலர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு வரவேற்பும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். வருக வருக கஸ்தூரி அவர்களே, என்று அழைத்து கேட்கலாம். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய தளத்தை அனுப்பி வைத்து விடுறேன், அந்த அதிலே நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய தளத்தை அனுப்பி வைத்தால் நீங்கள் அதிலே எங்கு சென்றாலும் தொட்டு விட்டால் அது நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கும். எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வரலாம், உங்கள் பாடலை பாடலாம். வேறு உங்களுக்கு தெரிந்தபடி எங்கள் அல்லது சங்கீதத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பூரண சுதந்திரம் தரப்படும். நீங்கள் கிடைத்ததை விட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். சிறப்புகளமாக இந்த அன்னை கலைவாணி உங்களுக்கு நிறைவான அருளை தரணும். அது தெல்லி நகர் அல்லவா நீங்கள் தெல்லிப்பளை, அதை விட இந்தியாவும் இணைந்திருக்கின்றபடியே பாரதம் எங்கள் கலைக்கு பெயர் போன இடங்கள் தானே. அங்கிருந்து வந்த ஒரு மகளை நாங்கள் பெற்றதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் இந்த இலக்கத்தோடு நேரடியில் வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரங்கள். நன்றி மகளே. உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும்? இந்த பந்து பாடுவவர்களும் ஒரு பாடல் நாங்கள் ஒலிபரப்புவது உண்டு நேயர் விருப்பம் போன்று. என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு பாடல் நிலவும் மலரும் பாடுதென்ற ஒரு பாடல் இருக்கு.

0: சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சி முடிவுக்கு இடையிலே இந்த முடிவதற்கு முன்பு இந்த பாடல் ஒளிபரப்பப்படும். அதை விட எங்களிடம் நேயர் நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நேயர் நேரத்தில் நீங்கள் விரும்பும் பாடல்களை எழுதி அனுப்பினால் நாங்கள் அந்த பாடலையும் ஒளிபரப்பிக் கொள்வோம். அது அப்படியும் ஒரு நிகழ்ச்சி எங்களிடம் இருக்கின்றது. போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நன்றி மகளே, சிறப்பு உங்களை வருக வருக
1: அறிமுகம் சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி ஐயா உங்களோட கலந்து கொண்டது.
0: வாழ்த்துக்கள் மகளே. நீங்கள் வந்து இணைந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ளுங்க. எழுதியிருக்கின்றார் எங்களுடைய அன்பு நண்பர் சிதம்பரத்தில் இருப்பவர் இந்தியாவிலே, அவர் கூட எழுதி உங்களுக்கு வாழ்த்து தந்திருக்கின்றார். ஷியாமலா மகள் தந்திருக்கின்றார். அப்படி எழுதி கொண்டிருக்க அங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே உங்களை பற்றி இங்கே எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். பாடலை கேட்டுவிட்டு இவர்கள் எழுதுவதற்கு முன்பே நான் இவர்களை குறிப்பிட்டு விட்டேன் உங்களுக்கு. இவர்கள் அடுத்து ரேவதி மகள் ரேவதி அவர்களும் சென்னையிலிருந்து அரசடை குப்பத்திலும் எங்களுடைய நெய்வேலியிலிருந்து அனுப்பி இருக்கின்றார்கள். உங்களுக்கான வாழ்த்துக்கள் வருகின்றது எங்கள் தளத்திலே. எங்களுடைய முகநூல், நாங்கள் முகநூலே ஒளிபரப்புவதில்லை, காரணம் அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது வந்து
1: வருகின்றன.
0: இப்பொழுது அனுப்பி
1: வைக்கிறேன்.
0: ஆமாம், கேட்கலாம். சரிதான். நன்றி மகளே, சிறப்பாக இருங்கள். எல்லா நன்மை உண்டாடும். நலமும் வளமும் பெற்று அன்னை கலைவாணி நறுவழி நெடுவொளி வாழ்க. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா.
1: நன்றி,
0: வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் தேடுவதல்ல, தாங்களாக தேடி வந்து இலை மறைக்காயாக இருக்காமல் எங்களுக்கு இந்த திறமை உள்ளவர்களை காட்டிக் கொண்டிருக்கும் வேளை திறமை உள்ளவர்கள் தான் வர வேண்டும் என்று அல்ல. இந்த வானொலிக்கு வந்து இணையும் பொழுது பாட்டு ஒன்று பாடுங்கள் என்று பாடவெல்லாம் முடியாது, ஒரு வரி பாடுங்கன்னா வேண்டாம் என்று ஓடிவிடுவார்கள். ஆனால் அவர்களெல்லாம் வந்து சிறந்த பாடகர்களாக என்று வெளிப்படையாக எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு கஸ்தூரி என்ற அன்பு உறவு வந்து எங்களோடு இணைந்து அழகாக மகிழ்வாக பண்பாக பணிவாக அன்பு சொரிந்து எங்களுக்கு அந்த மனம் உவந்து அந்த பாடல்களை தந்திருந்தார். அவரை தந்து நாங்கள் கிடைக்க பெற்றமைக்கு எங்கள் அன்பு கணபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி அடுத்தவர்கள் திறமை உள்ளவர்களை நாங்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு தளம் கொடுக்க வேண்டும். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, இன்று அந்த கலைஞர் உயிரோடு இல்லை, அவர் இளைய இளம் பெண், அப்பா அப்பா என்று அடிக்கடி என்னோடு ஓடி வந்து பேசிக்கொள்ளும் இருக்கு. உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் டாக்டர் கலைச்செல்வி அவர்கள். அவர் வந்து இது கூறும் பொழுது கவலையோடு கூறுவார், எத்தனை வானொலிகளுக்கு நாங்கள் சென்றிருப்போம், இடம் கிடைப்பதில்லை, சந்தர்ப்பம் பெறுவது கடினம், ஒரு வானொலியிலே சென்று காலையிலிருந்து மாலை வரை காத்திருக்கின்றேன் என்றெல்லாம் கவலையோட அப்பா என்று என்னிடம் பேசுவார். அவர் இன்று இல்லை, அவருடைய பதிவு இங்கே இருக்கின்றது. இடையிடையே அவருடைய பாடல்களை நாங்கள் தருவதுண்டு. சொந்த குரலே அவ்வளோ அழகாக பாடக்கூடியவர். நல்லது அன்பு உறவுகளே, யார் இருந்தாலும் இல்லாத விட உங்கள் பதிவுகள் எங்களிடம் இருக்கின்றது. ஆவணமாக 30 வருடமாக காத்து கொண்டிருக்கின்ற இந்த வானொலியிலே நல்ல நல்ல கலைஞர்களை தெளிவெடுத்து கொண்டு வந்து வெளியே நாங்கள் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை. இது ஒரு தமிழுக்கு நாங்கள் செய்யும் தொண்டிலே இசைத்துறைக்கும் முக்தமிழில் ஒன்றான இந்த இசை தமிழுக்கு நாங்கள் செய்யும் ஒரு கடமை, ஒரு கட்டுப்பாடுகளே இருக்கின்றோம். கட்டுப்பாடு வந்து ஒவ்வொரு தரும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் பாருங்கள், வந்து பாடுங்கள். இது மூன்றியல் தமிழ் வாழ நேரம் சரியாக 12:54 நிமிடத்தை கனடாவில் காட்டும் பொழுது உங்களுக்கு 10:23 நிமிடம் என்று காட்டுகின்றது. 24 நிமிடம் இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இப்போ நாங்கள் அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பு இப்பொழுது யார் வரப்போகின்றார் என்று தெரியவில்லை. வர வேண்டியவர் அலையுங்கள் மூன்றியல் தமிழ் வானொலிக்கு 6478 7464 1 5 என்ற எண்களோடு.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ரேவதி?
1: நன்றாக இருக்கிறது. காலநிலை காற்று வாங்கதான் என்னோட அண்ணன் இது என்னோட பெரிய பையன் வீட்டுக்கு போனோம்ப்பா.
0: பெரிய பெரிய பையன். சரி, அப்படி இருக்கின்றார்கள் அவர்கள்?
1: நன்றாக இருக்கிறார்கள்.
0: சரி,
1: போயிட்டு ஏரியில காத்து வாங்கிட்டு வந்தோம்.
0: ஏரியில வாங்கி வந்த காற்றை அங்க விட்டுட்டு வந்தீர்களா, வீட்டுக்கு கொண்டு வந்தீர்களா?
1: அங்க இருக்கும்போது அங்க வாங்கினேன், இங்க வரும்போது இங்க
0: கொண்டு வந்து
1: இருக்கிற காத்த வாங்கிட்டேன்.
0: கொண்டு வந்திருக்கலாம் தானே, கொண்டு வந்து இந்த காற்றோட கலந்து எங்களோட காற்று அலையிலே வந்து. சரி, இன்று நீங்கள் வந்தீர்கள், வந்து ஒரு புதிய பாடகர் ஒன்றை வரவேற்றிருந்தோம். நீங்கள் அதற்கு வரவேற்பு கொடுத்து அவருக்கு வாழ்த்து கூறியதற்கு நன்றி. அதை உங்களுடைய நண்பர், எங்களுடைய அன்பர் கணபதி ஐயா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். சிரமப்பட்டு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு நான் இலக்கத்தை கொடுத்து, எனக்கு இங்கே பதவியில் ஏற்றிருந்தார் என்ன கஸ்தூரி அவர்கள் வந்து இப்பொழுது பாடுவார்கள் என்றெல்லாம் இசைத்தண்டு. அவர் அவருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும் அல்லமா மகளே. அவர் கொஞ்சம் வரக்கூடியதாக இருந்தால் கணபதி அவர்கள் வந்து விடுவார். அவர் நிற்கமாட இசையிலே அவருக்கு நாட்டம் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் தன்னை போன்று மற்றவர்களும் வரவேண்டும். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கு விட்டு எத்தனை பேர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். வாழ்த்துக்கள். சரி, இன்று
1: எல்லா வானொலியும் அறிமுகப்படுத்தினார் என்னையும்.
0: ஆமா, அப்படியா? பாத்தீர்களா? பாத்தீர்களா? நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று இணைக்கும் உள்ளம் நல்ல உள்ளம்.
1: நம்ம வானொலிக்கு அறிமுகப்படுத்தியவர்
0: வாழ்த்துக்களை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நேரம் சரியா 12:57 தொட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே உங்கள் பாடலை கேட்போமா?
1: அள்ளிப்பூக்களே, பூவை கிள்ளும் மீன்களே, உண்மை சொல்லி போங்களே. மன்னன் ஏவனோ ஓ, மன்னன் ஏவனோ. அள்ளிப்பூக்களே, பூவை கிள்ளும் மீன்களே, உண்மை சொல்லி போங்களே. மன்னன் ஏவனோ ஓ, மன்னன் ஏவனோ.

0: மன்னன் ஏவனோ அள்ளி பூக்களே பூவை கிள்ளும் மீன்களே உண்மை சொல்லி போங்களே மன்னன் ஏவனோ ஓ மன்னன் ஏவனோ
1: முடிவடைந்து விட்டதா?
0: முடிந்து விட்டதா?
1: ஏனென்றால் இடையிடையே உங்களுடைய வெளியே வரவில்லை. உங்களுடைய சொந்த உங்களுடைய வானொலி உங்களுடைய தொலைபேசிக்கும் மீண்டும் ஏதவோ தடுமாற்றம் வந்துவிட்டது. ஆனால் முழுமையாக கேட்டோம், இடையிடையே ஒரு சில சொற்கள் வரவில்லை. நல்லது, ஒரு பாடல் கேட்காத பாடலாகுது. என்ன திரைப்படத்திலே மகளே? எனக்கும் ஒரு நல்ல அன்பு மகள் கிடைத்திருக்கின்றார். எப்படி இருந்தது பதிவு பார்த்தேன்? பதிவு
0: பார்த்தேன்.
1: அப்படியா? சிறப்பு, சிறப்பாக இருந்த அந்த பாடல் நன்றாக பாடியிருந்த அவர் பாடகிதானே. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவருக்கு வாழ்த்து கூறியிருக்கின்றீர்கள். அவர் நாங்களும் வாழ்த்தி கொள்வோம். நன்றி அம்மா. என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்? நான் விரைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். என்ன பாடலை ஒளிபரப்ப? என்ன பாடல்?
0: கண்ணன் ஒரு கை குழந்தையிலேருந்து பி சுசீலாப்பா அம்மா பாடின பாடலப்பா, நான் போடுறேன்ப்பா. இதில் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா.
1: அப்படியா?
0: சரி, போடுறேன்.
1: அப்படி என்றால் உங்களுடைய
0: நான் போய் வருகிறேனப்பா. டைம் இருந்தா ஒரு இன்று வந்து அந்த ராகவ் குருஜியோட நினைவு நாள், அதனால ஒரு திருப்புகளை
1: பாடுறேன்ப்பா. பாருங்கள். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடலையும் கொண்டு வர. நன்றி மகளே. வாழ்த்துக்கள் ரேவதி. இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி, அதாவது கைபேசியிலே நீங்கள் அழைத்து கேட்கலாம். புல்லனத்திலே கட்டணம் அறவிடப்படாத எண் இலக்கம். எங்கிருந்தாலும் அழைக்கலாம். 647-8746-1-5. இது கனடா கலையகம். அடுத்த மகள் வந்துவிட்டார். வணக்கம். வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். இங்கே நீங்கள் வணக்கம் வணக்கம் இங்கே பதிவு
2: கொண்டிருக்கிறீர்கள்.
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா.
1: நீங்கள் மட்டுமா? அழகி ராசா? இல்லை, அழகியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: தற்போது பரவாயில்லைங்க.
1: வாழ்த்துக்கள். நல்ல செய்தி.
2: கொஞ்சம் நல்ல.
1: ஆஹா ஆஹா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: சாப்பிடுறது நிறைய சாப்பிடணும்னு.
1: அப்படியே பசி பசி. வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தியை தந்தீர்கள். நலமாக இருக்க வேண்டும். சரி, இந்த வழியே நாங்கள் விரைவாக செல்லுகின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. நீங்கள் அன்பு மகள் கஸ்தூரி என்ற ஒரு உங்களுக்கு ஒரு சகோதரி கிடைச்சிருக்கின்றார் என்று காட்டலையில வந்து உங்களுடைய பதிவை பார்த்தேன். சிறப்பாக இருக்கின்றது. நீங்களும் வாழ்த்தி இருக்கின்றீர்கள். அவருக்கு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது அவர் எங்கள் தளத்திலே இல்லை. அவர் எங்களுடைய இலக்கம் இப்பொழுதுதான் பெற்றிருக்கின்றார். அவர் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டு போவார் என்று எண்ணுகின்ற நல்ல நல்ல பாடல்களை அவர் மூலமும் கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது எங்கே உங்கள் பாடலை கேட்போமா சாந்தி? ஒரு தடவை தர்மபுரி தகடூரில்
2: ஆவேரி ராகம் பாடல் எல்லாம் கேட்டேன்
1: அங்கே. அப்படியா?
2: அந்த
1: படைப்பை கேட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி. இது எங்கள் தொண்டு
2: தொலைபேசி கொஞ்சம் சரியில்லைங்க.
1: அப்படியா?
2: அதனால வர முடியறதே இல்லை.
1: அதனாலயா? சரி, இப்பொழுது உங்களுக்கு முடியும் தானே பாடல். சரி, இப்பொழுது பாடல். அப்படியா? என்ன இந்த காலநிலை காரணமாக அலைகள் கொஞ்சம் அலைக்கின்றது எங்களை. அலைந்துதானே வரும்.
2: என்னோட தொலைபேசி சரியில்லை. என்னோட தொலைபேசி கொஞ்சம் நாளாவே
1: சரி சமாளிச்சு பாட வேண்டியதா? நாங்க என்ன பெரிய பாருங்கள் பாடுவோம். கேளுங்க, பாடுங்கள், கேட்போம் மகளே, பாடுங்கள்.
2: ஆவேரி ராகத்தில் அமைந்த பாடல்.
1: ஆவேரியில நீங்க பாக்க பாட போவீங்க, கொண்டு வாருங்கள்.
2: புது புது அர்த்தங்கள் இருந்து ஏழடி கண்மணி. அந்த பாடல் ஆவேரி ராகம் தானங்க ஐயா?
1: அப்படியாக தானே. பாடுங்கள், கேட்போம்.

என்னாலும் தானே திருந்தா நான் பாடும் இறைப்பாடல்தான். இல்லைங்க, தவறாக பாடிவிட்டேன்.

கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நீ அபாரம் நெஞ்சோடுதான் நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா நான் வாடும்.

0: அப்படியா? நன்றாக இருந்தது. ஏனென்றால் இது வந்து நீங்கள் ஒரு மேடையிலே வந்து தயாரிப்பாளர்கள், உதவியாளர்கள், இயக்குநர்கள் என்று அவர்களுடைய உதவியோடு அல்ல, ஒரு கைபேசி அதை காதிலே வைத்துக்கொண்டு அந்த அதிலே உள்ள இடர்கள், அது இடையூறுகள் இருக்கும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு மனதிலே கொண்டதை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து வெளி வாங்கி அந்த பாடலை தருகின்றீர்கள். எவ்வளவோ சிறப்பு, அது மிகவும் சிறப்பான விடயம். அந்த விடயம் சாதாரணமான விடயம் அல்ல, அது இடையூறாகத்தான் இருக்கும். இடையூறையும் நீங்கள் தாண்டி முழுமையாக்க வேண்டும் என்று விடாப்படியாக எப்படியும் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வரும் அந்த மனப்பாங்கம் நிச்சயமாக வேண்டும். சிலருக்கு மனக்கோளை ஏற்பட்டுவிடும், மனதிலே தடுமாற்றம் வந்தவுடன் ஐயோ என்று தயங்கி விடுவார்கள். நீங்கள் அப்படியெல்லாம் அதை அழகாக முழுமையாக கொண்டு வந்து தந்தீர்கள். முடிந்தவரை நாங்கள் எங்களுடன் உங்களோட குரல் எங்களுக்கு தெரியும், உங்களோட பாடல் தெரியும், உங்களோட திறமை எங்களுக்கு தெரியும், நன்றாக பாடக்கூடிய உங்களுக்கு சில சமயம் இது வந்து வலைத்தளத்திலே நீங்கள் இணையதளத்திலே தானே இயங்குகிறீர்கள், அது அது வசதி குறைவாக இருக்கலாம், அதை பற்றி காரியம் இல்லை, காரியம் இல்லை. உங்களுக்கு அது என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகளே?
1: ஆபேரி ராகத்துல வந்து மேகம் கருக்குது மழை வர பாக்குது. இப்ப மழை வர மாதிரி இருந்தது, வர மாட்டேன்.
0: இந்த பாடலோட, இந்த பாடலோட வரலாம். மேகம் கறக்குது மழை வர பார்க்குது. என்ன இந்த திரைப்படம் மேகம் கறக்குது? பல பாடல்கள் இருக்கின்றன. இந்த இந்த திரைப்படம் கோவில் திரைப்படமா? இல்லை
1: மேகம் கறக்குது மழை வர.
0: சிவகுமாரும் சிவகுமாரும் ராதாவும் நடித்தா மேகம் கறக்குது மழை வர பார்க்குது. இனிமையான பாடல் ஜெஸ்தாசன் ஜானகியின் பாடிய பாடல் மழை வர பார்க்குது. இனிமையான இந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு மழை வரும் என்றுதான் எண்ணுகிறேன். வந்தால் சந்தோஷம் இல்லையா மகளே? வாழ்த்துக்கள். சிறப்பு இணைந்தமைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். முடிஞ்சால் மீண்டும் வந்தோரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் பாடிக்கொள்ளலாம். ஆனால் உங்களை வலைத்தளம் ஒத்து வரவில்லை போல் எனக்கு தெரிகின்றது. உங்கள் நீங்கள் பாடும்பொழுது சில வரிகளை முழுங்கி விட்டது. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் மகளே கஸ்தூரி.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கள், இன்னும் ஒரு பாடல் பாட போகிறீர்களா?
1: பாடல்கள் பாடினதுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிதாங்க, அத்தனை வரையும் நன்றி சொல்லி நான் அத்தனை வரையும் நான் நலங்கேட்டுக் கொள்றேன். இந்த பாடல்ல
0: வாழ்த்துக்கள் எங்கே கொண்டு வாருங்க, நலங்கேட்கும் நன்றி கூறும் இணைப்பு அது எப்படி இருக்கும் இந்த வரிகள் கேட்போம். கொண்டு வாருங்கள் இந்த பாடல். நலம் தானா, நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா, கேட்பதற்கு முன்பே நாங்கள் நலம்தான் மகிழ்ச்சி என்று கூறிக்கொள்ளுகின்றோம். எங்கே அந்த பாடலை கொண்டு வாருங்கள், சிறந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நலந்தானா, உடலும்

0: மிக்க நன்றி ஐயா.
1: மிகச்சிறப்பாக இருந்தது. நலம் கேட்டு நன்றி கூறுவது போன்று என்று பாடுகிறேன் என்று எங்கள் எல்லோரையும் கட்டி போட்டு விட்டீர்கள். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை எல்லோரும் பாடுவதற்கு விருப்பமாக இருக்கும், ஆனால் கடினம் என்று விட்டு விடுவார்கள் ஒரு சிலர். நீங்கள் விட்டு விடாமல் அதுவும் ஒரு தொலைபேசியிலே ஒரு கைபேசியை வைத்து கொண்டு எத்தனை மேடைகளில் நீங்கள் எத்தனை வானொலிகளெல்லாம் பாடியிருக்கின்றீர்கள். அனுபவசாலிகள், உங்களுக்கு ராகதாள சுரங்களை உங்களுக்குள்ளே வைத்து ஆழ தெரிந்த ஒரு ஆளுமை உள்ள நீங்கள் இந்த வானொலியிலும் வந்து இணைந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இந்த சொற்தெளிவோடு நாங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய பாடலை, இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் ஈடுபட்டுகளிலும் வானொலிகளிலும் ஊடகங்களிலும் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருவர் சொந்த குரலில் நேரொலியிலே எங்களுக்கு பாடும் பொழுது அதன் தொலைபேசிகளும் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது கேட்க. இங்கே உலகளாவை இருந்து
0: பாடல் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் சொல்லணும் ஏனென்று கேட்டா, நினைக்கிறேன் 2008 நினைக்கிறேன், 2008 தமிழகத்துல வந்து நான் கடலூர் அரசு இசைப்பள்ளியில கல்வி பயின்ற காலம், இசைப்பயிற்சி பயின்ற காலங்கள்ல என்னோட குருநாதர் வந்து தலைமை ஆசிரியர், அந்த பாடசாலையின் தலைமை ஆசிரியர் வந்து ஒரு நாதஸ்வர வித்வான். அப்போ என்ன கூப்பிட்டு வச்சு, இங்க வாடி நீ இங்க வா உட்காரு கூட, நான் உனக்கு நாசுரம் வாசிக்கிறேன் நீ பாடுமான்னு சொல்லி நான் பாடினா பாடல் இது எனக்கு
1: மறக்க முடியாத சம்பவம் இல்லையா?
0: கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் இந்த பாடல் இப்படி ஒரு வானொலியில பாட கிடைச்சது எனக்கு என்னோட குருநாதருக்கு தான் இத்தருணத்துல நான் நன்றி சொல்ல வேண்டும்.
1: உண்மையிலே நன்றி மறவாமல் இந்த பாடலை கொண்டு வந்து எங்களையும் மகளை வைத்து ஒரு பிரபல்யமான ஒரு பாடலை காற்றலையில் சாதாரணமாக தந்து இவ்வளவு அன்போடும் எங்களை பேசி மகிழ்ந்ததற்கு நல்லதோர் ஆசிரியரிடம் நீங்கள் பயின்றிருக்கிறோம். ஆசிரியர் என்பவர் தன்னுடைய மாணாக்கர்கள் தன்னை விட உயர்ந்து வர வேண்டும் என்று எண்ணமுள்ள ஒரே ஒரு உயிர் ஆசிரியர்கள். அது எனக்கு நன்றாக தெரியும். நானும் ஒரு ஆசிரியனாக இருந்தவர். அந்த வகையில் எங்கள் குழந்தைகள் முன்னேற வேண்டும் என்று அன்னை மாதா பிதா குரு, அதுக்கு பின்பு இவர்கள் தான் காட்டி வைத்த தெய்வம் அதொரு புறம் இருக்க, அந்த குரு என்றவர் தான் இவற்றுக்கு அந்த குரு. உங்களை உங்களுடைய அந்த திறமை இருக்கின்றது அந்த சுரத்தோடு பாடக்கூடியவர் என்று துணிந்து ஒரு நாதசுர என்றது எனக்கு விருப்பமான ஒரு வாத்தியம், மிகவும் சிறப்பான வாத்தியம், இசை எல்லோரையும் மயக்கும் வாத்தியம் அந்த வாத்தியம். அந்த இசைக்கருவியை வைத்துக்கொண்டு உங்களை பாடச் சொல்லும் வேளையில் நீங்கள் அதோடு ஒத்து பாடி அந்த நினைவு இன்றும் இருக்கும் வேளையில் அந்த குருநாதர் உங்களோடையே இருந்து உங்களை வளர்த்து கொண்டு போகின்றார். உங்களோட சங்கீத என்ற பயிர் வளர அவர் இன்றும் அதற்கு உரம் போட்டு கொண்டிருக்கின்றார். அவரையும் நினைந்து கொள்ளுங்கள். நன்றி. குருவை மறவாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒருவர் இங்கே சிதம்பரத்திலிருந்து, மீண்டும் ஒருவர் மல்லிகத்திலிருந்து, மீண்டும் ஒருவர் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களை மூன்றியல் தமிழ் வானொலியில் வருக வருக என்று வரவேற்கின்றார்கள்.
0: நன்றிகள்.
1: நன்றிகள். உங்களுடைய முகநூல் என்ன? கஸ்தூரி என்ன பெயர் உங்களோட?
0: கஸ்தூரி சயந்தன்.
1: சயந்தன். இது ஆங்கிலத்தில் இருக்குமா தமிழில் இருக்குமா? எங்களுடைய இலக்கம் இதுதான். ஆனால் உங்களுக்கு இந்த இலக்கத்தை நான் இனி என்னுடைய புலனத்தில் சேர்த்து விட்டு உங்களுக்கு அந்த எங்கள் தளத்தையும் அனுப்பி வைத்து விடுவேன். மகளே சிறப்பாக இருங்கள். உங்கள் அண்ணன் இருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அம்மா உங்களோட தான் இருக்கின்றார். அம்மா உங்களுடைய
0: இந்தியாவில்
1: இருக்கு. சரி, எல்லோருக்கும் வாழ்த்து. நல்லதொரு சங்கீத அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. கீதம் கொண்டு வந்து எங்களை இணைத்திருக்கின்றது. ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடுபோர் பாடலாம் நிகழ்வுள்ளே மீண்டும் உங்களுக்கு நல்வரவேற்பு தந்து நன்றியும் கூறி நலம் வளம் பெற்று வாழ வேண்டும் என்று அப்பா என்ற ஸ்தானத்தில் உங்களை வாழ்த்தி அனுப்புகின்றேன் அம்மா.
0: நன்றி. நன்றி ஐயா. உங்களோட ஆசீர்வாதங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். எனக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு உண்மையில இத்தருணத்துல. நான் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பழைய பாடல்கள் எல்லாம் நினைவுபடுத்தி நான் மீண்டும் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்த வானொலிக்கு நன்றி சொல்லி கனவு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது.
1: நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். இங்கே மகள் ரேவதி என்ற ஒரு மகள் வந்து பேசியிருந்தார். கேட்டீர்கள் தானே கணவதி ஐயா எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்கார். அவரை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதில் தரமானவர்களைத்தான் அவர் தருவார். அதை நான் சூட்சமாக கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் நிறைவுக்கு வரும் வேளை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்காக ஒரு பாடல். எங்களுடைய அன்பு தேவநாதன் முதல் நேயராக வந்து இணைந்து 2 பாடல்களை பாடி காட்டிய பொழுதில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல்தான் இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். தேவநாதன் ஆயத்தமாக இருப்பார் பாடலை கேட்பதற்கு நின்றேன். இதோ அந்த பாடல்.

0: அருமையான அந்த பாடல் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்தில் பாடிய வேளையில் பலவாறு நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தேவநாதன் நீங்கள் கூறியது போன்று. ஆனால் நீங்கள் பாடும் பொழுது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நாங்கள் ஒரு ரசனையை பெற்றோம் என்பதில் ஐயமில்லை. மேலும் மேலும் உங்கள் துறை வளர வேண்டும் என்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற பூரணமான மகிழ்ச்சியோடு.
1: கண்ணறி

அடுத்து வரும் பாடல் அன்புடன் மகாலிங்கம் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு பாடி சென்றார். இந்த பச்சை கிளிக்கொரு என்று ஆரம்பிக்கும் பாடலை அந்த பாடலை பெண் குரலே கேட்டிருந்தீர்கள் அல்லவா மகாலிங்கம்? இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே.

சீராக ஒலிபரப்பு இருந்ததோ தெரியவில்லை. வேறு குரல் இடையிலே வந்தது போன்ற இடையூறு வந்தது போல் நான் எண்ணுகிறேன். சரியோ பிழையோ மகாலையும் உங்கள் பாடலை தந்தேன். கேட்டு மகிழ்ந்திருப்போம், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். விரைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே நான் இருக்கின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அடுத்த பாடல், நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்டிருந்தார் அன்பு யோகா ராஜ்யர்கள். அற்புதமான குரலிலே வந்து பாடிவிட்டு கேட்டவுடன் உடனே அடுத்த பாடலையும் தந்து சென்றவர். அலங்காரம் கலையாத நிலவொன்று என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடலையும் இந்த இப்பொழுது கேட்டு மகிழ்வோமே.

இனிமையான அந்த பாடல் நீண்ட காலம் காற்றலைக்கு வராது விட்டாலும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்க கேட்க வைத்த யோகா ராஜி உங்களுக்கு நன்றி. இனிமையான பாடல் தந்தீர்கள் இரண்டு பாடல், அத்தோடு இதையும் தந்து எங்களை மகள வைத்த வேளையிலே நன்றியை கூறிக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து இன்று எங்களோடு இணைந்த புதிய உறவு பி எல் கணபதி அவர்களுடைய அறிமுகத்தோடு அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இங்கிலாந்து நாட்டில் வாழும் அன்பு கஸ்தூரி சயந்தன் அவர்கள் மிகவும் சிறப்பான குரலிலே இனிமையான பாடல் இரண்டு பாடலை பாடி காட்டிய வேளையிலே அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடல், எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடல், தேன் நிலவு திரைப்படுத்த பாடல் நிலவும் மலரும் பாடுது என்ற அற்புதமான பாடலை இப்பொழுது கேட்டு மகளை விரும்பியிருந்தார். அவருக்கு தளத்தை அனுப்பி இருக்கின்றேன். அப்புறம் அதிலே அதை தொட்டு விட்டால் போதும் எங்களுடைய ஒலியை கேட்டு மகளாம் வானொலியை கேட்கலாம். இப்பொழுது அந்த பாடலை அவர் கேட்கும் வாய்ப்பு இருக்கும் என்றுதான் எண்ணுகின்றேன். கஸ்தூரி உங்களுடைய பாடலை தருகின்றேன் மகளே, இதோ அந்த பாடல்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்று பல பாடல்கள் உண்டு. அவற்றிலே இதுவும் ஒன்று. அது மட்டுமல்லாமல் அதிசிறந்த பாடலாக 1945 ஆண்டு வெளிவந்த மீரா என்ற திரைப்படத்தில் காற்றிலே வரும் கீதம் என்ற பாடல் அன்று தொட்டு இன்று வரை எப்பொழுது கேட்டாலும் இனிக்கும். அந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் காற்றலையிலே கேட்டிருக்கின்றோம். ஆனால் நேரிலே வந்து தன் சொந்த குரலிலே முதல் முதலாக எங்களை பாடி அசத்தி மகளை வைத்து மறக்காத நினைவுகளை குறிப்பிட்ட அன்பு மகள் கஸ்தூரி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நன்றி கூறி எங்களை நலம் கேட்பது போன்ற ஒரு புதிய உறவாக வந்துவிட்டு மீண்டும் வந்து நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா என்ற நாதஸ்வர இசையோடு பாடும் ஒரு பாடலையும் உங்கள் சொந்த குரலில் தந்து மகளை வைத்துவிட்டு இந்த பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த பாடலையும் தந்து மகிழ்ந்தோம். இந்த மூன்று பாடல்களும் வரும்புகளை எல்லாம் கஸ்தூரி உங்கள் நினைவு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். வாழ்க வளர்க. அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? எங்களுக்கு எப்பொழுதும் வானொலியில் வந்து முதல் நேயராக வருவார், வந்து எங்களுக்கு முடிவுரை குறிப்புரை எல்லாம் கூறக்கூடியவர் அன்பு மகள் ரேவதி. அவருக்கு கால நேரம் போதவில்லை. அவர் வெளியே சென்று மீண்டும் வந்து பாதையிலே தான் நிகழ்ச்சிக்கு வந்தபடியால் அவரால் முடிவுரைகளும் தர முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவர் தர வேண்டியது இந்த வேளையிலே அவர் அந்த திருப்புகள் தருவார். திருப்புகளின் பொழிப்புரையும் தந்து சைவத்துக்கும் இசைக்கும் தொண்டு செய்யும் அவர். குறிப்பாக நான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தேன், பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடும் வேளையிலே நீங்கள் தரும் திருப்புகள் ஆன்மீகத்தை எங்களுடைய பக்தி வேளையிலே தந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன் அன்று. ஆனால் அவர் வீட்டில் இல்லை, அவர் வரவில்லை. இன்றும் வந்து ஒரு பாடலை அழகாக ஒரு நாங்கள் கீழாத ஒரு பாடல் மண்ணுக்கேத்த பெண் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் அல்லிப்பூக்கள் பூக்கள்ளும் பூவை கள்ளும் என்ற வரியோடு ஒரு பாடலை தந்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை தருவதற்கு சென்றவர் மீண்டும் வந்து குறிப்பை தருவதற்கு நேரம் பொருந்தவில்லை. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதை இட்டு விரைவாக கொண்டு செல்கின்றோம். அவர் ஒரு பாடலை தனக்கு விருப்பமாக கேட்டு எழுதியிருக்கிறார்.

நேரம் 11 மணி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் காற்றலையில் கலந்து உங்களுக்கு வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று நாங்கள் கதம்பத்தில் கலந்து கொள்கிறோம். அரை மணி நேரம் வளமையான நேரத்திற்கு முன்பாக இதை முன்கூட்டியே பல மணித்தியாலங்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திய வேளையிலே அனுமதித்து பதில் கிடைத்தது நன்றி. மேலும் நிகழ்ச்சியை வருவதற்கு முன்பே எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது நிகழ்ச்சி என்று எல்லோருக்கும் அறிவித்தலும் தந்திருக்கின்றார். அநேகமானவர்களுக்கு கிடைத்திருக்கும், முடிந்தவர்கள் பங்கு பெற்றுவோம். இன்றைய கதம்பத்திலே நாங்கள் காண இருப்பது கண்டுபிடி கண்டுபிடி ஓகே சார். கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டவுடன் பொக்கிஷம் என்று தெரிந்துவிடும். 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 17 நாள் புதன்கிழமை என்று கூறும் அறிவன் கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடையாது என்றும் கூறுவார்கள். இந்த அறிவன் கிழமையிலே எங்கள் அறிவுக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் எங்கள் அன்னை தமிழ் பதங்கள் அத்தனையும் அழகாக நாங்கள் உபயோகித்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சில பதங்களை மாறி உபயோகிக்கின்றோம் எங்களை அறியாமல். அந்நிய மொழிகளை நாங்கள் அணைப்பது அரவணைப்பது மிகவும் சிறந்தது, ஆனால் அதை கடைபிடிப்பது எங்கள் தமிழாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே தமிழுக்கு ஆற்றும் சிறு தொண்டிலே நாங்கள் இந்த பொக்கிஷம் நிகழ்வில் ஒரு நாளில் ஒரு கிடைத்த நேரத்தில் 20 பதங்களை கண்டுபிடிப்போம். அந்த 20 பதங்களும் நாங்கள் உபயோகிக்க மறந்து பாவிக்கும் பதங்களாக வந்தாலும் அது சரியான பதங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற நேரம் என்று பல உறவினர்கள் உலகளாவை இருந்து கேட்டுவிட்டு இதை எங்களுக்கு விமர்சனமாக தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்களும் இணைந்து சுரப்பிக்கும் இந்த நிகழ்ச்சி ஓர் அற்புதமான நிகழ்ச்சி என்று தான் எண்ண வேண்டும். அதற்காக இணையும் அன்பு உறவுகள் 647-8746-415 என்ற இலக்கத்தோடு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எந்த நிலையில் இருப்பவர்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை இது தமிழுக்கு நாங்கள் செய்யும் தொண்டு. இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் இணைந்திருக்கும் வேளை நான் வணக்கம் என்று என் முகந்தெரிந்த தெரியாத உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து அழைக்கும் இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அன்பு தமிழும் எனக்கு கிடைக்கச் செய்த எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்ற உச்சரிப்போடு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் பாதம் பணிந்து வணங்கி இப்பொழுது காற்றலையில் இணைந்திருக்கின்றேன் இன்றைய பொக்கிஷத்திற்கு. இருபத்தொரு பாகையை கண்டிருக்கின்றோம். மிகவும் அற்புதமான ஒரு நாள், சூரியனுடைய பிரகாசம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த 21 பாகையில் நாங்கள் இருக்கும்பொழுது அந்த 21 பாகை என்றால் எப்படி இருக்கும் என்று உணர்கின்றோம். அந்த உணர்வை நாங்கள் வெப்பமாக உணராமலும் குளிராக உணராமலும் இந்த காற்றினிலே ஈரப்பதம் நன்றாக படிந்திருப்பதனால் மிகவும் சுகமான இதமான ஒரு காலநிலையாக எங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த காலநிலை இன்று கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள் மட்டுமல்ல 37 நிமிடங்கள் வரை நீடித்திருக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியையும் தெரிந்து நீண்ட பகலை அனுபவிக்கும் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. மிகவும் இந்த சிறப்பான இந்த வேளையிலே உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும் பொழுது கூறலாம். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். உறவுகளே, இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை அரை மணி நேரம் முன்பே ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நேற்று நிகழ்ச்சி முடியும் வேளை நான் கூறியிருக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு இந்த நியமனம் கிடைக்கவில்லை. இது ஒரு அரசாங்க நியமனம். நாங்கள் கனடா உறவினர்கள், கனடா வில் வாழ்பவர்கள், அந்த அரசியல் சட்டத்திட்டங்களுக்காக நாங்கள் அதை கடைபிடித்து வாழ்வதில் மிகவும் கண்ணியமாக இருக்கின்றோம். போனால் கிடையாது என்பதற்கு இணங்க இந்த நியமனத்தை விட்டால் மீண்டும் பெற முடியாது. அதனால் அரசாங்கம் நியமித்து தருகின்ற அந்த நேர அட்டவணையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதனால் நான் எங்களுடைய நிகழ்ச்சியை முடித்து செல்வதற்கு எனக்கு 20 நிமிடங்கள் தேவைப்படுகின்றது. அதனால் அந்த 20 நிமிடத்தை நான் முன்கூட்டியே எடுத்துக்கொள்ளலாம் என்று உங்கள் உதவியை நாடி உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன். அதற்கு பதில்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது 8:30 ஆரம்பித்து உங்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடைய நேரம் 8:30, எங்களுக்கு நேரம் 11:00.
சரியாக உங்களுடைய 2 மணி நேரத்தை நான் உங்களோடு செலவழித்து உடனடியாக நான் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்கின்றேன். வெளியே கலையகத்தை விட்டு வெளியே சென்றவுடன் வாகனத்தில் அமர்ந்து விட்டால் 5 நிமிடங்களில் நான் அந்த இடத்துக்கு சென்று விடுவேன் என்ற தீர்மானத்துடன் வந்திருக்கும் இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் அந்த வல்லமையை கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் உங்கள் ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடும் வந்து இணைந்திருக்கின்றேன். இன்றைய பொக்கிஷத்துக்கு வாருங்கள், இணைவோம். வளமை போல 20 பெட்டிகள் ஆயத்தமாக இருக்கின்றது. யாருக்கு முதல் பெட்டி வேண்டும்? 1 பெட்டிக்கு 2.40 புள்ளிகள் இங்கே வந்திருக்கின்றன. யார் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றார்கள், யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதை பார்த்து கொள்வோம். இது வேகம் விவேகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழுக்கு செய்யும் ஒரு தொண்டாக எண்ணி கடமையாற்றுவோம்.

0: அன்புடனே வர முதல் உறவினை அழைத்துக் கொள்வோம். போலி பண்ண வந்துவிட்டார். கை விசேஷமாக வந்திருக்கும் அன்பு உறவு அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு வணக்கம் என்று கூறி இணைக்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம் என்று கூறும் அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றோம் என்று நல்ல செய்ய தருகின்றீர்கள். பலமாக நலமாக இருப்பதோடு மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: என்ன
0: காரணம்?
1: மழை பொழிந்தது.
0: அடேங்கப்பா, ஒரு நாள் பல நாளுக்கு பின்பு ஒரு நாள் வந்த மழை மகிழ்வை தந்திருக்கின்றது என்று கேட்கும் பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுக்கு கடந்த வாரம் பெய்ய வேண்டிய மழை அழகாக பொழிந்து, பெருமழை பொழிந்து எல்லாம் தடல் உடலாக சென்றுவிட்டது. இந்த வாரம் மழை என்பதற்கிடமில்லை. ஆனால் நல்லதோர் குதூகலமான காலநிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதனால் நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள், நாங்களும் நலமும் மகிழ்ச்சியும் பெற்று இருக்கின்றோம் என்று பரிமாறிக்கொள்வோம். சரி, காலநிலையை குறிவிட்டீர்கள். பணிகள் எப்படி செல்கின்றன உங்களோட பணி?
1: அது நல்லா போயிட்டு இருக்குது.
0: அப்படின்னா இந்த மழை பொழியும் பொழுது பணிக்கு இடையூறு இல்லையா கிருஷ்ணன்?
1: இது சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் பெய்தது.
0: அது போதும் என்ன? பல நாள் பெய்த வெப்பத்துக்கு 10 நிமிட மழை தொடர்ந்து பெய்திருந்தால் எவ்வளவு குளிர்மையா பூமியை நினைத்து. ஆனால் வெள்ளம் தங்கி நிற்கவில்லை என்ன?
1: இல்லை இல்லை.
0: ஏனென்றால் பூமி தாக்கி அவ்வளவு தாகம், அந்த வெப்பத்தின் காரணமாக தாகம் உடனே உறிஞ்சி விட்டார். தொடர்ந்து இன்னும் ஒரு மழை பொழிந்தால் ஈர நிலத்தின் மேலே பொழியும் பொழுது சாதாரணமாக சில வெள்ளத்தை நாங்கள் காணலாம் இல்லையா? சிறப்பு. சரி, இந்த மழை பொழியும் வேளையிலே உங்கள் உள்ளம் எப்படி இருந்தது? நிறைந்ததா, மகிழ்ந்ததா? இன்று நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று நான் அரை மணி நேரம் முன்பு வருகின்ற என்னோட நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து வந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பொக்கிஷத்துக்கு நாங்கள் காலடி எடுத்து வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். பொக்கிஷத்தில் 20 பெட்டிகளும் அப்படியே இருக்கிற, யாரும் கை வைக்கவில்லை. நீங்கள் தான் முதலாவது நேயராக வந்து போலி பண்ண போகின்றீர்கள். இந்த போலி என்ற பதம் எங்கள் பதம் அல்ல, நாங்கள் அது பாவனையில் கொண்டு வந்து விட்டோம். அதை நாங்கள் அதுக்கு வேறு பதம் இருக்கின்றது, நாங்கள் அடுத்த முறையில் அதை பற்றி பேசுவோம். இன்று உங்களுக்கு விருப்பமான பெட்டிகளாக 20 பெட்டிகளும் உங்களுக்காக இருக்கின்றது. இதில் எந்த பெட்டியை முதல் நாடுகின்றீர்கள்? அது தானே தெரிந்த விடயமாச்சு. கிருஷ்ணனுக்கு என்றால் அது 5 தான். என்ன என்ன கிருஷ்ணா? சரி, 5வது பெட்டியை திறப்பதற்கு நீங்கள் அழகாக அன்போடு அந்த காரசாரமாக அந்த மந்திரத்தை கூறுங்கள். கடவுச்சொல்லை
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசி.
0: ஆஹா, அழகாக திறந்தது அந்த பெட்டி. சரி, அடுத்த பரீட்சையும் வைத்து விடுவோம். நீங்கள் பரீட்சையில் வெல்பவராயிட்டு சோகம் பாபம் நேசம் என்ற 3 வரியில் சொன்னாலும் உடனே அது சுகம் என்று கூறிவிடுவீர்கள் அல்லவா? வாழ்த்துக்கள். நலம் என்று கூறிவிடுவீர்கள். சில சுகம் என்று. சரி, அந்த பெட்டிக்குள்ளே
1: சொல்லக்கூடிய நலம்,
0: நலம்
1: எல்லோரும் சொல்லக்கூடிய
0: நலம். நலம் என்பது உள்ளத்தையும் உடலையும் நலம் என்று கூறினால் கிருஷ்ணா உள்ளத்தையும் உடலையும் கூறுவது. உடல் நலம், உள நலம். சுகம் என்று கூறுவது தேக சுகம், உடல் சுகத்தை தான் அது. அதான் சுகம், சுகமே. அடுத்து இந்த சுகம் இதமானது. நலம் என்பது நான் நலமாக இருக்கிறேன், வளமாக எல்லாம் சரியாக இருக்கின்றது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் தமிழிலே. நலம் என்றதும் பொருத்தம்தான். இருப்பினும் இந்த சுகம் என்பது உள்ளத்துக்கு சுகமானது, உடம்புக்கு சுகமானது. நேர காலங்கள் நல்ல சுகமான காலநிலை, நல்ல சுகமான காலநிலை. ஏன்னா சுகம் தருவது, நலம் வந்து வளத்தையும் சேர்த்து கொடுப்பது. வளம் இருந்தால் சுகம் இருக்கும் தானே. சிறப்பு.
1: இரண்டு கேள்வியும் கேட்பது உண்டு ஐயா. நலமா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா கேட்பது உண்டு.
0: உண்டு உண்டு.
1: அந்த நேரம்
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். பதில் கூறுவது நாங்கள் நலமே உள்ளேன், நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றீர்களா, ஓ நலமே நலமே, எப்படி நலம் என்றெல்லாம் கேட்பது உண்டு. அது வழக்கம், அது எங்கள் பேச்சு வழக்கில். ஆனால் இரண்டும் தமிழ் நல்ல சொற்கள் தான். அந்த பாடல் 5 அப்படி தாங்கி வந்தபடியால் அந்த பதத்தை நானால் நீங்கள் நுணுக்கமாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரன் என்று நேற்றையே கூறிவிட்டேன், என்றும் கூறிக்கொள்வோம். நேற்றில் முந்தா நேற்று. சரி என்று உங்கள் புத கண்ணாடியை ஒரு தடவை நன்றாக ஊதி துடைத்து விட்டு பட்டு துணியால் துடைத்து விட்டு பாருங்கள், இத்தனை பதங்கள் இருக்காங்க என்று.
1: மூன்று
0: கெட்டிக்காரன் தான் இரண்டு எழுத்தை விட்டு விட்டீர்கள், ஐந்து எழுத்திலே இருக்கின்றது, ஐந்து எழுத்திலே இருக்கின்றது ஐயா. சரி விடுவோமா தொடுப்போமா தொடர்வோமா எடுப்போம் தொடர்வோம் என்ன வந்து அஞ்சு ரெண்டு தானே கூட ஒரு சுச்சுவி. சரி இந்த பதம் தரும் தரவுகள் என்னவென்றால் இதை குறைக்கின்றது என்ற இந்த உலகத்திலே எல்லோராலும் முடியாது, இறைவன் ஒருவனால்தான் முடியும் என்றதை நாங்கள் கருதி இருக்கும் வேளையில் எல்லோராலும் முடியும் என்று பயிற்சி செய்து இதை செய்கின்றார்கள். வீட்டிலே செய்கிறார்கள், நாட்டிலே செய்கிறார்கள், மேடையிலே செய்கின்றார்கள், திரைப்படங்களிலே செய்கின்றார்கள். இது வந்து முத்தமிழுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற ஒரு விடயம். நடனங்களோடு சம்மத பொருத்தப்பாடுடையதை இதை எல்லா நடனங்களையும் சேர்த்து ஒரு பதத்திலே குறிக்க வேண்டும். எப்படி குறிப்போம்? பாடல்களும் இருக்கிறது, இதை எப்படி குறிப்போம் சொல்லுவோம்? மேடையிலே சதங்கை எல்லாம் கட்டிக்கொண்டு ஆடுவார்கள் தானே, ஓடி ஓடி ஆடுவார்கள் தானே, விதம் விதமாக ஆடுவார்கள் தானே, இதை எப்படி கூறுகின்றது? வாழ்த்துக்கள். சரியா சொல்லிவிட்டீர்கள், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஒரே எழுத்திலே கூறிவிட்டீர்கள். தரவுகளை கொண்டு கெட்டிக்காரன் என்று பெயரை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அது மட்டும் போதாது, புள்ளி வேண்டும் அல்லவா? உங்கள் பையிலே இரண்டு புள்ளிகளை நான் அப்படியே சேர்த்து விடுகிறேன் முழுமையாக. முதல் முதலில் வந்து கை விசேஷமாக சிறந்த பதிலை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு மேலும் ஒரு வாழ்த்தை கொடுப்பதோடு இரண்டாவதாக ஒரு பெட்டியை திறந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கப்படுகின்றது. அப்படியானால் எந்த இலக்கம் உங்கள் ஐந்திலிருந்து கீழா மேலா எந்த இலக்கம் வேண்டும்? பத்து. டபுளுக்கு டபுளா, இரட்டிப்பான இலக்கம். சரி எங்கே உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசி.
0: ஆஹா ஆஹா ஆஹா, எங்கே பூத கண்ணாடி?
1: ஓர் எழுத்து கம்மி ஐயா.
0: அப்ப நாலு எழுத்து கூறுகிறீர்களா? இப்பதானே ஐந்து எழுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்து கூறினீர்கள், ஏன் குறைத்தீர்கள்? மீண்டும் ஐந்திலே தான் கிடைத்திருக்கின்றது. இது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனா கடினமாக இருக்காது என்று எண்ணுகிறேன். இந்த கைபேசியிலே நாங்கள் செய்திகளை எல்லாம் அனுப்புகிறோம் மக்களுக்கு, இல்லையா?
1: ஆமா.
0: அந்த செய்திகளை அனுப்புவது முன்பு பூரணப்படுத்தப்படவில்லை, தொடர்ந்து உரையாற்றும் பொழுது சுவாசத்துக்கு இடையூறாக இருக்கின்றது, மன்னிக்க வேண்டும். நன்றி நன்றி நன்றி ஐயா. அந்த நாங்கள் ஒலி மூலமாக செய்திகளை அனுப்புகிறோம், ஆனால் எழுத்து மூலமாக செய்திகளை அனுப்புகிறோம். அந்த அனுப்பும் அந்த வகையை எப்படி சொல்லுகிறது தமிழிலே? ஆங்கிலத்தில் என்ன குறுக்குவோம் சொல்லிவிடுவோம், மெசேஜ் என்று கூறிவிடுவோம் இல்லையா? அதை தமிழிலே எப்படி கணனி சொல்லாக வந்திருக்கிறது, அதை எப்படி சொல்லுவோம் என்பதை நீங்கள் சொன்னால் நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: உரையாடல்,
0: உரையாடல் என்றது இல்லை, அது அது வராது. உரையாடல் வந்து ஒலியாலே நாங்கள் உரையாடுகிறோம் இல்லவா, இப்பொழுது நாங்கள் உரையாடுகிறோம். சரியா, நீங்கள் தொலைபேசியிலே பாடல்களை எழுதுவீர்கள், எங்கே எழுதுவீர்கள்? தளத்திலே மெசேஜிலே எழுதுவீர்கள் இல்லையா? மெசேஜ் என்று கூறுவோம் அல்லவா, தகவல்களை நாங்கள் எழுத்து மூலம் பரிமாறிக்கொள்வதை மெசேஜ் என்று கூறுகின்றோம்.

0: சேருகிறது. அந்த அப்படியான சொல்லாக வரும் அது. நீங்கள் அனுப்பும் செய்தியை பற்றி கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்தை பற்றி கொள்ளுகிறது. அது பற்றுதண்டா பிடித்து கொள்றது இல்லையா? அந்த வகையிலே வரும் அந்த பதம். முயற்சி பண்ணி பார்க்க முடியுமா? செய்தி அனுப்புவதை நீங்கள் குறிவிட்டீர்கள், ஆனால் அது உரையாடல் என்று சொன்னீர்கள். உரையாடல் அல்ல, எழுத்து மூலம் அனுப்புவதை எப்படி கூறுவார்கள்? அது அது புதிய சொல் உங்களுக்கு கடினம். அந்த பற்றி கொண்டு செல்வது என்றபடியால் அதை பற்றியம் என்று கூறுவார்கள். எப்படி கூறுவார்கள்?
1: பற்றியம்.
0: பற்றியம் அந்த இட்டி வந்து இட்டு வர இந்த பயரு என்று இருக்கல்லதா, பற்றுதல். அந்த அந்த ராணாவுக்கு புள்ளி போட்டு வந்த ப இல் பற்றுதல் என்ற புதிய சொல்லை நாங்கள் கண்டுகொள்வோம். இன்றைய கண்டுபிடி கண்டுபிடியிலே கிருஷ்ணா அவர்கள் வந்து தனக்கு விருப்பமாக 10வது பெட்டியை திறந்து பற்றியம் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. இப்பொழுது மகிழ்ச்சியோடு அந்த புள்ளியை உங்களுக்கு தந்துவிட்டு கடிகாரன் என்று சொல்லலாம் தான். நான் ஒரு செருமல் செரும வேண்டியதாக வந்து விட்டது, அதை விடுவோம். சரி, என்ன பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள்?
1: படம் பாதை தெரியுது.
0: நான் நினைச்சேன் மௌனம் என்று நீ விட்டேன் படத்தின் பெயரை. என்ன பாடல் ஐயா?
1: என்னங்கீத்து சோலையிலே இந்த பாடல்
0: அற்புதமான பாடல். பாடங்களை என்னது கேட்போம். முதல் வரியை பல்லவியை முடியாதா?
1: ஆமாம் ஐயா.
0: சரி,
1: அது கேட்க இனிமையா.
0: தென்னங்கீற்று
1: சோலையில்
0: என்ன அழகான அந்த பாடல். சீனிவாச சீனிவாச ஐயாவின் பாடல் என்ன? எங்களுக்கு வெளிச்சம் போட்டு தருகின்றீர்கள். நாங்கள் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் நல்ல பிள்ளை, கெட்டிக்காரன், 2 பெட்டிகளையும் சரிபர சொல்லி பாதை தெரியுது பார் என்று திறந்தும் விட்டு விட்டீர்கள். அதனால் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டி வந்து விட்டது. கட்டாய மகள் இருக்கின்றாரா அனுஷ்யா? அடுத்ததுக்கு வருவார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அன்புடன் மகள் அடுத்த உறவை அழைக்க எண்ணுகின்றேன். நன்றி கிருஷ்ணா, மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் என் அன்பு மகளே ஷியாமலா, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: காரணம் மழை பெய்ததா? அதுதான், நல்லா இருக்கேன்னு சொல்லும் பொழுதே நான் புரிந்தோன்னே ஏதோ ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கேன். கிருஷ்ணன் வந்து தூபம் போட்டு விட்டார். எப்படி உங்களுக்கு பெருமழையாக பெய்ததா இல்ல சிறுமலை?
2: ஒரு தடவையே கிடைக்காமல் இருக்கும் பொழுது ஒரு பழமொழி என்னவென்றால்
0: மழையை காணவில்லையே, வெயிலாக இருக்குது, கொடுமையாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போல ஒரு சிறு துமித்து ஒரு தூறல் போல மழை விழுந்தால் மலை அளவு சுவாமிக்கு திணை அளவு புஷ்பம் போட்டது போல் இருக்குமா? அப்படின்னா மலை அளவு பெரிய சுவாமின்ற உருவத்துக்கு திணை என்றால் ஒரு சின்னன், அந்த சின்ன பூவை போட்டாலும் உள்ள அன்போடு எல்லாம் போடுகின்றோம். அது அந்த சுவாமிக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு நல்ல கருணை பொழிவார். அதே போன்று இது இந்த பெரிய புப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு சிறுதுளியை 2 தடவை தந்து மகளை வைத்திருக்கின்றது. அது ஒரு பெருமகிழ்ச்சியாக இருக்கு. இது ஒரு பெருமகள் மழையாக இருந்தால் இந்த மகிழ்வு உங்களுக்கு இருக்கா? சிறு மழை வந்தது ஐ என்று சொல்லியா சின்ன பிள்ளை போல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனால் தொடர்ந்து வரும் மகளை, மழை வரும், 2-3 நாளைக்குள்ளே வரும். அந்த மழை வர வேண்டும்.
2: ஒரே இருட்டாதான்ப்பா இருக்கு.
0: ஆமாம், இருட்டி மழை கூட்டம் வரும். இந்த வெப்பம் அதிகரித்து முகல்களை கலைத்து கொண்டிருக்கின்றது, கருமுகங்களை. அது நிச்சயமாக வரும். 2 வந்து வரும் உங்களுக்கு, இடி மின்னலோடு வரும். சரியா? நல்ல மகளே, இன்று நாங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வுக்கு நீங்கள் நான் எழுதி அனுப்பியவுடன் அந்த நேரத்தில் எப்போவோ அனுப்பினதை உடனே உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த நேரம் வரலாமா?

0: அப்பா என்று ஒரு பச்சைக்கொடி காட்டியிருந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி அம்மா.
1: நானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க டைப் பண்ணது தெரிஞ்சது, அப்பா முடிச்சிருக்காங்களே ஏதோன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தேன். ஆனா ரொம்ப நேரம் டைப் பண்ணல, அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா பஸ் மெசேஜ் வந்துருது, ஐயோ அப்பா முடிச்சுட்டாங்கன்ட்டு ஓடியாந்து பார்த்தேன்ப்பா.
0: தூக்கம் குறைவு, அப்படி தூக்கத்தில் இருந்தாலும் வானொலி தான் எங்களுடைய கருத்திலே அநேகமாக ஒலித்து கொண்டிருக்கும். வானொலியை கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு போ. அந்த வேளையிலே திடீரென்று எனக்கு ஒரு நியமனம் என்று கிடைத்தது, அரசாங்க நியமனம். 1:20 கனடா நேரம் பகல், உங்களுக்கு அந்த நேரம் 11 நீங்கள் இரவு தாண்டி விடுவீர்கள், நள்ளிரவு போய்விடுவீர்கள். ஆனால் எனக்கு நிகழ்ச்சி முடிவது வழமையாக 9 வந்தால் இங்கே கனடா நேரம் 1:30 தான் முடியும். அப்போ நான் 20 எனக்கு தேவைப்படுகின்றது முன்பு போவதற்கு. அப்போ 1/2 முன்பு உங்களிடம் எடுத்தேனாக இருந்தால் நான் எல்லாம் ஆயத்தமாக இருக்கேன். வாகனம் கூட வெளியே நிறுத்தி ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் கலையத்தின் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வெளியே சென்று வாகனத்துக்குள் அமர வேண்டியதன் கொண்டு சென்று விடும். 5 போய்விடலாம். அப்போ எப்பொழுதும் நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பங்க்சுவாலிட்டி என்று, நேரம் தவறாமை. இது நான் சின்ன வயதிலிருந்து விடுதியிலே படிக்கும் காலத்தில், கல்லூரிகளில் படிக்கும் காலத்தில், உயர்கல்விக்கு சென்ற கலாசாலைகளிலும் கூட இந்த நேரம் தவறாமை மிக முக்கியமானது. அதிலும் நான் ஒரு ஆசிரியராக இருப்பவர் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் எதுக்கு சென்றாலும். இங்கே நான் மகளோடு அடிக்கடி முரண்படுவது இந்த நேரம், புறப்படும் நேரம் 8 என்றால் 8 தான் இவர் ஆயிட்டோம்.
1: ஆனால் அண்ணன் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்த்துட்டதால அண்ணன் 3:00 சொல்லுவாரு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 3:00 வாசல் வந்து நின்றுட்டு போனாங்க.
0: என் தந்தையாரிடம் இருக்கின்றது இந்த பழக்கம். அவர் ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதிகாலே அவருக்கு வண்டி 5 என்றால் அவர் 4 எழுந்து விடுவார். அம்மா நெச்சரி எந்த நேரத்தில் எழுந்து என்ன செய்ய போகின்ற இல்லை, பயணகாரன் பைத்தியகாரன் சொல்லுவார். அது எங்கே இது எங்கே அது எங்கே என்று அவசரப்பட்டு செய்யாமல் முன்னேற்பாடாக ஆயத்தப்படுத்தி வைத்தால் ஆறுதலாக அமைதியாக உள்ளம் அமைதியோடு சென்று வரலாம். அது அங்கே அந்த நர்வஸ் என்று ஒரு ஒன்று வருவது, என்ன ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறார்கள் ஆங்கிலத்திலே, அது ஏற்படாத அம்மா. முன்னேற்பாடாக நாங்கள் எதையும் செய்து வைத்து கொண்டோம். நான் கடைக்கு கொள்வனவுக்கு போவதாக இருந்தால் அதற்குரிய பைகளை கூட முதல்ல எடுத்து ஆயத்தமாக வைத்து விடுவேன். அந்த நேரத்தில் தேடுவது இல்லை, அது எனக்கு அது பிடிக்காது. அதன் பின்பு என்னுடைய தொழில் வாகன இங்கே வந்து வாகன சாரதி பாடசாலை வைத்திருந்த வேளையில் நேரம் தானே முக்கியம். அதனால் தானே நம் முன்னோர்கள் கூறிவிட்டார்கள், நேரம் பொன்னை விட பெரியது, பருவத்தில் பயிர் செய், நேரத்தில் செய்வனவே செய்து விடணும். அந்த வகையில் இன்று நாங்கள் முன்பு வருவதற்கு எனக்கு ஆயுதமாக நான் செய்ய வேண்டியதை உங்களுக்கு அறிவித்தவுடன் நீங்கள் ஒத்துழைப்பு தந்ததுக்கு என்னுடைய நன்றி. இதையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்பொழுது நாங்கள் கண்டுபிடிப்போமா பொக்கிஷத்தில்? சரி, உங்களுக்கு விருப்பமான பெட்டி எந்த பெட்டி? 5, 10 சந்தோட்டம்,
1: 11
0: ஓ 11 எண்ணை கொடுங்கள், பெட்டியை தாருங்கள், எங்களுடைய மகள் ஷியாமலாவின் பெயரிலே என்றவுடன் தந்து விட்டார்கள் அம்மா, கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் அழகாக உங்கள் இனிய குரலில் அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள்.
1: அண்ட காகசம் அவள் காகசம் திறந்து சிசி, அண்ட காகசம் அபு காகசம்.
0: முதல் மெதுவாக சரியாக இன்னும் ஒரு தடவை ஒரு நெடுமூச்சு விட்டு அப்படி செய்துவிட்டு சொல்லுங்கள் மந்திரத்தை.
1: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசி.
0: பாடசாலை போன்று இருக்கின்றது எனக்கு பிள்ளைகளோடு பழகுவது, திறந்து விட்டது அழகாக பெட்டி. சரி, உங்களுடைய பூத கண்ணாடியை வைத்து பாருங்கள், எந்த எத்தனை எழுத்துக்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் பதமாக இருக்கும்.
1: கண்ணாடி துடைச்சிட்டு பாக்குறப்பா.
0: துடைச்சு நன்றா, அது பட்டு துணியால் துடைங்கள். அது பிள்ளை என்னென்னா பட்டு துணியாக துடைச்சபடியாது, பட்டு துணி வரை சறுக்கி கொண்டிருக்கும் வலது கொடுக்கும். பருத்தி துணியெண்டா சிறப்பாக இருக்குமா? பருத்தி துணியெண்டா சிறப்பு. நான்கிழத்தில் இருக்கின்றது காரியம் இல்லை என்ன? சரி, நான்கிழத்தில் இருக்கிறதம்மா. இந்த நான்கிழத்தும் ஒரு ஒரு தொழில் புரிபவரை கூறுகின்றது. ஆனால் என்ன தொழில்? பஞ்சமா பாதங்களில் ஒன்றை செய்கின்றார். அவர் எங்கள் அயலிலே இருக்கின்றார். சில சமயம் அன்பினாலே நல்ல வழியிலே இதை செய்வார்கள். இந்த அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது, அதாவது வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பெற்று எடுத்துக்கொள்வார்கள். சரியா?
1: திருட்டுப்பா.
0: அதான், அதுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, இன்னும் ஒரு சொல்லி இருக்கின்றது. திருட்டு, திருட்டு என் மகள், திருட்டு என்பது தொழில், அதை செய்பவரை கூறுவது. தோடுடைய செவி என் தேவாரத்திலே வருகின்றது இந்த பதம். அப்ப இறைவனும் ஒரு திருடன் என்னம்மா?
1: ஆமாப்பா, களவாடுது.
0: அது அதை அதை அந்த அந்த அதை எப்படி பாலிலே கூறுவது?
1: களவாணி,
0: களவாணி என்பதை அது ஒருவன், ஒருவர். அப்ப அஞ்சாறு பேர் சேர்ந்து கல்வர், கல்வர் என்று உள்ளம் கவர் கல்வன் என்று கூறப்பட்டிருக்கல்ல. சரியான பதத்தை தந்து விட்டீர்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த இடம் எது என்று பொருளை கண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் தமிழ் பதம் இப்படி இருக்கின்றது. அதில் கல்வன், திருடன், இதய திருடன், உள்ள திருடன் என்றெல்லாம் இருக்கின்றது. நல்லதுக்கு பொருட்களை களவெடுப்பவனையும் அப்படித்தான் சொல்லுவோம். திருடன், கல்வன், களவாணி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையாமா? சரி, கட்டிக்காரி கல்வர். கல்வர் என்றது கல்வர் கூட்டங்களாக வருவார்கள். தனிப்பட்டு கல்வன் என்றால் தனி வருபவர், கூட்டமாக வருபவர் கல்வர், கல்வர்கள் என்றெல்லாம் கூறுவோம். வாழ்த்துக்கள். சிறப்பான பதம் கல்வர் தந்து விட்டீர்கள் கட்டிக்காரை. அடுத்து எந்த பதத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக போகின்றீர்கள்?
1: 12ப்பா.
0: 12. வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதம் பெறப்போகின்றது போல் தெரிகின்றது. படம் அப்படி காட்டுகின்றது. 12வது பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே மந்திரம்?
1: அண்ட காகசம், அபு காகசம், திறந்திரு சிசி.
0: வெட்டிக்காரு, கெட்டிக்காரு. இதில் அம்மா எத்தனை எழுத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மகளே?
1: 5 எழுத்துப்பா.
0: கட்டிக்காரர், நீங்கள் கல்வர் என்ற நான்களுக்கும் கல்வர் என்ற 4க்கும் ஒன்றை கூட்டி பெருமையாகத்தான், பெரிதாகத்தான் கேட்கிறீர்கள். ஆனால் இவர்கள் குறைவான புத்தி உள்ளவர், குறைத்து விட்டார். எழுத்தை 3 எழுத்தில் தந்திருக்கின்றார். கூட கூட தந்திருக்கலாம் தானே, அள்ளி போட்டு தந்திருக்கலாம் தானே. ஒரு 10 சொல்லலையே, 10 எழுத்துல என்ன? 3 எழுத்திலே இருக்கிறது மகள். இது ஒரு புது புதிய பதம், ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் இந்த வாழ்க்கையிலே இரவு நேரங்கள், பகல் பகலங்கள், இந்த சுடலை போன்ற இடம், சுடுகாடு, இடுகாடு போன்ற இடங்களில், அமைதியான இடங்களில் பேய் இருக்குதுன்னு கூறுகிறோம். பேய் தெரியுமா? பேய் என்ன? ஐயன்னா பேய். அந்த பேய் பசாசு, அதற்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. இலக்கணத்தோடு சேர்ந்து இலக்கியத்திலே, சுவையான புராணங்களிலே, இதிகாசங்களிலே உள்ள எங்களுடைய தொன்மையான சொல்லு, தமிழ் சொல்லு. எந்த எதுவாக இருக்கும்? ஆனாவிலே ஆரம்பிக்கும். முடிந்தால் கூறுங்கள், நான் உங்களுக்கு. ஆமாம், முதல் எழுத்து அகரம். அது ஜீவன் அல்லோடா, அது ஆ, அது நெடுக இல்லப்பா, இது குரல் ஆ. கடைசி எழுத்து, கடைசி எழுத்து எங்கள் உடலே இருக்கின்ற உறுப்புகள் ஒன்று கை, அது வருகின்றது. ஆவும் கையும் நடுவிலே ஒரு எழுத்து வரும். கண்டுபிடிப்பது கடினம், புதிய பதமாக இருக்கின்றது. முயற்சி பண்ணி பார்த்து எப்படி இருக்கலாம் என்றார். சரி, எங்களோட வாயிலே ஒரு பக்கத்தை எப்படி கூறுவோம்? ஒரு பக்கத்தை எப்படி, வாய் உள் வாய் ஒரு பக்கத்தில் இப்போ நோய் வந்து விட்டால், பல் வலி வந்து வலித்து விட்டால் அப்படி கூறுவோம்.
1: கண்ணம்பா,
0: அது கண்ணம்டா. இன்னும் ஒன்று இருக்கு 3 இடத்துல. குழந்தைகள் குழப்பட செய்தால் அன்னை தந்தையும் அந்த அன்பு சேர்ந்த கோபத்தோடு பேசுவார்கள். அறைந்து விட்டேன் என்றால் அழகு விந்து விடுபண்டு அழகு என்று கூறுவார்கள் தானே.
1: அழகு,
0: அழகு, அழகு என்று கூறுவார்கள். அழகு, அழகு விந்து உடைத்து விடுவேன் என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த அதை போன்று இது வந்து அந்த முதல் எழுத்து ஆ, அடுத்த எழுத்து லா, இறுதி எழுத்து கை, அழகை என்று கூறுவது. இது அநேகமாக தெரியாத பதம், தெரியாத பதம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் புள்ளியை தொலைக்க வேண்டாம் என்று கிருஷ்ணா ஒன்று உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்தேன். நாங்கள் நோக்கம் வந்து தெரிந்து
1: கொள்வதுதானே.
0: பேய் என்பதற்கு அழகை என்றும் ஒரு பெயர் உள்ளது. அழகை, ஆ குரில், குரில் அலகை, அழகை. நாங்கள் எத்தனை பதம் பாவிக்கணும்? பே என்று கூறுவோம், பசாசு என்று கூறுவோம், ஆவி என்று கூறுவோம், ஏதோ அனுமா மானுஷமாக இருக்கின்றது ஏதோ ஒரு என்று அப்படியெல்லாம் கூறிக்கொள்வோம். ஏதோ பெயர்கள் வைப்போம். அலகை என்பது சரியான இலக்கிய சொல்லாக என்பது தெரிந்து கொண்டோம் உங்கள் மூலம். உங்களோட உதவியோடு நன்றி. இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: நான் வந்து வேற பாட்டு யோசிச்சுட்டு வந்தேன். இப்ப களவாடின்னு சொன்னோட எனக்கு வேற பாட்டு வந்துச்சு.
0: நீங்க நினைத்த பாடல் அல்லது இப்பொழுது நினைக்கின்ற பாடல்?
1: மதுரை வீரன் படம். எச்சி பொழைக்கும் பொழப்பே சரிதானா எண்ணி பாருங்க. அவங்க கல்லூர் கூட்டத்துக்காக தான் அந்த பாட்டு பாடுவாங்களே. அது
0: இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் இந்த எண்ணம் வந்துவிடுது. ஏச்சு பிழைக்கும்,
1: ஏச்சு பிழைக்கும் பிழைப்பே சரிதானா
0: பிழைப்பே. அடையப்பா அடையப்பா, நல்ல பாடல் இல்லை அம்மா? எப்பொழுது பாடிய பாடல் மகளே, இன்றும் பொருத்த பாடாக இருக்கின்றது.
1: ஆமாப்பா, அது அப்போ இல்ல பாட்டு எல்லாருக்கும் எந்த காலத்துக்கும் பொருந்தும்பா.
0: இது என்ன திரைப்படுத்துறியம்மா?
1: மதுரை வீரன்பா.
0: ஆமா, மதுரை வீரன். நகைச்சுவையோடு வருகிற இந்த பாடல் மிகவும் கருத்துள்ள.
1: ஆமாப்பா, அந்த திருடர்களை பிடிக்கிறதுக்காக வேஷம் போட்டு
0: பேச்சு பிழைக்கும் பிழைப்பே. சிறப்பான பாடல் மகளே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புலனத்திலே நல்ல பாடல்களை தருகின்றீர்கள். ம், கட்டிக்காரை வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இப்பொழுது ஒரு கட்டாய ஓய்வை கொடுத்து
1: விடுகிறேன்.
0: கடுமையாக உழைத்து விட்டு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்கள் வளமையான நேரத்துக்கு வந்து விட்டீர்கள் தான். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வேளையில் வருவார்கள், இணைவார்கள் என்று தெரிந்து கொள்வோம். ஒலிக்க இருக்கின்றது உங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வரும். சரியாக உங்கள் நேரம் 10:30 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். அதனால் 8:30 ஆரம்பித்து இன்றைக்குத்தான் அப்படி, நாளைக்கு அப்படி இல்லை. வர வேண்டும், இணைய வேண்டும். மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வருகின்றார் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா. மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறும். நீங்கள் எந்த பட்டியை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்?
2: எண் 3.
0: சரி, 3 உங்களுக்காக தரப்படுகின்றது. 3வது இலக்கப்பட்டி. எங்கே மந்திரத்தை கேட்போம்?
2: அண்ட காகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
0: சரி, திறந்து விட்டது. சரியா திறந்து விட்டது ஐயா, நல்ல மந்திரம் ஐயா. அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் பருத்தி துணியால் துடைத்து பாருங்கள் கண்ணாடியை. எழுத்தெத்தினு தெரியும்.
2: 3
0: சாத்தியா பார்த்தீர்களா? நஞ்சல் பார்த்தீர்களா? பட்டினால் துடைத்தால் வலுவழுத்து போகும், பருத்தியில் துடைத்தே சரியாக துடைக்கும். 3 வந்திருக்கின்றது. சரியா? அது அந்த 3 பதம் எதுவென்றால், இப்பொழுது ஷியாமலா வந்து நீண்ட நேரமாக எங்களோடு இணைந்து 2வது பதத்துக்குள்ளே ஒரு பொருள் பேதை கண்டுபிடித்து அதற்குரிய பாடலையும் கேட்டிருக்கின்றார். அது வந்து ஆண்பாலை குறிப்பது. பொதுப்பாலாக கள்ளர் என்று கூறியிருந்தார். கள்ளர் என்பது பொது பலவின் பால் இலக்கணத்திலே. ஆண்பால் என்றால் கள்ளன் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் பெண்பாலிலே எப்படி கூறுவீர்கள்? 3
2: கள்ளி.
0: வாழ்த்துக்கள், மறப்பே இல்லை, சரியாக கூறிவிட்டீர்கள். 2 கள்ளன் கள்ளி என்று கூறுவது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்படி என்றால் உங்களுக்கு கட்டிக்காரன் என்றபடியால் உடனே 2வது பட்டியும் கிடைக்கின்றது.
2: எண் 2.
0: ஆஹா, இது எல்லோருக்கும் விருப்பமானது, எல்லோருக்கும் விருப்பம் இல்லாத பதம். எல்லோருக்கும் விருப்பமானது எல்லோ, ஆனால் மந்திரம் சொன்னால்தான் தெரியும். நான் வெளியே படத்தை பார்த்து விட்டு தான் கூறினேன். நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
0: சார், திறந்து விட்டது. அதில் ஒரு விதமான மாற்றவில்லை. உங்கள் மந்திரம் சுத்தமான உச்சரிப்பு திறந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதும் பருத்தி துணியால் துடைக்கப் போகின்றீர்களா, பட்டு துணியால் துடைக்கப் போகின்றீர்களா கண்ணாடியை?
2: தெரியவில்லை ஐயா.
0: சரி, ஒன்றும் வேண்டாம், ஊதி போட்டு பாருங்கள்.
2: அதே 3 எழுத்து.
0: அதுதான் பிரச்சனை. ஊதினபடியால் 2 எழுத்து பறந்து விட்டு இப்போ திருப்பி வந்திருக்குது. 5 எழுத்துலேயே வந்திருக்குது. சரியா? அந்த 5 எழுத்தும் கூறுவது என்னவென்றால் கிருஷ்ணா, நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆன்மா பிறந்து இறக்கும் வரை பலவிதமான பாத்திரத்தை அடைகின்றோம். பாத்திரம் என்பது நாடகத்தில் நடிப்பதற்கு போடுவதில் பாத்திரங்கள். குழந்தை பாத்திரமாக இருந்திருக்கின்றோம், பிள்ளை பாத்திரமாக இருந்திருக்கின்றோம், வாலிபன் என்று வந்திருக்கின்றோம், மணமகன் என்று வந்திருக்கின்றோம், இப்படியெல்லாம் வந்திருக்கணும் தானே. திருமணம் ஆகின பின்பு ஒரு பின், குழந்தை பெற்ற பின்பு இன்னும் ஒரு பெயர், முதுமை அடையும் போது இன்னும் ஒரு பெயர் அப்படியெல்லாம் வருகின்றது. இந்த குடும்பம் ஆகியவுடன் இருவரையும் சேர்த்து கூறும் ஒரு பதம் இருக்கின்றது. கணவனாகி மனைவியாகி, கணவன் என்ற பெயர் பெறுகிறோம், மனைவி என்ற பெயரை பெறுகிறோம், இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு பெயர் இருக்கின்றது. அது என்ன ஐயா? திரைப்படம் வந்தது தம்பதிகள். எத்தனை எழுத்து? நீங்கள் அஞ்சலத்துல தானே பெட்டிக்கு இருக்குது. தகும்பதிகள் ஆறு எழுத்தா போயிட்டு ஜெமினி கணேசன் அவர்களால் நடிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு திரைப்படம். அந்த அந்த இந்த பேர்ல பாடலும் இருக்கின்றது. ஆரம்பிக்கும் குரில் குரில் வாழ்த்துக்களை. நீங்கள் ஒரு சம்சாரி ஐயா. சம்சாரம் ஒரு மின்சாரம் என்ற படம் வந்தது. சம்சாரம் என்றது கணவனை மனைவியை இணைத்து கூறும் ஒரு பொதுப்பால். சம்சாரம் சரி அல்லவா? வாழ்த்துக்கள். சம்சாரம் என்று கண்டுபிடித்து விட்டார். படம் என்று சொன்னால் சொல்ல வேண்டுமா கிருஷ்ணனுக்கு? நாங்கள் கெட்டிக்காரன். சரி, உங்களுக்கான ரெண்டு புள்ளிகள் சேர்கின்றன பெட்டிக்குள்ளே. இப்பொழுது என்ன மாதிரி போட்டியை தொடர்வோமா அல்லது இடைவெளியை? விட விருப்பம் இல்லை. உடனே மனைவியை கொண்டு வந்து விட்டார். வணக்கம் மகளே. அனுஷியா வணக்கம்.
3: வணக்கம் பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள் மகளே?
3: நலமா இருக்கும்பா. நீங்க நலமாப்பா?
0: நலமே உள்ளேன். உங்களோடு வந்து இணைந்ததை எண்ணி பெருமையோடு நான் மகிழ்வாக உள்ளேன். சரி, இப்பொழுது அங்கே மழை பெய்து விட்டது என்று கூறியிருந்தார். இன்று நீங்கள் போட்ட கோலம் இருக்கின்றதா அழிந்து விட்டதா?
3: இல்லப்பா,
0: போடவே இல்லையா?
3: மழையில்
0: போயிடுச்சுப்பா. போயிரு, எனக்கு தெரியும். பார்த்தீர்களா? அலங்கோலமாக போய்விட்டது. சாரி, அது அது அதுக்கும் தேவைதான். இந்த கா இந்த நேரம் வெயிலே இருந்து அந்த கோலத்துக்கு வண்ணம் எல்லாம் போயிடும். அதனால குளிர்மை. சரி, இப்பொழுது நாங்கள் போட்டிக்கு வருவோம். உங்களுக்கு விருப்பமாக எத்தனையாவது எண் பெட்டி வேண்டும்?
3: ஒன்றாவது எண்.
0: வாழ்த்துக்கள். ஒன்றாவது பெட்டி. எப்பொழுதும் மகள் வந்தால் முதலாவது பெட்டியை கேட்டு விடுவீர்கள். அது காத்து கொண்டது உங்களுக்காக தரப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் மந்திரம் கூற வேண்டும். என்ன செய்வோம்? அப்பாதான் கூறணுமா? சரி, கூறுகின்றேன். அண்ட காகசம் அபு காகசம் திறந்து விடு சேசு. திறந்து விட்டதம்மா பெட்டி. நான் சொன்னா திறந்தேன்னு தானே சொல்ல வேண்டும். திறக்கவில்லை என்றால் அப்பா என்ற மந்திரம் பிழைச்சி போனதில்ல சொல்வீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை உபயோகித்து இதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று கூறுகிறீர்கள்?
3: மூன்று எழுத்து.
0: கட்டி காரை என்று சொல்லலாம். ஒரு எழுத்து கூட நாலு எழுத்து இருக்கின்றது. சரி, அந்த நாலு எழுத்துக்களும் தரும் கருத்து எதுவென்றால், நீங்கள் எங்கே வாழ்கிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கின்ற ஒரு பெயர். எங்கே வாழ்கிறீர்கள்? வீட்டினிலே தானே வாழுகிறீர்கள்? வீட்டினிலே தான் வாழுகிறீர்கள். சரி, அதை நான்கு எழுத்துக்களால் கூறும் ஒரு பதம் என்ன பதம்? வீடு என்பதை நான்கு எழுத்துக்களால் சொல்லலாம். பாடல் இருக்கின்றது, பாட்டுக்கள் எல்லாம் இருக்கின்றது. அவன் அவள் அது திரைப்படத்தில் வருகிற ஒரு பாடலே முதல் பதமாக இருக்கின்றது. நான்கு எழுத்து. அங்கே ரகசியமாக கிருஷ்ணா உங்களோட மூளையை சலவை செய்துவிட, நீங்களே சிந்தித்து
3: கொள்ளுங்கள்.
0: அது உறவுகள் என்றது உறவினர்களை கூறுது மகளே. இது வீடு என்பதை வேறு என்ன சொல்லு? வீடு என்பதற்கு இன்னும் ஒரு பதம், பல பதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் இ என்று ஆரம்பிக்கும். இ குரல் ஆரம்பிக்கும் ஒரு பாடலும் இருக்கிறது. அவர் சொன்னதுதான் நீங்கள் சொல்லுவதற்கும் எனக்கு கேட்டுவிட்ட பார்த்தீங்களா? இல்லம், இல்லம் சங்கீதம், இல்லம் என்பது சரியான பதம். வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. நீங்கள் சொல்லுவீர்கள், இவர் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி விட்டார் பார்த்தீங்களா? அது முன்ன சொன்னவர் மெதுவா சொல்ல மாட்டார், காதுக்குள்ள சொல்லியிருக்கலாம் தானே, எனக்கு கேட்டு விட்டது கிருஷ்ணா. கட்டிக்காரர்கள், கட்டிக்காரர் இல்லம் என்பது எங்களுடைய வீட்டுக்கு இன்னும் ஒரு பெயர், அற்புதமான மங்களமான பெயர் இல்லம். வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் இரண்டாவது வட்டி எது பண்ணும்? இங்கே 1, 2, 3, 4 கூறப்படவில்லை, 5, 6, 7, 8, 9, 10 போகின்றது. 5, 6, 7 உங்களுக்கு இது வேண்டும். 4 என் பெட்டியை கொண்டு வரும் வேளை உங்கள் அனுமதியோடு அந்த மந்திரத்தை நான் கூறுகிறேன். அண்ட காகதம் அபு காகதம் திறந்துடு சிசு என்று கூறியவுடன் சிசே திறந்து விட்டது கதவு. திறந்தவுடன் அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக என்று வருகிறது? எந்த எந்த எத்தனை எண்கள்?
3: 4.
0: கட்டிக்காரை 4 சரியா சொல்லி கட்டிக்காரை என்று குறிப்பிட்டேன். ஆனால் அது என்ன கூறுகின்றது என்றால், எங்களோட உடலிலே முகத்திலே ஒரு பக்கத்தை காட்டு கூறுவது அப்படி. இப்பொழுது அதை சியாமலா உச்சரித்திருந்தார் அந்த பதத்தை, அது எதுவாக இருக்கும்? திரைப்பட பாடலாம் இருக்கின்றது. ஒரு பக்கத்தை எப்படி கூறுவது? அந்த பதம் அம்மா, இந்த முன்னைய காலத்தில் திருடர்கள் வந்து இறுக்கமாக நெருக்கமாக வைரம் கட்டப்பட்ட சுவர்களில் துவாரம் போடுவதற்கு இதை உபயோகிப்பார்கள், களவெடுப்பதற்காக. 4 உங்கள் உடலிலே உங்கள் முகத்திலே ஒரு பக்கத்தை எப்படி கூறுவீர்கள்? இப்பொழுது சாமலா உச்சரித்தார் அந்த பதத்தை, க என்ற குரலிலே ஆரம்பிக்கும். அந்த சொல்லிவிட்டார், அதுதான் சொல்லிவிட்டார், அவர் முந்தி விட்டார். என்ன
3: சொன்னார்?
0: கண்ணம். கண்ணல் என்றது இனிப்பானதம்மா, இனிப்பு. கண்ணல் பாகு என்றது அது வேற, கரும்பிலே இருக்கிறது கண்ணல், அந்த இனிப்பான பாகம். கண்ணம் கன்னத்தில் நடி காயம், கன்னத்தை காட்டுவதா என்றெல்லாம் குருவம் இல்ல. கண்ணம், கண்ணம் மீங்கிடும் என்று கோபத்தில் பேசுவார்கள். பச்சரண்டா கண்ணம் மீங்கிடும் என்று. கண்ணம் என்பது இதைத்தானமே, சுவர்களிலே கண்ணம் வைத்து களவெடுப்பார்கள். அந்த கால துவாரம் இடுவதற்கு கண்ணம் என்ற ஒரு பொருள் இருக்கு, அதை வைப்பார்கள் பழைய காலங்களில். கண்ணம், அன்னம், அந்த பாடல் கிருஷ்ணா தெரியும், அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணம் வைக்கல் ஆகுமா என்ற பாடல் இருக்கின்றது. கிருஷ்ணா ஞாபகம் இருக்கின்றதா அந்த பாடல்? ஆமா ஆமா, கண்ணம் என்றது பாருங்க, அவர் எப்படி உதவி செய்கிறார் களவாணியன் அம்மா. அது மகளுக்கு அனுஷாவுக்கு தெரிய தெரியுமா, நான் முந்தி விடுவார் முந்திரி கொட்ட மாதிரி. இருப்பினும் 2 புள்ளிகள் தந்து கட்டாய ஓய்வும் தருகின்றேன். என்ன பாடல் அனுஷாவுக்கு வேண்டும்?
3: அருமையான பாடல்,
0: சிறப்பான பாடல், அதோட நல்ல கருத்தை தந்து 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். பெட்டி 2 திறப்பதற்கு உற்சாகமாக உழைத்தீர்கள். மீண்டும் சந்திப்போம், கட்டாய ஓய்வில் செல்லுங்கள். இருவருக்கும், மறைமுகமாக உதவி செய்தவருக்கும் நன்றி. நன்றி மகளே. அடுத்து வர இருப்பது யாராக இருக்கலாம், எங்கே பார்ப்போம். தானாக வந்த சந்தனம் போல் தெரிகின்றது. ஆமாம், அவரேதான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. வணக்கம், வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். அன்று நான் வருகின்றேன் நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் என்றவுடன் அந்த அன்பாக வரவேற்றிருந்தீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. இன்று சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் ஓடி வந்து விட்டீர்கள், அதுவும் மிகவும் விமரிசையாக நடக்கும் பொக்கிஷத்துக்கு வந்துவிட்டீர்கள். சிறப்பிப்பதற்காக வாழ்த்துக்கள், வரவேற்றுக் கொள்கின்றேன். சரி, இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கணும். கோவை காலநிலை எப்படி இருக்கின்றது இந்த இரவு நேரத்தில்?
4: மழை வர்ற மாதிரி
0: இருக்குங்க, ஆனா வர இல்ல, வர மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இதமான ஒரு காலநிலை உள்ள இடம் என்றுதானே கூறுவீர்கள். அதிகம் நீங்கள் இந்த காலநிலையால் நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை.
4: 21 டிகிரியில இருக்கீங்க இல்லையா?
0: ஆமா,
4: நாங்க 24 இருக்கிறோம்.
0: ஒரு 3 தானே கூட. ஆனா வெப்பம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. இன்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அப்படியா? வாழ்த்துக்கள். அப்படின்னா நாங்கள் அங்கே வந்து உங்கள் கோவையிலே தங்கிக் கொள்ளலாம் போல் இருக்கின்றது. பொருத்தப்பாடான காலநிலையாக இருக்கு.
4: ஜூன் மாதம் 1 ஆச்சுன்னா கேரளா மலை ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: ஓ, உங்களோட பருவக மலை அங்கிருந்து வருது, தென்மேற்கு பருவ பயிற்சியா? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். அதற்கு கேட்பதற்கு மகிழ்ச்சி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மேலும் நலம் பெற இறைவன் திருவர்கள் கிடைக்கும் என்று
4: கூறிக்கொள்ளுங்க.
0: அம்மா ஓரளவு இன்னும் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகின்றது. அவர் இன்னும் திடகாத்திரமாக வருவதற்கு சான்று இல்லை.
4: ஒரு நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வரலாம்.
0: ஆமா, அதை நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் அவரிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அவருக்கும் உட்கார்ந்து நீண்ட நேரம் பயணிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அவனுடைய
4: நீங்க நிகழ்ச்சி நடத்தும் போது கடைசியில ஒரு 1 அரை மணி நேரத்துக்கு
0: வரலாம் தானே? அது எனக்கு உதவியாக இருக்கும் இல்லவா? நான் உங்களோட மூச்சு பிடிச்சி பேசி பேசி மீண்டும் மீண்டும் இங்கே மூச்சு அடைக்க பார்க்கின்றது. இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருப்பார் என்று எண்ணுகிறேன். அவரிடம் நானும் வலியுறுத்தி கூறுகின்றேன். இறைவன் அருளால் அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு.
4: ஆரம்பத்துல வர வேண்டாம், கடைசியில ஒரு 1.5 வரும்.
0: 1 வந்திருந்தால் போதும் தானே? ஐயா, 1 அவ இருந்தால் தான் 3, 4 என்றாலும் எழும்ப மாட்டா. அது ஒன்று உங்கள் எல்லோரையும் வைத்து சலாபித்துக் கொண்டிருப்பார். வருவார், வருவார் நிச்சயம். எப்பொழுதும் கடல் கலங்கி இருப்பதில்லை தானே? எப்பொழுதும் இரவு வருவதில்லை, விடிவு என்று ஒன்று இருக்கு தானே? அந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நல்லது, சிறப்பு. நாங்கள் இன்று வந்த விடயத்தை ஒரு தடவை கவனிப்போம். கண்டுபிடி கண்டுபிடி உங்களுக்காக காத்து கொண்டு மிகுதியாக இங்கே கிட்டத்தட்ட 5, 3, 12 பெட்டிகள் இருக்கின்றன. 6, 7, 8, 9 அதன் பின்பு 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரை இருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமான ஒரு பெட்டியை தொட்டு பாருங்களேன்.
4: 9.
0: ஆஹா, நீங்கள் 9 என்று அழைக்கின்றீர்கள். 9 தருகின்றேன் நாகப்பன் அவர்களுடைய பெயரிலே. இலக்கம் 9 ஒரு ஏனைய எண்களை விட 9. நான் ஒரு தடவை இலக்கம் உபயோகித்து விட்டேன், பார்த்தீர்கள்? அவ்வளவு தூரம் இந்த மொழி வந்து எங்களை ஆட்சி பெற்றிருக்கின்றது. அந்த 9 எத்தனை தடவை பெருக்கினாலும், அதாவது வந்து செய்தாலும், அதை கூட்டி பார்த்தால் 9 தான் பெறும். 9 ஒரு தடவையை பெருங்க 9. 9 2 தடவை பெருக்கினால் 18. இரட்டி பார்க்கினா 18. அதில் 1, 8 காணப்படுகின்றது. அந்த 1, 8 கூட்டினா 9 தான். அதே போன்று 3வது தரம் பெருக்கி பார்த்தா 3, 9, 3, 9 27. 2, 7, 9 தானே? 9 9 வகுத்து பாருங்கள். 9×9 81. 8×9
4: 9.
0: எப்படி பெருக்கினாலும் கூட்டுத்தொகை 9 தான் பெறும். சிறப்பான ஒரு எண். அந்த எண்ணை கேட்டிருக்கின்றீர்கள். அதில் வந்த பதம் தருவதற்கு முன்பு அந்த மந்திரத்தை ஒரு தடவை உச்சரித்து பார்க்கலாமே. ஆமாம், அற்புதமாக அழகாக திறந்து கொண்டது அந்த பெட்டி. சரி, உங்களுடைய கண்ணாடியை ஒரு தடவை ஊதி துடைத்து பருத்தி துணியால் துடைத்து போட்டு பாருங்கள். எத்தனை எழுத்துக்கள்! அப்ப கண்ணை ஒரு தடவை விரலால் தடவி விட்டு கூறுங்கள்.
4: 5
0: அச்சொட்டாக தடவீர்கள். 2 கண்ணையும் தடவீர்கள் பார்த்தீர்கள். 5 எழுத்து தான் அங்கே இருக்கின்றது. சரியா? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் 5 எழுத்தை கண்டுபிடித்து விட்டார். இந்த 5 எழுத்திலே வரும் பதம் எதுவாக இருக்கும் என்றால், நான் உங்களை நான் அழைக்கும் அழைப்பிலே இருக்கின்றது இந்த பதம். புனிதமான மங்களமான ஒரு பொருள் ஆலயங்களிலே அதிகமாக கிடைக்கும். பிரசாதமாக கொடுப்பார்கள். பக்தியோடு அதை பெற்றுக்கொள்வோம் நாங்கள். அணிந்து கொள்வோம். உங்களை நான் அழைக்கும் பதம்
4: யார்? எல்லாரையும் மகையா?
0: இல்ல உங்களை,
4: என்னை மட்டும்.
0: நீங்கள் வரும்போது நான் அழைப்பேன். இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கின்றேன். ஆமா ஆமா, சந்தனம். ஆலயங்களில் சென்றால் குருக்கள் மாதிரி அபிஷேகம் முடிந்தவுடன் கொடுப்பார்கள் பிரசாதமாக. நாங்கள் பக்தியோடு வாங்கி அணிந்து கொள்வோன்னே தெரியலே. வீட்டிலேயும் வைத்திருப்போம். சந்தனம் என்றது அற்புதமான, தானாக வந்த சந்தனம். வந்து சந்தனத்தை கண்டுபிடித்து ரெண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே உங்களுக்கு இரண்டாவதாக ஒரு பெட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது.
4: பத்து
0: 11-12 வரை சென்று விட்டது. இப்பொழுது இங்கே 13-8
4: 8
0: ஆமாம், 8. எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
4: அந்தகாகசம் அபுகாககும் திறந்து விசீசே.
0: சரியான தரமான மந்திரம் ஐயா, சக்தி வாய்ந்திருக்கின்றது. திறந்து விட்டது பெட்டி. மீண்டும் ஒரு தடவை கண்ணை தடவி விட்டு பாருங்கள், எத்தனை பதங்கள் எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கின்றது என்று. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பட்டு துணி பறிஞ்சு துணியை போன்று விட்டது இந்த துடைப்பம். இந்த மூன்று எழுத்திலே காணப்படுவது ஒரு மலர், ஒரு பூ. இந்த பூ மலர வேண்டுமென்றால் சூரியன் உதிக்க வேண்டும். சூரியனை கண்டவுடன் சந்தோஷமாக மலர்ந்து அவர் சென்றவுடன் மூடிவிடுவார், சுரிஞ்சி விடுவார். ஆனால் இந்த மலருக்கு எப்பொழுதும் தண்ணீர் வேண்டும். அது எதுவாக இருக்கும்?
4: வேற வேற பதம் இருக்குது.
0: ஆமாம், இது மூன்று எழுத்திலே இருக்குண்ணா. மூன்று எழுத்திலே
4: இது ரொம்ப எளிமையான பதம் ஐயா. தாமரை.
0: வாழ்த்துக்கள். தாமரை கன்னங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் கூறுவதற்கு முன்பே நான் நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கையோடு உங்கள் புள்ளியை உங்கள் பையிலே போட்டு விட்டேன். பார்த்தீர்களா? என்னை காப்பாற்றி
4: விட்டேன். வகுப்பு கணக்கு
0: உங்களை பொறுத்தவரையில். வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். தாமரை என்பது இது தாமரை மொட்டு இருக்கும், நாட்கணக்காக இருக்கும். இப்பொழுது சூரியனுடைய ஒளி சுள்ளன படுகின்றதோ உடனே அது மலர்ந்து அல்லி. அல்லி, வாழ்த்துக்கள், சிறப்பு. அல்லி, ஆம்பல். ஆம்பல் என்று ஒரு பூ இருக்கு. அல்லி வந்து வெள்ளை நிறமாக இருக்கும். இல்லை, அதுவும் இந்த இனம் தான். ஆம்பல் என்ற பேர் அல்லி வந்து வெண்ணிறமாக இருக்கும். ஆம்பல் வந்து ஒரு சாம்பல் நிறமாக அப்படி இருக்கும். அந்த ஆம்பல் நல்ல பதம். அந்த பதம், அந்த இலையும் வந்து தாமரையினுடைய இலை வட்ட வடிவமாக இருக்கும். ஆம்பலின் இலை வந்து வட்டம் இருக்காது, நடுவில் ஒரு வெட்டு விழுந்து பிரிந்திருக்கும் இடையில். கவனிச்சிருப்பீர்கள். ஆம்பல் இலையை நாங்கள் உணவு உண்பதற்கு எல்லாம் பாவிப்பதில்லை, தாமரை இலையை பாவிப்போம். சரி, சிறப்பான பதிலை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று களைப்படைத்து விட்டீர்கள். உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கிறேன். அதற்கு முன்பு என்ன பாடலை வேண்டி கேட்கின்றீர்கள்? நாகப்பன்
4: அதே பாட்டை போட்டிருந்தீங்க.
0: தாமரை கண்ணங்களா? எளிமையான பாடல் என்ன? தாமரை எழுத்தாளர் இருக்கின்ற பாடலாசிரியர் என்ற தாமரை என்ற திரைப்படம் வந்தது. இப்பொழுது வெப்பம் இருக்கின்றது. வெளியே சென்றால் வெப்பம் இருக்காது. என்றால் காற்றிலே ஈரப்பதம் இருக்கின்றபடியால் குளிர்மையாக இருக்கின்றது. கலையத்துக்குள்ளே நாங்கள் வெப்ப கருவியையும் வெப்ப கருவியையும் குளிர்கருவியும் அணைத்து விட்டு சாதாரணமாக வைத்திருக்கின்றபடியால் மூடி இருக்கும் அந்த அறைக்குள்ளே வெப்பம் தான் நிலவும். கணனிகள் வேலை செய்கின்றன. ஒலிக்கருவிகள் வேலை செய்யும் பொழுது வெப்பம் இருந்து கொண்டிருக்கும். தாழ் போட்டிருக்கு என் கதவுகளுக்கு. ஏனென்றால் நாங்கள் பேசுவது வெளியேயும், வெளியே இருந்து ஒலி உள்ளேயும்
4: பிறக்கலாம். போட்டுக்கலாம்.
0: அது அந்த விசை வந்து வீசும் பொழுது இன்னும் வேகமாக இருக்கும் வெப்பம். அது மட்டுமல்ல, ஒலி வாங்கி இழுத்துக்கொள்ளும். நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறது, இது வந்து ஸ்டூடியோ மைக் என்று கூறுவது. இதை இப்போ சாதாரணமாக மேடைகளிலே வைத்து பாய்க்கும் போது அது ஸ்ட்ரெயிட்டாக குரலை மட்டும் இழுக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ளதுகளை பெரிதாக இழுக்காது. இது வந்து இப்படி ஒரு பாருங்கள், இப்படி ஒரு மேசையில் ஒரு பொருள் விழுந்தால் கூட உங்களுக்கு கேட்கும். நான் இந்த என்னுடைய நாற்காலியை விலகினால் மூவண்ணால் கூட அந்த சத்தம் வந்துவிடும். அதனால் நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது குரல் அடைக்கிறதை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். அவ்வளவு துல்லியமானது இந்த ஒலிவாங்கி. அதோடு வெளியே வரும் சத்தம் எனக்கு கேட்காது, ஏனென்றால் நான் காதிலே ஒலி அந்த ஒலி அந்த கருவியை பொறிச்சு
4: காதில் மாட்டிருக்கீங்க.
0: அது மட்டும் உங்களோட பேச்சு மட்டும்தான் எனக்கு கேட்கும். உங்களோட பேச்சும் எங்களோட வானொலிக்குள்ளே வர ஒலியும் தான் கேட்கும், வேறு ஒன்றும் கேட்காது. நான் எங்கள் கதவை வந்து யாரும் தட்டினால் திறக்க சொன்னால் கூட எனக்கு கேட்காது, ஆனால் அவர்கள் தட்டுவது உங்களுக்கு டப்புன்னு கேட்கும், உடனே கேட்டுவிடும். அதற்காக மிக அவதானமாக நான் இருந்து கொள்வது உண்டு. அதில் நான் ஓரளவு அசைஞ்சாலும் மகள் இருந்தால் ஒன்றுமே கேட்காது. தற்செயலாக நான் ஏதாவது வந்துவிடும் முறைத்து பார்ப்பார். தாமரை கண்ணங்கள் என்ற பாடலை கேட்போம். நீங்கள் இரண்டு நாட்கள் என்று இல்லை வந்து இணைந்ததுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். நேரங்கள் ஒத்து வர வேண்டும் அல்லவா? இன்று உங்களுக்கு சரியாக வந்திருக்கு, வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள. நாங்கள் இன்று ஆரம்பித்தது கொஞ்சம் அரை மணி நேரம் முன்பு, எனக்கு ஒரு நியமனம் இருக்கின்றபடியால் நிகழ்ச்சியை நான் தடைக்கு நிகழ்ச்சியை நான் இல்லாமல் செய்ய விருப்பமில்லை. நிகழ்ச்சிக்கு வருவது எனக்கு விருப்பம். அதனால் ஒரு அரை மணி நேரம் உங்களிடம் கேட்டு முந்தி வந்துவிட்டேன். நீங்களும் வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். தொடர்வோம். சென்று ஒரு கட்டாய லீவில் அமர்ந்து மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி, நன்றி நாகப்பன். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணர் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்,
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: கிருஷ்ணனுக்கு என்ன வேண்டும், எந்த பட்டி வேண்டும்?
5: இடையில் உள்ள எண்கள் தாருங்கள் ஐயா.
0: இதையா, இடையில உள்ள எண்களா? இடையிலே வந்து 1, 2, 3, 4, 5, 5, அதுக்கு அடுத்து 6, 7 இருக்கின்றது. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. எங்கே பாடுறது? மந்திரத்தை பாடுங்கள்.
5: அண்டகாகசம் அபோகாகசம் திறந்து விடு சீசே.
0: ஓ, பாடலாக ராகத்தோடு கூறியபடியால் அது அவ்வளவு தூரம் பலிக்கவில்லை. மந்திரமாக கூறுங்கள். மந்திரமாக கூறுங்கள்.
5: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
0: கட்டிக்காரன் பாத்தீங்களா? அது சென்னுடையதும் திறந்தது ஐயா, அது ராகத்தோட சென்னுடன் திறக்கவில்லை. சரியா? வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இப்பொழுது நீங்கள் பட்டு துணியால் துடைத்து பார்க்க போகிறீர்களா, பருத்தியால் துடைக்க போறீங்களா, இல்ல கையால் துடைக்க போறீங்களா, இல்ல சும்மா பார்க்க போறீங்களா?
5: பாக்குறேன்.
0: அப்ப எத்தனை எழுத்து இருக்கும்?
5: 5.
0: அது பிழைச்சி போச்சு. சும்மா இல்லை பார்த்துருக்கேன், துடைத்து போட்டு செய்திருக்கலாம். 4 எழுத்தை ஐயா. இப்பொழுது 4 எழுத்தை தரும் அந்த பதம் கிருஷ்ணா, இப்போ நீங்களும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களால் மகிழ்ச்சியாக காட்டப்படுவது எது? அதை தான் அது. மகிழ்ச்சியாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று எதை கொண்டு அனுமானிக்கின்றார்கள்?
5: வார்த்தையை
0: பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த வார்த்தையிலேயே என்ன சாரம் இருக்கின்றது? நாங்கள் இருவரும் பேசும்பொழுது எங்களுடைய நாகப்பன் வந்து ஒவ்வொருவரும் வந்து பேசும்பொழுது இது சிறப்பாக இங்கே தொனிக்கிறது. எது? ஒருவரை ஒருவர் கண்டவுடன் நாங்கள் உடனே செய்வது எது?
5: ஒன்று மகிழ்ச்சி, ரெண்டாவது சிரிப்பு.
0: சிரிப்புக்கு இன்னும் ஒரு சிரிப்புன்னா என்று சிரிக்கிறது சிரிப்பு. சின்னனாக சிரிப்பது, சின்னனாக சிரிக்கிறது
5: புன்னகை.
0: அதுதானே புன்னகையில் ஒரு பொருள் வந்தது. இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு போகிறது புன்னகைத்து கொண்டு தான் பேசுகிறோம். பெரிதாக ஓஹோன்னு ஆணவச்சிரிப்பு, அடங்காரச்சிரிப்பு, அதிகாரச்சிரிப்புன்னு பேச புன்னகை. புன்னகை என்ற 4 எழுத்தை கண்டுபிடித்து 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார் எங்களுடைய கிருஷ்ணன். அதை நான் நேர்மையாக நிதானமாக கொண்டு சென்று பெட்டியிலே சேர்த்து கொண்டேன். சரியா? அடுத்த பெட்டிங்களா? ஆ, 7, 7 வந்துவிட்டோம். அந்த இடையிலே உள்ளதை நிரவ வேண்டும் என்று எண்ணிய அந்த பெருந்தன்மையான குணத்துக்கு நன்றி கூறி உங்களோட மந்திரத்தை கேட்கப்படுகின்றது.
5: அண்டகாகசம் அபோகாகுகும்
0: சரி, எங்க இப்பொழுதும் குறிப்பிட்டு பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் தெரிகின்றது, என்ன விதமாக பார்க்கலாம். கேட்டிக்காரன் பாத்தீங்களா, போடி போக்குது, அடிச்சு விட்டீர்கள், மூன்று எழுத்துன்னு வந்து விட்டது, சரியா வந்து விட்டது, கேட்டிக்காரன். ஆனா பொருளை தருகின்றேன், தரவை தருகின்றேன், பதத்தை கண்டுபிடிங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் இது வந்து இந்த பூமியிலே எங்களால் காணக்கூடிய ஒன்று, பூமியிலே பூமியில் இருந்து காணக்கூடிய பொருட்கள் பல, அதிலே இதுவும் ஒன்று. இது பொருள் அல்ல, இது ஒரு பெரிசு, பிரம்மாண்டமானது, நாங்கள் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் இவரை பகலில் பார்க்கலாம், ஆனால் அவ்வளவு துல்லியமாக தெரியாது. கண்டுபிடிச்சு விட்டார் கெட்டிக்காரன். பகல்ல பார்க்கலாம், சில இடத்துல காணப்படுகிறது, ஆனால் துல்லியமாயிருக்காது. மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கெட்டிக்காரன் என்ற பட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். இங்கே உங்களுக்கான புள்ளி சேர்க்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் தந்து கட்டாய ஓய்வு தந்து அன்பு மகளை அழைக்கின்றேன் இப்பொழுது. அனுஷ்யா வாருங்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. நாங்கள் இப்பொழுது நல்ல தரமாக தரமாக புன்னகையோடு விளையாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே இப்பொழுது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய பதங்கள் காணப்படுகின்றன. அதுதான் சரி. 13வது எழுத்து, 13வது பெட்டி அனுஷியாவின் பெயரிலே வருகின்றது. எங்கே மந்திரத்தை நான் கூற வேண்டுமா? ஒரு தடவை நீங்கள் கூறி பாருங்கள்.
3: நீங்களே சொல்லுங்க.
0: அதுவும் அப்படியா? சரி, இப்பொழுது ஏன் அந்த விஷ பரீட்சைக்கு போவான் நாள் இருக்கின்றது. நீங்கள் மந்திரம் சொல்லுகின்ற நாள் ஒரு நாள் வரும். அண்ட காகசம், அபு காகசம், திறந்துடு சிசு, திறந்து விட்டது. நான் சிசு என்று கூறேன், சிசே என்று வரும் வந்து திறந்து விட்டது. அண்ட காகசம், அபு காகசம், திறந்துடு சிசே, திறந்து விட்டது. பட்டி எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் மகளே அதுக்குள்ள? ஏனம்மா நான்கு அதிகமாக கேளாது, ஒன்று குறைத்து மூன்றுலே தருவோம் இல்லையா? சரி, மூன்று நல்லது நல்லது. இந்த மூன்று எழுத்துக்களிலே வரும் பதம் எதுவென்றால் எங்கள் உடலிலே ஒரு என்ன, உடலில் தான் உங்களுக்கு வருகின்றது, உடலிலே உள்ள ஒரு பகுதி. இது ஆண்களுக்கு மிகவும் விரிந்து பலமாக இருக்கும், வலிமை உள்ளதாக இருக்கும். பெண்களுக்கும் இருக்கின்றது, ஆண்களை போன்ற வலிமை அவர்களுக்கு இல்லை இந்த பதத்திலே. அது இரண்டு கைகளுக்கும் உடம்புக்கும் பொருத்தப்பாடுள்ள இடம், அந்த இடம் அங்கேதான் இருக்கின்றது. அது ரெண்டும், அதை எப்படி கூறுவது? அது ரெண்டு இடத்திலே தான் அதிகமாக நாங்கள் கூறுவோம். அதுக்கு மூன்று இடத்துல ஒரு பதம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், நான் உதவி செய்கிறேன். இல்லாத விட்டால் உங்களுடைய அவர் ரகசியமாண்டு பரகசியமாக சொல்லுவார். ஆமாம், எங்கள் உடம்பிலே கை வந்து எங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை கூறுவதம்மா. இது ரெண்டு இடத்துல தான் அதிகமாக நாங்கள் கூறுவோம், ஆனால் அது மூன்று இடத்துல கொண்டிருக்கிறது. இது வந்து ஆண்களுக்கு மிகவும் பலமாக இருக்கும், வலிமையாக இருக்கும். பெண்களுக்கு ஆண்களை விட குறைவான வலிமை தான் அதில் இருக்கின்றது. சரி, உங்களுக்கு இருக்கும் இன்னும் ஒரு விளக்கம் கூட. நீங்கள் புடவை அணியும் பொழுது அந்த இறுதியாக அந்த தொங்கல், அதை தாவணியை எங்கேயே தூக்கி போடுவீர்கள்?
3: இடுப்பு
0: இல்லையம்மா, இடுப்பிலே சுத்தி கொண்டு வந்து மிகுதியை எங்கே போடுவீர்களா? இல்லை,
3: தோளில்.
0: தோளில், அந்த தோளுக்கு வேறு என்ன பதம்? அந்த கை வந்து எங்கே பொருந்துகிறது? தோளிலே பொருந்துகிறது. அந்த தோளிலே பலம் இருக்கும், அதுக்கு ஒரு பதம் இருக்கிறது. மூன்று எழுத்திலே இருக்கின்றது, அந்த தோளுக்கு மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. அது இதுவாக இருக்கும், பு என்ற குரலிலே ஆரம்பிக்கும். பு கிருஷ்ணா கண்டுபிடிங்கள், உதவி செய்யுங்கள்.
3: ம்
0: வேறு என்ன வேறு எப்படி சொல்லுவீர்கள் அந்த தோல் என்பதை வேறு என்ன சொல்லு நீங்கள் சொல்லுவீர்கள் உங்கள் பாசையில் தோள்பட்டை எழுத்துக்கள் கூடிவிட்டது தோள்பட்டை தான் வேறு என்ன கூறுவார்கள் பூ முதல் எழுத்து பூ மூன்றாவது எழுத்து இம் குறிலே உள்ளது ரெண்டு எழுத்தை கூறிவிட்டேன் அடுத்தவர்கள் விட்டால் புள்ளி பெற்று விடுவார்கள் தோள்பட்டை காரணமா அதற்கு புயம் என்று ஒரு பொருள் உண்டு சொல்லுண்டு புயம் புயம் என்று பேச்சு வழக்கிலே வருவது உண்டு புய புய பலம் உள்ளவர்கள் ஆண்கள் அவருடைய புய பலத்தினால் தூக்கினார் உயர்த்தினார் முட்டு கொடுத்தார் புயம் புயம் என்று ஒரு பதம் இருக்கிறது மகளே வாழ்த்துக்கள் உங்களுக்கு சரி வாழ்த்துக்கள் புயம் என்ற பதத்தை கூறியிருக்கின்றீர்கள் உதவிகள் பெற்றாலும் இந்த பதத்தை நாங்கள் கண்டுபிடிப்பது தான் எங்களுடைய நோக்கம் அனுஷியம் ஆனால் இந்த வேளையிலே அவர் கை கொடுக்கவில்லை உங்களுக்கு சரியா புயத்தை கொடுக்கவில்லை உங்களுக்கு புயம் கொடுத்து உயர்த்தி விட வேணும் இல்லைவா ஆ கிருஷ்ணா ஆ கெட்டிக்கார் கெட்டிக்கார் சரியா எனக்கு புரிகிறது உங்களுடைய உங்களுடைய கடினம் உங்களுடைய நிலைமை எனக்கு புரிகிறது அதனால் தான் முடிந்த அளவு உதவி செய்து நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டோம் அந்த பதத்தை புயம் என்றது அதை இன்னும் ஒரு எழுத்தை அந்த வட எழுத்தை மாற்றி புஜ பலம் என்று கூறுவார்கள் புஜம் என்று கூறு புஜ அந்த ஜ வராது யா தான் சரி புயம் புயம் அந்த அன்றைய அரசர்கள் புஜ பலம் உள்ளவர்கள் புயம் தன் புஜபலத்தினால் தாக்கினான் என்றெல்லாம் பெரு புயம் சார் அப்படி என்றால் அடுத்த பதம் பதினான்கு தானே அதானே வேண்டுமா இல்லை பதினான்கு பதினான்கு பதினான்காவது பதமும் நாங்கள் அனுஷியாவின் பெயரிலே கொண்டு வருவோம் கொண்டு வந்து வைத்துவிட்டு மந்திரத்தை அண்ட காக்ககம் அபு பிழைத்து விட்டது பதம் திறக்கப்பட மாட்டது கொண்டிருக்கின்றது அண்ட காககம் அபு காககம் துறந்துடு சீசு துறந்து விட்டது பட்டி வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது வந்து எத்தனை எழுத்து இருக்கு மகளே ஓ மூன்று எழுத்துல வேண்டுமா அவர் ரெண்டு எழுத்து சேர்த்து ஐந்திலே தந்தால் வேணாம் என்று கூறுவார் கூறுவீர்களா சரியாமா சரி ஐந்து எழுத்துல பெரிய எழுத்து பெரிய பெட்டி பெரிய ஐந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இல்லையம்மா ஆறு எழுத்துல தந்திருக்கிறார்கள் பாருங்களேன் உங்கள் எவ்வளவு அன்பவர்களை கண்டு மூன்றை டபுளாக தருகிறார்கள் ஆறு எழுத்திலே சரி அது வந்து இது வந்து தீபங்கள் எரிவதை விளக்கு என்று கூறுகின்றோம் அது அது எரி கொளுத்தி விட்டா திரி வைத்து எண்ணெய் விட்டு கொளுத்தினால் அது விளக்கு ஆனால் அது மங்களமான விளக்காக எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஒரு பெண்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள் இப்படி அவர்களை அழைக்கின்ற ஒரு விளக்கு அது என்ன விளக்க திரைப்படமும் வந்தது வாழ்த்துக்கள் கெட்டி காரியம்மா நீங்கள் ஒரு குல விளக்கு எங்கள் ஒன்றிய தமிழ் வானொலியையும் வந்து நீங்கள் அளவுரை செய்கிற குல விளக்குகள் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் அம்மா குல விளக்கு குல விளக்கு என்ற பதத்தை அழகாக தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே கட்டாய ஓய்வு ஒன்று கொடுப்போமா பார்த்தீர்களா கிருஷ்ணாவின் உதவி இல்லாமல் வென்றிருக்கிறீர்கள் கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையிலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை தந்து மகளை வைத்துக் கொண்டிருப்பது பொக்கிசம் எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும் பெற வேண்டும் இன்னும் 2, 4, 6 பதங்கள் தான் இருக்கின்றன யாருக்கு வேண்டும் ஓடி வாருங்கள் ஓடி வந்தால் சிறப்பாக இருக்கும் எங்கே யாரோட அழைப்பு வரப்போகின்றது வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும்

0: வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா, வணக்கம்.
1: அப்பா வணக்கம்,
0: வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வணக்கம் கூறி வாழ்த்துக்களை பெற்று நீங்கள் எத்தனையாவது பெட்டி எந்த எண் உங்களுக்கு வேண்டும்? 15, 16, 14 குலவிளக்கு சென்று விட்டது. 15, 16, 17, 18, 19, 20 கீழ் இருந்து மேல அல்லது மேல 17 இருக்கின்றது. 17 ஒன்று மேலும் எட்டு உங்களுக்காக வருகின்றது. ஷியாமலா, மந்திரத்தை கூறுங்கள் அழகாக. நீண்ட நேரம் பெண் குரலில் மந்திரம் கேட்கவில்லை.
1: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்திரு சிசே
0: அடக்க அடுக்கமாக கோரிக்கைகள் பண்டி
1: அடக்கிறது. வராத ஒரு விஷயம் பாரு,
0: திறந்து விட்டது. சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்ணாடியை எந்த விதத்திலாவது துப்புரவு செய்து பாருங்கள். கூர்ந்து கவனிச்சு எத்தனை எடுத்து
1: போட்டு பார்த்தாதான்ப்பா கொஞ்சமாவது தெரியும்.
0: அப்படி
1: சுத்தமா தெரியாதுப்பா.
0: ஐயோ மகளே, சரி, அதை ஒருவேளை தடவை துடைத்து விட்டு பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று.
1: ஒரு 5
0: சரியாகத்தான் துடைத்திருக்கின்றீர்கள். 5 தான் இது இருக்கின்றது.
1: அப்ப 2வது தரையா கண்ணாடி துடைக்கும் போது நல்லா
0: துடைப்படுது. முதல் தரம் சும்மா லேசா அதர் வேடிக்கா
1: இணைஞ்சு விட்டு
0: முதல் ஏன்னா முதல் அதை வேடிக்கையா இணைத்து விட்டீர்கள். 2வது தான் சீரியஸாக சரியாக தீர்மானித்து சரியாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. அக்கறை எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி, அந்த 5 வருகின்ற ஒரு பதம், இந்த உலகம் எல்லாம் எல்லோராலும் உபயோகிக்கப்படுகிற செய்யப்படுகிற ஒரு விடயம். நாங்கள் பிறந்த நாளிலிருந்து சின்ன வயதிலிருந்து செய்கின்ற ஒரு செயல், அது நல்ல செயலாகவும் இருக்கும், சில வேளை குள்ளத்தனமாகவும் அந்த விஷயத்தை செய்து விடுவோம். அதையும் இப்படி கூறுவார்கள். பெரிய ஒலிம்பிக்ல எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும், அதுக்கு என்ன பெயர்? பாரதியாரின் பாடலில் இருக்கின்றதே, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று கூறி அடுத்த வரியிலே வருகின்றது இந்த பதம். இது எல்லோராலும் செய்யப்படும் விளையாட்டு. கெட்டிக்காரே, இந்த விளையாட்டு என்பது வினை விரும்பத்தக்கது. சில பேர் வினையாகவும் விளையாட்டு வருகிறார்கள்
1: என்ன?
0: ஆமா, அதனால் விளையாட்டு என்ற சரியான பதத்தை ஒரே தடவை உச்சரித்து கூறி ஷியாமலா தன்னுடைய பெட்டிக்குள்ளே மீண்டும் 2 சேர்த்துக் கொண்டார் என்று பெருமையோடு கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்களோடு அடுத்த பெட்டிக்கும் நீங்கள் ஆளாகலாம். 18வது என்றும் மீண்டும் மீண்டும் 18 வேண்டும். 18 படியை காண வேண்டும். எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சிசி.
0: சரியா திறந்து விட்டது. என்ன உச்சரிப்பு அழகாக செய்தீர்கள். மந்திரமாக வந்து அப்படி என்றால் மீண்டும் அந்த கண்ணாடியை உபயோகித்து பாருங்கள்.
1: 4
0: கெட்டிக்காரி என்று கூற நினைத்தேன், ஒரு எழுத்து
1: குறைந்து
0: 3 3
1: ரொம்ப குறைஞ்சிட்டு.
0: 3 ஒன்று குறைஞ்சி போச்சு. காரியம் இல்லை களைத்து விட்டீர்கள் தானே, அதனால் தன்னை வெட்டிகளை திறந்திருக்கீர்கள். 2வது வந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். இது வந்து இந்த பாடல்களோடு சேர்ந்தது, கற்பனைகளுக்குள்ளே சேர்ந்தது. இதை எல்லோராலும் கற்பனையில் கூற முடியாது, ஒரு சிலர் சிறப்பாக தருவார்கள். ஆனால் உலகில் பலர் எங்கள் மொழியிலே இந்த இதை செய்திருக்கின்றார்கள், புதிது புதிதாக தோன்றுகிறார்கள்.
1: சரியா? கவிதை,
0: அதுதான் கவிதை அரங்கேறும் நேரம். கவிதை தான். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. கற்புற புத்தி அம்மா, கெட்டிக்காரி அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2 மேலும் சேர்ந்து ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் துரிதமாக வாருங்கள், சந்தித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: மீண்டும் வந்துவிட்டார் மகள். கலகலப்பான இந்த வேளையில் இந்த ஒளி கலகலப்பாக இருக்கின்றது. வணக்கம் ஷியாமலா. எந்த
1: பத்தொன்பதாவது
0: பெட்டி? ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா. எங்கே மந்திரம்?
1: கடுமையாக
0: சிந்தித்து விட்டீர்கள். மூன்று எழுத்து தான் கிடைக்கும்.

0: எமன் என்றுதான்
1: ஆமாம்.
0: கூறுகிறது. எமன் என்றும்
1: எமனா?
0: கூறப்படுகின்றது பேச்சு வழக்கு. அதுக்கு இன்னும் ஒரு மூன்று எழுத்துல இருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள், சரியா சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு மொழி, இன்னொரு சொல் இருக்கின்றது. அது வந்து மானா என்ற எழுத்திலே, குறில் மா இலே ஆரம்பிக்கும்.
1: சொல்றப்ப சொல்றப்பா.
0: தேவாரங்களில் இருக்கின்றது, நாட்டுக்கூத்து பாடல்களில் வருகின்றது, திரைப்பாடலில் வருகின்றது, பெரிய சங்கீதத்தில் இருக்கின்றது, மார்க்கண்டேயரை உதைத்த பகுதியிலே வருகின்றது. மார்க்கண்டேயரை உதைத்தவர், உதைக்கும் பொழுது இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அவருக்கு. மார்க்கண்டேயரை உயிரெடுக்கும் பொழுது, இறைவனால் உதைக்கப்படும் பொழுது அந்த பாடல்லே இந்த பதம் இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், மா என்ற எழுத்திலே வரும் மகளே. மூன்றே மூன்று எழுத்து, இறுதி எழுத்து லி. அப்போ நடுகழுத்து போட வேண்டியதானே, மறந்து விடாமல்,
1: ஆமாம் பாப்பா,
0: மறந்து விடாமல். இப்பொழுது புரிந்திருக்கும். அதுதான் அந்த ராவை
1: மரணி அப்பா.
0: மரளி கெட்டிக்காரி குடித்து விட்டாள். மரளி தன்னை காலால் உதைத்தனாதா, ஒரு பாடல். மரளி தன்னை
1: ஆமாம்,
0: உழைத்த மரளி தன்னை உதைத்து மார்க்கண்டேயனை காத்த கடவுள் என்று. மரளி என்பது யமன். மரளி என்ற பதம் கண்டுகொண்டோம் என்ற ஒரு புதிய பதத்தை. வாழ்த்துக்கள் மகளே, நீங்கள் இப்பொழுது கட்டாய ஓய்விலே சென்று பெற வேண்டும். கட்டிக்காரை,
1: நன்றிக்கா.
0: கேட்டிக்காரி, மரளி என்ற ஒரு நல்ல பதம். இன்று பல பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். மரளி, இப்பொழுது அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் அழைத்தது போல் தெரிகின்றது. எங்கே அழைக்க வேண்டும்? இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கண்டுபிடி கண்டுபிடி.

0: வணக்கம் கிருஷ்ணா, வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இங்கே உள்ளது 2-2 வட்டி, 3 வட்டி இருக்கின்றன. 15, 16, 20.
1: 15.
0: அற்புதமான பதம் போல் தெரிகின்றது. படம் அப்படி அழகாக என்னை கவருகின்றது. எங்கே மந்திரத்தை கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
1: அண்டகாகசம் அபுகா குகும் திறந்து விடு சீசி.
0: சபாஸ், திறந்து விட்டது அந்த பெட்டி. கண்ணாடியை உபயோகித்து எத்தனை எழுத்துக்கள் என்று குறிப்பால் உணர்ந்து கூறுங்கள்.
1: 4.
0: ஏன் ஒரு எழுத்தை குறைத்து 3 என்றால் ஆகாதா? ஆகும் என்பதே 3 எழுது. சரி, இது உங்களிடம் உண்டு, என்னிடம் உண்டு, உங்கள் மனைவியிடம் உண்டு, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரிடமும் உண்டு. ஆனால் தன்னுடைய இந்த உறுப்பை தான் உபயோகிக்க மாட்டார், அடுத்தவரிடம் உபயோகிப்பார். முகத்திலே இருக்கின்றது. பாடல்கள் பல தடவை, பல பாடல்களிலே இது வருகின்றது. இதில் ஒரு வரியிலே ஒரு பாடல் உண்டு. எங்களுக்கு நாகப்பட்டினம் நாகூர் ஜெயவர் சாதிக அவர்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்த பாடல். 3 எழுத்து, முகத்தில் இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்காக உபயோகிக்க மாட்டோம், மற்றவர்களிடம் உபயோகித்து ஆனந்தம் கொள்வோம். மூன்றெழுத்து, மேலும் கீழுமாக 2 உண்டு. இதழ். நாங்கள் எங்களுக்காக பேசும்போது உபயோகிப்போம், ஆனால் ஆனந்தம் கொள்வதற்கு மற்றவருடன் தான் உபயோகிப்போம். அது புரிந்து விட்டது கிருஷ்ணாவுக்கு. இவ்வளவு மறைமுகமாக சொல்லியும் கெட்டுக்காரன் ஐயா. ஏண்டா கிருஷ்ணன் அல்லவா, அதனால் தான். புள்ளிகள் உங்கள் பெட்டியில் சேர்கின்றன. 2 புள்ளி. இறுதி பெட்டியாக 16, 20 இருக்கின்றது. உங்களுக்கு எது வேண்டும்? 16 இலக்கம். 16 வந்து எங்களுடைய சரவணனுக்கு விருப்பமான பதம். அது உங்களுக்கு வந்துவிட்டது. எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபுகா குகும் திறந்து விடு சீசி.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திறந்து விட்டது அழகாக. அப்படி என்றால் மந்திரம்?

0: மந்திரம் தான் சொல்லிட்டேன் ஐயா.
1: நீங்கள் சொன்னது மந்திரமா? நான் அதை மறந்து விட்டேன். சரி, அப்படி என்ற ஊகத்தை பார்ப்போம். ஊகம் இத்தனை எழுத்துக்கள், ஊகித்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டன் ஐந்து என்று நீங்கள் அப்படி கூறியபடியால் ஒன்றை குறைத்து அதிர்ஷ்டம் இல்லாமல் நான்கு எழுத்திலே தான் இருக்கின்றோம். நான்கு எழுத்து அதிர்ஷ்டம் இல்லையா உங்களுக்கு? நாலும் தெரிந்தவரையா நீங்கள், நாலும் தெரிந்தவரையா நீங்கள். சரி, இது வந்து கிருஷ்ணா, இந்த உலகம் எப்பொழுதும் இருண்டு கொண்டிருக்கின்றது, உருண்டு கொண்டிருக்கின்றது, இருண்டு கொண்டிருக்கின்றது, உருண்டு கொண்டிருக்கின்றது. எதை நோக்கி இந்த உலகம், அதிலிருந்து எதை எதிர்பார்க்கின்றது? உருண்டு கொண்டிருக்கும், இருண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கின்றது என்பதற்கான பதில் இப்படியாக இருக்கலாம். இரண்டாவது, இந்த உலகத்திலே நிம்மதியில்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் இதை தேடுகின்றார்கள், தங்களுக்கான நிம்மதியை தேடுகிற, அப்படி கிடைக்கும் பொழுது அதை எப்படி கூறுகிறோம்? இரவிலே தூங்குகின்றோம், பின்பு தூக்கம் விட்டு எழும்புகிறோம், இந்த நேரத்திலே இதை குறிக்கின்ற பதம். நான்கழுத்து இரவு டெடம், அப்படி பாட்டெல்லாம் இருக்கிறது.
0: ஆமா,
1: என்ன பாட்டு
0: இருட்டு?
1: அதைத்தான் சொல்லுறோம், இருண்டால் என்ன, நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? இருண்டையா? இருண்டு என்ன செய்ய, இருட்டு என்னவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்?
0: வெளிச்சம்.
1: வெளிச்சத்தை எப்படி கூறுகிறது?
0: விடியல்.
1: விடியல், நான்கு எழுத்து விடியல், சரியா? பொழுது விடிந்து விடும், இந்த இருட்டாக இருக்கிறது விடிய வேண்டும், உருண்டு கொண்டு இருக்கின்றது இருண்டு கொண்டு போகும் பொழுது விடியல் வேண்டும், அதனால் பூமி இருண்டு கொண்டு போகும்போது விடியல் வருகின்றது, விடியல். சரியான பதம் கெட்டிக்காரன், விடியல் என்று ஒரு நல்ல பதத்தை கண்டுபிடித்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட வேளையிலே நான் கட்டாய ஓய்வு ஒன்று தரட்டுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு வெட்டி இருக்கின்றது, அது அனுஷியாவுக்கு கிடைக்குமா? அனுஷியா வாருங்கள்.
2: வணக்கம்பா.
1: வணக்கம் மகளே, இதிலே இலக்கண் 20 கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு, இறுதி பெட்டியாக அதிர்ஷ்ட பெட்டியாக கிடைக்கின்றது. அனுஷியா, எங்கே உங்கள் நான் மந்திரத்தை கூற வேண்டுமா? சரி, அண்ட காகசம், அண்ட காகசம், அபு காகசம், திறந்துடு சீசே, திறந்து விட்டது வெட்டி, விரைவாக திறக்க வேண்டும். எங்கே, எத்தனை எழுத்துக்களை காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கெட்டி காரே, மூன்று எழுத்துல கிடைத்திருக்கிறது. மூன்று எழுத்தம்மா, இது எங்களிடம் உண்டு, எங்களிடம்தான், மனிதர்களிடம்தான் அது அநேகமாக காணப்படுகின்றது. இது இல்லாத ஒரு அடையாளம் ஒருவருக்கும் இல்லை. இது வந்து நாங்கள் அன்னையின் வயிற்றின் உள்ளே இருக்கும் பொழுதே ஏற்பட்டு விடுகின்றது, வெளியாலே தெரியும். அது எது? உறுப்பு அல்ல, உறுப்பில் உள்ள ஒரு அடையாளம். இதை கொண்டு சோதிடர்கள் எல்லாம் இத்தனை விடயங்களை கணிப்பார்கள். பிறக்கும் போதே எங்களுடன் சேர்ந்து வருகின்றது. அது அது எது?
2: ரேகை.
1: ரேகை, அது என்ன ரேகை? ரேகை ரெண்டு எழுத்து தானே, மூன்று எழுத்து சொல்லுங்கள். ரேகை தான், எது, எந்த ரேகை? கை ரேகை. காலிலும் இருக்கின்றது, அது கால் ரேகை, அதை யாரும் பார்ப்பதில்லை, கை ரேகைத்தான் பார்த்து கணிப்பார்கள். வாழ்த்துக்கள், இறுதிப்பதன் சிறப்பாக அந்த பெட்டியை திறந்து மகிழ்வாக அந்த பதிலை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தந்து விடுவதோடு உங்களுக்கு புள்ளிகளையும் சேர்த்து கொண்டு இப்பொழுது நாங்கள் விடைபெறுவோம் என்று எண்ணிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவில்லை, போட்டியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஏனோர் அழைத்தார்கள், உங்களுக்கு கிடைத்த கேட்டு மகிழ்கிறேன். வாழ்த்துக்கள் மகளே, பாடல் கேட்டீர்கள், நாங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்போம். இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல், நன்றி மகளே, நன்றி கிருஷ்ணா. இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல், எங்களுடைய கிருஷ்ணா நீங்கள் பாதை தெரியுது பார் என்று கேட்டுவிட்டு தந்திர்கள் அல்லவா ஒரு பாடல், அது என்ன பாடல்? தென்னங்கீற்று என்று ஆரம்பிக்கின்ற பாடல், அது இப்படி ஆரம்பிக்கின்றது, சரிதானா? கேட்டு பார்ப்போமா அந்த பாடலை?

இனிமையான அந்த பாடல் அமைதியாக இந்த வேளையிலே கேட்பதற்கு மிக மிக சிறப்பாக இருந்தது. பாதை தெரியுது பார் திரைப்படுத்து பாடலாக. மறைந்த இசை மணி பி வி சீனிவாஸ் ஐயாவின் இளமை கால குரலோடு சேர்ந்து இசைக்கோயிலின் இளமை கால குரலாக ஜானகி அம்மாவும் கொடுத்து ஜெயகாந்தன் என்பவருடைய வரியிலே நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இதை எம் பி சீனிவாஸ் என்ற இசையமைப்பாளர் எழுச்சி கொடுத்த ஒரு அற்புதமான மரம் கறக்க முடியாத ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. அடுத்து வரும் பாடல் அன்பு மகள் சியாமலா, நீங்கள் தந்த பாடல் அநேகமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் சமூகத்தில் நிகழும் அந்த விழுமியங்களை வெளியே காட்டும் வகையிலான வரிகளை தாங்கி வரும் பாடல்கள். நீங்கள் இன்று மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். நான் மிகவும் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசையிலே கண்ணதாசன் ஐயாவின் வரியிலே வந்த பாடலாக அன்று கேட்ட பாடல் இன்றும் பொருத்தமாக இருக்கின்றது. ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏச்சு பிழைக்கும் தொழிலே என்று ஆரம்பிக்கும் பாடல் ஷியாமலா உங்களுக்காக ஒலிக்கின்றது இதோ.

சிறப்பான கருத்துக்களை கண்ணதாசன் ஐயா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தி இருக்கின்றார், அது இன்றும் பொருத்தப்பாடாக இருக்கின்றது என்பதை எண்ணும் வகையில் இந்த பாடலை நாங்கள் கேட்டோம். அதை கேட்டவாறு அந்த பாடலில் வரும் கருத்துக்கள் ஏற்றவாறு தோல் கருவி துளை கருவிகளை அழகாக உபயோகித்து நரம்பு கருவியோடு இசைத்துவிட்ட ஜாம்பவான் ஜி ராமநாதன் ஐயாவின் இசைகளை கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் அந்த உணர்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அன்று மட்டுமல்ல இன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தமிழுக்கு எங்களால் செய்யக்கூடிய சிறு தொண்டு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திலே அற்புதமான பதங்கள், எங்கள் புழக்கத்திலே உள்ள சரியான சொற்களை கண்டுபிடிக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து அந்த சொற்களை கண்டுபிடித்த வேளையிலே இன்று கொண்டு வந்த 20 பெட்டிகளும் நில விலையாகி அந்த 20 பெட்டிக்குள்ளும் இருந்து 20 பதங்களையும் கண்டுபிடித்துள்ளோம். அந்த பதங்களாவன இல்லம், சம்சாரம், கள்ளி, கன்னம், நாட்டியம், புன்னகை, நிலவு, தாமரை, சந்தனம், பற்றியம், கள்வர், அலகை, புயம், குலவிளக்கு, இதழ், விடியல், விளையாட்டு, கவிதை, மரலி, கைரேகை ஆகிய 20 பதங்களுக்கு எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் புரிகின்ற பதங்களோடு மட்டுமல்ல தெரியாத பதமாக மறைந்து இருக்கும் அன்பு தமிழ் இனிய தமிழுக்குள்ளே உள்ள பதங்களையும் கண்டுபிடித்தோம். அவற்றுக்குள்ளே பற்றியம், அலன், மரலி என்பவை மறக்க முடியாத வார்த்தைகளாக பதங்களாக கிடைத்திருக்கின்றன. வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவுகள் கே.எஸ். கிருஷ்ணன், மகள் ஷியாமலா, அனுஷியா மகள் நாகப்பன், நால்வரும் வந்து இனிமையாக விளையாடி தங்களுக்கேற்ற புள்ளிகளை தாங்கள் பெற்ற பெட்டிகளிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். சரியாக 40 புள்ளிகள் அடங்கிய 20 பெட்டிகளும் சரியாக திறக்கப்பட்டு 40 புள்ளிகளும் பெறப்பட்டிருக்கின்றன இங்கே. அந்த வகையிலே ஒரு தடவை வந்தாலும் எங்கள் நாகப்பன் அவ்வளவும் சிறப்பாக இருந்து 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார். அடுத்து மகள் ஷியாமலா, அனுஷியா இருவரும் தலா 10 10 புள்ளிகளை பெற்று இருக்கின்றீர்கள். கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து போலிபண்ணர், அதாவது கைவிசேஷமாக வந்து அழகாக விளையாடி 16 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். முதலாவது இடத்தை கிருஷ்ணன், இரண்டாவது இடத்தை 2 பெண்குட்டிகளும் ஷியாமலா அனுஷியா இரு குழந்தைகளும் பெற்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் நானும் இருக்கின்றேன் என்று 3வது இடத்தில் நாகப்பன் இருக்கின்றார். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை பங்கு பெற்றுவோம் என்று ஓடி வந்து 4 புள்ளிகளையும் தந்து எங்களோட சுவாரஸ்யமாக பேசிச் சென்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே நோய்வாய்ப்பட்டு, அதாவது அந்த உடல் நலம் கொண்டு இருக்கும் அன்பு ஜெகபர்ஷாதிக் அவர்கள் தன்னுடைய பங்கிற்காக எழுத்து மூலம் பதிவுகளை தந்திருக்கின்றீர், வாழ்த்து. அதே வேளை மகள் ரேவதி அவர்களும் அண்மையிலே அவருக்கு கிடைத்த சிகிச்சைகளின் பலனாக அவரால் கேட்க முடிகின்றது, வந்து இணைந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் உணர்வேன். அவருடைய ஆதரவும் எங்களுக்கு பதிலாக தந்திருக்கின்றனர், வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் இப்போ ஒலித்த பாடலுக்கு பதில் தந்து வாழ்த்தி இருக்கின்றீர்கள். சிறப்பான பாடல் என்று திருப்திப்படும் வேளையில் இன்னும் 2 பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றனவே, அவற்றையும் கேட்டுவிடுவோம். நேரம் சரியாக 12:41 தொட்டுவிட்டோம். விரைவில் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும், ஆயத்தமாக நானும் இருக்கின்றேன். இருப்பினும் எந்த விதமான அவசரம் இல்லாமல், சலனம் இல்லாமல், சரளமாக நாங்கள் பேசி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இடி இடிச்சு மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்ற நீதிக்கு பின் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அன்பு மகளே ஷியாமலா, இல்லை மன்னிக்க வேண்டும் எல்லா மகள்கள், அனுஷியா நீங்கள் கேட்டவை உங்களுக்காக அந்த பாடல். ஏன்னா அங்கே கோலத்தை அழித்து விட்டதல்லவா, அந்த கோலம் இடி இடித்து மழை பொழிந்து கோலம் அழிந்தால் மீண்டும் போட்டுக்கொள்ளலாம் தானே என்றது எண்ணத்தோடு கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே திரை இசை திலகம் கே.வி. மகாதவன் ஐயா அவர்களினுடைய இசையிலே கண்ணதாசன் ஐயாவின் வரிகளோடு இசை அரசரும் இசை அரசியும் பாடும் பாடலாக இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்ற பாடலை அனுஷியா உங்களுக்காக.

சிறப்பான அந்த பாடல் அனுஷா, இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்று பாடலும் கூறிவிட்டது. நீங்கள் இனிமேல் கோலத்தை அழகாக போடலாம் தானே. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இறுதி பாடலாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இறுதி பாடலாகத்தான் வளமையாக இந்த அன்பர் கேட்பார் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைக்கும் நாகப்பன் அவர்கள். இன்று இந்த போட்டியிலே சந்தனம் என்ற ஒரு சொல்லும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய கூடிய ஒரு தடவை வந்தாலும் சிறப்பாக இயங்கி எங்களை வாழ்த்துக்குரிய உற்சாகத்தையும் தந்து சென்றார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். நாகப்பன், நீங்கள் திறந்த பெட்டிக்குள்ளே கன்னம் என்ற பதம் இருந்தபடியால், தாமரை என்ற பதம் இருந்தபடியால் நீங்கள் அந்த பதத்திலே பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது. தாமரை கன்னங்கள் என்று கூறிக்கொண்டு எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வி குமார் அவர்களுடைய இசையிலே 1968 வெள்ளி திரைக்கு வந்த அந்த திரைப்படத்து பாடலை இப்பொழுது கேட்டு மகிழ்வோமா? நாகப்பன், உங்கள் பாடல் தாமரை கன்னங்கள்.

சிறப்பான அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் எதிர் நீச்சல் திரைப்படத்தில் இருந்து. இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வண்ணமும் இன்றைய 40 புள்ளிகளை பெறும் வண்ணம் விளையாடி 20 பெட்டிகளை திறந்து சுவாரஸ்யமாக பேசி மகிழ்ந்து கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நேரத்தை இந்த நேரம் எங்களுக்கு கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை முடிவிலே வந்து அநேகமாக அன்பு மகள் ரேவதி முடிவுரை தருவார். அழகாக முழுமையாக கேட்டுக்கொண்டு இன்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் வானொலிக்கு வரும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்காதவருக்கு உடல் நிலைகள். அதைத் தொடர்ந்து இந்த இதிலே பங்கு பெற்றும் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களுக்கும் அவருடைய உடல் நிலை கொஞ்சம் பாரதூரமாக அல்ல, காற்றலைக்கு வரக்கூடியதாக இல்லை, அதனால் அவர்கள் வர முடியவில்லை. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர் விரைவில் அவர்கள் குணமடைய வேண்டும், வந்து இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நான் இந்த நேரத்திலே தருவதற்கு ஒத்துழைப்பாக இருந்த கிருஷ்ணன், ஷியாமலா, அனுஷ்யா, நாகப்பன், உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டுமில்லாமல் உலகளாக இருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு தரவுகளையும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் உற்சாகமாக எழுதி தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இன்றைய நிகழ்ச்சியை சற்று முன்பாக ஆரம்பித்தாலும் முழுமையாக முடிவடைய சந்தர்ப்பத்தையும் வலிமையையும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இதற்கு சம்மதித்து நிகழ்ச்சியை கொஞ்சம் மாற்றி தந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். மீண்டும் நாங்கள் நாளை சந்திக்கும் வரை இன்று இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவதோடு நான் என்னுடைய நியமனத்தை அந்த அழைப்பை ஏற்று நான் செல்வதற்கு அனுகூலமாக இருக்கும் சந்தர்ப்பத்தை ஆக்கி கொடுத்த உங்களுக்கு மேலும் மேலும் நன்றி கூறி நான் அந்த இடத்தை சென்று அடைவேன், அதை துல்லியமாக முடித்து வருவேன் என்ற திருப்தியையும் மன அமைதியையும் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். உங்கள் அனுமதியோடு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே இங்கே நன்றி கூறி அன்பு மகள் அழகாக படம் வரைந்து தந்திருக்கின்றார் ஷியாமலா, உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் மென்மேலும் திருப்தியாக செய்வதற்கு நேயர்கள் உங்களின் கரத்தில் தான் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது தடுமாற்றங்கள் இருந்தால் கூட நான் உங்களுக்கு முன்னேற்பாடாக எழுத்து மூலம், அதாவது பற்றியத்திலே தருவேன், எழுத்து மூலம் தருவேன். இன்றைய கிருஷ்ணனால் கண்டுபிடிக்கப்பட்ட பற்றியம் என்ற பதம் பற்றியத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அறிந்துவிட்டு ஆவணம் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றீர்கள். ஒரு வானொலி நிகழ்வு சிறப்பாக வருவதற்கு இயக்குனர் தேவை, நெறியாளர்கள் தேவை, தொகுப்பாளர்கள் தேவை. இவர்கள் எல்லோரும் வந்தாலும் நேயர்களாகிய நீங்கள் இல்லாதுவிட்டால் சிறக்காது. அதனால் இந்த வானொலியை சிறக்க வைப்பது என் அன்பு நேயர்கள் நீங்கள் தான். அதற்கு மூல காரணம் என் மகளால் விதைக்கப்பட்ட அன்பு என்ற ஆலமரம், அந்த பெருவிருட்சம், அந்த நிழலிலே நாங்கள் இருந்து இணைந்து நன்மை தீமைகளில் கலந்து ஒருவருக்கு ஒருவர் மனத்தால் ஆறுதலும் உதவியும் அளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி இந்த வேளையில் உங்களோடு நானும் இணைந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்த இறைவா அவர்களுக்கு அவர்கள் பாதம் வணங்கி நன்றி கூறும் இந்த வேளையிலே உனக்கும் எங்கள் ஆன்மீகமாக ஆன்ம திருப்தியோடு நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். எங்களுக்கு வேண்டியது அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம். இவை வளர வேண்டும், மக்கள் மத்தியில் பரவ வேண்டும், சமாதானம் நிலைக்க வேண்டும், அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உன் தாழ் பணிந்து வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் இணைந்து சிறப்பித்தது பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம் என்று கூறிக்கொள்ளும் அற்புதமான ஒரு விளையாட்டு. விளையாட்டு மட்டுமல்ல, வேடிக்கை, வேடிக்கை மட்டுமல்ல, வினோதம், வினோதம் மட்டுமல்ல, அதற்குள்ளே எத்தனை பதங்கள் பொதிந்திருக்கின்றது என்பதை சிறுகச் சிறுக தட்டி தட்டி பார்த்து நாங்கள் வெளியே கொண்டு வந்து உலகளாக பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த ஒரு கைங்கரியத்தை தந்த மன்றியல் தமிழ் வானொலிக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 17வது நாள் கதம்பம் கதம்பத்திலே பொக்கிசம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம்.

இந்த பாடலையும் தந்து மகிழ்ந்தோம். இந்த மூன்று பாடல்களும் வரும்புகளை எல்லாம் கஸ்தூரி உங்கள் நினைவு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். வாழ்க வளர்க. அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? எங்களுக்கு எப்பொழுதும் வானொலியில் வந்து முதல் நேயராக வருவார், வந்து எங்களுக்கு முடிவுரை குறிப்புரை எல்லாம் கூறக்கூடிய ஒருவர் அன்பு மகள் ரேவதி. அவருக்கு கால நேரம் போதவில்லை. அவர் வெளியே சென்று மீண்டும் வந்து பாதையிலே தான் நிகழ்ச்சிக்கு வந்தபடியால் அவரால் முடிவுரைகளும் தர முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவர் தர வேண்டியது இந்த வேளையிலே அவர் அந்த திருப்புகள் தருவார். திருப்புகளின் பொழிப்புரையும் தந்து சைவத்துக்கும் இசைக்கும் தொண்டு செய்யும் அவர். குறிப்பாக நான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தேன், பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடும் வேளையிலே நீங்கள் தரும் திருப்புகள் ஆன்மீகத்தை எங்களுடைய பக்தி வேளையிலே தந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன் அன்று. ஆனால் அவர் வீட்டில் இல்லை, அவர் வரவில்லை. இன்றும் வந்து ஒரு பாடலை அழகாக ஒரு நாங்கள் கீழாத ஒரு பாடல் மண்ணுக்கேத்த பெண் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் அல்லிப்பூக்கள் பூக்கள்ளும் பூவை கள்ளும் என்ற வரியோடு ஒரு பாடலை தந்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை தருவதற்கு சென்றவர் மீண்டும் வந்து குறிப்பை தருவதற்கு நேரம் பொருந்தவில்லை. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதை இட்டு விரைவாக கொண்டு செல்கின்றோம். அவர் ஒரு பாடலை தனக்கு விருப்பமாக கேட்டு எழுதியிருக்கின்றார். கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படுத்து பாடல் ஒன்று, அது மோக சங்கீதம் நிலவே நிலவே என்று பாடுகின்றது என்று எழுதியிருக்கின்றார். இனிமையான அந்த பாடலையும் கேட்போம். மகளிர் இறைவதி உங்கள் பாடலும் காற்றலையில்

0: சிறப்பான அந்த பாடல் கூட அதிகம் காற்றலைக்கு வராத பாடலாக இன்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. ரேவதி, சிறப்பான ஒரு பாடலை தந்தீர்கள். நீங்கள் பாடி சென்றதோடு இந்த பாடலையும் தந்தங்களை மகள வைத்த வேளையிலே நீங்கள் மீண்டும் அடுத்த வாரத்திலே உங்களுடைய திருப்புகளை தரலாம் என்று எங்களுக்கு நேரம் பற்றாக்குறை காரணமாகத்தான் இப்படி ஏற்பட்டுவிட்டது. மகிழ்ச்சியான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் தந்து கொண்டிருக்கும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நேரம் சரியாக கனடாவில் 1:47 காட்டுகின்றது. பின் பகல், அதற்கு முன்பு நீங்கள் இரவு நேரம் 11:17 பாரதம் தென்னகத்திலும் ஈழமணி திரு நாட்டிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது நேரம். அதேவேளை இன்று புதிதாக வந்து இணைந்த அன்பு உறவு கஸ்தூரி அவர்கள் லண்டன் இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். இங்கிலாந்திலிருந்து பல நேயர்கள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். இப்பொழுது அங்கே நேரம் மாலையாகி 6:48 காட்டுகின்றது. இனிமையான இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த பாடலை அன்போடு, வலைத்தளம் சரியாக இல்லாதுவிட்டாலும் துல்லியமாக ஒலி கிடைக்கவில்லை, அவரால் பேச முடியாத ஒரு நிலை இருந்தாலும் தன்னுடைய கடமையை சீராக செய்ய வேண்டும் என்று வந்து அன்பாக பேசி இணைந்து பாடியவர்களையும் புதுவரவையும் வரவேற்று கொண்ட அன்பு மகளே சாந்தி, நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடலை இப்பொழுது இறுதியாக கேட்டு மகிழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு, ஆனந்த ராகம் திரைப்படத்தில் தான் நீங்கள் கேட்ட பாடல் என்று மீண்டும் படத்தின் பெயரையும் எழுதியிருந்தீர்கள். நன்றி. மேகம் கறுக்குது என்ற முதல் வரியை கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போமா?
1: கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடி, மேகம் கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது, காத்து காத்து மழை காத்து மே

0: I used to use a fan when I ran a hop.
1: சிறப்பான இந்த பாடல் பாடும் வேளையிலே அங்கே சியாமலா எழுதியிருக்கின்றார், மேகம் கருத்தது மட்டுமல்ல நல்ல மழை இடியோடும் வந்தது என்று. சாந்தியின் ஊரில் எப்படி வருகின்றது தெரியாது, சாந்தி மழை வரை போகின்றது என்று தான் எழுதியிருந்தார். இப்பொழுது பாடலை கேட்டதுக்கு நன்றி கறி எழுதியிருக்கின்றீர்கள். இனிமையான இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அன்பான இணைப்புக்கும் உங்கள் அந்த எங்களோடு பேசி மகளும் விதத்திற்கும் அது விட மேலான இசை துறையிலே உங்களுக்கு இருக்கின்ற நாட்டத்திற்கும் ஆர்வங்கள் இருந்தும் அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு தளம் இல்லையே என்று எங்கும் வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி இருகரம் நீட்டி உங்களை வரவேற்பு இந்த தளத்தில் உங்களை வந்து களமாடுங்கள் என்று கூறிய வேளையிலே நலமாக நீங்கள் இணைந்து உங்கள் எழுச்சியை காட்டிக்கொள்ளலாம். மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வாரம் வாரம் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் கருத்துக்களையும் வரவேற்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் பழைய புதிய இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வாருங்கள் என்று நாங்கள் துணிவோடு கூறுகின்றோம். ஏனென்றால் அப்படியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தினம் தினம் மணிக்கு மணி பிரத்யேகமாக வேறு வேறு தலைப்புகளில் பல் சுவை நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது புதிதாக இணைந்து கொண்ட அன்பு கஸ்தூரி அவர்களுக்கு வரவேற்புகளும் வாழ்த்துக்களும் கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரை நாங்கள் மீண்டும் வரவேற்று அவர் இணைந்தமைக்கு நன்றி கூறி அவருக்கு நான் எங்களுடைய தளத்தினை அனுப்பியிருக்கின்றேன். அவர் கேட்டிருப்பார் பாடல்களை என்றும் தொடர்ந்து எங்களோடு இணைவார். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இந்த வானொலி 29 வருடங்களாக வளர்ந்து கொண்டு வருவதென்றால் இந்த ஸ்தாபகர் அமைப்பாளர் இதனுடைய நிர்வாகி இதனுடைய இயக்குனர் மீரா அவர்கள்தான். வான் அரசி என்று விருது பெற்றவர் வான் அரசி மீரா. இந்த வானொலியில் இதை வளர்த்து ஒரு சரணாலயம் போல வைத்துக்கொண்டு உலகளாவே இருக்கின்ற அன்பு உறவுகள் அத்தனை பேரும் ஒரு குடையின் கீழ் இருப்பது போன்ற அன்பினால் ஒன்றிணைந்து இந்த வானொலியை வளர்த்து கொண்டு வருகின்றீர்கள். வருபவர்கள் போபவர்கள் பலர் ஒரு இது ஒரு துறைமுகம். எத்தனை நாடுகளிலிருந்து எத்தனை கப்பல்கள் வந்து தரித்து நின்று சென்றாலும் துறைமுகம் அப்படியே இருக்கும். வந்தோரை வரவேற்று விடுவதுதான் துறைமுகம். அதேபோன்று இந்த வானொலியும் எத்தனை பேரை கண்டுவிட்டோம், எத்தனை பேரர் வந்து வளர்ச்சி பெற்று சென்றிருக்கின்றார்கள். இன்னும் மறவாமல் நீண்டகால உறவாக எங்களோடு தொடர்ந்து இணைந்து கொண்டு கட்டி காத்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறும். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை சற்று நீடித்து விட்டது, எனக்கு கொடுத்த நேரத்தை விட சற்று நீடித்து வந்துவிட்டது. வழக்கமாக எனக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வரும் நேயர்களுடைய திருப்தி வேண்டும். எங்களுடைய தாரக மந்திரம், உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி அடிக்கடி நான் கூறிக்கொள்வேன். அந்த வகையில் என்னையும் ஆளாக்கி இதிலே இருத்தி இத்தனை வருட காலங்களாக நானும் உங்களோடு இணைந்து ஒரு அப்பா பிள்ளைகள் போன்ற உறவை ஏற்படுத்தி கொண்டோம். இது நாங்கள் ஒரு உறவினர்களாக ஒரு குடும்ப வானொலியாக நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீராவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றியை கூறி நேரம் சரியாக 1:56 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இறுதி பாடல் வரை நீங்கள் கேட்ட பாடல்களையும் ஒலிபரப்பி விட்டேன். அடுத்து நீங்கள் எந்த பாடல்களாக இருந்தாலும் நீங்கள் நேயர் நேரம் என்ற ஒரு தளம் இருக்கின்றது. அந்த தளத்திலே தினம்தோறும் நேயர் நேரம் நேயர் விருப்ப பாடல்களாகவும் விடுமுறை விருப்ப பாடல்களாகவும் நீங்கள் கேட்கும் பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். அது உங்கள் மதிய நேரங்களிலே அந்த நிகழ்ச்சி கிடைக்கும், உங்களுக்கு நன்றாக தெரியும். இது மறு ஒலிபரப்புகள் எல்லாம் நிகழ உண்டு. ஏனென்றால் பல நாடு சர்வதேசமாக இருக்கும் உறவுகள் எங்களுக்கு பகல் நேரம் மற்றவர்கள் இரவு நேரமாகவும் இரவு பகலாகவும் மாறிக்கொண்டிருக்கும் கால ஓட்டத்திலே அவர்கள் தங்களுக்கு வசதியாக கேட்கக்கூடியதாக இந்த நிகழ்ச்சிகளை மறு ஒலிபரப்பாகவும் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு அழகாக நீங்கள் பதிந்து விடுங்கள். நேயர் நேரம் பகுதியில் உங்களுக்கு விருப்பமான எந்த பாடல் என்றாலும் கேட்டு மகிழலாம். இன்று நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்த தேவநாதன், மகாலிங்கம், யோகா ராஜி மற்றும் கஸ்தூரி, ரேவதி, சாந்தி இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் தளத்திலே சிதம்பரத்திலே ரமணி ராஜேஷ் அவர்கள், திருவாரூரிலே அன்பு மகள் சியாமலா மற்றும் இணைந்து கொண்டிருக்கும் அரசடி குப்பம் சரவணன் போன்றோர், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வர முடியாமல் இருந்து இன்று வானிலைக்கு வர முடியாமல் அன்பு கிருஷ்ணன் இணையர், அவர் இணையர்களாக வரக்கூடியவர்கள், அவர் பாடக்கூடியவர், அவர் வரவேற்பு தந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் வரவேற்பு கொடுத்திருந்தார், நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று. ஆனால் அவருக்கு வலைத்தளம் சரியில்லையோ அல்லது வேறு ஏதும் காரணமாக அவரால் வர முடியவில்லை. அவரையும் அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறுவோம். நாளைய தினம் எங்களுக்கு பாட்டு சவாரி என்ற நிகழ்வு இருக்கின்றது. புதிதாக வந்த கஸ்தூரி அவர்களும் புரிந்து கொள்வார். பாட்டு சவாரி என்பது நீங்கள் நாளாந்தம் வந்து எத்தனை பாடலை கேட்டு, எத்தனை ஊடகங்களிலே பாடலை கேட்டு, உங்கள் சொந்த நேரங்களையெல்லாம் பாடலோடு தான் நாங்கள் செலவழிக்கின்றோம். அந்த வகையில் ஒரு 5 பாடலை கொடுத்து அந்த 5 பாடல்களும் எந்த பாடல் என்று சிறப்பாக இருக்கின்றது என்று கேட்கும் வேளையில் அதை நீங்கள் வந்து இரகசியமாக வாக்களித்து எந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது என்று வெற்றி பாடலை நாங்கள் கண்டுபிடிப்பது வழக்கம். அந்த வகையிலே நாளை திங்கட்கிழமை பாட்டு சவாரி இருக்கின்றது. அந்த பாட்டு சவாரியை வந்து இணையுங்கள். ஒரு 2 நிமிடம் அதில் அந்த பாடல்களை கேட்டுவிட்டு, அது மட்டுமல்ல ஒரே நேரத்தில் 5 பாடல்களை கேட்கும் பாக்கியமும் அங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்து சென்றால் பாட்டு சவாரி நேயர்கள் விருப்பம் என்று தனிப்பட்ட முறையிலேயும் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த பாடல்கள் ஒலிபரப்பப்படும். இதுவரை நேரமும் உங்களுக்கு பின்னான நேரத்தை தந்து இன்றைய பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சியை தரமாக வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே, இன்றைய நிகழ்வை நாங்கள் சிறப்போடு செய்வதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன், அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நாம் அறிய கொண்ட அந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கும், ஏகனாக இருக்கும், அநேகனாக இருக்கும், உருவமற்று அருவுருவமாக இருக்கின்றது எங்கள் இறைவன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து அவர்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு மென்மேலும் எங்களுக்கு வல்லமை தர வேண்டும், அவல நிலைகள் வேண்டாம், அட்டுழியங்களை நிறுத்தி சமதர்மத்தோடு அமைதியோடு சாந்தத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் இறைவா. மனித நேயம் ஜீவகாருண்யம் தோடு நாங்கள் வாழும் வழியே அறம் காக்கப்பட வேண்டும், அந்த வழி நாங்கள் நடப்போம் என்று உறுதி கூறி என் அன்பு உறவுகளோடு நானும் இணைந்து மீண்டும் வணக்கம் கூறி இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா. நேரம் சரியாக 11:32 முற்பகல் கனடாவில். ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்ன

இவற்றையெல்லாம் நமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் கலியகத்தின் அருகே இருக்கும் தெய்வம் என்று நாங்கள் கூறப்படும் கைலாசநாதர் அமைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நம சிவாயோ என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து இவர்களை எல்லோரையும் வணங்கி காற்றலையில் அமர்த்தி உங்களையும் அணைத்துக் கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன், கனடா கலியகத்தில் இருந்து வணக்கத்தோடு. இனிமையான இந்த நாளில் நாங்கள் கதம்பத்திலே என்ன நிகழ்வை கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே அது எதுவாக இருக்கும் என்றதை இசையே கேட்டால் தெரியும் தானே. இதுதான் அந்த இசை. கள்வன் என்றால் ஒளிந்திருப்பவன் அல்லவா? ஒளிந்திருப்பவனை கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிசம் நிகழ்வில் இணைகின்றோம். வளமை போல அறிவன் கிழமை வாரத்தில் ஒரு நாள் மொன்றியல் தமிழ் வானொலியில் 647-8746-415 என்ற வளமையான எண்களை நீங்கள் சுழற்றிவிட்டால் ஓடி வந்து இணைந்து விடலாம். நேரலையிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடல் வருகின்றது. அது என்ன கண்டுபிடி? அதுதான் பொக்கிஷம். பொக்கிஷத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இனிய தமிழ் பதங்கள் 20 பெட்டிகளுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 20 பதங்கள். அந்த பதங்களையும் கண்டுபிடித்தால் மொத்தம் 40 புள்ளிகள் கிடைக்கும். யார் அந்த 40 புள்ளிகளையும் பெறுவது? இல்லை, அந்த 40 புள்ளிகளில் எத்தனை புள்ளிகளை பெறுகின்றார்கள் என்று பார்த்து இன்றைய வெற்றியாளரை நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இங்கிதமான இந்த வேளை என்று எங்களுக்கு இப்பொழுது மகிழ்வோடு கூறினால் 21 பாகை என்று பூஜ்ஜியத்துக்கு மேலே என்றும் அது படிப்படியாக 22 கண்டு அதன் பின்பு குறைந்து நள்ளிரவுக்கு 5 பாகைக்கு வரும் என்றதையும் தெரிவித்து கொண்டு அற்புதமான சூரிய கிரணம் நாங்கள் 15 மணித்தியாலத்தை ஓரிரு நிமிடங்களோடு தாண்டி நீண்ட பகலில் இருக்கின்றோம். அற்புதமான வேளை இந்த வேளை. இந்த வாரம் முழுவதும் இனிமையாக இந்த காலநிலை இருக்கும் என்று கூறுகிறார்கள். பார்ப்போம், நடப்பதை அவ்வப்போது மாறிவிடக்கூடும். ஆனால் 22 பாகை என்றால் வெப்பமாக இருக்குமோ என்று எண்ண வேண்டாம். தாழ்ந்த நிலையில்தான் அந்த வெப்பம் எங்களுக்கு இருக்கும். சூரியனுடைய ஒளி மிகவும் துல்லியமாக பரவி கொண்டிருக்கின்றது. நடைப்பயணங்கள், வாகன பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. பிராணிகள், பறவைகள், உயிரினங்கள் அத்தனையும் மகிழ்வாக உல்லாசமாக உலாவிக் கொண்டிருக்கின்றன. பசுந்தரைகள் எல்லாம் அப்படியே பசுமையாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. மரங்கள் எல்லாம் அழகான இலைகளை வளர வைத்து ஆடி பாடி பூக்களை மலர வைத்து மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த தருணத்திலே நீங்களும் வாருங்கள். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் உலகளாவோ என்பதையும் தெரிந்து கொள்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் பொக்கிஷத்துக்கு வருகின்றேன் என்பதற்கு முன்பு நான் ஒரு வணக்கம் போட்டுவிட்டேன். இங்கே உடனே எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணன் அவர்கள் உடனே வாழ்த்து வரவேற்பு கூறி பூ ஒன்று வரைந்து வணக்கம் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று கூறிய வேளையிலே மகள் ரேவதி, அது மட்டுமில்லாமல் அன்பு மகள் ஷியாமலா, அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு வரவேற்றிருக்கின்றார். அந்த வேளையில் வளமை போல எங்கள் ஜெகவர் சாதிக்கு அவர்கள் அழகான படம் ஒன்றை இணைத்து எம்ஜிஆர் எஃப்எம் வழங்கும் கதம்பம் நேரலை பொக்கிஷம் இணைந்திடுவோம் அன்பு உறவுகளே என்றும் கரம் கோப்பி அவர் வணக்கம் தெரிவித்து தந்த வேளையில் தானாக வந்தனம் என்று நான் வந்தவர் என்று தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைக்கும் அன்பு நாகப்பன் அவர்களும் அஞ்சா வணக்கம் என்று வணக்கம் கூறி வரவேற்ற வேளையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் என்ற நிகழ்ச்சியை அலங்காரமாக கொண்டு செல்வதற்காக. அந்த வகையிலே இன்று பொக்கிஷத்தில் வரும் 20 எண்களை 20 பதங்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-415. வளமையான தொலைபேசி எண்கள் தான் இந்த எண்களோடு ஓடி வந்து இணையுங்கள், பேசுங்கள், மகிழுங்கள். வரும் பொழுது நிச்சயமாக மறக்க வேண்டாம், உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு சொல்லுங்கள். அந்த பாடலும் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். இது மொன்றியல் தமிழ் வானொலி. கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிசம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களே, தனிமை எப்படி இருக்கின்றது?
1: இனிமையா தான் இருக்கு.
0: அந்த இனிமை என்று சொல்லும் போது ஒரு மாதிரி இனிமையா தான் இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். இருப்பினும் கொஞ்சம் கடினம் இருக்குதான், பல்லை கடித்துக் கொண்டிருங்கள், இன்னும் ஓரிரு நாட்கள் தானே. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது? எங்களுக்கெல்லாம் சிறப்பையா, இதே போன்ற காலநிலையை நாங்கள் காண முடியாது ஐயா வருடம் பூராவும். அங்கே வெப்பம்தான்,
1: வெப்பம்தான்,
0: குத்தால அருவி கொட்டுகிறது மேல், குத்தால அருவி கொட்டுகின்றது உடம்பில், என்ன கை விசிறியின் உதவியோடு இருக்கின்றீர்கள். உணவு அருந்து விட்டீர்களா? உங்கள் தயாரிப்பா அல்லது உணவு? அப்படியா, சாப்பாடு தான், சாப்பாடு தான். சிறப்போடு இருங்கள், தனிமையை நீங்கள் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வீர்கள் எனக்கு தெரியும். அது நிரந்தரமானதில்லை இந்த தனிமை. எப்படியும் அன்பு மகள் அனுஷ்யா வருவார், இணைவார், உங்களை கவனிப்பார், அங்கிருந்தாலும் உங்களை நிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் தான், என்னையா? சரி, நல்லது. நாங்கள் உங்கள் காலநிலையை கூறினீர்கள். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னவா இருக்கு கிருஷ்ணா?
1: படம் வந்து ராஜதுரை.
0: ஓ, ராஜதுரையிட்ட போயிட்டீங்களா என்று? சரி, ராஜதுரை என்ன பாடல்?
1: ஊசிமலை காடு.
0: நீயா அனுஷ்யா அங்கே இல்லை, நீங்கள் ஊசிமலை காடெல்லாம் உலா வருகிறீர்கள் போல் இருக்கின்றது. அப்படியா, அங்கே இருக்கின்றதா ஊசிமலை காடு உங்கள் அருகிலே?
1: கிடையாது.
0: அப்ப எங்க இருக்கின்றது அது?
1: எனக்கு தெரியாது.
0: ஊசிமலை என்றால் கூறான மலையாம், என்ன கூறான மலை? சரி, ஊசிமலை காடு, அதிலே வருகிற காட்டுக்குள்ளே ஒரு பாடலை போட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த பாடல் என்று ஒலிபரப்பும் போது கேட்டு மகிழ்வோம். அந்த விடயத்துக்கு வருவோமா? சரி, 20 பெட்டிகள் உங்களுக்காக இங்கே முழுமையாக காத்து கொண்டிருக்கின்றது. பொக்கிசத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வரப்படும் இந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும். தாருங்கள் கிருஷ்ணனுடைய பெயரில். இப்பொழுது அந்த ஐந்தாவது எண் பெட்டியை கொண்டு வந்து வைத்துவிட்டு, நல்ல அழகான பெட்டி தான், அதற்குள்ளே இருக்கின்ற பதத்தை கண்டுபிடிப்பதற்கு பெட்டியை திறந்தால் தானே எங்களால் படிக்க முடியும். அதற்காக ஒரு கடவுள் மந்திரம் இருக்கின்றது, அந்த மந்திரத்தை உச்சரியுங்களேன் கேட்போம்.
1: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: சபா, சரியான மந்திரம், திறந்து விட்டது பெட்டி. அந்த உங்களுடைய பூத கண்ணாடியை வைத்து ஒரு தடவை பாருங்கள், இதில் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கலாம் என்று?
1: 3.
0: சரியாக கண்டுபிடித்து விட்டு, நீங்கள் ஒளித்திருந்து பார்த்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. 3 எழுத்து தானே ஐயா? 3 எழுத்துல அப்படியே முழிச்சு பார்த்து கொண்டிருக்கின்றது என்னை. முழித்து பார்க்க 3 எழுத்துக்கள் கொண்ட பதம் எது என்பதற்கான தரவுகளை தருகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? இது ஒட்டி இருக்கும் ஒன்றை பிரித்து எடுத்து விடுவதை கருத்தலாம், ஒற்றுமையாக இருப்பவர்கள் பிரிந்து வாழ்வதை கூறலாம், கூடி செல்பவர்கள் விட்டு செல்வதையும் நாங்கள் கூறலாம். ஆனால் அது சில சமயம் நன்மையையும் பயக்கும், சில சமயம் துன்பமாகவும் இருக்கும். 3 எழுத்தை கொண்டது ஒரு பாடல்லையும் வருகின்றது, அது இருந்தால் இது இருக்கும். ஒன்றாக இருப்பதை இரண்டாக்குவதென்றால் என்ன செய்ய வேணும்? ஒன்றாக இருக்க அதை இரண்டாக ஆக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இரண்டாக்கிவிட்டால் அது என்னவாக இருக்கும்? அது சேர்ந்திருக்க மாட்டோம், பிரிவு. சரியான பதம் பிரிவு. ஒன்றாக இருப்பதை இரண்டாக பிரித்து வைப்பது, சேர்ந்திருப்பது பிரிந்து செல்வது, கூடி செல்வது பிரிந்து, அது சில சமயம் பிரிந்து செல்வது நன்மையாக, சிலது துன்பமையும் துன்பமாகவும் இருக்கும் அந்த பிரிவு என்பது, இல்லையா? சிறந்த பதத்தை ஒரு அடியிலே கண்டுபிடித்த கிருஷ்ணாவுக்கு கெட்டிக்காரன் என்ற பட்டம் சூட்டி 2 புள்ளிகளையும் உங்கள் பையிலே சேர்க்கின்றேன் நான். கை விசேஷம் போலி பண்ணீர்கள், 2 பெட்டிகள், 2 புள்ளிகளை ஒரு அடியிலே பெற்று விட்டீர்கள் என்று வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று கூறிக்கொண்டு, உங்களுக்காக நீங்கள் 2வது பெட்டிக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. 2வதாக எந்த எண் வேண்டும்?
1: முதலாம் என்ன?
0: ஓ, ஒன்று கேட்க பார்க்கின்றீர்கள். ஆஹா ஆஹா, கொண்டு வாருங்கள், கிருஷ்ணாவின் பெயரிலே தந்து விட்டார்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபூகாக்குகும் திறந்து விடு சீசே.
0: சபா, திறந்து விட்டது, ஒரு அடியில் திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் கண்ணாடியை வைத்து பாருங்கள், இங்கே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படும் என்று?
1: நான்கு
0: எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது என்று கூறினீர்கள். கெட்டிக்காரன் என்று நான் கூற பார்த்தேன், ஆனால் அது மூன்று எழுத்திலே இருக்கின்றது ஐயா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் மூன்று தான் ஐயா. சரி, தரவுகளை கொடுக்கின்றேன். இந்த மூன்று எழுத்திலேங்கிறது உலகத்திலே எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று. இது எல்லோரும் எல்லோரிடமும் பாராட்டு படுவதொன்று. எல்லோரும் இதை உபயோகிக்கின்றோம், பாராட்டுகின்றோம், பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அது இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒற்றுமை என்பது இல்லை. சரியா? எல்லா அறத்திலே அறத்துக்கு மேலானது அதுதான். அது மட்டும் உள்ளத்தில் இருந்தென்றால் உலகத்தில் துன்பமே வரமாட்டாது. அதற்கு மூன்று எழுத்தால் இன்னும் ஒரு ஒன்று கூறப்படுது. அது வந்து அநேகமாக பிரிய முடியாத அன்பை சொரிந்து இணைந்து கொள்ள செய்வது அதுதான். ஒருவரோடு ஒருவர் எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருந்தும். பாடல்கள் பல வந்திருக்கின்றது, திரைப்படங்கள் பல வந்திருக்கிறது அந்த பெயரிலே. இன்று உலகமே வாழ்கின்றது அதனால்தான். உலகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும். மூன்று எழுத்துக்களை கொண்டது
1: ஒற்றுமை.
0: நான்கு எழுத்து அல்ல கண்ணா. ஓ, ஒற்றுமை, ஒற்றுமை அல்ல இது. ஒருவரோட ஒருவர் பகிர்ந்து கொள்வது, பாராட்டி கொள்வது,
1: அன்பு.
0: அன்பு, அன்புக்கு இன்னொரு பெயர் என்ன?
1: பாசம்,
0: காதல். உலகத்தில் இந்த காதல் இல்லையென்றால் இயங்காத ஐயா இந்த உலகம், இல்லையா? அன்பு, நீங்கள் சரியான இடத்திலே நிற்கின்றீர்கள். அது அன்பு காதல் என்று கூறியிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை தருகின்றேன். உங்களுக்கு வாழ்த்து கூறி கெட்டிக்காரனும் கூறிக்கொண்டு, உங்களுக்கு உங்களுடைய பாடல் ஊசிமலை காடு பாடலையும் தருவேன் என்று கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று காப்பி அருந்து விட்டு மீண்டும் ஓடிவாருங்கள். ரெண்டு பெட்டிக்கு மேல் திறக்க முடியாதான் கெட்டிக்காரன், ரெண்டு பெட்டியையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி. இணையர்களாக வந்து இணைந்து புள்ளிகளை பெறுவீர்கள் என்று தனிமையிலே, அதுவும் ஒரு இனிமைதான் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.

0: அன்புடன் நாகப்பன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் இணைக்க அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களையும் 6478746415 தானே அழையுங்கள், வாருங்கள், பெட்டிகளை திறவுங்கள், பொக்கிசத்துக்குள்ளே இருக்கும் தமிழ் பதத்தை கண்டுபிடியுங்கள், புள்ளிகளை பெறுங்கள், வெற்றி உங்களுக்குத்தான். வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே,
1: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நீண்ட பகல் நேரம் வணக்கம்.
0: நீண்ட பகல் எங்களுக்கு தானே, எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் 3 நிமிடங்கள் வரை எங்களுக்கு இன்று பகல் இருக்கும் என்று தெரியப்படுகின்றது. 15 மணித்தியாலம் நீங்கள் எல்லாம் 12 மணித்தியாலம் 12.5 மணித்தியாலம் தான் காண்பீர்கள். நாங்கள் 15 மணித்தியாலத்தை தொட்டு விட்டோம்.
1: 9 மணி நேரம் தான்
0: அந்த இரவிலே எங்களுக்கு தூக்கமே. நேற்று தினம் நண்பர் வீட்டுக்கு பிள்ளைகள் போல என்னோட பிள்ளையை கொள்பவர்கள் அங்கு சென்று இருந்தால் அவர்களோட உபசரிப்பு, அவருடைய அன்பான பேச்சு, இதில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களை அறியாமல் 12 மணி ஆகிவிட்டது ஐயா, இரவு, நள்ளிரவு. அப்பொழுதுதான் போனது மாதிரி இருந்தது. என்ன 9 மணி வரைக்கும் இரவு இருக்கு, 8 மணி மட்டும், 15 மணித்தியாலம் அல்லவா? அப்புறம் அதிகாலையில் பார்த்தால் திடீரென்று எழுந்து விட்டோம். வெள்ளடா எல்லாம் புலர்ந்து விட்டது. பொழுது புலர்ந்து பட்சிகள், பறவைகள், பிராணிகள், மிருகங்கண்ட சத்தங்கள், அழகான இனிமையான குரல் ஓசைகள் கேட்க எழுந்து விட்டோம்.
1: 9 மணி வரைக்கும் பகல் இருக்குமா?
0: ஆமாம், ஆமாம், ஆமாம், ஆமாம். இன்று ஆமாம், இன்று வந்து பகலவன் மறைவது எத்தனை மணிக்கு என்றால் கூறுகின்றேன், உடனே கூறுகின்றேன். அவர் இன்று 8 மணி கடந்து 8:27 வரை இருப்பார். கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு பொழுது சாய்ந்தால், மறைந்தால், அப்புறம் வெளிச்சம் இருக்குந்தானே. நீங்கள் கூறியது போல 9 மணி மட்டும் வெளிச்சம் இருக்கும். அப்போ வெளிச்சம் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு சென்று விட்டோம். ஆனால் நேரத்தை கவனிக்கவில்லை. அப்பொழுது 9 மணி, ஒரு 2 மணி நேரம் அவர்களோட பேசி இரவு உணவுகள் கொடுத்தார்கள், உண்டு இருந்து நகைச்சுவைகளெல்லாம் பேசி பல பல விடயங்கள் பேசி முடிய பார்த்தால் 12 மணி. அங்கே குழந்தைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள், இரவு வீட்டு பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இலேசான மலைத்தூரலோடு வீடு வந்து சேர்ந்து விட்டோம். அப்படி பகல், நீண்ட பகல், இந்த கிடைத்த இந்த இனிமையான பொழுதை கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு எத்தனை பணிகள் இருக்கும், எல்லாம் செய்ய. அதன் பின்பு சுருங்கி சுருங்கி 4 மணிக்கு பொழுது இருந்து காலை 7:45-8 மணிக்கு தான் முடியும். அப்போ எப்படி இருக்கும்? இரவு, நீண்ட இரவு. ஆனால் அது கடினமாக இருக்கும் எங்களுக்கு. இது மிகவும் சுலபமாக அங்கே போவோர், இங்கு உல்லாசமாக போவார்கள், களியாட்டமாக போவர்கள்லாம் உலாவுவார்கள், சிறப்பாக இருக்கும். அங்கே எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? நீண்ட பகலோடு எங்களுக்கு வணக்கம் தந்தீர்கள். மழை பெய்ததா
1: உங்களுக்கு? தான் ஐயா, நீண்ட பகல் வணக்கத்தை தந்தேன். நீண்ட பகல் அல்ல
0: உங்களுக்கு, சாதாரண 12 மணி நேரம் தானே ஐயா? அதாவது வந்து பூமியின் சுழற்சியிலே சூரியனை வலம் பெறும் வேளையிலே சூரியனுடைய ஒளிபடும் வேளை நேரம் கூடுதலாக இந்த வடக்கு திசை நாடுகளுக்கு இருக்கும். ஆனால்
1: நீங்க வந்து பதிவுல சொல்லும் போது நீண்ட பகலா இருந்ததுன்னு சொன்னதுனால நான் நீண்ட பகல் வணக்கம்னு
0: சொன்னேன். நான் முதலே குறிப்பிட்ட பகல் வணக்கம், இது நீண்ட பகல் என்றபடன் நான் நினைத்தேன் உங்களுக்கு நீண்ட பகலா இருக்குமோ என்று. இங்கே எங்கே ஒரு நாடு இருக்குன்னு தானே ஐயா, 24 மணி நேரமும் இரண்டு இருக்கின்ற நேரம். ஒரு சில மாதங்களைத்தான் சூரியனை பார்ப்பார்கள் அவர்கள், ஐரோப்பிய.
1: ஆமாம்,
0: ஆமாம். சரி, இப்போ நாங்கள் அங்கே நலமாக நீங்கள் இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். மற்றவர்களும் போட்டியிலே வந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள். இப்பொழுது 2 பெட்டிகள் சென்று விட்டன, 18 பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் என்று கூறினால் நான் கொண்டு வந்து வைப்பேன், நீங்கள் அதுக்குரிய பதிலை கூறலாம். எந்த எண்ணை தெரிவு செய்வோம்? 9 தான் என்ன? 9 என்ற அதிர்ஷ்டமான உங்களுக்கான இலக்கத்தை எண்ணை தருகின்றீர்கள. கொண்டு வந்து வைத்து விட்டேன் இங்கே. இப்பொழுது நீங்கள் அந்த கடவுச்சொல்லை ஒரு தடவை மந்திரமாக கூற வேண்டும்.
1: அந்த காகசம் அபு காகுகும் திறந்துடுச்சே.
0: சிறப்பு சிறப்பு. அப்படியே மெதுவாக அழகாக அமைதியாக திறக்கின்றது அந்த பெட்டி. சரி, திறந்து விட்டது பெட்டிக்காரன். அப்படி என்றால் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உற்று பார்க்கும் பொழுது ஓரளவு அண்ணளவாக எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு தெரிஞ்ச வகையில் ரெண்டு எழுத்து தாயா.
0: ரெண்டு ரெண்டு எழுத்து என்று சொன்னவுடன் எனக்கு மகிழ்ச்சி தான். கெட்டிக்காரன் என்று தான் உங்களை நான் கூற வேண்டும். ஆனால் ஒரு மூன்று எழுத்தை கூட்டி ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் நாகப்பனுக்கு எத்தனை எழுத்துக்கள் அதிகமாக வருதோ அதெல்லாம் ஒரு சின்ன விடயமாக இருக்கும் இல்லையா? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நான் தரவுகளை கூறுகின்றேன், உற்று கவனித்து விட்டு பதத்தை கூறுங்கள் பார்ப்போம், கண்டுபிடிங்கள் பார்ப்போம். இது வந்து ஆண்களுக்கு அணியப்படும் ஒரு பொருள், ஆண்கள் அணிகின்றதிலே ஒன்று. அதிலும் சில இனத்தவர்களுக்கு இது முக்கியமானது ஒரு உடையாக, ஆடை, ஆடை என்று கூற முடியாது, அணிகின்ற ஒரு ஆடையினால் நெய்யப்பட்ட அணிகின்ற ஒன்று. அதிலே வைத்து அவர்கள் இந்த இனம் என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் அரசர்கள் அதை அன்று அணிந்திருந்தார்கள், இன்றும் முதியவர்கள் அதை அணிவார்கள். அதிலும் எங்கள் நாட்டில் இனத்தையே காட்டிக்கொள்ளும், அதை அணிந்து போ அந்த அப்படி அணிந்தால் அவர் இனத்தை கூறிக்கொள்ளும். ஆனால் சிறியவர்கள் முதியவர்கள் முன்னால் கண்டால் அதை அணிய மாட்டார்கள். ஊகிக்க முடிகிறதா? சிறிய முதியவர்களுக்கு முன் அது அப்படி அணிய மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். ஆனால் அந்த இனம் இருக்கின்றது, அது சிறுதிலிருந்து முதுமை வரைக்கும் அணிந்திருப்பார்கள் ஆண்கள். ஆமாம், பெண்கள் முக்காடு போட்டுக் கொள்ளுவார்கள். இது ஆண்கள் அணிவது, ஆண்கள் அணிவார்கள்.
1: இஸ்லாமியர்கள்
0: அணிவதாக, இஸ்லாமியர்கள் அவர்கள் அணிவது வேறு மாதிரி இருக்கும். அந்த இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசமான வகையிலே அணிந்து கொள்ளுவார்கள். அதை நாங்கள் பார்த்து அவர்கள் இந்த இனத்தை இந்த நாட்டைச் சேர்ந்தவர்களும் கூறிக்கொள்ளலாம். எங்களவர்களும் அணிவார்கள் நிச்சயமாக. திருமணத்திலே ஆண்கள் அணிந்து கொள்வார்கள். திருமணத்தை நடாத்தி வைக்கின்ற புரோகிதர்கள் அதை அணிந்து கொள்வார்கள். ஆலயங்களிலே அவர்கள் அணிந்து கொள்வார்கள், நாங்கள் அணிய மாட்டோம் சைவ மக்கள். அதை ஒரு ஒரு திருவிழா செய்ய வேண்டிய அந்த உபயகாரர் இருந்தால் அவருக்கு அதை கட்டுவார்கள். வாழ்த்துக்கள், சரியான பதம் கெட்டிக்காரன். தலைப்பாகை கண்டுபிடித்து விடுவார் என்று நான் கூறினேனே. உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்களுடைய பையனிலே எழுத்து, உங்கள் பெயர் பொறித்த பையனிலே சேர்க்கப்படுகின்றது. சரி, இந்த வேளையில நாகப்பனுக்கு என்ன பாடல் விருப்பமாக இருக்கும்?
1: வழக்கம் போல
0: நிகழ்ச்சி நிறைவுல கொடுத்துருங்க. வர முடியவில்லை, அவர் பணியிலே இருந்தவர் இங்கே கனடாவிலே. அவர் வந்து எழுத்திலே அறிவித்து விட்டார், சிறந்த பாடல் ஒன்றை தந்திருக்கின்றீர்கள் என்று. என்ன பாடலா இருக்கும்?
1: தூங்கா நகர்.
0: தூங்கா நகர் இல்லையா? தூங்கா நகர் திரைப்படத்துல என்ன பாடலா இருக்கும்?
1: கொண்டாட்டம்
0: நீ சிரித்தால் கொண்டாட்டம். அது என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஒரு திரைப்படத்திலே கொண்டாட்டம் என்ற பாடல் வரி வைத்து ஒரு பாடல் வச்சிருந்தா ஞாபகம் இருக்கின்றதா?
1: ஒண்ணுல இருந்து 20
0: வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன் நாகப்பன்.
1: இது வேற கொண்டாட்டம்.
0: அதனால் கொண்டாட்டம் என்பதில் பல வகை உண்டு, அதிலே இது கொண்டாட்டம். ஆனால் எல்லா கொண்டாட்டங்களும் இறுதியிலே திண்டாட்டமாக வராது, எல்லா கொண்டாட்டங்களும் இறுதியிலே மண்டாட்டமாக இருக்காது இல்லையா? கொண்டாடி விட்டு மண்டாடுவார்கள் காவல்துறையிடம். சிறப்பு ஆமா. ஆனா மற்றும்படி எங்களுக்கு உல்லாசமான கொண்டாட்டம் நல்ல பாடலா இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு இறுதி பாடலா கிடைக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் முதலாவது பெட்டியிலே வந்து சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு இரண்டாவது பெட்டி திறக்கும் வாய்ப்பும் கிடைக்கின்றது. எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: பத்து.
0: மேலிருந்து கீழாக வருகின்றீர்கள், சாரி பத்து. பத்தாவது எண் பெட்டியை நாகப்பனையாவின் பெயரிலே தாருங்கள் என்றவுடன் அங்கே எழுதி வைத்து விட்டார்கள். அடுத்தது நீங்கள் தான் என்று மந்திரத்தை
1: கூறுங்களேன்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு நாகப்பன் அவர்களே. இப்பொழுது முதல் ஐந்து எழுத்துக்களிலே வந்ததை அப்படியே குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது ஒரு எழுத்தை குறைந்து நாலு எழுத்திலே தருகின்றார்கள். உங்களுக்கு தரவுகள் கொடுக்கின்றேன். இந்த உலகத்திலே மக்கள் தனித்து வாழ்கிறார்கள், சேர்ந்து வாழுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு, குறிப்பிட்ட வயது வரும் வரை நாங்கள் எல்லாம் இளைஞனாக வாலிபனாக துள்ளி திரிந்து விட்டு பொறுப்புகள் என்றெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் வருவோம். அதன் பின்பு எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் எங்களுக்கு ஒரு பெயர் சூட்டப்படும். திருமணமானவருக்கு குடும்பம் என்று வந்துவிடும் தானே. அவரை அவருக்குள் ஆணினை எப்படி கூறுவது? ஒரு ஆண்மகனை, திருமணம் முடித்த ஒரு ஆண்மகனை எப்படி கூறுவோம்?
1: சரியா சொன்னா எட்டு எழுத்து ஒன்பது எழுத்து வரும்.
0: இல்ல இல்ல, இது நான்கிழத்திலே தான் கூறப்பட்டு இருக்கின்றது. அந்த எட்டு எழுத்திலே கூறப்படுறது பொருத்தமானதுன்னு நாங்கள் கூட்டி கழித்து பார்க்கலாம். ஆனால் அந்த பதம் கருத்து சரியாக இருந்தால் சரி. என்ன ஐயா?
1: தலைவர்
0: இல்ல, தலைவர் வந்து குடும்ப இல்ல, திருமணம் முடித்த பின்பு அவரை தலைவன் என்று கூறுவது நல்லதான். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு, அது வந்து தலைவன் வந்து மனைவியை இல்ல, கணவன் மனைவியா இருக்கும் பொழுது குழந்தை குட்டிகள்லாம் வந்துவிடும், வீட்டுக்கு அவர் தான் தலைவன். அந்த பெயருக்கு இன்னும் ஒரு பெயர் அவரை பார்த்து விட்டு திருமணம் முடித்தவர் என்பதை குறிப்பிடும் ஒரு பெயர். தலைவன் எல்லாருக்கும் பொதுவாக வருகின்ற பெயர். இவர் திருமணம் முடித்த ஒருவர் என்பதை உணர்த்தும் ஒரு பதம்.
1: நீங்களே சொல்லிட்டீங்க.
0: சரிங்க. இல்லை இல்லை, தனி அவருக்கு
1: அதுவும் வராதாங்க.
0: இல்ல இதுல இருக்கு ஐயா, காசிக்கு போகும் அதிலே இந்த பதம் வருகின்றது. ஒரு இடத்திலே காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்ன யோசி என்ற பாடல்ல இந்த பதம் வருகின்றது. அடுத்து பொதுவாக இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு திரைப்படமும் வந்தது, விசு அவர்களுடைய திரைப்படம். மின்சாரம் என்று கருத்து வரக்கூடிய ஒரு எதிர்க முனையில பெறும் அந்த பதம். ஆனா ஆணை குறிக்கும். வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து விட்டார். கற்பூர புத்தி ஐயா உங்களுக்கு. சம்சாரி, அதுதானே ஐயா. விட்டு கொடுப்பவங்களா? விட மாட்டாங்க, கெட்டிக்கார். அதனால தானே பொக்கிசம் என்றால் நாகப்பன் எங்கே என்று கேட்பார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியில் சேர்கின்றது. சம்சாரி என்று, சம்சாரி என்று கூறிக்கொள்வோம். அந்த பாடலிலே வருகிறது. சம்சாரம் ஒரு மின்சாரம் என்ற திரைப்படத்தில் குறிக்கப்படுது. சம்சாரம் என்றால் குடும்பம், சம்சாரி என்றால் குடும்பஸ்தன். தலைவன் நல்லதுதான், தலைவன் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கலாம், குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கலாம். அதை விட சம்சாரி என்றால் அவர் ஒரு சம்சாரி என்று நாங்கள் கூறினா அந்த ஆணை குறைப்பது சம்சாரி. சிறப்பான பதிலை சம்சாரி என்று கூறுவார். நான் அப்படி சொல்ல கடிகாரம் சூழ்ந்து பிடித்து விட்டீர்கள். உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் மேலும் சேர்ந்து உங்கள் பாடல் கொண்டாட்டம், கொண்டாட்டம் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டாடுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுக்கு உடைய நன்றி, நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த உறவாக தர்மபுரியிலிருந்து மகள் சாந்தி அழைப்பது போல் தெரிகின்றது. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நாமா இருக்கீங்களாங்க ஐயா? தகடூரிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: நன்றி சாந்தி மகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். தகடூரில், தர்மபுரியில் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கும்.
0: நல்லா இருக்கும்
2: அழகிரா சார். ரெண்டு பேரும்
0: சொல்லாமலே கேட்காமலே குறிப்பிட்டிருக்க அழகி இந்த ராசனுடைய நலன்களை வாழ்த்துக்கள். என்ன நடந்தது அழகிக்கு? அப்படி என்ன அவருக்கு விருப்பம் இல்லாத நடந்தது அவளுக்கு? அப்படியா? அப்ப ராசனுக்கு, ராசாவுக்கு
2: ராசா வந்து அவங்க அப்பா மாதிரி.
0: ஆஹ், அப்படியா? வாழ்த்துக்கள், சிறப்பு. பிள்ளைகளையும் பேர குழந்தையும் பார்த்து மகிழ்வடைந்து கொண்டு சீபகாரண்யத்துடன் இருக்கின்றீர்கள். அது எங்களுக்கு ஒரு பாடமாக, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அந்த பண்பு அறத்திலே ஒன்று. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. இன்று அங்கே உங்களுடைய தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில், வெப்பம்.
0: இரவு நேரம், இரவு நேரமும் வெப்பமாக இருக்கின்றதா? வெப்பம்
2: தானே,
0: கிருஷ்ணா குருவார் அடிக்கடி குளிக்க வேண்டும் போல் இருக்கு. ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்க வேண்டும்.
2: வெளியில் சென்றுட்டு வந்துட்டு குளிச்சுதான் வந்தேன்.
0: அது வீட்டிலே இருப்பது போலதான், வெளியே சென்றாலும் அனல் வீசிக்கொண்டிருக்கவே நம்மளே. வெப்பம்தான், வெப்பம்தான். சரி, என்ன செய்வதம்மா? வெப்பம் எவ்வளவு நாள் வந்தாலும் தாங்கலாம். ஒரு நாள் அடைமலை பொழிந்தால் உங்களால் தாங்க முடியுமா? முடியாது. சூரிய பகவான் வர வேண்டும். அப்பதான்
2: இப்ப பெஞ்சா நல்லதா இருக்கும்.
0: அது உடனே காய்ந்து விடும் மகளே. அந்தம்மா நின்று பிடிக்காது, ஆனால் குளிர்மை ஏற்படும். எங்களுக்கு பகல் நல்ல வெயிலோடு நல்ல, ஆனால் வெயில் வெப்பமாக எங்களுக்கு இருக்காது. ஆனால் பகல் நண்பகல் நேரம் கொஞ்சம் வெப்பம் போல் தெரியும். ஆனால் இந்த வானிலை ஆய்வாளர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், பகல் 11 மணியும் மாலை 4 மணிக்கும் இடையில் முதியவர்கள், இந்த குறிப்பிட்ட நோய் உள்ளவர்கள், குழந்தைகள் வெளியே செல்வது புத்திசாலித்தனம் இல்லை என்று அறிவித்திருப்பார்கள். அப்போ நாங்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உள்ளே இருப்போம். குழுகுழு வண்டிருப்போம், உள்ளே தானே குளிரூட்டிகள் வேலை செய்கின்றது. சரி, அப்படி இருந்தால் நாங்கள் இப்பொழுது வந்த விடயத்தையும் கவனிக்க வேண்டும், வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும் அல்லவா? இப்போ 1, 5, 9, 10 ஆகிய 4 பெட்டிகளும் பொக்கிஷ பெட்டிகள் தீர்ந்துவிட்டன. மிகுதி பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும்?
2: 3.
0: எண் 3 உங்களுக்கு ராசியான எண் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம். சாந்தி, கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரிலே. இப்பொழுது அந்த கடவுச்சீட்டு கடவுச்சொல் மந்திரமாக சொல்ல வேண்டும். பாடடா பாட, பெண் குரல் என்றவுடன் எவ்வளவு அழகாக திறக்கின்றது அந்த பெட்டி, சிரித்து கொண்டு திறக்கின்றது. சரி, இனிப்பான ஒரு மந்திரத்தை பெண் குரலில் வந்தால் அது பெட்டி உடனே திறந்து விடுந்தான். சரி, இப்பொழுது உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணாடி மூலம், பூத கண்ணாடி மூலம் இத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கு உள்ளே பொதியப்பட்டிருக்கும் என்று.
2: 5.
0: ஓ, கெட்டி காரை 5 என்று பெருந்தன்மையோடு கூறியிருக்கின்றீர்கள். ஒரு எழுத்து குறைந்த 4 எண்கள் தான் மகளே காணப்படுகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேண்டுமா வேண்டாமா? 4 எழுத்தோடு தொட்டு விட்டீர்கள், விட முடியாது. சாரி, இப்பொழுது அதற்குரிய தரவுகளை கொடுக்கின்றேன். இது ஒரு தாவரம் என்றும் சொல்ல முடியாது, கொடி என்றும் சொல்ல முடியாது, மரம் என்றும் சொல்ல முடியாது, புல்லென்றும் சொல்ல முடியாது. ஆனால் தாவர இனத்துக்குள்ளே தான் இது வந்து மக்களால் விரும்பி வளர்த்தெடுக்கப்படுவது. இது மிகவும் சுவையானது, இனிப்பானது. இதனுடைய பெருமதி அதிகம். இதை கொண்டு சென்று இதை பிழிந்து சாராக குடிக்கலாம், அதை அப்படியே கடித்து உண்ணலாம், அந்த சாரிலிருந்து பலவிதமான இனிப்பு பதார்த்தங்களை செய்யலாம். 4 எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் குழந்தைகளை அள்ளி அணைக்கும் பொழுதும் இந்த பதத்தை உபயோகித்து கட்டி முத்தம் கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அதுதான் விரும்பி வந்து சொல் அல்லவா? இதை விட வேறு என்ன தரவு தருகிறது? வாழ்த்துக்கள் மகளே. கரும்பு என்றது சரியான பதம். 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறி பதத்தை கூறியவுடன் சொல்லி உடனே 2 புள்ளிகளை சாந்தி பெற்று, சாந்தி தொடர்ந்து வந்தால் அதிக புள்ளிகளை பெறக்கூடிய கெட்டி காரி. இப்பொழுது முதலாவது பெட்டிக்குரிய பதத்தை சரியாக சொல்லி நான் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் நினைத்து வந்தீர்கள் கேட்க வேண்டும் என்று?
2: ஒரு ஊர் பேர் வருங்க ஐயா, அந்த ரோட்டு மேல கொத்து பரோட்டா அப்படின்னு வரும்.
0: அப்படியா? ஒரு ரோட்டு மேல கொத்து பரோட்டாவா? பார்ப்போம், யாராவது எழுதுவார்கள் அதை என்ன திரைப்படம் என்று தேடி பார்த்து பிடிப்போம். அதற்கு என்னம்மா
2: தொட்டபெட்டான்னு ஒரு ஊரு ஊட்டியில இருக்குங்க ஐயா.
0: ஆமா,
2: அது தொட்டபெட்டா ரோடு மேல கொத்து பரோட்டா.
0: தட்டப்பட்டாவா தொட்டப்பட்டாவா?
2: தொட்டபெட்டா.
0: ஓ தொட்டபெட்டா, ஓகே தொட்டபெட்டா ரோடு. என்ன திரைப்படம்னு தெரியுமா?
2: உயரமா இருக்குங்க ஐயா அந்த ஊர்ல, அந்த ஊட்டியில அங்க நின்னு பார்த்தா நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் நல்லா தெரியும்.
0: ஓ அப்படியா? என்ன திரைப்படம்னு தெரியுமா? விருப்பமான உணவா நீங்கள் தயாரிப்பீர்களா கடையில பெற்றுக் கொள்வீர்களா?
2: கடையில்
0: அதுக்கு அவங்க தான் இருக்கு. சரி, அந்த கடை உணவு உணவு விடுதிக்காரர்கள் என்ன உணவு சாரி. சரி, இந்த தொட்டுப்பேட்டாவில் சென்று ரொட்டி கொத்து ரொட்டியை சாப்பிடுவோம். என்ன என்ன ரோட்டில் கொத்து பரோட்டா சாப்பிட்ற சுவையோடு சுவையோடு இரண்டாவதாக இந்த எண் பெட்டி உங்களுக்கு தேவைப்படும் குறுங்கள். எட்டு எட்டாண்ணம் எட்டு எட்டாவது ஆறா வேணும்? எட்டு வேண்டாம். சரி, ஆறை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவையான ஒன்றுதானது போல் தெரிகின்றது. ஆறாவது நீங்கள் வெல்லலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, நான் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரோடு. இப்பொழுது உங்கள் கரத்திலே தான் அந்த மந்திரம் இருக்கின்றது, அதை உங்கள் வாயினால் ஓதிவிடுங்கள். சரி, இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதமாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? கெட்டிக்காரி என்றுதான் சொல்ல விருப்பம். இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. பரவாயில்லை தானே? பரவாயில்லை, இரண்டு மேலும் சுலபமாக இருக்கும். இந்த இரண்டு எழுத்து யாரும் தனியாக இருக்காமல் சேர்ந்து வாழ்வதற்காக கிடைக்கும் ஒன்று. அதிலும் முக்கியமாக பெண்களுக்கு இது இல்லாமல் வாழ்வது கடினம். அதே போன்று ஒரு கொடி படர்வதென்றாலும் அதற்கு படர்வதற்கு ஒரு ஏதோ வேண்டும். ராசா சத்தம் போடுற ராசாவா அழகியா? ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு தடயம் கிடைத்து விட்டால் போதும். ஒரு ஒரு ஒரு ஆட்டம் ஒரு அசைவு தெரிஞ்சாலே போதும் அவர்களுக்கு. என்ன பெரும் காவலாளியர்கள் தான். இது யார், ராசாவா அழகியா? நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் ஒரு இது தேவை, இரண்டு எழுத்தை கொண்டது. இப்பொழுது தனிமையிலே இருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் இல்லாமல். அதுக்கு இரண்டு எழுத்திலே கூறப்படுகிறது. ஏது அதை அதை தகரத்திலே மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். தாவரிசையிலே துணை கெட்டிக்காரி. துணையின்றி வாழ முடியுமா? முடியாது. அதுலேயும் பெண்களுக்கு துணை அத்தியாவசியம், பாதுகாப்பு. கொடி படர வேணுமென்றால் ஒரு கொம்பு துணை வேண்டும் இல்லையாம்மா? துணை நல்ல பதம், சிறப்பான கருத்து. அதுக்குள்ளே ஆழமான கருத்துக்களும் பல இலக்கிய சுவையான சம்பவங்கள் எல்லாம் துணைக்குள்ளே கிடைக்கும். அந்த துணை என்பது சேர்வது கடினம், சேர்ந்தால் பிரிவது கடினம் இல்லையாம்மா? அந்த துணையின்றி வாழ முடியாது என்ற ஒன்றுக்கு பறவை இனத்திலே ஒரு இலக்கிய கதை உண்டம்மா. இலக்கிய அந்த கால புராண கதையிலே அந்தில் பறவை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்தில் பறவை தன் துணை இறந்து விட்டால் உடனே தானும் இறந்து விடுமாம். இல்லை இல்லை இல்லை இல்லை, இது வந்து அந்த ஆரம்ப காலத்திலே எங்கள் தமிழ் பண்பாடுகளுக்கு உடன்கட்டை ஏறுவதுன்னு ஒன்று இருக்கிறது தெரியுமா? கணவன் இறந்து விட்டால் அந்த சிதையிலே இவளும் குதித்து மாய்ந்து விடுவாளாம், மாண்டு விடுவாளாம். இந்த பறவை அப்படித்தான், உடனே தன்னை உற்சாகடித்து விடுவோம். சரி, துணை என்பது மிக மிக முக்கியம். எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்தாலும் துணை ஒன்று வேண்டும். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மறு உலகத்துக்கு சொல்லும் பொழுது அறம் கூறுகிறது இறைவன் திருவடி துணை என்று கூறுகின்றது இல்லையா? சிறப்பு. இப்பொழுது உங்களுடைய பாடல் தந்துவிட்டீர்கள், இரண்டு புள்ளிகளை பெற்று, இரண்டு தடவை பெட்டி திறந்து நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும், வந்து இணைந்து மீண்டும் மீண்டும் புள்ளிகளை பெற்று பார்ப்போம் என்று வெற்றியாளர் யார் என்று. நன்றி மகளே, அடுத்த உறவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து தனித்திருந்து வாழும் தவமணியாக கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா
3: வணக்கம்.
0: வணக்கம். 1, 2, 5, 6, 8, 9 சென்று விட்டன, 10 சென்று விட்டன. இப்பொழுது இருப்பது எது வேண்டும்?
3: 8
0: அவர் தொட்டுவிட்டு சென்றது உங்களுக்கு கிடைக்கின்றது இப்பொழுது 8. கிருஷ்ணா, 8 கிருஷ்ணாவின் பெயரிலே தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் கடவுச் சொல்லை உங்கள் ஓசையிலே தாருங்கள் கேட்போம். பெட்டி அழகாக, அற்புதமான மந்திரத்தை அழகாக உச்சரித்தீர்கள், சரியாக உச்சரித்தீர்கள். எங்கே அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகின்றதா, நினைத்து பார்க்க முடிகிறதா, சிந்திக்க முடிகின்றதா?
3: 3.
0: வா, அந்த மாதிரி கூறியிருக்கள், 3 என்று. ஆனால் இங்கே 2 தான் இருக்கின்றது. தருவோமா விடுவோமா? தாருங்கள். தாராள மனப்பான்மை. அந்த 2 பத எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று நாங்கள் தகவல் தரவுகளை தருகின்றேன். அந்த 2 எழுத்துக்களை கொண்டது அது வந்து ஒரு பதம், மிக மிக பெருமதியையும் பெருமதி இல்லாததையும் அது குறிக்கும். இந்த உலகம் உருண்டோடுவது அதனுடைய ஆட்சியிலே தான் என்று. மன்னிக்க வேண்டும் ஐயா என்றால், வெளியாலே நல்ல காலையில் ஆனால் உள்ளே வெப்பமாக இருக்கும். நான் கலையத்துக்குள்ளே எல்லாம் மூடிக்கொண்டிருக்கின்றபடியால் சுவாசத்துக்கு கடினமாக இருக்கணும், கொஞ்சம் வெப்பமான காற்று தான் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த உலகம் என்று உருண்டோடுவதற்கு இதுதான் மூலகானது. எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை ஐயா. இடத்துக்கு இடம், மனிதனுக்கு மனிதன், மாறி மாறி மாறி பிறகு இது திரைப்படமும் வந்தது, பாடல்களும் வந்திருக்கின்றது. 2 எழுத்தை கொண்டது. உலக நாடு, உலக நாடெல்லாம் இருக்கின்றது. குறுங்கள்,
3: காசு
0: காசுதான், காசேதான் கடவுளடா. என்னையா காசா? லேசா? காசாலே சா, பாருங்கள் அந்த கருத்து. காசா லேசா, அது லேசு இல்லை அதை சேர்ப்பது. ஆனா காசாலே சா, காசாலே தான் சாபம் நடக்கின்றது. காசு என்ற சரியான 2 எழுத்தை கண்டுபிடித்து கூறிய கிருஷ்ணா, உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகளை உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொள்ளுகின்றேன். கெட்டிக்காரன் என்றும் கூறிக்கொள்ளப்படுகின்றது உங்களை. அப்படி என்றால் 2 பெட்டியை நீங்கள் திறக்கும் பாக்கியமும் பெற்றிருக்கின்றீர்கள். எந்த எண் வேண்டும்? 13. 13 நாங்களெல்லாம் மேலை நாடுகளில் 13 யாரும் விரும்ப மாட்டார்கள். அதிகம் 13 எண்ணை இங்கே அங்கேயும் விரும்ப மாட்டார்களா? சரி,
3: ஆமாம் ஐயா, 8, 13 விரும்ப மாட்டார்கள்.
0: ஓ, என்ன காரணம் ஐயா?
3: அது என்னமோ ராசி இல்லா நம்பர்ன்னு சொல்லுவாங்க.
0: அது என்ன உங்களுக்கு புரியாது. நான் அறிந்தேன், அந்த 13 எண் வந்து 13 பேர் இறுதி நேரத்தில் இயேசுநாதர் வந்து சிறைப்பிடிக்கும் வேளையிலே, உணவு விடியிலே 12 தோழர்களுடன் வெறுமணைந்து ஒன்றாக இருந்த வேளை, அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை அவரை சிறை கைது செய்தார்கள். அது ஒரு துன்பமான நாள். அந்த எண் அதிர்ஷ்டம் இல்லை என்று ஒரு கருத்தை கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று என்னால் கூற முடியாது. நீங்கள் கூறியது போல் அது 13 பொருத்தமில்லாத என்று தான் கூறுகிறார். ஆனால் எனக்கு ஒரு மகள் 13 தேதியிலே பிறந்து மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், கலை உலகிலே சிறந்து விளங்குகின்றார். அதை விட எனக்கு நெருங்கிய உறவுகள் 13 இருக்கின்றார்கள். அதை ஒன்றும் தள்ளவில்லை, அழித்து அனைத்து தானே வாழ்த்து வளர்க்கின்றோம். 13 சும்மா பேச்சு வழக்கிலே சொல்வதை நாங்கள் கேட்டு பின்பற்றி கொண்டு வரோம். எண்கள் எல்லாம் சிறந்ததுதான், எண்கள் எல்லாம்
3: சிறந்தது.
0: மூட நம்பிக்கை, கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், மூட நம்பிக்கை. ஒரு தடவை வரத்தான் போகின்றது, பொக்கிஷத்துக்குள்ளே பார்ப்போம் எப்பொழுது. சரி, இப்பொழுது உங்களுடைய எண் 13 உங்களுக்காக கொண்டு வந்து வைத்த வேளை நீங்கள் மந்திரம் கூறிவிட்டீர்களா? கூறினீர்களா? அதுதான் திறந்தபடி இருக்கின்றது. எனக்கு ஆச்சரியம், எப்படியெல்லாம் கொண்டு வந்தவுடன் திறந்ததுன்னா நீங்கள் மந்திரத்தை கூறிவிட்டது முன்புதான் பேசணும். சரி, ஊகித்து பாருங்கள் இத்தனை எழுத்துகள் இருக்கலாம் என்று.
3: விருப்பம்
0: தானே? ஐந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி நம்பர் தானே, ராசி எண் தானே. சரி, இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வாக்குக்கு ஒப்பாக வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு மிகவும் இரக்கமுள்ள இதயமுள்ளவர். அவருடைய பெயர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது ஆலயங்கள் இருக்கின்றது அவருக்கு, அவருடைய நெறி கழகங்கள் உண்டு. அவர் கூறி சென்ற சைவ நெறிகளை எல்லாம் பின்பற்றுகிறார்கள். வெள்ளை உடுப்பு உடுத்திருப்பார் அவர்தான், உங்களுக்கு தெரியும். வள்ளலார், வாழ்த்துக்கள். கற்புர புத்திய நண்புறவுகளுக்கெல்லாம் வள்ளலார், வள்ளலார். நான் கூற இருந்தேன் அப்படி என்றால், வாடிய வயிறையெல்லாம் கண்டும் போது வாடுகின்றது என் நெஞ்சம் என்று கூறியவர் என்று சொல்ல வாய் எடுப்பதற்கு முதல் வள்ளலார் என்று கூறிவிட்டீர்கள். எவ்வளவு கட்டிக்காரன்! அற்புதம், அற்புதம். சிறப்பாக இயங்கி கட்டித்தனமாக புலிகளை பெற்ற உங்களுக்கு ஒரு களைப்பு ஏற்படும் அல்லவா? அதனால் ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவாக வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 2, 4, 7, 11, 12, பின்பு 14 to 20 வரைக்கும் உண்டு. நீங்கள் 9, 10 2க்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இந்த 2
1: ஒரு பக்கமா கிளியர் பண்ணுவோம்.
0: ஆமா, மேலிருந்துகளே அப்படியே கொண்டு வருவோம், பார்ப்போம். சரி, இப்ப மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் மந்திரத்தை
1: திறந்து
0: சபாஸ், திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, உங்களுடைய ஊகத்திலே அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: ஒரு மூன்று.
0: அதில் ஒருவை விட்டு விட்டால் 2 தானே வரும். அப்ப 2 எழுத்திலே தான் கிடைக்கின்றது. நல்லதுதானே? எது வரலும் வரட்டுமா. சரி, இந்த 2 எழுத்து பதங்கள், 2 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்றால், போதை தரும் ஒரு பானம். அவசரப்பட வேண்டாம், இது வந்து இயற்கையாக கிடைக்கும் ஒன்று. அதை நாங்கள் பேசும் பொழுது சிலர் வந்து 3 எழுத்தாலும் கூறுவார்கள், ஆனால் சரியான பதம் 2 எழுத்து தான். அதற்கு அது அநேகமாக உயர்ந்து நீண்ட காலம் வாழக்கூடிய மரங்களிலிருந்து பெறப்படுகின்றது. பெரிய மரங்களிலிருந்தும் கிடைக்கும் அது, மருந்தாகவும். 2 எழுத்தை கொண்டது, வெள்ளை நிறமாக இருக்கும். அதை வாழ்த்துக்கள். சரியான பதத்தை சரியாக கூறிவிட்டார். மதுவோடு சேர்ந்தது கள் என்பது பனங்கள், தென்னங்கள். எங்கள் நாட்டிலே இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஒரு உடனே அந்த பெயர் வருது இல்லை, கித்தூள், கித்தூள் என்ற மரம். அதை விட இந்த வேப்ப மரம் முது வேம்பு என்று கூறுவார். நன்றாக முதிர்ந்த வேம்பிலே ஒரு பருவத்திலே அந்த பட்டை வெடித்து அங்கிருந்து ஊறி ஒழுகும் அந்த கள். அந்த கல்லை வந்து மிகவும் சிறந்த ஒரு வைத்திய குணம் உள்ளது. அது தேடி எடுப்பார், அது கிடைப்பது மிகவும் அருமை. அது பிசின் எல்லா இடத்துலயும் வறுமையா, இது தண்ணீராக கள்ளாக வறுமை, வேப்பங்கள் என்று கூறுவார். அது மிகவும் சிறந்த ஒரு வைத்திய பானம்.
1: கசக்குமே,
0: அதுல கசப்பு குறைவாக இருக்கும் என்று நானும் எடுக்கவில்லை. அவற்றையும் கள் என்றுதான் கூறுவது. அதே போல இங்கே பெருமரமான மேப்பிள் என்ற மரத்தில் இருந்து வடிகின்றது. அது தேன் என்றும் கூற முடியாது, பிசுன்றது கண்போர்னு தான் பெறும். அதுவும் ஒரு நீராகத்தான் பெறும். அதிலே தான் மேப்பிள் சிறப்பெல்லாம் செய்வார்கள். இனி மிகவும் இனிமையானது. ஆனால் மது போதையோடு வருவது கள். வெப்பம் இது குடித்தால் கள், அது குடிக்கும் பொழுது அநேகமான அந்த காமாலை என்ற ஒரு வருத்தம் இருக்கின்றது, நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? காமாலை, காமாலை நோய் உள்ளவர்கள் இழைத்து அழகு குறைந்து பொலிபுலந்தெல்லாம் காண்பார்கள். அவர்களுக்கு அந்த வேப்பம் கள் மிகவும் ஒரு அருமருந்தாக இருக்குமா? அது கிடைப்பது அரிது. எங்கள் நாட்டில் நான் கண்டிருக்கின்றேன், ஒரு ஒரு ஒரு வயது வந்த வேப்ப மரம் முதிர்ந்து வரும் பொழுது அங்கே மேலிருந்து பட்டையிலிருந்து சொட்டு சொட்டாக விழுவும். சார்
1: இங்கே வந்து அந்த கீழா நெல்லி தலையை தான் தருவாங்க.
0: அப்புறம் அது அதுக்கும் கொடுப்பார், கிளா நெல்லி கொடுப்பார்கள். இது பெருமரத்திலிருந்து கிடைக்கின்றது. சிறப்பான முன்பு இருந்த மக்கள் இந்த, அதனால் தான் கனடாவினுடைய தேசிய மரம் மேப்பிள், MAPLE மேப்பிள், ஐந்து இதழ் கொண்ட ஒரு இலை உண்டு. எங்களுடைய முன்றியல் தமிழ் வானொலியினுடைய லோகோ அதுதான் அதில் இருக்கின்றது அந்த இதில். சரி, கள் என்ற சரியான பதத்தை நாகப்பன் தந்து இரண்டு புள்ளிகளை தன்னுடைய வயிறே சேர்த்து கொண்டீர்கள். இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம் தானே?
1: அடுத்த நம்பருக்கு போயிட வேண்டியதான்.
0: நாலு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் அதை கொண்டு வந்து வைத்து விட்டோம் மேடையிலே. நாகப்பன் அவர்களுடைய பெயரோடு அவர் தன்னுடைய கடவு சீட்டு கடவு மந்திரத்தை சொல்லாக கூற போகின்றார். கூறுங்கள். எவ்வளவு தாராளமாக மனப்பான்மையோடு கூறுகிறீர்கள், அழகாக திறந்து இப்பொழுது மேலிருந்து அப்படியே வரிசையாக கொண்டு வந்து நிரப்புகிறீர்கள் கெட்டிக்காரன். சரி, ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று. ஒரு நாளிலே ஒரு எடுத்து விட்டால் மூன்று தான் இருக்கும், மூன்று எழுத்திலே வருகின்றது. சரியா? கெட்டிக்கா, கிட்டத்தட்ட கெட்டிக்காரன். எப்படி கிட்டத்தட்ட கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட. சரி, தகவலை ஆமா தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியான பதில் பெறப்போகிறது உங்கள் வாயிலிருந்து கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். இப்பொழுது இது எங்கள் நாட்டில் இதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தோம், நீண்ட காலம் காணாமல் இப்பொழுதுதான் கண்டோம். மரங்கள், செடிகள், பூ மரங்கள் எல்லாம் அது வந்து எங்களை மகிழ்விப்பதாக மலர்வதற்கு முன்பு இருக்கும் ஒரு நிலை. மலர்கள் மலர்வதற்கு முதல் இருக்கும் நிலை. மூன்று எழுத்துக்களை கொண்டு பாடல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கின்றது. அந்த அதை இந்த தாமரைகளிலே பார்த்தா இன்னும் அழகாக. கூறுங்கள். வாழ்த்துக்கள். மொட்டு, சிறப்பான பதத்தை சரியாக கூறியிருக்கின்றீர்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் பதங்கள், அவ்வளவு அரும்பதங்களாக இருக்கின்றது. அற்புதமான பதத்தை நாங்கள் அறியும் பொழுது இவ்வளவு ஆவலாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்காக சேர்க்கப்படுகின்றது. இரண்டு பெட்டிகளையும் அழகாக திறந்து கடவுச்சொல்லை சொல்லி அதில் உள்ள பதத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு கட்டாய லீவு கொடுக்கட்டுமா? பாருங்கள், சென்று பாருங்கள். முன்னையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும். கண்டுபிடி பாடலோடு வரும் பொக்கிசத்துக்கு வந்து விட்டார் மீண்டும் தகடூர் தர்மபுரி சாந்தி அவர்கள். வணக்கம் சாந்தி, வணக்கம். பார்த்தீர்களா, நீங்கள் முதல் தொட்டுவிட்டு விட்ட பதம் விட்டு அதிலே காசு என்ற பதம் அற்புதமான பதத்தை கிருஷ்ணன் கூறியிருந்தார், நீங்களும் கூறியிருப்பீர்கள். கடிகாரிதான் நீங்கள் இப்பொழுது எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும் இங்கே இடையிலே ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு தாண்டி எட்டு ஒன்பது பத்து தாண்டி பதினாலு என்று போகின்றது உங்களுக்கு இந்த எண் வேண்டும் எட்டு இருக்காங்க எட்டு தானே இப்பொழுது நீங்கள் தொட்டு விட்டு சென்றதை கிருஷ்ணா வந்து தொட்டு காசு என்ற பதத்தை கண்டுபிடித்தார் ஆறுக்கு மேலுக்கு முடி ஆறுக்கு எட்டுக்கு இடையிலே ஏழு இருக்கின்றது பத்தை கடந்து பதினொன்று பன்னெண்டு இருக்கின்றது பன்னிரண்டாவது பதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சாந்தியின் பெயரில் அந்த பெட்டியை பெற்றுக் கொண்டு வந்து கலையகத்துக்குள்ளே வைத்துவிட்டு மந்திரத்தை தேடுகின்றது. இங்கே ஆறுதலாக அமைதியாக விட்டு சொன்னாலும் அதை தட்டு தடங்கள் இல்லாமல் திறந்து விட்டது அம்மா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: நான்கு.
0: நான்கு கூட்டல் மூன்று எத்தனை? ஏழு சுரங்களுக்கு இத்தனை பாவம். ஏழு என்றுடன் பயப்பட வேண்டாம், ஒரு சாதாரணமான பதம். இது வந்து எங்கள் ஒரு ஒரு பாலத்தை குறிக்கிறது அம்மா. ஒரு பாலத்தின் பெயர், பிரபல்யமான பெயர், அன்று தொட்டு இன்று வரை பேசி கொண்டு வருகிறது. இது இலங்கை இந்தியாவை இணைக்கின்ற ஒரு பாலம். அதில் வாகனங்கள், அதாவது தொடர்ந்து செல்லும் பேருந்து செல்லும் மிகவும் பிரபல்யம் பெற்றது. அது எந்த பாலம்?
2: அடிக்கடி பேசுவோம்.
0: இந்த ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினத்தை குறிக்கும் அது. முதல் ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினத்தை குறிக்க கூடிய பதம் தான் முதல் இருக்கும் அந்த பாலம் என்பதற்கு. விஷம் உள்ள ஒரு உயிரினம் நிலத்திலே ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து தான் செல்வாக கால்கள் இல்லை. அதன் குறிக்கும் ஒரு சொல்லுத்தான் ஆரம்ப சொல்லாக இருக்கும் இந்த பாலத்துக்கு. கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: மனசுக்குள்ள இருக்கு, வரமாட்டீங்க.
0: ஒரு தடவை தொங்குங்கள், மனதை துள்ள வையுங்கள், துள்ளி அதை மேலே கொண்டு வாருங்கள். தொங் தொங்கன்னு துள்ளினா அது மேலே வரும் அந்த சொல்லு. ஊர்ந்து செல்வது எது? ஊர்ந்து செல்வது விஷம் உள்ளது. விஷம் உள்ளது,
2: விஷம் உள்ளது
0: நீட்டாக இருக்கும். அதுதான் நம்ம எட்டி பிடித்து விட்டீர்கள். கெட்டி கோரி பார்த்தீர்களா? மனதுக்குள்ளே இருந்ததை நான் துள்ள சொன்னேன், இல்லை ஊர்ந்து பார்ப்போம் என்று ஊர்ந்தீர்கள், வந்துவிட்டது. பாம்பன் பாலம், சிறப்பான பதம், கெட்டிக்காரி. உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்த்து விடுகிறேன். இரண்டாவது பெட்டிக்கும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. எந்த எண் பெட்டி வேண்டும்? பாம்பன் பாலம் என்ற பிரசித்தி பெற்ற வரலாறு சிறப்பு பெற்ற பாலம் பாம்பன் பாலம். சரி, அடுத்து உங்களுக்கு
2: ஐயா, முதல்ல நீங்க இந்த கல்லு பத்தி சொன்னீங்க இல்லீங்கய்யா, வேப்பங்க.
0: ஆமா ஆமா மரம்.
2: அது இங்க கோயில் பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருந்ததுங்க ஐயா, அதுல வடிஞ்சது.
0: வேப்ப
2: மரத்துல பால் வடிதுன்னு ஒரு அஞ்சாறு வருடத்திற்கு முன்னாடி.
0: அது எப்பொழுதும் கிடைக்காது அப்படியா நேரத்தில்? அது ஒரு முதிர்நிலைக்கு வரும் பொழுது அது அதுல இருந்து வடிச்சு அந்த சாரங்கள் கல்லாக வடிச்சு.
2: தெரியலங்க ஐயா, நீங்க சொன்னது தெரியல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியல.
0: இல்லை, அது மிகவும் சில அருமருந்தம், அருமருந்து. ஆஹா, அருமருந்தாக அது, அருமருந்தானோ அது. இத்தனையும் வருத்தங்கள் நோய்களுக்கு குணமான ஆயுர்வேத வைத்தியர்கள் அதை அறிந்தால் விட மாட்டார்கள். சரி, கெட்டிக்காரி. ஒரு ஒரு
2: எல்லாரும் அதை வந்து லேடிக்கு பார்த்து எல்லாம் பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. ஆனா வேப்ப மரத்துல பால் வருது அப்படின்னு
0: தான் போடுவாங்க. அது கல், அது
2: இவர்கள் சொல்லல. யாருக்குமே இந்த விஷயம்
0: தெரியாமல் போய்விட்டது, தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுது இனிமேல் வந்தால் நீங்கள் உடனே எல்லோருக்கும் பகிரங்கமாக கூறுங்கள், அதை பெற்றுக்கொண்டு வந்து உண்மையில் சிறப்பான சாமி. நாங்கள் சாதாரண மக்களும் அதை நாங்கள் அருந்தலாம். எவ்வளவோ மருத்துவத்தன்மை உள்ளது, எவ்வளவோ மருத்துவத்தன்மை உள்ளது. பின்பு வைத்தியர்கள் என்று அரிது கொஞ்சமாகத்தான் வருமம்மா. இப்படி ஊத்தாது, கல்லு படிந்த மாதிரி வடியாது கணக்கு, கொஞ்சமாகத்தான் வரும். அதை இவர்கள் கண்டுபிட்டு ஊடகத்திலே அவங்க அந்த நேற்று ஒரு ஊடகத்திலே பார்த்தேன், வாழை மரத்தின் நடுவிலே இந்த குலை தாறு வந்திருக்கின்றது. அது தாறுவார குறித்து எழும்பும் பொழுது அதில் இடவெளி இருந்தால் அதுக்குள்ளே புட்டுக்கொண்டு வந்து விட்டது. அது எது பெரிய அதிசயம், உலக அதிசயம் மாதிரி. அது எத்தனையோ பேர் அது ஒன்று இந்த ஊடகங்களும் ஏமாற்றுவது தான் எங்களை. அதை ஏதோ பெரிதாக கூறுவார். இப்பொழுது நாங்கள் விடயத்தை கவனிப்போம். வியாபாரத்தில் இருக்கின்றோம், மற்ற கொள்வனவுகாரர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இடையில இப்பொழுது 7-11 தங்கி இருக்கின்றது, அதன் பிறகு 14-20 வரைக்கும் செல்கின்றது. 7 வேணுமா? நான் சொன்னதுக்காக இல்ல, உங்களுக்கு விருப்பமா அந்த 7?
2: இல்லைங்கய்யா. சரி, அது ஏன் நடுவில் இருக்கணும்?
0: இல்லை இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு விருப்பமான வழி 7 இருக்கிறது, 11 இருக்கிறது, 14, 15, 16, 17, 18, 19, 20. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். இருக்கட்டும் நன்றி கட்டிக்காரி, அதான் உங்களுக்கு புள்ளி தர வேண்டும் என்றால் தருகின்றேன். எங்க மந்திரத்தை கொண்டு வாருங்க. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் இசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு எத்தனை மதமாக இருக்கும், எழுத்தா இருக்கும்? ஐந்து எழுத்து கட்டிக்காரி தான். அதிலே ஏழு எழுத்திலே வந்து ஐந்து எழுத்துக்கு வந்து விட்டு, இன்னும் ஏழிலிருந்து இரண்டை குறைத்து ஐந்துக்கு வந்தீர்கள். உங்களுக்கு ஐந்திலிருந்து ஒரு இரண்டை குறைத்து மூன்றிலே தருகின்றோம். இது மூன்று எழுத்தை கொண்ட பதம். இது வந்து இந்த இசைக்கருவிகளுக்கே ஒன்று. மங்கள இசைகளுக்கு முக்கியமாக பாவிப்பார்கள். திருமண மண்டபம், ஆலயங்களில், திருவிழா காலங்களெல்லாம் மிக மிக சிறப்பாக கச்சேரியெல்லாம் வைப்பார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து. அதிலே தில்லானா மோகனாம்பாளிலே நீண்ட ஒரு இசைக்கருவியும் ஒரு வட்டமான வச்சுக்கொண்டு அடிக்கிற கருவியும் இருந்தது. அதுக்கு தான் பெயர் கேட்கிறார்கள். மூன்று எழுத்துலயே அதை சொல்லுவார்கள். மேளம் என்று கூறுவது எல்லா விதமான சத்தம் டும் டும் அடிக்கிற எல்லாவற்றுக்கும் மேளம் தான் பெயர். அவைக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த மங்கள வாத்தியத்திலே வருகின்ற அந்த மிருதங்கத்தோடு வருகின்ற என்ன அந்த நாதஸ்வரத்தோடு இணைந்த வாத்தியம், அதுக்கு என்ன பெயர்? திரைப்படங்களில் வந்திருக்கின்றது. அங்கே பார்த்துட்டு பாலையால் அந்த மாதிரி அடிப்பேர் போட்டு இல்லை நம்ம நாம் பாடல குழுங்க குழுங்க உடம்பு, அதுக்கு பேர் என்ன பேர்? மூன்று எழுத்து அல்ல அல்ல அல்ல அல்ல, அது எங்களுடைய பதவும் அல்ல. நாதஸ்வரம் போலே வந்த பாடலே வந்த பதம் வருகின்றது என்று எண்ணுகிறேன். நாதஸ்வரத்துக்கு இணையாக ஒருவர் நாதஸ்வரத்தை வாசித்தால் அங்காரே இதை இசைப்பார். மிகவும் மங்களமா திருமண நேரத்தில் கட்டி மேளம் என்று கூறுகின்றது அதை இல்லையா? ஆனால் திருமணத்தில் அடிக்கப்படும் அந்த இசை கட்டி மேளம் அல்ல, அந்த ஓசையின் பெயர் தான் கட்டி மேளம். அந்த மேள அந்த சத்தத்தை தருகின்ற அந்த கருவியின் பெயர் உங்களுக்கு தெரியும். வித்வான்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்தியாவில். அது ஊதுறதம்மா, நான் கூட அடிக்கிறது.

0: தவில் என்று கூறுவாது. தமிழ் வித்துவான்களுக்கு அதை பிடிச்சு விட்டீர்கள், பிடிச்சு விட்டீர்கள்.
1: எனக்கு ஒரு புள்ளி
0: அது உங்களுக்கு சேர வேண்டும் என்று என்ன நீங்க கண்டுபிடிச்சு விட்டீர்கள். தரவு தரம் பொழுது நான் தவறுதலாக தெரியாமல் அங்கால செல்வோம் என்று கடந்து வேறு வார்த்தைகளை கொண்டு வந்தேன், பிடிச்சு விட்டாள் மகள், பிடிச்சு விட்டாள் கெட்டிக்காரி. தவில் என்றுதான் அம்மா அதுக்கு பேர். மேளம் வந்து எல்லா விதமானது மேளம். மற்ற தபோலா வந்து அது ஒரு இசைக்கருவி, ஆனால் அது தமிழ் பதம் அல்ல. தபோலா அது தமிழ் பதம் இல்ல, மேற்கிந்திய. தமிழ் என்பது சரியானது. தமிழ் வித்துவான் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஈழத்திலிருந்து வந்து காரைக்குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்களுக்கு தமிழ் படித்த அந்த பெருமைகள் எல்லாம் இருக்குது. அந்த தமிழை எப்படி வாசிப்பதென்று பல தடவை சென்று நேரே பார்த்து கற்று வந்தார் பாலையா அவர்கள். அற்புதமாக அதில் நடித்திருந்தார். அதற்கு பெயர் தமிழ் மூன்று எழுத்தை கொண்டது. கெட்டிக்காரி அந்த தமிழ் அதை ஒரு வித்தியாசமான வகையிலே அந்த மேளம் அமைந்திருக்கும் இல்லையா, அந்த அதனுடைய உருவம். ஒவ்வொரு மேளம் தோல் கருவிக்கும் வித்தியாசமான உருவங்கள் இருக்கின்றது. நீண்டு இரண்டு பக்கம் தட்டக்கூடிய, ஒரு பக்கம் மேலே தட்டக்கூடிய எல்லாம் இருக்கின்றது. இது வந்து முக்கியமாக அது என்ன மரத்தில் செய்யப்படும் என்று தெரியுமா? முக்கியமாக 99% வீதம் பலாமரத்தில் கட்டிக்காரை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் பதங்கள், தமிழ் அற்புதமான பதங்கள், அதனுடைய சரித்திரங்கள், அதுகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கட்டுமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாகப்பன் அவர்களும் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே, நீங்கள் முந்தி விட்டீர்கள், கொண்டு வாருங்கள். சரி, இப்பொழுது நாகப்பன் 11, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய பெட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றன உங்களுக்காக. இணைத்து விட்டேன் நாகப்பன். ஓ, உங்களோட இணைப்பு துல்லியமாக எனக்கு கிடைக்கவில்லையே. இருக்கு, இப்பொழுது வருகின்ற. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம்.
0: மீண்டும் ஒரு பகல் நேரம் வணக்கம். மீண்டும் ஒரு இரவு நேரம் வணக்கம். இங்கே 11, மீண்டும் 14, 15, 16, 17, 18, 19, 20 பெண் கொண்ட பெட்டிகள் உண்டு. பதினொன்னு முடிப்பாம. என்ன நேரம், நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றது இல்லையா? சரி, இலக்க எண் 11 தாருங்கள். நாகப்பன் அவர்களுடைய பெயரை பதிந்து தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன் இங்கே. இப்பொழுது கடவுச்சொல்லை மந்திரமாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும். சரி, திறந்து விட்டது பெட்டி. கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: ஒரு 5.
0: அப்படியா? இதுல வந்து 5 இல்லை 7 எழுத்துக்களாக காணப்படுகின்றது. தனி பெயர் சரியா? அந்த 7 எழுத்துக்கள் அவ்வளவு பெரிய ஒருவருடைய பெயர் தானே. இது ஒரு எங்களுடைய பாண்டிய மன்னர்களில் ஒரு மன்னனின் பெயர். அந்த பாண்டிய மன்னனுக்கு என்ன வரலாறு என்றால், அவன்தான் கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தவர், மதுரையை ஆண்டவர். சிலம்பு கொண்டு வந்து விற்க வந்து அது களவு தன்னுடைய மனைவியின் காற்சிலம் என்று தவறுதலான தகவல்களை கொண்டு கருதி உடனடியாக தீர்ப்பு வழங்கிவிட்டார், கொலை தண்டனை. அவர் யார்? அவருடைய பெயர் எல்லோருக்கும் தெரியும். நெடுஞ்செழியன் சிறப்பான பதில், நல்ல உதாரணமும் தந்து கூறினீர்கள். உங்களை
2: உடனே
0: வெறும் எழுத்துண்டா நாகப்பனுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விடயமாயிருக்கும் இல்லையா? கெட்டிக்காரன் என்ற பெயரை பெற்று நெடுஞ்செழியன் என்றவுடன் எங்களுக்கு கோவலன் சரித்திரமே வந்து பிறந்துவிடும், சிலப்பதிகாரமே எங்களுக்கு தெரிந்துவிடும். வாழ்த்துக்கள் நெடுஞ்செழியன், சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறும் வேளையிலே இப்பொழுது நீங்கள் 13 வரை
2: 11 எழுத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஐயா. பாண்டிய நெடுஞ்செழியன்
0: அதையும் சேர்த்து அதைத்தான் கண்டுபிடிச்சு விடுவீர்கள் அல்லவா? நெடுஞ்செழியன் பாண்டியனும் இல்லை, குலோத்துங்க பாண்டியன், அந்த அதிவீரராம பாண்டியன் எல்லாம் இருக்குது. நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் குறிப்பிட்டேன் முதல் பாண்டிய மன்னர்களுக்குள் ஒருவன் நெடுஞ்செழியன். அதேபோலே 13 இலக்கம் வரை பக்குவமாக அப்படியே கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். இப்பொழுது 14 இருந்து 20 வரைக்கும் இருக்கின்றது. உங்களுக்கான அடுத்த பட்டி எதுவாக இருக்கும்? இருபதுக்கு தாழ்ந்து இருக்கலாம். இந்த மேலே வர போறாரு. சரி, வந்து விட்டோம். 20

0: இளன் பெட்டியை நாகப்பனின் பெயரில் தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன், நீங்கள் உங்களுடைய கடமையை புரியுங்கள்.
1: சிறப்பு
0: சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கும்? ஏழு எழுத்து வரை சென்றவர்கள் எல்லாம் இல்ல நீங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எண்ணுகிறீர்கள்? சரி, இன்னொரு ரெண்டு சேர்த்து, இருபதுல ரெண்டையும் நீங்கள் சொன்ன ரெண்டையும் சேர்த்து நாலு எழுத்தாக்குவோம். நாலு எழுத்துக்கள். நாலு எழுத்துக்களை கொண்ட பதம் நாகப்பன் உங்கள் பெட்டி. அதற்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடிப்பதற்காக ஊகித்து சொல்லிவிட்டு நாலு எழுத்திலே வந்து என்று தீர்மானித்து கொண்டோம். அது என்ன பொருளாக இருக்கும், என்ன விடயமாக இருக்கும் என்று எண்ணுவதற்காக தகவல்களை தருகின்றன. இது ஒரு இடம்தான், இடங்கள் பல உண்டு, இயற்கை வளங்களை சேர்ந்தது. இந்த இயற்கை வளங்களை உள்ள மலைகளுக்கு மிகவும் அருமை பெருமையான ஒரு மலை. ஆனால் இந்த மலை எங்களுக்கு பயன்படாத மலை. இந்த மலையின் அடிவாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆபத்தை மடியிலே கட்டி கொண்டிருப்பார்கள். அது எந்த மலை? மக்களுக்குள் உள்ளும் இப்படி மலை போன்று இருக்கின்றார்கள் சில சம்பவங்களை செய்வதற்கு. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு மலை. அந்த மலை அடிவாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள், அது பொங்கி எழும். அது என்ன மலை, எந்த மலை?
1: அந்த மலை வந்து எரிமலை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பான பதில். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எரிமலை என்ற சரியான பதிலை கூறி மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்க வைத்தீர்கள், வைத்து விட்டேன். சிறப்பாக விளையாட உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள், வென்று விடுவோம். இந்த வேளையிலே எங்கள் அன்பு கிருஷ்ணன் அழைக்கின்றார் அழைக்கின்றார், அவரால் இணைய முடியாமல் இருக்கின்றார் சொல்கிறது. கிருஷ்ணா பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில். இப்பொழுது நேரம் சரியாக 12:41 நண்பகல் என்று காட்டும் இந்த வேளையில் உங்களுக்கும் 10:10, 11 என்று காட்டுகின்றது. இப்பொழுது எங்கே வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கீழிருந்து மேல்
0: 19 வந்து விட்டீர்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன் கிருஷ்ணா. எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்து விடுசீசி.
0: ஓ, சிறப்பாக திறந்திருக்கின்றது. சரி, அதன் உள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 5.
0: அதோடைய ஒரு ஒன்றை குறைந்து விட்டால்
1: 4
0: போதும் தானே? 4 வேண்டும் ஐயா, 4 நல்லவராக நடக்கணும் ஐயா. சரியா, 4 நிலத்தை கொண்டது ஐயா. நான் மறை உள்ள ஐயா, 4 வேறு சிறப்பாக தான். சரி, அதற்குள்ளே இருக்கும் பதம் எப்படி இருக்கும் என்று நான் கூறுகின்றேன். இந்த பதம் அண்மையிலே தமிழில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பதம். ஆனால் அதனுடைய ஆங்கில பதமோ, அதனுடைய ஆங்கில ஆக்கமோ எல்லோராலும் வாய் நிறைய கூறப்படுவது. சரியா, யூடியூப் என்று கூறுகிறார்கள் எல்லோரும். அது என்னவென்று தமிழ் சொல்ல தெரியுமா? அந்த தமிழ் பதம் தான் இங்கே கேட்கப்படுகின்றது. யூடியூப் என்பதன் தமிழ் பதம் என்ன?
1: சொல்லியிருக்கேங்க, எனக்கு நினைவில்லையே.
0: ஐயையோ, நீங்கள் விரும்பி கேட்டப்பட்டிதானே ஐயா. நீ மந்திரத்தை கூறினீர்கள் தானே? இல்லை, கூறினபடியே தான் திறந்தது. சரி, இது வந்து யூ வலைத்தளம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கு, அந்த வலை என்றதை சேர்த்து தான் வரும். எப்படி அந்த தளம் வருகிறது எங்களுக்கு? அதுக்கு வெளிச்சம் இருந்தால் தானே வரும் இல்லையா? அது அப்போ ஒளி எங்கே தேவைப்படுகிறது? அப்போ இது வலை பின்னலுக்குள் எல்லாம் தான் வருகின்றது. அப்போ இரண்டையும் சேர்த்து பாருங்கள், என்ன ஒளி என்று? இல்லை, வலை என்ன செய்யும்? எல்லாவற்றையும் வளைத்து பிடித்து ஒன்றாக கொண்டு வருவது தானே வலை. ஆற்றிலே வீசினால் அங்கே இருக்கிற மீன்களை சுருட்டி அடித்து கொண்டு வந்து இழுக்கும் போது ஒன்றாக வரும். அதே போன்று உலகத்திலே உள்ள விடயங்களை நாங்கள், இல்லை வீட்டிலே தானும் ஒரு பொருளை நாங்கள் மூடி வைக்கணும், ஒரு வலையாலே மூடிவிட்டு அடக்க ஒடுக்கமாக அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதே போன்று இது ஒளியாக எங்களுக்கு விடயங்களை கொண்டு வந்து தருகின்றது ஒரு பின்னலாக. அதற்கு என்ன பதத்தை போடலாம் நாலு எழுத்துலே?
1: ஒளி அலை.
0: ஒளி அலை என்பதை விட வலை என்று ஒன்று கூறினேன் அல்லவா, அதுதான் இதுக்கு முக்கியம். வலை ஒளி, அது எனக்கு தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான பதம் என்று, அதனால் உதவி செய்தேன், மற்றவர்களும் பொறுத்துக் கொள்வார்கள். வலை ஒளி என்று கூறப்படுவது. யூடியூப் என்றால் வலை ஒளி. இது முன்பும் ஒரு தடவை வந்து இது சாந்தி இதுக்கு பதில் தந்திருக்க வேண்டும் ஞாபகம் இருக்கின்றது. வலை ஒளி என்பது யூடியூப் என்பதற்கு சரியான தமிழ். வலை ஒளி கற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம் உங்களால் என்று உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்படுகின்றது. சரி, அடுத்து எந்த பெட்டி வேண்டும்?
1: சரவணன் பெட்டி 16.
0: சரவணன் பெட்டி என்று நீங்கள் பிடித்து விட்டீர்களா? கெட்டிக்காரன் கிருஷ்ணா, கிருஷ்ணா வாழ்த்துக்கள். சரவணன் கேட்டுக்கொண்டிருப்பார் ரெண்டு நேரம் இப்பொழுது. சரி,
1: தெரியவில்லை.
0: மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசி.
0: ஆமாம், கெட்டிக்காரன். எத்தனை எடுத்துக்கள் இருக்கும்? நான்கு தான், மீண்டும் நான்கு தான் அப்படி என்று கூறுவீர்கள். சரி, இந்த நான்கும் வருவதற்கு தரவை தருகின்றேன். இந்த உலகத்துக்கு இயக்கம் ஆக்கம் வளர்ச்சி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு ஆண்களின் உச்சரிப்பிலே பெயரை கூறுவார்கள், ஆனால் அவருக்கு பல பெயர் உண்டு. நான்கிடத்திலே இன்று வருகின்றார் எங்களுக்கு. இன்று எங்களுக்கு அவர் நீண்ட நேரம் எங்களுக்கு காட்சி தருகின்றார். அவர் யார்? நான்கிடத்தில் கூற வேண்டும்.
1: சூரியன்.
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் கிருஷ்ணன், கட்டிக்காரன் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கின்றார். எங்களுடைய காற்றலையில் வந்து என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் இல்லையா கிருஷ்ணன்? கட்டிக்காரன் ஐயா, வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது. சூரியன் அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அநேகமாக பல பெயர்லே ஒவ்வொரு பெயரோடு வருவார் பொக்கிஷத்துக்கு. இன்று 16வது எண்ணிலே இருந்திருக்கார் பெட்டிக்குள்ளே. 16வது நிலையிலே வந்த கிரகம் சூரியன். ரெண்டு பெட்டிகளையும் கண்டு புள்ளிகளையும் பெற்று உங்களுக்கு வாழ்த்து கூறி ஒரு விடுமுறை கொண்டெடுப்போமா?
1: மீண்டும் வர வேண்டும்.
0: போட்டி பலமாக இருக்கின்றது. எங்கள் நாகப்பன் வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன், உங்கள் பதத்தை கொண்டு வாருங்கள். எந்த பெட்டி இலக்கம், எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 14, 15, 17, 18 நான்கு பெட்டிகள் உண்டு.
1: நான்கு, 17, 17, 17.
0: வாழ்த்துக்கள். சரி, 17க்கு நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்களேன் நாகப்பன். திறந்து விட்டது அழகாக. தரவுகளை தருகின்ற இத்தனை எழுத்துக்களை தந்தால் நன்றாக இருக்கும். ஒரு நான்கையே தந்து விடுவேன் கேட்டபடி. அவருக்கு நான்கு, உங்களுக்கு நான்கு, முதலில் நான்கு, இப்பொழுது நான்கு. சரி, அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கள் நாட்டை முன்பு ஆண்டவர்களை ஒன்றாக இணைத்து கூறும் ஒரு பதம். இப்போ நீங்கள் பாண்டியனை கூறினீர்கள், சேரன் இருந்திருக்கின்றார், மற்றவரார் சோழன் இருந்திருக்கின்றார். இவர்களை மூவரையும் சேர்த்து அழைக்கும் ஒரு பெயர், நான்கு எழுத்து இல்லை, மன்னிக்க வேண்டும், ஐந்து எழுத்து. ஐந்து எழுத்து, மன்னிக்க வேண்டும்,
2: நாலு எழுத்துனா உடனே சொல்லியிருப்பேன்.
0: இது நான்கு. மீண்டும் இருக்க நான் சரி செய்கிறேன். 1, 2, 3, 4, 5 ஐயா.
2: எதிர்பாராத
0: இப்பொழுது இது நடைபெறது வழக்கு. ஒன்றிலே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒன்று, ஒரு வித்தியாசத்திலே புரியுமன்றே, ஒரு வித்தியாசத்திலேயும் வெற்றி பெறுவது உண்டுதானே உங்களுக்கு? 4க்கு 5க்கு ஒன்று தானே வித்தியாசம். இது மூன்று குல அரசர்களை இணைத்து சொல்லும் ஒரு பதம். அப்படி சொன்னால் இவர்கள் யார் யார் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
2: அப்ப நம்ம சரத்குமார் நடிச்ச படத்தை சொல்லிட வேண்டியது.
0: அதுதான் குறுங்கள்.
2: மூவேந்தர்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் புலிகளை முதலில் உங்கள் பையிலே போட்டுக் கொள்ளுதுன்னு. அப்ப ரஜினி நடித்த படம் எது? மன்னனுக்கே பொதுவாக எல்லாரும் பேருகின்றது. என்ன இது மூவேந்தர் என்ற சரியான மூன்றுல வந்தான்னு நாலு ஒரு எழுத்துல கொண்டு விட்டீர்கள், ஒன்றுலே கொண்டு விட்டீர்கள்.
2: நீங்க முதல்ல சொன்னது நாலு எழுத்துன்னு சொன்னீங்க.
0: ஆமா,
2: நம்மளோட ஞாபக முறை நாலு சுத்தியே வரும், என்ன எழுத்து வரும் என்ன எழுத்து வரும் அதுதானே தவிர
0: உதாரணங்களை அழகா வைத்திருக்கின்றீர்களோ சான்றுகளை கட்டிக்காரன் உங்கள் பையிலே உங்கள் புள்ளி சேர்ந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பட்டிக்கு போக போகின்றீர்களா? இரண்டும்
2: வந்துடலாம்
0: ஐயா. சரி, எந்த
2: இரண்டாவது?
0: 15-க்கு போவோமா? ஓகே சரி. பெண் 15-க்கு நாகப்பன் வந்து விட்டார். அவருடைய பெட்டியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றேன். எங்க நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்?
2: திறந்து விசேஷே,
0: திறந்து விட்டது அழகாக அந்த பெட்டி. இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இருப்பதும் ஒரு சின்ன பொருள். எது சொல்லுங்க? சின்ன பொருள். நாங்கள் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு வருகின்றோம் கையிலே வைத்து.
2: நினைக்கிறீர்கள்
0: ஐந்து எழுத்து? இல்ல, இன்னும் ரெண்டு சேர்த்து ஐந்திலே கொடுப்போம். இது என்ன உங்களுக்கு ஐந்து எழுத்து ஒரு சின்ன விடயம் தானே? இந்த ஐந்து எழுத்தும் கூறுகிறது ஒரு சின்ன ஒரு பொருளை, ஒரு சின்ன விரலாலே தான் அதை அலைய தூக்கலாம். கையாலேயும் தூக்கத்தவில்லை, ரெண்டு விரல் போதும் அதற்கு. இது வந்து இன்று இந்த உலகத்தை ஆளுகின்றது. இந்த உலகத்தை நாங்கள் ஆளுவதற்கு உபயோகிக்கப்படும் கருவி கைபேசி. அது மட்டுமல்லாமல் வேறு இலத்திரவியல் உபகரணங்கள் உபயோகிக்கின்றோம். இவற்றையெல்லாம் அதற்குள்ளே ஞாபகப்படுத்தி பரவி உருவி எல்லாம் செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு அட்டை, சிம் கார்ட் என்று கூறுகின்றோம் அல்லவா? அந்த சிம் கார்ட் என்பதற்கு என்ன தமிழாக்கம் கண்டுபிடிப்பீர்களா? தெரியும் என்ன கிட்டத்தட்ட சரி, செறிவட்டை என்று கூறுகின்றது. செறிவு, செறிவுண்ட உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உருவி அடித்து செறிவாக கொண்டு உள்ளே அடக்கி வெளியே எங்களுக்கு தருகிறது. செறிவு, செறிவட்டை. நீங்கள் சொன்னதும் கிட்டத்தட்ட சரி.
2: இந்த பக்கம் நாங்கள் திறனட்டைன்னு
0: சொல்லுவோம். திறனட்டை என்று கூறுவீர்கள், சரி. நீங்கள் சொன்னதும் சரி. நான் திறனட்டை என்று கூறுவதோட கூட செறிவட்டை என்று தெரியப்படுகின்றது. அதனால் ரெண்டும்
2: சரிதான்
0: இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு புள்ளி, இரண்டு புள்ளியை செய்து கொள்வோம். இதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இதை கொடு. நாங்கள் சிம் கார்டை கொடு, சிம் கார்டை கொடுன்னு எல்லோரும் சொல்லுகிறார்கள். யூடியூப், யூடியூப் எல்லோரும் சொல்லுகிறார்கள்.
2: ஓ, யூடியூபுக்கு தமிழ் பதம் கேட்டீங்க. யூடியூபுங்கிறதே எங்களுக்கு தமிழ் தானே?
0: யூடியூபா, அதுதான் எங்கட தமிழ். ஆனால் உண்மையான தமிழ் இது. நாங்கள் உபயோகிக்கின்ற பேச்சு தமிழ்ல யூடியூப் என்றால் தான் விற்கிறவருக்கும் புரியும், வாங்குறவருக்கும் புரியும், எல்லோருக்கும் தெரியும்.
2: வலை ஒளின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ எங்கேயோ யாருக்கோ சொல்றாங்கன்னு
0: நினைச்சுக்கோங்க. தரிப்பிடம் என்ற மாதிரி தான் வரும், பேருந்து நிலையம் என்பது போன்றதான் வரும். அதான் சாப்பிட போய் உட்கார்ந்திருந்தார் ஒருவர் ஒரு உணவு சாலையிலே. அந்த உணவுக்கு உப்பு பற்றாக்குறையாக இருந்த அவருக்கு உப்பு உரைப்பு, அந்த உப்பு அவருக்கு சுவைக்கவில்லை, காணாது. அப்போ அவர் இந்த அதை அந்த விநியோகஸ்தர் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆளிடம் கூறினார், ஐயா சாம்பாருக்கு உப்பு பற்றாது, கொஞ்சம் உப்பு கொண்டு வாயான்னு அவர் சிந்தித்து கொண்டே போகின்றார். அவருக்கு தெரியவில்லை. திரும்ப திரும்ப கூறினார், ஒன்றுமே கூறுறார். அப்படின்னா என்ன ஐயான்ற கூறின போது இவர் சொன்னார், ஐயா சோல்ட் ஐயான்னு. உடனே அவர் சொன்னார், சால்ட்டு தமிழில் பேசுங்களேன் ஐயா, உங்களுக்கு என்ன அவர் கேட்டாராம். சரியா?
2: அப்படி நிறைய சொல்லு வந்துருச்சு,
0: அப்படி பல இருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன, நாங்கள் இந்த எவ்வளவு தூரம் இந்த ஆங்கில பதம் யூடியூப், சிம் கார்டு, வாட்ஸ்அப், அதெல்லாம் வருகின்றது. எல்லோருடைய வாயிலையும் அந்த பெயர் வந்து விட்டது. கைபேசி என்றதை விட செல் என்றுதான் கூறுவார்கள் எல்லாம். அதனால் எங்களுடைய அருஞ்சொற்கள் மறைந்து விட்டன, மறைக்கப்பட்டு விட்டன என்றுதான் கூறணும். யாரால் என்றால் எங்களால் மறக்கப்பட்டு விட்டன. அதை புதுப்பிக்க வேண்டும். இது எங்கள் தொண்டு, எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் நாங்கள் கொஞ்சம் நீண்ட நேரம் இந்த விடயத்துக்கு வலையொடி என்பதற்கும் சொறிவட்டை என்பதற்கும் சிறிது நேரம் எடுத்தோம். மற்றவர்களுக்கும் புரியும் வண்ணம் அதற்கு ஒத்துழைத்த உங்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நன்றி. நன்றி நன்றி நான் அவர்களே, வாழ்த்துக்கள். மீண்டும் பெறுவோம். வந்துவிட்டால் மகள் சாந்தி, போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. வெங்கே வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம். ஓ, ராசனம் பெறப்போகின்றாராமா? சாந்தி என்ன என்ன ராசன் வரப்போறாரா? ராசனும் போட்டிக்கு வரப்போகின்றாரா? ஓசை கொடுக்கின்றார். சரி, இப்பொழுது சாந்தி வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு இரண்டு பெட்டிகள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றன. 14, 18 இதிலே எந்த எண் 14 உங்களுக்கு வேண்டும்? சரி, வாழ்த்துக்கள். 14 கொண்டு வருகின்றேன். வைத்து விட்டேன் சாந்தி. உணருங்கள் எத்தனை எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றது என்று.
3: மூன்று.
0: கட்டி காரை அச்சொட்டாக பார்த்து விட்டால் கட்டி காரை, கட்டி காரை. சரி, மூன்று எழுத்தில் இருப்பது என்ன பதம் என்று கண்டுபிடிப்போமா? தரவுகளை தருகின்ற இது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஒன்று. ஒருவர் எங்களுடைய தாரக மந்திரத்திலே இருக்கின்றது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று. அதுக்கு அடுத்தவராக இருக்கிற அன்னையும் பிதாவுமானால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் இந்த உலகறிய எங்களுக்கு தமிழோ மொழியையோ போதித்து அறிவியல் தருபவர். இவரை இரண்டு எழுத்திலே குருவெண்டும் கூறலாம், ஆனால் இங்கே மூன்று எழுத்திலே இருக்கின்றது. எப்படி அழைக்கலாம் அவரை? மூன்று எழுத்திலே ஆண், ஆணை குறிக்கும். ஆண்பாலில் சொல்ல வேண்டும். பாடசாலைகள் எல்லாம் இருப்பார். கூறினால் இரண்டு புள்ளிகள் சாந்தி.
3: ஐந்து எழுத்து வருது.
0: மூன்று எழுத்துல வரும். அகர வரிசையிலே இருக்கும். நான் உதவி செய்கிறேன், உதவி செய்கிறேன். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. ஆசான் என்பது அற்புதமான பதம் தந்துவிட்டீர்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்துக் கொண்டேன். இப்பொழுது இறுதியாக ஒரு பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி 18. பகடை 18. வெற்றியிலே சூதாட்டத்திலே 18 மிகவும் முக்கியமான இலக்கம். 18 படிகளை கொண்ட ஐயப்பன் சுவாமியிடம் செல்லுங்களும் 18 படி வேண்டும். பாரத போர் கூட 18 நாள் தான் நடைபெற்றது. சாரி, இந்த 18வது எண் பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரம் கேட்கின்றது. திறந்து விட்டது பெட்டி. சிறப்பு சிறப்பு. இது உங்களை தான் அதனுடைய கருத்து. எத்தனை எழுத்தாக இருக்கும்?
3: 4.
0: கெட்டிக்காரை மீண்டும் புகுந்து பார்த்து விட்டால் சூரத்திலிருந்து. கெட்டிக்காரை சரியாக 4 எழுத்து தான் இருக்கின்றது. மகளே, இந்த 4 எழுத்திலே வரும் பதம் உங்களையே குறிக்கின்றது. உங்களை என்றால் பெண்களையே தான் குறிக்கின்றது. ஒரு பதம் பகர, பகர வரிசையிலே வரும், நெடிலே வரும். அதான் அப்படித்தான் ஆரம்பிக்கும். பாடல்கள் கூட இருக்கின்றது. பாடல்கள் பல இருக்கின்றது. பாவிலே ஆரம்பிக்கும், பூ அண்ணாவிலே ஆரம்பிக்கும், ஆனா இங்கே பாவண்ணாவிலே ஆரம்பிக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட பதம்
3: பாவையர்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி பாவையர் என்ற பதம் சரியான பாவையர் பாவையர்கள் பூவையர் பூவையர்கள் என்றெல்லாம் கூறுவார்கள் இல்லையா. பாவை விளக்கு பாவையர் என்றெல்லாம் பாவை என்றது பெண்களை குறிக்கும் அற்புதமான பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு சேர்த்து இன்றைய பெட்டிகள் அத்தனையும் நாங்கள் பிரித்து பார்த்து விட்டோம். எனக்கு வியாபாரம் நன்றாக நடந்தது என்ற மகிழ்ச்சியோடு உங்கள் புள்ளிகளை கூறுவதற்கு முன்பு நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி மகளே. இணைந்து சிறப்பித்த கிருஷ்ணன் நாகப்பன் சாந்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா. சென்று பாருங்கள் பாடல் உங்கள் பாடல் ஒளிபரப்பும் கேட்டு மகளுங்கள். புள்ளிகள் கூறுவதற்கு முன்பு பாடல்களை கேட்போம். அதற்கு முன்பு மூவரும் வந்து இணைந்தவர்களை இன்று முக்கியமான உறவு என் மகள் ரேவதி வரவேற்பு தந்திருந்தார். சியாமலா வரவேற்பு தந்திருந்தீர்கள். இரண்டு மகளைக்கும் வருவதற்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது என்பதை நான் உணர்வேன். இங்கே இவர் பதில்கள் பல எழுதியிருக்கின்றார்கள். பாடல்கள் இப்பொழுது பொக்கிஷத்தின் ஒரு இசையை கேட்போம்.

0: பொக்கிசம் நிகழ்வு வாரத்திலே அறிவன் கிழவை ஆகிய புதன்கிழமைகளில் நிகழ்வது வழக்கம். அந்த வகையில் இன்றும் பலர் வரவேற்று தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காற்றலையை கேட்டுக்கொண்டு அந்த வழியிலே அவர்கள் தங்கள் அற்புதமான பதில்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தளத்திலே எல்லோரும் ஆவலோடு இருக்கும் வேளையிலே ஒவ்வொருவருக்கும் சில சில தடைகள் ஏற்படுவதால் தொடர்ந்து இணைந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் வேளையிலே வளமையாக வருவது போன்று என்று வாக்கிய வசதியாக இருந்தவர்கள் மூவர் வந்து இணைந்து கொண்டார்கள். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த மூவரும் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றி. கிருஷ்ணன், நாகப்பன், சாந்தி, உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு ஊக்கம் தந்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ளும். இந்த வேளையில் இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். கிருஷ்ணன் அவர்கள் முதலில் வந்து புள்ளிகளை சேர்த்துவிட்டு பெட்டிகளை திறந்துவிட்டு பதங்களை கண்டுபிடித்து கூறிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்த ராஜதுரை திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் ஊசி மலை காட்டு என்ற ஒரு ஊசிமலை காடு உள்ளே வந்து என்றது ஒரு பாடல். இப்பொழுது அந்த பாடல் ஒளிபரப்பாக்குவோம். கேட்டு மகிழ்வோமி.
1: என்ன சார், உங்க கல்யாண நாள் எங்க காலனியே கொண்டாடுன்னு ஆச்சரியமா இருக்கா? இன்னையோட இந்த காலனி ஆரம்பிச்சு 25 வருஷமாச்சு. உங்களுக்கும் வெளி விழா, இந்த காலனிக்கும் வெளி விழா. எங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க சார். வாங்க சார்.

இனிமையான அந்த பாடல் ஊசுமையில் காடு உள்ளே வந்து பார் என்று பாடி சென்ற வேளையிலே தனிமையிலே இருக்கும் கிருஷ்ணாவுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது, நல்ல பாடல் என்று கூறிக்கொள்ளுகின்றோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் பொக்கிசம் புதன்கிழமை தோறும் அறிவியல் கிழமைகளிலே மலரும் பொக்கிசம். பொக்கிசத்தை அலங்கரித்து வந்து பாடல்களை தந்து மகள வைத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை கொண்டு பொக்கிசத்தில் வந்த பெட்டிகளை திறந்து அதன் உள்ளே உள்ள பதத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்றிருக்கும் வேளையிலே இரண்டாவது பாடலை அன்பு மகள் சாந்திக்காக ஒலிக்கின்றேன். சாந்தியும் இருந்து அந்த பாடலை கேட்டு மகளை வேண்டும் என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து எனக்கு தெரிய தந்திருக்கின்றீர்கள், தந்தவருக்கு நன்றி கூறிக்கொண்டு பாடலை கேட்போம். தொட்ட பொட்ட ரோட்டு மேலே முட்டை பரோட்டா, இதுதான் அந்த பாடல், கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் சிறப்பாக பாடியது அல்லவா கற்றலையிலே? இது மிகவும் சிறப்பான பாடலில் சிறப்பான செய்தியும் ஒன்று அங்கே இருக்கின்றது. இந்த பாடல் விஷ்ணு திரைப்படத்தில் ஒழித்த வேளையிலே, விஷ்ணு என்ற திரைப்படத்தில் ஒழித்த வேளையிலே இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் என்று நட்சத்திர நாயகனாக தோன்றி தமிழ்நாட்டிலே முன்னணி இடம் வகித்து இன்று தமிழகத்தின் முதல்வராக வந்திருக்கும் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் என்ற குரலில் அவருடைய நடிப்பிலும், அவருடைய அன்னை சோபா சந்திரசேகர் அம்மா அவர்களுடைய குரலிலும் ஒலித்ததென்றால் ஆச்சரியமாக இல்லையா? சிறப்பான செய்தி அந்த பாடலுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இந்த வேளையிலே இன்று நடைபெற்ற இந்த பொக்கிஷம் நிகழ்வில் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளாக கே எஸ் கிருஷ்ணன், எங்களுடைய நாகப்பன் அவர்கள், சாந்தி, மூவரும் இணைந்து சிறப்பித்த வேளையில் அவர்கேற்ற புள்ளிகளையும் நாங்கள் ஒரு தடவை அறிய வேண்டுமில்லை, அதற்கு நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. இங்கே மூவரும் சேர்ந்து 40 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அதிலே எங்களுடைய உறவுகளுக்குள்ளே சம புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பெறுகின்றார்கள். 12 புள்ளிகளை பெற்று கிருஷ்ணன், சாந்தி இவர்கள் இருவரும். 3வது இடத்துக்கு வேலையே இல்லை, 2வது இடத்தை பெற்றார்கள் சம புள்ளிகளை பெற்று. அப்படி என்றால் முதலாவது யார் என்று புரியத்தானே வேண்டும். 16 புள்ளிகளை பெற்று நாகப்பன் அவர்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றனர். கிடைத்த சந்தர்ப்பம், அதில் ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. என்னவென்றால், கிடைத்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் பெட்டி இரண்டும் தெரிந்துவிட்டால் சிறப்பாக கூறிவிடலாம், இல்லையென்றால் திண்டாட வேண்டி வரும். இருப்பினும் உங்களுடைய விவேக புத்தியினாலே கூறுவதை கேட்டு அதை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மிகவும் சிறப்பாக இயங்கினீர்கள். உங்கள் புள்ளிகளின் விவரத்தை தந்து நான் மகிழ்ந்தேன். எங்களுக்கு மொத்தத்தில் 40 புள்ளிகளையும் பெற்றாலும் 20 பெட்டிகளும் திறந்து வியாபாரமாகிவிட்டது. இன்று நாங்கள் கண்டுகொண்ட புள்ளிகள் பதங்கள் காதல், கள், கரும்பு, மொட்டு, பிரிவு, துணை, தவில், காசு, தலைப்பாகை, சம்சாரி, நெடுஞ்செழியன், பாம்பன் பாலம், வள்ளலார், ஆசான், செறிவட்டை, சூரியன், மூவேந்தர், பாவையர், வலையொளி, எரிமலை ஆகிய பதங்களை அழகாக கண்டுபிடித்து, தமிழ் சொற்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றது தானே, நாங்கள் இதை அதிகமாக உபயோகிப்பதில்லையே என்றெல்லாம் எண்ணும்படி அறிஞ்சொற்கள், புதிதாக வந்த தமிழ் சொற்கள் என்று நாங்கள் கண்டுபிடிக்கும் வாய்ப்பு ஒன்றினை மொன்றியல் தமிழ் வானொலி பொக்கிஷத்திலே கொடுத்தது. அதை தேடி எடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று கூறும் பொழுது இனிமையான பாடல்களையும் தந்து சென்றார்கள். அவர்களுடைய பாடல்களை ஒலிபரப்பிய வேளையில் இறுதியாக தாருங்கள் ஒரு பாடலை என்று அன்புடன் வந்து கேட்டார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். இன்றைய நாகப்பன் பணியும் மிகவும் சிறப்பாக இருந்து அவர் வந்துவிட்டார், அள்ளிக்கொண்டு செல்வார்தான். ரேவதி, ஷியாமலா இவர்களும் இணைவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அவருடைய வலைத்தளம் பிழையாக இருந்தாலும் வரவேற்று நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். விஜயராகவன் உட்பட எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருந்தீர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த முறை நீங்கள் வரலாம் தானே, உங்களுக்கு வலைத்தளம் இணையதளம் சரியாக இருந்தால் வந்து இணைவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு, இன்று வந்து இணைந்த உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அன்னை தமிழுக்கு சமர்ப்பித்து கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தாருங்கள் என்று கேட்டால், நேரம் சரியாக 1:18 எங்களுக்கு இன்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 10:48 காட்டி கொண்டிருக்கும் வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் கொண்டாட்டம் என்று கூறியிருந்தார். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று அது பல கொண்டாட்டங்கள் இருக்கிறது. எனது கருத்துக்கு இப்பொழுது கிடைக்கின்றது மனிதன் என்ற ஒரு திரைப்படம் என்றும், அதிலே இந்த பாடல் வந்தது என்றும். பாடகர் உடைய பெயர் வித்தியாசமாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த கொண்டாட்டத்தை கேட்டு பார்ப்போம் ஒரு தடவை என்று எண்ணிக்கொண்டு, பிள்ளையென்றால் மீண்டும் நாங்கள் சரிப்படுத்தி கொள்வோம். தருகின்றேன் அந்த பாடலை, கொண்டாட்டம் என்று ஆரம்பிக்கின்றது.

ஐந்து பாடல் அல்ல நீங்கள் கேட்ட பாடல் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். நாகப்பன் திரைப்படம் எது வேண்டது என்றால் துணிந்தவுடனே கொண்டாட்டம் என்ற பெயரை தந்தவுடன் இந்த பாடலெல்லாம் ஓடி வருகிறது. முந்திக் கொண்டு யூ வலைத்தளத்திலே உரிமை கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் என்று வருகின்றதே. எந்த கொண்டாட்டமாக கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று தான் நீங்கள் கூறினீர்கள். நான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று தான் தேடுகின்றேன். அது தேடலில் எனக்கு அது கிடைக்க தாமதப்படுகின்றது. எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், எங்கே போவது, வரத்தானே வேணும். அதனால் நாங்கள் கண்டுபிடி கண்டுபிடி பாட்டை கேட்டுக்கொண்டிருங்கள். நான் பாடலை தேடி எடுத்து உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன். உங்கள் பொறுமைக்கு நன்றி என் அன்பு உறவுகளே. முன்னர் தமிழ் வானொலி நாங்கள் யூ வலைத்தளத்தில் தான் பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். அன்று அப்படி இல்லை. இந்த மகள் ஆரம்பித்த காலத்திலே மகளிடம் 10,000, 15,000 என்று இருவெட்டுக்கள் இருக்கும். அதிலே எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் பாடல்கள், படங்கள் என்றெல்லாம் அப்படியே வரிசையாக அடங்கி இங்கே 10க்கும் மேற்பட்ட கருவிகள் இருக்கும் பாடல்களை அடுக்கி வைத்து நாங்கள் தருவதற்கு உங்கள் பாடல்களை தெரிவு செய்து அதனுள்ளே போட்டுவிட்டால் சரியான நேரத்தில் இந்த பாடல்கள் கண்டுபிடி கண்டுபிடி பாடலை கேட்போம். கண்டுபிடி கண்டுபிடி பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். நான் அதற்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டம் பாடல்கள் நகரம் நல்லது அவர் கூடிய பூங்கா நகரம் வந்து

பாடல் கிடைத்திருக்கின்றது. அது தூங்கா நகரம் திரைப்படம் என்று கூறியிருந்தார். நான் அதை தேடிய போது இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கு. அது முதல் பதம், அதை நாங்கள் குறைக்க மறந்து விட்டோம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று எழுதிவிட்டோம். அதுக்கு முதல் இரண்டு பதங்கள் இருக்கின்றது. கண்டுபிடித்து விட்டோம் நாகப்பன் அவர்களே, உங்கள் உதவியும் எனக்கு கிடைத்திருந்தது. நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல். இந்த பாடலில் எங்கள் அன்பு உறவு ரமணி ராஜேஷ் அவர்களும் முதலிலிருந்து இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்து சிறப்பாக கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். நல்ல நிகழ்ச்சி என்று வாழ்த்தி கொண்டு இதோ பாடல்.

சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டவுடன் கொண்டாட்டம் தான் எங்களுக்கும். பாடலை கேட்டா கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று குறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து நாங்கள் 20 பெட்டிகளை கொண்ட பொக்கிஷத்துக்குள் இருந்த சொற்களை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளையும் பெற்ற வேளையிலே நாங்கள் எல்லோருக்கும் அறியும் வண்ணம் இந்த தமிழ் சொற்களை பிரபலமாக காற்றலை மூலம் பரவ விட்டோம். இந்த தமிழ் தொண்டுக்கு எல்லோருக்கும் நன்றி. ஏனென்றால் நாங்கள் இணைந்து சிறப்பித்தவர்களை விட இருந்து கலந்து சிறப்பித்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இறுதி நேரத்திலே கொண்டாட்டம் என்றது நீ சிரிச்சா கொண்டாட்டம் என்ற பாடலை கேட்டு நாங்கள் எல்லோரும் சிரிச்சு மகிழக்கூடிய ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுவது போன்ற ஒரு கொண்டாட்டத்தை கண்டு 20 பதங்களை கண்டுகொண்டோம் என்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்ற ஒரு நல்ல கருத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறலாம் என்று எண்ணிக்கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, அற்புதமாக நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தவர்கள் கருத்துக்களை பகிர்ந்தவர்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் நாளைய தினத்திலே என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் தாழ் பணிந்து எங்களுக்கு வல்லமை தந்து நிகழ்ச்சியை சீராக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நல்லாசி வேண்டும் என்று கருணை கூர்ந்து தர வேண்டும் என்று கேட்கும் இந்த வேளையில் அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு என் அன்பு உறவுகளே உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய சிறப்பான நிகழ்வை தந்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு நேர காலத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த தமிழுக்கு தொண்டு செய்யும் பாங்கினை கிடைக்க செய்தவங்க நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருமிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இங்கிதமான ஒரு நல்ல அற்புதமான நாள் காலத்தில் கிடைக்காத ஒரு நாளை இன்று நாங்கள் கண்டிருக்கின்றோம் கனடாவிலே. அதை வெளியே சென்று அனுபவிக்கலாம் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். பார்ப்போம் அவருடைய கடாட்சம் எப்படி இருக்கின்றது என்று. இப்பொழுது நேரம் சரியாக நண்பகல் 1:29 காட்டிக் கொள்ளுகின்றது. உங்களுக்கும் 11 மணியை தொடப்போகின்றேன் என்று காட்டும் வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 20வது நாள் பொக்கிஷம் நிகழ்வினை அறிவன் கிழமையிலே மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்று செல்லும் வேளையிலே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும் நிறைவு பெற்றது பொக்கிஷம் என்று கூறி வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்வோம். நன்றியும் வணக்கமும் என்னால் உறவுகளே.

வெளியிலில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் உலகெல்லாம் படைத்து ஆளும் அவருக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருக்கும் தாழ் பணிந்து வணக்கம் கூறி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக ஒன்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பத்திற்கு இனிமையான இந்த நாள் 2026 ஆண்டு 5 மாதம் 14 நாள் வியாழக்கிழமை. வழமை போல இன்றைய நாளிலே வாரம் ஒரு நாள் வரும் வியாழன் தோறும் எங்கள் வானொலியில் நாங்கள் சந்திக்கும் விடயம் கதம்பம். கதம்பத்திலே

0: இல்லை.
1: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: உனக்காக நான் என்ற பாடலை கேட்டு அந்த இசையோடு ஆரம்பிக்கும் உனக்காக நான் நிகழ்வு என்று நேயர் விருப்பமாக மலர இருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்ச்சியிலே உலகளாவ இருக்கும் என் அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், இணையுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து பதிந்து விடுங்கள். அவை ஒளிபரப்பாகும் வேளையிலே அந்த பாடல் யாருக்காக என்பதை

0: நீங்கள் வந்து என்னோடு இணையும் போது கூறிக்கொள்ளலாம். உனக்காக நான் நிகழ்வு என்று இருக்கின்றது, இணைவோம், நேயர் விருப்பமாக அதை அலங்கரிப்போம் என்று நான் எழுதி அனுப்பிய வேளையிலே பதிவை கண்டவுடன் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் உடனே ஒரு அழகான படம் வரைந்து அதற்குள்ளே எழுத்துக்களை போட்டு உங்களை இணையும்படி கூறி தானும் இணைந்திருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்தியிருக்கின்றார். எங்கெங்கும் பறந்து ஓடி ஆடி திரியும் வேளையில் நீங்கள் இணைந்து கொண்டு எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நான் உனக்காக நான் நிகழ்வை சிறப்பாக நாங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக உனக்காக நான் என்று எண்ணியவுடன் வேறு ஏதோ ஒரு நிகழ்வு என்று எண்ண வேண்டாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் எல்லாம் உலகத்துக்காக, நாங்கள் உலகம் எங்களுக்காக என்று எண்ணும் வேளையிலே நாங்களும் உலகமும் வேறு ஒன்றல்ல. இறைவன் எங்களை அனுப்பி வைத்ததே இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவித்து வரக்கூடியதாகத்தான். இங்கே அதை கேட்டவுடன் அளவுடன் அன்பாக என் அன்பு மகள் ரேவதி, அடுத்து கிருஷ்ணன் இவர்களும் வரவேற்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வர வேண்டும். எங்கே பார்ப்போம், யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்க்கும் வேளையிலே 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்காக. இந்த வேளையிலே ஒரு தடவை எங்கள் காலநிலையை உங்களுக்கு நான் கூறத்தானே வேண்டும். இன்று எங்களுக்கு 11 பாகை பூச்சியதுக்கு மேலே 11 பாகை என்று காட்டுகின்றது. இது படிப்படியாக நேற்றைய தினம் போல் 13 பாகை வரை செல்லலாம். மழை நின்றுவிட்டது. சூரிய பகவான் அழகான ஒளி தந்து இனிமையாக எங்களை மகிழ்வாக வைத்திருக்க செய்கின்றார். பச்சை பசல் என்று காட்சி அளிக்கும் இந்த வெளியுலகம் எங்களுக்கு மகிழ்வாக தரும் வேளையிலே பட்சிகள், பறவைகள், பிராணிகள், மிருகங்கள், உயிர் இனங்கள் அத்தனையும் உல்லாசமாக வெளியே வந்து தங்கள் தங்கள் கடமைகளை புரிகின்றது எனக்கு நன்றாக தெரிகின்றது. அந்த வகையில் நாங்களும் எங்கள் கடமைகளை உற்சாகமாக செய்கின்றோம். குளிர் என்பது அவ்வளவு தெரியவில்லை. நான் இப்பொழுது வெளியே எங்கள் கலையத்துக்குள்ளே நுழைந்து வெளியே சென்று வந்து திரும்ப மீண்டும் சென்று வந்த போது சாதாரணமாகத்தான் இருக்கின்றது. படிப்படியாக இது கூடிக்கொண்டு சென்று இரவு அதிக மாலை 4 மணி வரைக்கும் இந்த 13 இல்லை 5 6 மணி 7 மணி வரை இது இரவு 7 மாலை 7 மணி வரை இந்த 13 பகை வரை சென்று மீண்டும் அது தணிந்து சென்று இரவுக்கு குறைந்து செல்லும். ஆனால் பனிபுளவோ மலைபுளவோ காரணம் இல்லை போல் தெரிகின்றது. இந்த இங்கிதமான வேளையில் நாங்கள் இருக்கும் மகிழ்வான தருணத்தை உங்களுக்கு குறிவிட்டேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதை வந்து நீங்களும் எனக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது முதலில் வருகின்றார் அன்பு உறவு, அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் அழைப்பு எனக்கு சரியாக துல்லியமாக கிடைக்கவில்லை. கிருஷ்ணா மீண்டும் அழைக்க வேண்டும். கிருஷ்ணன் உனக்காக நான் நிகழ்வுக்காக அழைக்கின்றார். மீண்டும் பார்ப்போம். வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா நீங்கள்?
1: நலமா இருக்கேன்.
0: ஒரு களைப்போடு பேசுவது போல் தெரிகின்றது, இளைப்போடு. என்ன நடந்தது, வெளியே சென்று வந்தீர்களா?
1: ஆமாம் ஐயா.
0: என்ன அப்படி என்ன அவசரமாக வெளியே அவசரமாக ஓடி வந்து விட்டீர்களோ?
1: இல்லை ஐயா.
0: நடந்து வந்தீர்களா, நடந்தா வந்தீர்கள்?
1: நடந்துதான்
0: வந்தேன். அந்த அதனாலே அந்த இளைப்பு தெரிகின்றதோ?
1: சரி,
0: நடந்து வந்து ஒரு சுவாசித்து ஒரு ஒரு தேநீர் அல்லது காப்பி பருகி அல்லது அப்படியெல்லாம் செய்யலாம் தானே, உங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் தானே? சரி சரி, களை இல்லாமல் சிரமம் இல்லாமல். சரி, இப்பொழுது அங்கே உங்களுடைய காலநிலை அப்படி என்றால் எப்படி கொஞ்சம் வெப்பமா இருக்கின்றதோ?
1: அதிகம் தான், மழை இல்லை, மேகமூட்டமாக தான் இருக்கு. ஆனா வேர்த்து கொட்டுது,
0: வேர்த்து கொட்டுது. அது நடந்து வந்தவுடன் மேலும் அதிகமாக இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஐயா, உண்மைதானே.
0: அப்ப வெளியே ஜன நடமாட்டங்கள் இருக்கின்றதா, மக்கள் கூட்டம்
1: இருக்கு ஐயா? இருக்கு ஐயா, வெளில வந்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன்.
0: வெளியில வந்து நின்று பேசுறீங்களா? என்ன வெளியே வந்து நிற்பதற்கு காரணம், வீட்டில் உங்களுக்கு இடையூறா அல்லது இந்த வெப்பம் அதிகமா இருக்கிறபடியாலா?
1: வெப்பமும் வெளியில வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு இன்னும்
0: கொஞ்ச நேரம். ஓ அப்படியா, வெளியிலே தான் இருக்கின்றீர்கள். சன நட நடமாட்டமும் இருக்கின்றது. மழை வருவது போன்ற மப்பு இருக்கின்றது.

0: ஆனால் மழை வரவில்லை, ஆனால் வெப்பம்
1: அதான்
0: இருக்கின்றது அல்லவா? அந்த வெப்பம் இருக்கும் போது மழை வராது. வெப்பம் வராதான விரைவில் மழை வரும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு நேற்று முந்தைய நாளெல்லாம் மழை பொழிந்தது, இன்று மழை இல்லை. நல்ல நல்ல நல்ல காலநிலையில் இருக்கின்றோம். கிடைக்காது, இப்படியான காலநிலை அதிகம் கிடைக்காது. இன்று நன்றாக இருக்கின்றது, அதிக வெயிலும் இல்லை, அதிக வெப்பம், அதிக குளிர் அப்படி ஒன்றும் இல்லை. காற்றோட்டமும் லேசாக குறைந்திருக்கு. நான் சொல்ல முடியாத ஐயா, நீங்கள் கூறியது போல எங்கள் வானத்தில் சில இடங்களில் ஒரு வித்தியாசமான முகில் தெரிகின்றது, மழை வருமோ தெரியாது. ஆனால் நிச்சயமாக பனி வராது, பனிப்பொழிவு இருக்காது என்று தெரிகின்றது. நேற்றைய தினம் வெளியே சென்று விட்டீர்களோ?
1: ஆமாம் ஐயா.
0: ம், நான் நினைத்தேன் நீங்கள் வீட்டில் இல்லை, நாட்டில் இல்லை என்பதை வண்டிப்பட்டேன் என்பது ரொம்ப சென்று விட்டீர்கள். பணி எப்படி, உங்களுடைய பணி ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற ஏதுக்கள்?
1: இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்களாக ஐயா.
0: அதன் பின்புதான் கிடைக்கும். ம், அதுவரையும் உல்லாசம் தான், உங்களுக்கு ஓடி தெரிய
1: வேண்டியதான்.
0: சரி, இன்று நாங்கள் காலநிலையை பற்றி கூறினீர்கள், உங்களுடைய மனநிலையெல்லாம் கூறினீர்கள். இப்பொழுது நிதானமாக இருக்கின்றீர்கள் தானே? வாழ்த்துக்கள். சரி, அப்படின்னா இன்று என்ன பாடலை எங்கள் நேயர் விருப்பத்திலே கேட்க போகின்றீர்கள்?
1: நேயர் விருப்பத்தில் படம் நல்ல தங்கால்.
0: நல்ல தங்கால், நல்ல தம்பி போய் இப்போ நல்ல தங்கால் வந்து விட்டாளா? சரி, நல்ல தங்கால், அவள் நல்ல தங்கால் எல்லோருக்கும். சரி, அவளை பற்றி அவள் என்ன பாடலை தருவீர்கள்?
1: பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரி.
0: ஓ, பொன்னே புதுமலரே. அங்க பாடங்கள் அந்த முதல்வரையை பார்ப்போம்.
1: பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே
0: அப்படி வரும். இப்பொழுது நீங்கள் பாடும்போது பக்கத்தில் யார் யாரும் இருக்கின்றார்களா?
1: இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க ஐயா.
0: அவர்களுக்கு இடையிலே
1: பாடுகின்றீர்களா?
0: அவர்கள் சிரிக்கின்றார்களா? என்னடா இவர் இருந்தா போல பாட்டு பாடுகிறார், பேசு. சந்தோஷம், சந்தோஷம். அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பாட்டு நீங்கள் பாடும் பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்கள் என்று கேட்கும். சரி, இந்த பொன்னே புதுமலரே என்ற பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று எதற்காக நினைத்தீர்கள், என்ன காரணம்?
1: தோன்றியது கேட்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஐயா.
0: அதான் உங்களுக்காக கேட்கின்றீர்களா, இல்லை இந்த பாடலை மற்றவர்களும் கேட்க வேண்டும் நினைக்கின்றீர்களா? மற்றவர்களுக்காக கேட்கின்றீர்களா? உங்களுக்காக. பழைய நினைவுகள், பழைய பாடல்கள், அந்த கருத்துக்கள், அதிலே உள்ள சொற்கள் எல்லாம் உங்களை பிடிச்சிருக்கின்றது போல. பொன்னி புதுமலரி பொங்கி வரும் காவிரி என்ன அற்புதமான அடுக்கு வரிகளாக இருக்கின்றது. இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம். அதை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் அருகில் இருப்பவர்கள், உங்கள் தொலைபேசியிலிருந்து வரும் ஒலியை கிரகிக்கக்கூடியவர்களுக்கும், ஆனால் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் கேட்கின்றீர்கள் இந்த பாடலை. சிறப்பு. சரி, இன்னும் அவ்வளவு நேரத்தில் வீடு செல்வீர்கள்? அந்த 10 நிமிடம் மட்டும் நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீர்களா, அல்லது பக்கத்தில் மக்களும் வந்து கொண்டே இருப்பார்களா? சந்தர்ப்பம் வீட்டுக்கு போனது பின்பு அவர் அழைக்கலாம், பேசலாம். உங்கள் பாடலை நாங்கள் காற்றில் இணைந்தே சிறப்பை அமைக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் கிருஷ்ணா. மீண்டும் நீங்கள் அழைக்கலாம், வீட்டுக்கு வந்து மகளோடு அழைக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நாங்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்க அன்புடன் கிருஷ்ணன் வந்திருந்தார். கிருஷ்ணன் பேசும் பொழுது அருகிலே மக்கள் இருந்தார்கள், நடைபயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நடைபயணம் செய்து கொண்டிருந்தாலும் அருகில் ஆட்கள் இருந்தாலும் காரியமில்லை, நான் பேச வேண்டும் என்று எண்ணி எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்ற ஒரு பாடல், பொன்னே புதுமலரே என்று நல்ல தங்காள் என்று ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு வரலாறு புராண கதை, அந்த இதிலே வருகின்ற ஒரு தத்துவ பாடலாக இந்த பாடல், அல்லது ஊடல் பாடல், ஏதோ ஒரு வகையிலே இந்த பாடல் அமையப் போகின்றது. நாங்களும் கேட்டு மகளெல்லாம் அதற்கிடையிலே இது உனக்காக நான் என்று கூறினபோது அடுத்த ஒரு வாரம் என்னுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் இணைகின்றார்கள். வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகவர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமறிங்களா ஐயா?
0: அலமாக மகள்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இங்கே நான், எனது செல்லக்கிளி, பச்சைக்கிளி அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: சிறப்பு, எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே. நேற்றைய தினம் உங்களுக்கு வலைத்தளம் ஒவ்வாது, அது பொருத்தமில்லை, சரியில்லை என்று எழுதியிருந்தீர்கள். கவலையோடு நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம். அதே போன்று பலருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். நேற்று எங்கள் நிகழ்ச்சியை கூட நான் ஒரு மணி நேரத்தில் நிறைவு செய்துவிட்டு சென்று விட்டிருந்த யாரும் வரவில்லை. பொக்கிஷத்தை தோண்டி எடுப்பதற்கு ஒருவருக்கும் விருப்பமில்லை. அடுத்து ரமணி ராஜேஷ் அவர்கள் இணைப்போடு இணைந்து கொண்டு பதிலோடு தளத்திலே இணைந்திருந்தார். ஆனால் அவர் காற்றலைக்கு வரவில்லை, கேட்டுக்கொண்டிருந்து பதில்களை தந்து கொண்டிருந்தார் எல்லாவற்றையும். சரி, இன்று உங்களுக்கு அங்கே உங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர்லே கால நிலை எப்படி இருக்கின்றது?
2: இன்று காலையிலிருந்து இதுவரையில வந்து வானம் எல்லாம் மேகம் மூட்டத்தோட லேசான சாரல் மழை பெய்து கொடுத்தது.
0: லேசான சாரல் பெய்கின்றதா? வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு.
2: ஆமையா,
0: ஓ, வானத்தை பார்க்க முடியாது அப்படி என்றால் அந்த லேசான சாரல் வரும் பொழுது அது இருட்டாக இருக்கு, மேலே மூடி இருக்கு. இப்பொழுது இரவு நேரம் இல்லையா, இருள் சூழ்ந்து இருக்கும். இப்பொழுது வளர்ப்புறை காலம், இருப்பினும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு 14:40 வரை, 35 வரை பகலாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள். அதாவது நீண்ட பகலில் இருக்கின்றோம். அதிகாலை முன்பே வெளித்துவிடும், அதன் பின்பு தாமதமாகி பொழுதாக இருளாகும். அப்படியான நீண்ட நேரம் கூடுதலான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பகல் வேளையிலே கூடுதலான பணிகளை எல்லோரும் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விவசாயத்துக்கு ஏற்ற ஒழுங்குகள் மிகவும் விரைவாக செய்து கொண்டிருக்க, தரையிலே இறங்கி அந்த இயந்திரங்கள் தொழில் புரியக்கூடிய வகையில் தரை கொஞ்சம் காய்ந்து வந்திருக்கின்றது. பனியினாலே சூழப்பட்டு அது அப்படியே ஈரப்பதமாகத்தான் இருக்கும். அதற்குள்ளே வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் இல்லை. இப்பொழுது அந்த உழவு இயந்திரங்கள் கொஞ்சம் சில சில பகுதிகளில் இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். மற்றது, இப்போ கோடை மாறி, அதாவது பனி வருவதற்கு முன்பு சில இடங்களிலே இங்கே ரமணி ராஜேஷ் அவர்களும் பதிவிட்டு இணைந்து விட்டு பின் அதை அழித்து விட்டார். என உதறியவில்லை, சரியான எழுத்துப்பிழைய உதறியவில்லை, திருப்பி எழுதுவார் அவர். அந்த எங்களுடைய பனிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு கோடை காலம் முடிந்து பனி, அது குளிர்காலம் ஆரம்பிப்பதற்கு முன் சில சில விவசாயிகள் சில விதைகளை, சில பயிர்களின் விதைகளை முன்னரே அதை போட்டு மூடி விடுவார்கள். அது பனிக்குள்ளே கிடந்து உறைந்து எல்லாம் உறைந்து எழுந்து மீண்டும் முளைத்து வரும். அப்படியான பயிர் வகைகளும் இருக்கு இங்கே. சிறப்பு சிறப்பு. அவர் நன்றி சார், நான் இங்கே இணைந்தே இருக்கின்றேன் என்று மீண்டும் எழுதியிருக்கின்றார் ரமணி ராஜேஷ் அவர்களே. வருக வருக, இணைந்திருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிந்து கொண்டிருக்கலாம். நல்லது. இப்பொழுது ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு என்ன பாடல் இன்று உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் அந்த பாடலை எப்படி கேட்கப் போகின்றீர்கள், என்ன பாடல் கேட்கப் போகின்றீர்கள்?
2: எனக்கு இந்த புகுந்த வீடு அப்படிங்கிற படத்துல இருந்து சிந்தாமரையே சிந்தேன் இதழே பின்னோயமே கண்ணே வருக அப்படிங்கிற பாடல்.
0: சரி, இந்த பாடலை இன்று இப்படி கேட்பதற்கு ஏதாவது காரணம் உண்டா?
2: அவருடைய இனிமைதான் காரணம். அதாவது தன்னுடைய மனைவி மீது வைத்திருக்கும் அன்பினால் அந்த பாட்டு பாடுவார்.
0: ஓ, அப்படியோ? தன் மனைவியை சிந்தாமரையே சிந்தேன் இதழே என்று மனைவியை நினைந்து பாடுவது போன்ற ஒரு பாடல். இப்ப நீங்கள் இது உங்கள் மனைவி மனைவியின் நினைவுக்காக பாடுகின்ற, அந்த நினைவிலே மனைவியை நினைத்து பாடுகின்ற அவருக்காக இந்த பாடலை பாடுகிறேன். சிறப்பு சிறப்பான பாடல், நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒருவருக்காக இந்த நான் முதல்ல கூறிந்த உலகம் எங்களுக்காக, நாங்கள் உலகத்துக்காக. அப்ப உலகம் என்று கூறும்பொழுது எல்லாம் அடங்கி விடுகிறது. வாழ்த்துக்கள், சிறப்பான நல்ல பாடல் உங்களுக்காக தருகின்றேன். அந்த பாடலை உங்களோடு கேட்டு நாங்களும் மகிழ்வோம். மனைவி மேல் பாசம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று மனைவி மேல் தாளாத பாசம் உள்ள ஜெகபர் சாதிக் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். தருகின்றோம், கேளுங்கள், நினைவுகள் மலரட்டும். நன்றி. இப்பொழுது அன்பு மகிழ்ச்சிக்குரிய நன்றி நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களை மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக எங்களோடு அன்பு உறவு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியை வரவேற்றும் இருக்கின்றார். அவரையும் வரவேற்று கொண்டு அடுத்த உறவாக எங்களோடு இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்வேன். அவர் வருவதற்கு முன்பு இன்னும் ஒருவர் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. அவரே இல்லை, வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், யாம் இருக்க பயமேன்.
3: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: யாம் இருக்க பயமேன் என்று கூறிக்கொள்ளும் சரவணன் அவர்கள் அரசடி குப்பம் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கின்றார். ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றோம்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: சிறப்பு. நீங்கள் நல்லவராக இருக்கின்றீர்களா?
3: மிகவும் நல்லவராக இருக்கின்றோம்.
0: மிகவும் நல்லவராக இருக்கும் என்று நாலு பேர் சொன்னார்களா? இல்லை, நீங்கள் தான் நான் கூறுகிறேன். முதலில் நீங்கள் நல்லவர் என்று அதை ஒன்று பலரும் கூற வேண்டும். உங்களை நல்லவன் என்று கூற வேண்டும். வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்தை மகிழ்வோடு சிறப்பாக சிரிப்போடு தருகிறீர்கள். அதனால் நீங்கள் மகிழ்வாக நலமாக நல்லவனாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம். சரி, இந்த வேளையிலே எங்கள் காலில் 8 பாகை என்று கூறிவிட்டேன். அது 13 பாகை வரை செல்லும். நல்ல மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்கள் காலநிலையிலே?
3: இன்றைக்கு காலை முதல் மாலை வரை நாங்கள் சூரியனை இன்னைக்கு பார்க்கவே இல்லை.
0: ஆஹா, அவர் ஓய்வு எடுத்து விட்டாரா அல்லது மூடி மறைந்து விட்டார்களா?
3: மேகமூட்டமாக தான் இருந்தது.
0: மட்டுமே கருமேக கூட்டங்களா நீலமேக கூட்டங்களா?
3: கருமேக கூட்டம் தான்.
0: கருமேக கூட்டங்கள்னா நிச்சயமாக அது நீண்ட நேரம் இருக்கும் என்றால் சிறு மழை பொழியத்தான் வேண்டும். பொழிந்ததா? இல்லை,
3: மழை பொழியவே இல்லை.
0: அது வரும். ஆனால் அது கலைந்தோடி காற்றோட்டம் கலைத்து கொண்டு சென்று விட்டால் முதல் எங்காவது போய்விடும் ஐயா. அந்த கரும
3: காலையில் 6 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக இருந்த வானம் ஒரு மணி நேரத்திலே மேகமூட்டம் நாள் முழுக்க அப்படிதான்
0: இருக்கும். அப்ப கருமக கூட்டங்கள் இணைந்து வந்து நீர் அணுக்களை சேர்த்து உங்களுக்கு மழையாக தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலே உங்கள் விவசாய முறையை பார்க்கும் பொழுது இந்த மழை இந்த வேளை வருவது உங்களுக்கு நல்லதா கூடாதா?
3: மழை இனிமேல் பெய்யலாம். மழை பெய்யலாம்.
0: அறுவடைகள் முடிந்து விட்டதா? அறுவடைகள் உங்களுடைய அறுவடை
3: முடியல.
0: இன்னும் காலம் இருக்கா?
3: இப்ப நடந்து ஆமா, இன்னும் ஒரு 2 வாரங்கள் நீடிக்கும்.
0: ஓ, அது அப்படி என்றால் இன்றைய மழை உங்க அதற்கு ஏதாவது தொல்லையை ஏற்படுத்துமா?
3: இல்ல, தொல்லை இது இந்த மழையெல்லாம் எங்களுக்கு எதுவும் தொல்லையெல்லாம் எதுவும்
0: ஏற்படாது. ஆகவே நல்ல மழை.
3: அறுவடை செய்து தான்
0: மழை கூடாது இல்லையா? அந்த அறுவடை செய்து அதை உலர வைக்கும் வேளையிலே அந்த வேளையில் மழை பொழிந்தால் நட்டங்கள் ஏற்படலாம், பழுதுகள் ஏற்படலாம்.
3: தொந்தரவாக இருக்கும், அதை காய வைக்கணும். அது
0: ஆமா ஆமா ஆமா, திரும்ப தொந்தரவு
3: கொஞ்சம்.
0: நாங்கள் வேண்டிக் கொள்வோம் இந்த வேளையில் மழை அதை கலைந்து சென்று 2 வாரங்களுக்கு பின்பு வருவதாக இருந்தால் அதை தாங்க முடியுமா அந்த வெப்பத்தை உங்களால்? வெப்பத்தை தாங்குவது ஆசிய நாடுகளுக்கு அது சர்வசாதாரணம் தானே, வழக்கமாக வருகின்ற வெப்பம் தானே. நீங்கள் உங்கள் அரசடை குப்பம் பகுதியிலே எந்த காலத்திலே குறைந்த கால நிலை அளவு குறைவாக இருக்கு? இப்பொழுது 28-30 என்று இருக்கின்றது. உங்களுக்கு குறைந்து செல்லும் வாய்ப்புகள் இருக்கின்றதா காலநிலை அளவு?
3: காலநிலை பார்த்தீங்கன்னா 20-க்கெல்லாம் குறையாது.
0: ஓ, 20-க்கு கீழே போக மாட்டாது.
3: குறையாது.
0: நாங்கள் பூச்சியத்துக்கு கீழே போய் வருவோம் ஐயா. நாங்கள் சாரி, இன்று
3: பூஜ்ஜியத்துக்கு கீழே போய் அப்படி ஒரு காலநிலை இருக்கும்போது இங்கெல்லாம் யாரும் அந்த குளிர தாங்க முடியாது.
0: தாங்க முடியாது. ஏனென்றால் கூடுதலாக எங்களோட மேனி அங்குள்ள நிலைக்கு ஏற்பமாறு அமைந்து நாங்களும் வந்த இங்கே வந்து ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருந்தது. சிரமப்பட்டிருக்கின்றோம். அந்த சிரமங்களின் மத்தியிலே இப்பொழுது பழக்க வழக்கமாகிவிடுது. இப்பொழுது நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்தால் சிரமப்படுவோம், எங்களால் தாங்க முடியாது. என்ன, என்னை பொறுத்தவரையில் எம்மவரும் அப்படித்தான். இங்குள்ளவர்கள் உங்கள் பகுதிக்கு வரும் பொழுது உங்களுடைய அந்த காலநிலை வெப்பநிலையை நாங்கள் தாங்க மாட்டோம். பழக்கப்பட்டு விட்டதெல்லாம் இங்கே எல்லாம். சரி, நேற்றைய தினம் என்ன நடந்தது உங்களுக்கு? வெளியே சென்று விட்டீர்களா அல்லது உங்களுடைய ஒலி கேட்கவில்லையா? உங்களுக்கு வலைத்தளம் சரியாக அமையவில்லையா?
3: நேற்று கொஞ்சம் வெளியில
0: போயிட்டோம். இல்லை, கொஞ்சம் இல்லை, நல்லாக போய்விட்டீர்கள். கொஞ்சம் போயிருந்தால் வந்திருப்பீர்கள். நன்றாக சென்று
3: விட்டீர்கள். இருசக்கர வாகனத்தில் பயணம்.
0: அட்ரஸ் இருசக்கர வாகனத்தில் போனால் எவ்வளவு தூரம் சென்று வரலாம் இல்லையா? சரி, பணிகள் இருந்தால் சென்று வரத்தானே வேண்டும். ஆனால் நான் பொக்கிஷத்தை கொண்டு வந்து வைத்து விட்டு என்னடா என்று அம்மாவர்களும் பொக்கிஷமே தேவையில்லாமல் போய்விட்டதா என்று ஒரு மணி நேரம் இருந்து பாடல்களை ஒலிபரப்பி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ரமணி ராஜேஷ் அவர்கள் என்னோடு தளத்தை பதிவில் இருந்து கொண்டிருந்தார். புலத்திலே செய்திகளை தந்து ஊக்கமளித்து கொண்டிருந்தார். அதேபோல அன்பு மகள் சியாமளா அவர்களும் தன்னுடைய குழந்தை ஒன்றுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு நோய் காரணமாக சென்னைக்கு சென்று விட்டார். அதனாலே ஜெகபரசாதிக்கு அவர்கள் தனக்கு ஒரு வலைத்தளம் சீராக இல்லை என்று எழுதியிருந்தார். அப்படியாக இருந்தது நேற்றைய தினம். இது வருவது தானே எங்கள் வாழ்க்கையிலே இல்லையா? சில முறைகள், தடைகள், இடர்கள் வரும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். இப்பொழுது சீரான நிலைக்கு வந்து
3: ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில நாட்கள்ல வந்து எங்களுக்கு இணைப்பே கிடைக்காது.
0: ஆமா, ஒரு சில நாட்களுக்கு கிடைக்கிற இணைப்பை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்படி வருவது போல இதுதானே மனித வாழ்க்கை, எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது தானே சரவணா? நிகழ்ச்சி ஃப்ளெக்சிபிள் என்று ஆங்கிலத்தில் விட்டு கொடுத்தல், அதாவது அது அந்த எண்ணங்கள் வேண்டும் எங்களுக்கு. பணிகள் இருந்தால் பணி இல்லாத நேரம் அப்படின்னு வருவது. சரி, இன்று நீங்கள் என்று உனக்காக நான் நிகழ்வில்லையே நேயர் நேரமாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டால் நேயர் நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்கள்?
3: படம் சிட்டுக்குருவி.
0: சிட்டுக்குருவி. இப்பொழுது சிட்டுக்குருவிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலம் இல்லையா? இங்கே சிட்டுக்குருவிகள் இன்று காலையிலே எங்கள் வீட்டு முற்றத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ அவர்களுக்காக உணவு படைக்க வேண்டும் என்று மகள் கூறிக்கொண்டிருந்தார். இனி அவர்கள் முன்னே வந்து சிட்டுக்குருவியில் எல்லா குருவிகளும் எல்லா பறவைகளும் வரும். அவர்களுக்காக ஒரு தளம் இருக்கின்றது. அந்த இடத்துல நாங்கள் அதற்காக ஒரு தூக்கணம் இது ஒரு பாத்திரம் இருக்குது. அதை தொங்க விட்டு அதற்குள்ளே தானியங்களை போட்டு விடுவோம். அவர்கள் வந்து கொத்தி கொத்தி எடுக்கும் பொழுது அது உள்ளிருந்து அந்த தானியம் வெளியே வந்து கொண்டிருக்கும். எல்லாம் கொட்டி சிந்தி பறந்து சிறகு அடித்து சத்தம் போட்டிருப்பார். பார்க்க ஆனந்தமாக இருக்கும். பக்கத்திலே தண்ணீர் தொட்டி வைத்திருப்போம். அவர்கள் தண்ணீர் நீர் அருந்தி கொண்டு போவார்கள். அது ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கும் எங்களுக்கு. பனிகாலத்தில் இவை யாரையும் காண முடியாது. பனிகாலத்தில் இவர்கள் யாரையும் காண முடியாது. இப்பொழுது இவர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய விதம் விதமான பறவைகள் எல்லாம் வந்து செல்லும். அதில் நாங்கள் தானியத்தை வைத்து விட்டால் அதிலும் வித்தியாசமான தானியங்கள், சிட்டுக்குருவிக்கு, பெரிய குருவிக்கு, காட்டு பறவைகளுக்கு என்று வித்தியாசமான தானியங்கள் நாங்கள் அங்காடிகளிலே பெற்றுக்கொள்ளலாம். கொண்டு வந்து அதை பாத்திரங்களிலே போட்டு அவர்களுக்கு ஏற்ற பாத்திரத்தில் வைத்துட்டு அவர்கள் வந்து சண்டை இல்லாமல் உண்பார்கள். அதுதான் அங்கே உள்ள சண்டை இல்லாமல். அதில் அணில் வந்திருக்கும், முயல் வந்து செல்லும், அப்படியெல்லாம் வந்து அவர்கள் சண்டை பிடிக்க மாட்டார்கள். தங்களுக்கு விருப்பமானதை கொத்தி உண்டு விட்டு போவோம். அதிலே பார்த்தா தான் சில சந்தேக பிராணிகள் இருக்கும். ஒரு தடவை கொத்துவதும் அங்குமிங்கும் பார்ப்பதும், ஒரு தடவை கொத்துவதும் அங்குமிங்கும் பார்க்கறதும் அந்த சந்தேகம். இல்லை, காக்கை வந்து கூடி உண்ணும். காக்கை வந்து கூடி உண்ணும். ஒரு பொருள் கிடைத்து விட்டால் போதும் தான் மட்டும் உண்ணாது ஏனியதெல்லாம் கா கா என்று கரைந்து அழைத்து இணைந்து உண்டு கொள்ளும். ஒற்றுமைக்கு காக்கை இனத்தை தானே உதாரணம் கொடுவார்கள் கவிஞர்கள் கூட, நாங்களும் கண்ணாலே பார்த்துடும். ஆனால் இந்த நாய் நன்றியுள்ள மிருகம் என்று கூறுவோம். நாய் வந்தால் இன்னும் ஒரு நாய் வந்து தன் உணவை தொத்துனா கடித்து விடும், குதறி விடும், துரத்தி விடும். கவனித்து பார்த்துருக்கீங்களா? நாய் நன்றியுள்ள மிருகம், நன்றி மறவாது. நாய்க்கு ஒரு உணவை போட்டு பாருங்கள், இன்னும் ஒரு நாய் வந்து அதில் வாய் வைத்தால் விடவே விடாது. நட்பு நாயாக இருந்தாலும் விடாது, அடித்து கரைக்கும், பிரைத்து விடும். அப்படி விளையாட்டு இது. அணில் எல்லாம் வருவார்கள். இனி அது ஒன்றொன்றாக வந்து சில மரங்கள் பின்காணியில் இருக்க ஆப்பிள் மரங்கள் அழகான மலர் மலர்ந்து நீ அது இந்த இப்பொழுது மலை ஒன்று தூரி சென்றது. அதோடைய அந்த இலைகள் பூக்களின் இதழ்கள் விழுந்திருந்தால் உள்ளுக்கு இருந்து காய்களினுடைய முகைகள் வர தொடங்கிவிடும். இனி அழகாக, அதாவது மிகவும் விரைவாக பனி முடிந்து பனிகாலம் முடிந்து ஒரு நாள் 12 மணி நேரம் வெயில் சூரியனின் ஒளி பட்டவுடன் எல்லாம் அப்படியே வந்து விட்டன. பச்சை பசையில் என்று வந்து விட்டது விரைவாக. சரி, இன்றைக்கு என்ன பாடலை தருவீர்கள் நீங்கள் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு?
3: காவேரி கரை ஓரத்திலேருந்து ஒரு பாடல் இருக்கு.
0: காவேரி கரை ஓரத்தில் என்ன திரைப்படம் ஐயா?
3: சிட்டுக்குருவி
0: படத்துல காவேரி கரை ஓரத்தில் எப்படி இருக்கும் அந்த பாடல்கள் பாடி காட்டுங்களே கேட்போம்.
3: காவேரி கரை ஓரத்திலே ஏலாளம்படி ஏலா அந்த மாதிரி வரும்.
0: ஏலாளம்படி என்றால் என்ன ஐயா? அலங்கொடியே என்றால் என்ன?
3: தாலாட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த தாலாட்டு பாடல்
0: பாடும்பொழுது
3: பாடும்பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் போது ஒரு உற்சாகமாக இருக்கு அந்த ஏலாளங்குடி.
0: குறிப்பாக விவசாய பண்ணைகளிலே பணிபுரிபவர்கள் இந்த ஏலாளங்குடியே எழுத்துக் கொள்வார்கள் இல்லையா? அதே நேரத்தில் ஏழையோ ஏழை ஏலோ ஏழையா ஏழை ஏலோ என்று ஒரு வரி சொல்லுவார்கள், அது எங்கே சொல்லுவார்கள்?
3: நீல சேல கட்டி இருக்கும் சமுத்திர பொண்ணுங்கிற பாடல்ல கூட,
0: அதாவது கடல்லே செல்பவர்கள் இல்லையா, கடலுக்குள்ளே கடல் கடல்லே பணிபுரிபவர்கள், கடல்லே பயணம் செய்பவர்கள் ஏழையா ஏழை ஏலோ ஏழையா சொல்லுவார்கள் இல்லையா? அப்ப ஆனா ஏழையிலங்குடியே சரி, ஏழையிலும் குயிலே என்று கூறுவது எங்கே? தாலாட்டிலே ஏழையிலும் குயிலே சொல்லுவார்.
3: அதனோட சம்பந்தப்பட்டதுதான்
0: எல்லாம் இந்த ஏழோலம் ஒரு அது ஒரு இசை இணை இசையாக வருகின்றது. அந்த அந்த இசையிலே சில மகிழ்ச்சியை தருவது, குழந்தைகளுக்கு உறக்கத்தை தருவது போன்று பணிபுரியவர்களுக்கு இந்த வேலை செய்யும் கலை தெரியாமல் இருக்கும். அடுத்தது பாதுகாப்பாக விரைவாக போக வேண்டும் என்பதற்கு ஏழை ஏலோ ஏழையா என்று அப்படி கொஞ்சம் விரைவாக சொல்லுவார்கள். இந்த ஏழை ஏழையோட ஒரு உற்சாகத்துக்கு கூறப்படும் வார்த்தையாக இருக்கின்றது இல்லையா ஐயா? அப்படியா? சரி, அப்ப நீங்கள் உங்களுடைய முந்திரிகை கொடியை முந்திரிகை தோட்டத்து பணிபுரியும் பொழுது
3: பெரிய பெரிய மரங்கள் பொருள்களை தூக்கிறதுக்கு அந்த ஏழைன்னு சொல்லுவாங்க.
0: மரங்க ஆமாம் தூ பாரங்களை தூக்குவது கெட்டிக்காரன் பாரங்களை தூக்குவதற்கு ஏ இல்லை ஏதோ அந்த பெரிய பாரங்களை தூ கெட்டிக்காரன் கெட்டிக்கா இது வந்து உற்சாகத்துக்கும் கூறுவார்கள், மகிழ்ச்சிக்கு கூறுவார்கள். ஆனால் நிகழ்ச்சியிலே கூற மாட்டோம் இல்லையான்னு சோகத்துக்கு தரமாட்டார்கள், மகிழ்ச்சிக்காகத்தான் தருவார்கள். சரி, அந்த பாடலை நாங்களும் கேட்டு அந்த பாடத்தில் ஏழை இல்லா ஏழையா எப்படி வருமையா ஏலாளங்கொடி ஏன்னு வருமா?
3: காவேரி கரோரத்திலே ஏலாளம்படி ஏலான்னு
0: ஏலாளம்படி ஏலான்னு எல்லோரும் அதாவது ஒருவர் செய்ய மாட்டார், பலர் கூடி பணிபுரியும் வழியிலே கூறுவார்கள். சரி, என்று உனக்காக நான் நிகழ்ச்சியிலே இந்த இப்படியான நினைவை தந்து நாங்கள் நினைவு கொள்ள வைக்கின்றீர்கள் எங்களுக்கு, அப்படித்தானே? சரி, இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று எதற்காக நினைத்தீர்கள்? எல்லாவற்றுக்கும் சிரிப்பு தானா?
3: இல்ல, இது இந்த பாடல் எதுக்கு எப்படி நினைவுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு புதுவை எங்க புதுவை எங்க ஊர் பக்கத்துல புதுவை மாநிலம் இருக்கு, புதுவை மாநிலத்துல ஒரு வானொலி இருக்கு, அந்த வானொலியில நான் இந்த படத்துல இருந்து வேற ஒரு பாடம் அந்த அடாடா மாமர கிளியே அந்த பாடல்
0: கேட்டாங்க.
3: அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பாடல் இல்ல இந்த பாடல் தான் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஓ, அப்ப அதை விட இது நல்ல பாடல் தான் சொல்லிட்டு சொன்னேன் அவங்க கிட்ட. அந்த பாடல் அப்படியே எனக்கு நினைவில் இருந்தது. சரி, நம்ம நம்ம எம்டிஆர் வானொலியில் அந்த பாடலை கேட்டு விடுவோம் சொல்லிதான்.
0: அடட மாமர அடட மாமரக்கலியே உன்ன நான் மறக்கலையே என்ற அந்த பாடலை விட இது உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் வந்தது. இதை முந்தைய தமிழ் வானொலியே கேட்டுமாதிரி மேலும் சிறப்பாக இருக்கும், எல்லோருடன் முனைந்து கேட்போம் என்று எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கின்றீர்கள், அப்படித்தானே? அப்படித்தான் அப்படித்தான். சிறப்பு சரவணன் அவர்களே, நாங்கள் உங்களோடு இணைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் மூன்றியல் தமிழ் வானொலியே. வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன், மீண்டும் சந்திப்போம். உங்கள் விவசாயம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி. இந்த மொழியில இன்னமொரு உறவு வருவதற்காக எத்தனிக்கின்றார், அவர் பலமுறை அழைத்திருக்கின்றார், அவருடைய அழைப்பு கிடைக்கவில்லை, இப்பொழுது கிடைத்திருக்கின்றது என்று எண்ணுகிறேன். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. ராஜ்குமார் தருமபுரியிலிருந்து, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், வருக வருக ஒன்று வரவேற்கின்றோம் எங்கள் தலைவர் ராஜ்குமார் அவர்களை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
4: ஐயா? அம்மாவோட பல்வலி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஐயா.
0: அப்படியா, பார்த்தீர்களா? இதுதான் உறவு முறை என்பது. இப்பொழுது எப்படி அவருக்கு பல்வலி கொஞ்சம் குறைந்தது?
4: கடந்த ஒரு மாசமா படாத பாடு பட்டு பல்லெல்லாம் எடுத்துட்டு.
0: அப்படியா?
4: அது அறிவு பல்லாம் ஐயா, நமக்கு தேவையில்லாத பல்லு அறிவு பல் வந்து நேரா வளராம அப்படியே இதுக்குள்ளேயே வளர்ந்துருச்சுங்க
0: ஐயா. அதுக்கு பேர் அறிவு பல்லண்டு நீங்கள் கூறுகிற ஞான பல்லண்டும் கூறுகிறார். இந்த ஞானமும் அறிவும் கொண்டவர் அது பிள்ளையான வழியிலே முளைக்கின்றாரே, அதுக்கு என்ன காரணம்?
4: ஏற வர வேண்டியதுலாம் ஒரு சாய்வா
0: போயிருச்சுங்க. இவவுக்கு ஏதாவது நெறிவு உள்ளுக்குள்ளே ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏற நெறிவு ஏற்பட்டு விட்டது இவவுக்கு. அப்போ இந்த ஞானப்பல்லு நான் அறிந்த வகையில் ஞானப்பல்லு வந்து 20 வயது 22 வயது பிறகுதான் முளைக்கும், பிற்காலத்தில் தான். ஆனால் அவர் நேர்த்தியாக வந்தால் ஞானந்தான். எனக்கு ஐயா அப்படி ஒண்ணும்
4: செய்யவில்லையே.
0: இந்த இடக்கு முடக்கம் இல்லாமல் நன்றாக பொருத்தமாக நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது.
4: அதுல வேற சொத்த வேற ஆயிடுச்சுங்க.
0: இப்ப 2-3 வருடங்களுக்கு முன் என் இளைய மகள் கடமகள் 4 ஞானப்பல்லு 4 எடுத்து விட்டார் ஒரே நாளையிலே. ஒரு வாரமாக நீர் ஆகாரத்தை தான் வருந்தி கொண்டிருந்தேன். மிக கஷ்டமாக இருந்தேன். இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஞானப்பல்லு எங்களை போன காலம் கடந்து வருவதில்லை, சின்னலே வர பார்க்கின்றது. 19 வயது 18 வயதுலேயே அந்த ஞானப்பல் வெளியே வருவது ஏனென்றால் செகண்டரி அதாவது கனிஷ்ட பாடசாலைக்கு செல்லும் வழியிலே அந்த தொல்லை இருக்கின்றது இங்குள்ள பிள்ளைகளுக்கு. அது யாரும் அதை சேர்த்து வைப்பதில்லை, அதை எடுத்து விடுகிறார்கள் வைத்தியம். நீங்கள் கூறியவர் தேவையற்றது. இப்போ உணவு உண்பதற்கோ பேசுவதற்கோ வாய் மூடி திறந்து எல்லாம் நாங்கள் செல்வதற்கு அந்த பல்லு தேவையில்லை, அது அத்தியாவசியம் அற்றது ஆனால் வருகின்றது என்று புடுங்குகிறார்கள். அதன் பின்பு சுகமாக இருக்கள். சரியான வேதனை என்ன ஐயா?
4: ஐயா வேதனையாங்க ஐயா, வாய் ஒரு 10 நாள் சாப்பிட முடியல,
0: முடியல.
4: அது ஸ்டிச் வேற பண்ணிட்டாங்க அந்த இடத்துல, பக்கத்துல அது கொஞ்சம் சர்ஜரியே
0: பண்ணிட்டாங்க. மகளுக்கு பேசவும் முடியாது, தூங்க முடியாது, வாய மூடி வைத்திருக்க முடியாது, திறந்து வைத்திருக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியும். இங்கே மகள் பட்ட பாடு நான் பார்த்தேன். ஆனால் அவவுக்கு பல் எடுக்கவில்லை, மருந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் லேசாக கூறினார், மீண்டும் தனக்கு என்னவோ செய்வதாக கூறினார். தலைவலி வந்தால் கூட தாங்க முடியாதுதானே ஐயா? தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று அதனால் தான் கூறுகிறார்கள் அதனுடைய வேதனையை. இப்பொழுது ஓரளவு பேசக்கூடியதா இருக்கின்றது என்ன?
4: ஆமா ஆமா, இப்ப சரியா போச்சுங்க. ஒன்னும் அந்த ஸ்டிச் பிரிக்கல. ஏறக்குறைய 10 நாள் ஆயிடுச்சுங்க. சாப்பிட முடியல, நல்லா இது பண்ணதுனால
0: நாக்கு பட்டாலே வேதனையா இருக்கு.
4: ஒரு மாசம் படாத பிடிப்பட்ட, அதனாலதான் இதுக்கே வரல. கேப்பேன், இருந்தாலும் அதனால
0: வர முடியவில்லை. இப்ப இத்தனை மாதமாக என்னுடைய மகள் வந்து மாத கணக்காக வேதனையில் இருந்தாரு. அங்கே நீங்கள் உடனே ஒரு பல் வைத்தியரை நாடி சென்று உடனே நீங்கள் வைத்தியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு நாங்கள் அப்படி அல்ல. இங்கு உடனடியாக வைத்தியத்தை பெறுவதற்கு சென்றால் அவர்கள் எங்களுக்கு நியமனம் கொடுப்பார்கள் இத்தனை நாட்களுக்கு பின்பு என்று. பாருங்கள், என்னுடைய வாகனத்துக்கு ஒரு சின்ன ஒரு திருத்தம் செய்ய வேண்டும். அங்கு சென்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தவணை நேரம் கொடுத்தார்கள், 1 மாதத்தின் பின்பு. 1 மாதம் வரைவு அது அபாயமில்ல, நீங்கள் செல்லலாம் என்று கூறும்போது அதை உபயோகித்து கொண்டிருந்து அந்த தேதிக்கு நாங்கள் அங்கு சென்றபோது அவர் பரிசோதித்து விட்டு சொன்னால் அதுக்கு இப்படி ஒரு பொருள் மாற்ற வேண்டும், ஒரு உதிரிப்பாகம் வேண்டும், அந்த சென்சர் என்று கூறுகிறது. அது இது வித்தியாசமான வாகனம் மெர்சடிஸ் என்றபடியால் அதுக்குரிய அந்த இடத்திலே தான் பெற வேண்டும். அதுக்கு அவர்கள் ஆர்டர் செய்து அதை பெறுவதற்கு 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அதன் பின்பு எனக்கு பதில் தந்திருக்கிறார்கள், ஜூன் மாதம் அதாவது அடுத்த மாதம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் நியமனம். அதேபோன்று அதுதான் வாகனம். மக்களுக்கு வருத்தம் வந்தால் நோய் வந்தால் அப்படி தான் கூறுகிறார்கள் ஐயா. 1 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 20 நாள் 30 நாள் செல்லும், அதற்கிடையில வருத்தம் முற்றி விடும் அல்லவா? ஒன்றும் செய்ய முடியாது
4: ஐயா. அது வரைக்கும் வழியோட இருக்க முடியும்
0: முடியாது. என்னுடைய மகள் மிகவும் சிரமப்பட்டு கேட்டவுடன் அவர்கள் கொடுக்கவில்லை. பின்பு அவசரமாக நாங்கள் பார்க்கவும் என்னால் முடியவில்லை என்று சென்றவிட உடனே பாருங்களோடு நேரத்தை கொடுத்தார். அங்கு சென்றவுடன் அவர்கள் ஏதோ இல்லாமல் அதுக்கு பிளான்கள் போட்டு அதாவது இதெல்லாம் சொல்ல போனால் பெரிய வரலாறு ஐயா. ஆனால் அவர்கள் நினைத்தபடி ஒன்று நடைபெறவே இல்லை. இப்பொழுது இருக்கின்றார். மீண்டும் நேற்றைய தினம் ஒரு விண்ணப்பம் தந்திருந்தார். அப்பா எனக்கு முன்பு போலதான் ஏதோ செய்யின்றார் என்று நான் மனதுக்குள்ளே நினைத்து விட இதுக்கு இனி 1 மாதம் செல்ல போகுது என்று. ஆனால் அங்கே எங்கள் நாடுகளிலே ஒரு நன்மை, ஒரு வைத்தியர் இல்லாதப்பட்ட இன்னொரு வைத்தியர் என்று நாங்கள் சென்று பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் இல்லாதப்பட்ட இன்னொரு மாநிலமாவது ஓடி சென்று பார்க்கலாம். இங்கே அப்படி செய்ய முடியாது.
4: அனுபவம் இல்லாதவங்கிட்ட போகக்கூடாதுங்க, பயமே.
0: இப்போ
4: நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு இவர்கிட்ட போனா நமக்கு எதுவுமே எதுவும் வராதுங்க, நேரம் ப்ராப்ளம். இப்போ அதுக்கோசரம் தாங்க நான் காத்திருந்துதான் பண்ண நானும் இங்க.
0: அது வரைக்கும் வேதனையை தாங்க முடியும். இது உணவுகள் ஒன்று உண்ண முடியாது, பேச முடியாது, நல்ல மகிழ்ச்சியை கூட தாங்க முடியாது ஐயா. இந்த பல் வலி வந்தால்
4: ஐயா சிரிப்பே இல்லாம போச்சு. எப்பயுமே நண்பரோட பேசி சிரிச்சுட்டு இருப்பேன். என்னால உட்கார்ந்துகிட்டு பல்லு புடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன்.
0: அவன் யாராவது மகிழ்ச்சியாக இது கூறினால் கூட அதை நாங்கள் அதை மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டும் நாங்களும் இணைந்து மகள முடியாத எரிச்சல் தான் பெரும் ஐயா. அடுத்த இவன் சும்மா சத்தம் போட்டு இருக்கா.
4: உண்மை சொல்ல போனா மின்விசிறி போட்டாக்கே எனக்கு வலிக்கும். நான் அப்படியே குறைப்பேன் வீட்டுல. எங்க வானொலி சத்தம் வந்தா கோபம் வரும்.
0: சொல்லனா தீரம். அப்ப சொல்லனா தீரம் ஆறா தீரில் இருந்திருக்கின்றீர்கள். இறைவனுக்கு மொத்தத்தில் இறைவனுக்கு நன்றி. அந்த அந்த நிலையை விட்டு உங்களை ஆளாக்கி உங்களை நல்ல நிலையை கொண்டு வந்ததுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும் இல்லையா?
4: நன்றியா. எப்படி இருக்கிறாங்க அம்மா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: அம்மா இருக்கின்றார். அம்மாவுக்கு அந்த அவருக்கு இயற்கையாக அந்த சோர்வு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இவருக்கு இருந்த முதல் இருந்த அவருக்கு சிறுநீரகத்தோடு ஏற்பட்ட ஒரு தாக்கம் இருந்து ஈழத்துக்கு சென்று அங்கே கேரளாவுக்கும் வந்து வைத்தியம் செய்தவர் தானே. பின்பு இலங்கைக்கு சென்று குணப்படுத்தி கொண்டு வந்துவிட்டார். அந்த ஆபத்தான நிலையிலிருந்து அவர் கடந்து நல்ல நிலையில் இருக்கின்றார். ஆனால் அந்த பத்தியம் இருக்குல்ல, பத்தியம் அதை அந்த அந்த மருந்துகளை கவனிக்க வேண்டும், தொடர வேண்டும், தொடர்ச்சியான மருந்து எடுக்க வேண்டும். அதற்கேற்ற பத்திய பாகங்களை செய்யும் பொழுது சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த எல்லா உணவும் எடுக்க முடியாத தட்டுப்பாடு உள்ள நாட்டிலே வாழுகின்றோம். அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதும் கடினம். இலங்கையிலிருந்து இப்பொழுதும் அவர்கள் அனுப்பி நண்பர்கள் அனுப்பி வைப்பார்கள் அவருக்கு. அந்த சில உணவுகள் விருப்பமாக இருக்கும், அந்த உணவை எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது அவருக்கு. அப்படியான துன்பங்களும் இருக்கு அல்லவா? அது கொஞ்சம் கடினம். சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு அவர்கள். என்ன செய்வது? இருக்கின்றார், நிலமாக இருக்கா. நான் வலிமை குறைந்தான் இருக்கின்றார். என்ன ஒன்று தெரியவில்லை. இது இப்பொழுதெல்லாம் காற்றாலைக்கு வருவதற்கு அவரால் முடியாமல் இருக்கு. இந்த காற்றாலையில் இருந்து பொறுமையாக ஒன்றை செய்வதற்கு முடியாமல் இருக்கின்றார். அதன் பின்பு பல் வைத்தியம் பல் வருத்தம் வந்தது. அப்படி அடிக்கடி அவருக்கு இப்பொழுது ஒவ்வாத நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன ஒன்று தெரியவில்லை ஐயா. எங்களால் அதுக்கு கூற முடியாது. வைத்தியர்களாம் இப்போ வைத்தியர்களுக்கு நாங்கள் நியமனத்துக்கு போனால் என்ன ஆண்டு மாத கணக்கு செல்லுகின்றது. என்ன செய்வோம்? பொறுமை தான் இதற்கெல்லாம் சரியான மருந்து பொறுமை.
4: போதுமான
0: மருத்துவர்கள் இல்லைங்களா நாட்டில்? மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் நேரடியாக போறதுல நியமனம் பெற்றால் நியமனம் சொன்னா அந்த அப்பாயின்மெண்ட் என்று சொல்லுவார்கள். உடனே தரமாட்டார்கள். பார்க்க அப்படி அப்படி அவசர சிகிச்சை என்று சொன்னால் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் எல்லா வைத்தியசாலைகளிலே பல்லுக்கு பிரிவு இல்லை. இங்கே பல்லுக்கு கண்ணுக்கு என்று தனித்துவமான பிரிவு இல்லை. பொதுவான மருத்துவர்கள் பார்த்து அவர்கள் பரிந்துரைப்பார்கள், கண் வைத்தியரிடம் செல்லுங்கள் அல்லது பல் வைத்தியரிடம் செல்லுங்கள் என்று. அதன் பின்பு நாங்கள் அவர்களுடைய அந்த அந்த அந்த பத்திரத்தோடு தான் விசேஷ நிபுணர்களிடம் போகலாம். பல் நிபுணர்களிடம் போகலாம். பல் நிபுணர்கள் யாருன்னு இங்கே அனுப்பியதன் முதலில் கேட்பார்கள். வைத்தியசாலையிலிருந்து எங்களை பரிந்துரைந்திருக்கின்றார்கள் அல்லது எங்களுடைய குடும்ப வைத்தியர் பரிந்துரைக்கின்றார் அல்ல என்று கூற வேணும். அல்ல குடும்ப வைத்தியர் அந்த நியமனத்தை பெற்று தருவார். அதன் பின்பு அவர்கள் தரும் திகதிக்குத்தான் நாங்கள் செல்ல முடியும். எங்கள் நாடு மாதிரி இல்லை. இங்கே பிரைவேட் அதாவது பிரத்யேகமான தனிப்பட்ட வைத்திய துறை இல்லை தானே, எல்லாம் அரசாங்கத்துக்கு உட்பட்டதான். பொறுமை தான். அப்படி இல்லை என்றால் ஓடி சென்று மருந்தகத்தில் சேர்ந்து மருந்தாளரிடம் தான் கேட்கணும். எனக்கு இப்படி செய்கின்றது, அவுட் ஆஃப் த கவுண்டர் ஏதாவது உங்கள் வழி உங்கள் வைத்தியம் இல்லை, வைத்தியர்களுடைய சிட்டை இல்லாமல் உங்களிடம் மருந்து இருக்கின்றதா? ஆனால் பொதுவான மருந்துகள் இருக்குந்தானே. இப்போ தலையடி காய்ச்சலுக்கு போன்ற மாத்திரைகள் போன்று பல்வலிக்கு முதலுதவி கொப்பளிக்கிறது அப்படியாவது இருக்கும். அவற்றை வாங்கலாம். கடினம்தான். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்களாகவோ அல்ல உங்கள் பழக்க வழக்கத்தாலோ மாறும். அது இயற்கையாக வந்த ஞானப்பல்லிலே வருகிறது. சிலருக்கு சொத்தை ஏற்படுகின்றது, பல்லிலே இரத்தம் படிவது அது எங்களுடைய பழக்க வழக்கத்தால் வருகின்றது. நாங்கள் பல் துளக்கும் பொழுது உபயோகிக்கின்ற அந்த உபகரணங்களால் வரும், அல்லது உணவு பழக்க வழக்கத்தால் எலும்புகள் கடித்து நோய்கள் அப்படி ஏற்படும். மற்றது சுகா சுவாத்தியம், அதி உஷ்ணம் அதி வெப்பத்தாலும் பல்வலி ஏற்படுவது தானே ஐயா? இருப்பினும் அப்படி ஒரு நிலை இனிமேலும் பெறக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இனி உங்களை ஞான பல்லு வர சந்தர்ப்பம் இல்லை, முற்றாக அவர் எடுத்து விட்டாச்சு தானே.
4: எல்லாமே மாறிட்டேன், எல்லா பழக்க சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டேன்.
0: ஆனா அவர்கள் அறிவு பல்லைத்தானே எடுத்தார்கள், அறிவு எடுக்கவில்லை தானே?
4: நல்ல வேலைங்க,
0: நல்லபடி அறிவு அப்படியே இருக்கின்றது, பல்லுத்தானே போறது. பல்லிலே வருத்தம் வந்தால் சொல்லுக்கு ஆபத்து ஐயா, சொல்லு சரியா வராது இல்லையா? வாழ்த்துக்கள் அப்படியே இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் நலம் அடைய வேண்டும். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே? உங்களுக்கு நோய் வந்து விட்டால் எல்லோரும் அதை தாங்கும் போது அவர்களுக்கு நோயா தானே இருந்திருக்கு, ஐயோ இந்த இவருக்கு இப்படி வந்து விட்டதே.
4: என்னங்க இப்படி இருக்கிறீங்க,
0: அவங்க இல்லையண்டா கஷ்டம் தானே ஐயா, அவங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றி நன்றி. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை, இன்று நீண்ட நாட்களுக்கு பின் வந்து நீங்கள் உனக்காக நான் நிகழ்வில் ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று வருகின்றீர்கள், என்ன பாடலை கேட்கலாம் என்று?
4: தற்செயல தொலைக்காட்சியில் இந்த தென்மேற்கு பருவமழை அது ஒரு பாட்டு படம் பார்த்தீங்க, அதுல நல்ல ஒரு மெலோடி சாங்ஸ், ஏண்டி கள்ளச்சி ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா, கோடி வெள்ளச்சி என்னை புரியலையா
0: பாடுறது. என்னை தெரியலையா, பாடங்கள் கேட்போம் சிறப்பான பாடல். இந்த பாடலை இன்று ஏன் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்?
4: இல்லையா, தற்செயலா இந்த பாடல் கேட்டேன், நல்ல ஒரு மனதை வருடி கொடுக்குது அந்த பாடல்.
0: அப்படியா, சரி, அப்படி என்ன நாங்களும் அதை
4: பாடல் வரி வைரமுத்து ஐயா எழுதின பாடல்.
0: நீங்க மட்டும் கேட்டு மகளாமல் கேட்டதை மற்றவர்களும் கேட்டு மகள வேண்டும் என்று மற்றவர்களுக்காக உணைந்து கேட்கின்றீர்கள். இது உனக்காக நான், அதனால் தான் கூறினேன், இந்த உலகம் எங்களுக்காக, நாங்கள் உலகத்துக்காக. சிறப்பு
4: அம்மாவை கேட்டதா சொல்லுங்க,
0: அம்மா கேட்டதா கூறுவேன், கேட்டுக்கொண்டிருப்பார் என்று எண்ணுகிறேன், இருப்பினும் நான் கூறிக்கொள்ளவில்லை. நன்றி, விரைவில் குணமடைந்து விட்டீர்கள், மேலும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்.
4: நன்றியா, மீண்டும் நான் நாளை உங்களை தொடர்பு கொள்கிறேன்.
0: நாளை சந்திப்போம், நன்றி நன்றி நன்றி. நாளை உங்கள் நாள் பாட்டுக்கு இல்லை, நாளை பக்தி வேலை பார்ப்போம், பக்தியிலே தலைப்போம். நன்றி
4: நன்றியா,
0: நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம், நேரம் சரியாக 12:17 எங்களுக்கு நண்பகல். ஆனால் நண்பகல் என்றதை எங்களால் உணராத அளவுக்கு வெளியே வெளிச்சமும் வெயிலினுடைய ஒளியும் தெரிகின்றது. பெரிய உச்சி வெயில் அல்லது 12 வெயில் என்றெல்லாம் நாங்கள் பயப்படுவோம், அது ஒன்றும் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:48 நீங்கள் கண்டுபிட்டீர்கள் இரவு நேரம். இந்த வேளையிலே தான் நாங்கள் உனக்காக நான் நிகழ்வு என்று 4 உறவுகள் வந்து சேர்ந்தார்கள், கிருஷ்ணன் ஜெகபிரசாதிக் சரவணன் ராஜ்குமார் போன்றோர் மேலும் வருவார்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அன்புடன். இப்பொழுது வருகின்றார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாகத்தான் இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருந்தால் நாங்கள் என்ன, நீங்கள் அதிகம் வருவதில்லை, இடையிலே வந்தால் எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்களான் உங்களை கேட்க வேண்டும், என்றால் தினமும் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று தெரிவிக்கின்றோம் தானே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? பொக்கிசத்துக்கு வியாபாரம் எனக்கு நடைபெறவில்லை, அப்படியே கடையை பூட்டி விட்டேன் ஒரு மணி தியாகத்துடன். ஒரு மணி நேரம் இயங்கி இருந்தது. ஒரு மணி நேரம் வரையும் பார்த்தேன், யாரும் பொக்கிசத்தை திறப்பதில்லை. நேற்று முக்கியமான நாள் பொக்கிச நாள், யாருமே பொக்கிசம் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அப்போ நானும் ரமணி அவர்களும் இணைந்து பேசிக்கொண்டு, அவரும் என்னோட வலைத்தளத்திலே பேசிக்கொண்டிருந்தார், அதாவதுன்னு என்னுடைய தளத்திலே எழுதி கொண்டிருந்தார். அவருக்கு வர பேசக்கூடிய சூழலில் அவர் இல்லை போல் இருக்கின்றது. அதனால் அதையும் பார்த்துக்கொண்டு உலகத்தில் இருந்து மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நான் எனக்கு தெரிந்த பாடல்களோ கொஞ்சம் ஒலிபரப்பி விட்டு ஒரு மணி தியாலம், ஒரு மணி நேரம் 60 நிமிடம், ஒரு மணி நேரம் அதை அத்துடன் நிறுத்தி
5: கொண்டேன்.
0: பாடலை கேட்டீர்கள்,
5: பாடலாம் போட்டது கேட்டேன். சரி, நீங்க
0: ஒளிபரப்பது நீங்கள் வரவில்லை என்றபடியால் தானே ஒளிபரப்பேன். நீங்கள் வந்திருக்கலாம், அந்த பொக்கிஷம் 40 புள்ளிகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தது. தனியொராள் வந்து விளையாடினால் மாறி மாறி 40 புள்ளிகளையும் பெற்றிருக்கலாம். உங்களுக்கு வர சூழல் சரி வர இல்லை, நான் நினைத்து கொண்டேன். எப்படி இருக்கு காலன் இல்லையா அங்கே?
5: வெயில், பகல் நேரத்துல கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் மானம் மூடிக்கின மாதிரி இருந்து
0: சுமூகமாக இருக்கின்றது. வலைத்தளம் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய இணையதள இணைப்பு எப்படி இருக்கின்றது?
5: நல்லா இருக்குப்பா, கேட்கலையாப்பா?
0: இல்லை, எப்படி இருக்கின்றது என்று தான் நான் கேட்கின்றேன். எனக்கு கேட்கின்றது இல்லை. நேற்றைய தினம் எப்படி இருந்தது? நேற்றைய தினம், ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார், நேற்றைய தினம் அறிவித்தல் போட்டிருந்தார், தனக்கு இணையதளம் சரியா இணைய முடியாமல் இருக்கின்றதையா என்று அவர் பதிவு போட்டிருந்தார். இன்று உங்களுக்கு இணையதளம் சிறப்பாக இருக்கிறது. சரி, இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வு
5: நல்லது
0: வெளியே இருந்து வந்தீங்க. உங்கள் 10 மணிக்கு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். நேற்று மகள் மஞ்சு சியாமலா அவர்களுக்கும் எதிர்பாரா விதமாக சென்னைக்கு ஒரு நோய் உள்ள குழந்தை ஒன்றின்றவருடைய மக சென்று பின்பு அவர் எழுதியிருந்தார். நானும் அறிந்து அவரோட பேசியிருந்தேன், நலமடைந்திருக்கின்றார், முன்னேற்றம் இருக்கின்றது அப்பா என்று சொல்லி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அவர் மனம் தளர்ந்து விட்டார். நேற்று மகளுக்கு ஏதோ பேர்த்தி பேரக்குழந்தை ஒன்றுக்கு அவருக்கு கொஞ்சம் ஒவ்வாமை ஏற்பட்டுவிட்டது. அது விரைவில் சத்திர சிகிச்சை அளவுக்கு சென்று இப்பொழுது ஓரளவுக்கு குணமும் அடைய சத்திர சிகிச்சை சிறப்பாக நடைபெற்று அது முன்னேற்றம் காணப்படுகிறது என்று கூறியிருந்தார். மேலும் அது முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வே என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? நேயர் விருப்பமாக நினைத்து வந்து கேட்பதாக இருந்தால் என்ன பாடல் கேட்பீர்கள்?
5: ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாடல் கேட்கிறேன் அப்பா. மனம், அதாவது மனம் என்னும் மேடை மேலே, அந்த பாடல்.
0: சரி, மனம் என்னும் மேடை மேலே என்ற பாடலை நீங்கள் கேட்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா?
5: அதாவது அப்பத்திய இசையமைப்பு தான்ப்பா, அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து இசையமைப்புலாம் தெரியாது, வெறும் பாடலாம் கேட்டு இருப்போம். இப்பொழுது ஓரளவு அந்த இசையமைப்புக்காக பிடிச்சதப்பா.
0: அது என்ன, முன்பு சும்மா பாடலை கேட்டு வந்த நீங்கள் இப்பொழுது இசையமைப்பை கேட்கின்றோம் என்று கூறுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா?
5: ஓ,
0: அறிவு வளருது. அப்ப இப்பதான் அறிவு வளருது உங்களுக்கு? நகைச்சுவைக்காக கூறினேன். சிறப்பு போக போகத்தானமும் தெரியும் ஒன்றை பற்றி. ஒன்றை பற்றி உடனே தெரியாது விட்டாலும் போக போகத்தான் அதனுடைய நன்மை தீமைகள் தெரியும். வாழ்த்துக்கள். சரி, இந்த பாடலை நீங்கள் மட்டும் கேட்க விரும்புகிறீர்களா? இந்த பாடலை இன்று உனக்காக நான் என்று நிகழ்வில்லை, நம்ம எல்லாருக்காக கேட்க விரும்புகிறீர்களா?
5: நம்ம எல்லாருக்காக, நம்மளோட அன்பு நேயர்களுக்கெல்லாம் இந்த பாடல் கண்டிப்பாக பிடிக்கும். வேதா அவர்களோட இசையில அருமையான அந்த மாடர்ன் தியேட்டர் படம் எல்லாம் அவர் தான் இசையமைப்பாரு. ஒரு ஒரு பாடலும் மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்ன்ற ஒரு நல்ல இசையமைப்பா இருக்கும். நம்மளோட வானொலி நட்புகள் உறவுகள் அனைவருக்காகவும், மற்றும் அப்பாவுக்காக அம்மாவுக்காக,
0: பொதுவாக உலகத்துக்காக, உலகமே எங்களுக்காக, நாங்களும் உலகத்துக்காக. நல்ல ஒரு பாடல், மனம் என்னும் மேடை மேலே. என்ன ஆடுது அதுல? என்ன சிலை ஒன்று ஆடுதா? என்ன ஆடுது? சிலை ஒன்று ஆடுதா? வாழ்த்துக்கள். கேட்கத்தான் ரசனையில் அடிக்கடி கேட்டாலும் சரி, அடிக்கடி கேட்டாலும் சரி, இடையிலே ஒரு தடவை கேட்டாலும் உள்வாங்கலை பொறுத்தது. அந்த பாடலை நாங்கள் உள்வாங்கும் வேளையிலே எங்களோட மனம் அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டும். ஒரு துக்கமான நேரத்தில் நல்ல பாடலை போட்டால் அந்த மனம் கேட்குமாமா, ஏன் இப்போ இந்த பாடல் வருதுன்னு? அல்லது நீங்கள் ஒரு மனம் சலித்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சிறப்பான பாடல் வந்தால் அதை உணர முடியுமா உங்களால்? முடியாது. மனம் என்னும் மேடை மேலே சிலை ஒன்று, மனம் நன்றாக இருக்கும் பொழுது சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக அந்த பாடலை தந்து உங்களோட கேட்டு நாங்களும் மகிழ்வோம். இன்று வந்து இணைந்தமைக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி அப்பா. நான் எனக்கும் இணைந்ததில் மிகவும் சந்தோஷமா.
0: சிறப்பு சிறப்பு அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கனடா கலையகத்தில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் உனக்காக நான் இன்று வியாழக்கிழமை மலர்கின்றது அப்படியே. இது எங்களுக்கு தேவையில்லை இந்த ஆகா. நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டிய பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் பொன்னே புதுமலரே பொங்கி வரும் என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட நல்ல சங்காள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் எங்கள் அன்பு கிருஷ்ணனுக்கு இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. அதுவும் வீதியிலே நடந்து வரும் வேளையிலே இந்த பாடலை மனதில் கொண்டு விட்டார் TMS ஐயா அவர்களின் குரலிலே வந்த இந்த பாடல் ஒரு மந்திர குரல். அந்த குரல் அதிலே இந்த பாடலை தந்தபோது இது அதிகம் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாடலாக என்று இவர்களும் எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பான அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழலாம் என்று எண்ணிக்கொண்டு, கிருஷ்ணா வீட்டுக்கு வந்துவிட்டீர்களா, இப்பொழுது நீங்கள் பாடலை கேட்க முடியுமா? அந்த போலே இன்னொரு உறவு வருகின்றாரே, அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாயம்.
6: ஓம் நம சிவாயம். சிவாய நம. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஆர் தேவா நாச்சியார் கோயில் வந்து ஓம் நமசிவாய சிவாய நம என்று கூறினீர்கள். சிவாய நம என்பார்க்கு அபாயம் இல்லை கண்டீர். நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
6: நலமோடு இருக்கிறேன் ஐயா. ஒன்னும் கிடை இதாவே இருக்கு.
0: என்ன ஐயா?
6: ஒரு ரெண்டு மூணு நாளாவே எங்க தலைமை தேவை இருக்கு.
0: அப்படியா? என்ன காரணம்?
6: என்னன்னு தெரியலையா, நம்ம குண்டு போறானோ அது போறானோ, அதனால எல்லாம் மாத்தி மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
0: அப்படியா? சரி, அது ஒரு புறம் இருக்க. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நலமோடு இருக்கேன். உங்க ஆசீர்வாதத்தோடு நல்ல விதமாக
0: இருங்கள் மகளோடு. எது வரணும் வரட்டும், எது வரணும் வரட்டும், நாங்கள் அலசி ஆராய்ந்து எது சரி எது பிழை என்று எண்ணி நாங்கள் வாழ்ந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய ஆலய தரிசனங்கள், ஆலய திருவிழாக்கள், திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டனவா? உங்களுக்கு ஆலய தரிசனங்கள் தான் இல்லையா? நீங்கள் கொடுத்து வைச்சீர்கள், நன்றாக கொடுத்து வைத்தனீர்கள். இறை அருள் எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதாக, இறை தரிசனம் வெளி தரிசனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றீர்கள் நீங்கள். சிறப்பு. சரி, இந்த சிறப்பான வேளையிலே தேவா, என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் என்று உனக்காக நான் நிகழ்வில்லை, என்ன பாடலை கேட்போம்?
6: அது ஒரு பாட்டு நினைச்சேன் அந்த காத்தவராயன் பட்டுல இருந்து,
0: வார்க்கலாபமயிலே. அந்த பாடல் தானே?
6: ஆமாயா.
0: ஓடி நீ வாகலாபமயிலே வந்தே. அந்த பாடல் உங்களுக்கு மெருமையான பாடல். வா கலாபமயிலே என்ற பாடல் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பாடல். எனக்கும் நல்லா பிடிக்கும் இந்த பாடல். வா கலாப மயிலே என்ற பாடலில் நல்ல வரிகளை கொண்ட ஒரு ஊடல் பாடல். ஊடலை எப்படி, ஊடல் வளர்ந்து காதலை எப்படி வெளிப்படுத்துவது, ஒரு கன்னியை எப்படி அடைவது என்பதை சொல்லாமல் சொல்வது போன்ற ஒரு பாடல் இல்லையா? ஆலியில் ஆலியில் துரும்பானேன் அலை அலைகடல் துரும்பானேன் ஆலி அலை ஆலையில் கரும்பான். ஆலை என்பது தொழிற்சாலை, கரும்பு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை அந்த இயந்திரத்துக்குள்ளே ஆகப்பட்ட கரும்பு அப்படி கசைக்கு புளிந்து சார் எடுத்து விடுவார்கள். ஆலியில் அரும்பானேன் என்றால் ஆள் கடலிலே ஒரு சின்ன துரும்பு விழுந்தால் அது எப்படி அந்த அலையோட சுருண்டு மிரண்டு எவ்வளோ தொல்லைப்படும், அப்படி அவருடைய மனம் திண்டாடுகிறது என்ற ஒரு அற்புதமான பாடல். அது ஐயாவின் குரலில் கேட்டால் அப்படி இருக்கும். சாரி, இப்ப தேவாவின் விருப்பமாக நீங்கள் எங்கள் எல்லோருக்காக இணைந்து அந்த பாடலை கேட்க விரும்பி கேட்ட வேளையிலே உனக்காக நான் நிகழ்வு அந்த பாடலை ஒளிபரப்புவோம். கேட்டு மகளும் எது வரணும் வரட்டும், நிதானத்தை கைவிட வேண்டாம், நிதானமாக இருந்து நேர் சீர் பார்த்து சரி பார்த்து செய்யுங்கள் இதை. சரியா?
6: நன்றியா, நன்றியா, நன்றியா, நன்றியா.
0: எதையும்
6: சுச்சவமா நிறைய வித்துகள் சொல்றீங்க,
0: வாழ்த்துக்கள் தேவா. உனக்கு நீதான் நீதிபதி இல்லையா?
6: நீதிபதி,
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. நான் மீண்டும் சந்திப்போம் தேவா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் ஒன்றையும் செல்வோம். இந்த பாடலும் ஒரு இனிமையான பாடல். நன்றி தேவா. அன்பு கிருஷ்ணா, உங்களுக்கு இதோ பாடல் என்று கூறிவிட்டு நான் தேவாவிடம் சென்று விட்டேன், ஓடி வந்து விட்டேன். மீண்டும் உங்கள் பாடலை தருவதற்கு இதோ பொன்னே புதுமலரே.

0: சிறப்பான அந்த பாடலை எங்கள் இசை அரசரின் இளமை குரலே கேட்கக்கூடியதாக இருந்தது. அண்ணன் தங்கை பாசத்துக்கு உரிய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம். அந்த வரலாறும் அண்ணன் தங்கை பாசத்தில் வளர்ந்த ஒரு கதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நல்லதங்காள் கதை. அதிலே அண்ணா எனப்பட்டவர் அன்னை தந்தை இல்லாத வேளையிலும் தனக்கு இளையவளாக பிறக்கின்ற சகோதரி தங்கை தம்பியை விட தங்கையை நேசிப்பது அதிகம். தம்பியை கட்டுப்பாடு வைத்திருப்பார், செல்லமாக வளர்ப்பார், பிள்ளை போல பாவிப்பார் தங்கையை. தங்கைக்கு அன்னை தந்தை இல்லாத குறையையும் தங்கை எதை விரும்புகிறாரோ தன்னை எப்படி அரவணைப்பார்கள் அன்னை தந்தை என்ற அந்த பாச வெளிப்பாட்டை கருதி கொள்வார். தன்னை அறியாமல் தங்கை மீது அண்ணாவுக்கு ஒரு பாசம் ஏற்படுது, அன்று தொட்டு இன்று வரை உண்டு. அது தங்கை நல்லவள் கெட்டவள் என்பது ஒரு புறம் இருக்க, தங்கை சென்ற இடம் நன்றாக இருக்கணும், அவள் எப்பொழுதும் நல்லாக இருக்கும் என்று வாழ்த்தும் உள்ளங்கள் அன்னை தந்தையை விட அண்ணாவின் உள்ளம் மிகவும் அற்புதமான ஒரு தருணம். அந்த அண்ணாவுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் அதை உணர்ந்தவர்கள் பலர் இருப்பார்கள். இப்பொழுது இந்த பாடலோடு நாங்கள் உணரக்கூடிய தங்கையை எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளையை போன்றுதான், பிள்ளையை விட மேலாக என்றும் கூறிக்கொள்ளலாம் சில வேளைகளிலே. அற்புதமான ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு பின் இது அதிகம் கிடைக்கக்கூட முடியாத ஒரு பாடலை இன்று உனக்காக நான் நிகழ்விலே வந்து அன்பு கிருஷ்ணன் நினைந்து வந்து அந்த பாடலை தந்திருக்கார். அவருக்கு அந்த நினைவு ஊட்டம் வந்துவிட்டதோ அல்லது அந்த நினைவு சற்று நாங்கள் தூரத்திலே வந்தாலும் அந்த நினைவு எங்களை அந்த நாள் கடந்து விட்டது என்று அவர் வரி வருகின்றது அல்லவா. அது சின்ன வயதிலே அவர் குழந்தை சகோதரியை எப்படியெல்லாம் நாங்கள் அழைத்திருப்போம் அணைத்திருப்போம் வளர்க்கும் போது அவர்களை ஓம்பி வளர்த்ததை காட்டுகின்ற ஒரு பாடல், நல்லதொரு பாடல். கிருஷ்ணா நீங்கள் உனக்காக நான் நிகழ்வு தந்தீர்கள். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள், அணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.

0: வல்லவனாவும் இருக்கும் ஐயா.
1: நாங்க நல்லவனை மட்டும்தான் பார்ப்போம், வல்லவன் எங்களுக்கு தேவையில்லை. நல்லவன் சிறப்பு சிறப்பா இருப்பது எதுகை மோனியோட குரு. அங்க உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது மகாலிங்கம் என்று?
0: நல்ல இன்னைக்கு வந்து மேகமூட்டத்தோடைய ஒரு குளிர்ந்த நிலையிலேயே தான் இருந்தது. அதோடைய காரணமும் இந்த நிறைய சாமிகளுக்கு
1: ஆலயங்களா தெய்வ தரிசனங்கள் நிறைவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கடாட்சத்திலே காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அங்கு சென்றீர்கள் வீட்டில் இல்லையா?
0: இல்லையா, சென்னை சென்றிருந்தேன்.
1: சென்னை எப்படி இருக்கின்றது? வெப்பமாக இருக்கின்றதா குளிர்மையாக இருக்கின்றதா?
0: கொஞ்சம் வெப்பமா தான் இருந்தது, மேகமூட்டத்தோடு. ஒரே நாள் தான் போயிட்டு உடனே வந்துட்டேன்.
1: சிறப்பு சிறப்பு, உடல் நலத்தோடு வந்தது, நன்றி. சரி, இன்று நீங்கள் உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
0: ஒரு நல்ல பாடலா கேட்கலாம்னு. நாலு வேலி நிலமாயா? அது நாலு வேலி நிலம்.
1: ஊரார் உறங்கையிலேயா?
0: ஊரார் உறங்கையிலேயே
1: திரைப்படத்தை.
0: ஆமாயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது வந்து கேட்கும் போது ஏதோ மனதை வருடக்கூடிய பாடலாவே இருக்கு எனக்கு. சின்ன நான் வந்து சிறு வயதுலயே அந்த பாடலை ரொம்ப விரும்பி அந்த கேட்டேன். அது
1: அப்ப சிறு வயதுலயே நீங்கள் ஊரார் உறங்கையிலே இந்த விளையாட்டை விட்டுருக்கிறீர்கள்.
0: பாடல் ஆமா, நாடகத்துல கூட இந்த பாட்டு அடிக்கடி பாடி அந்த பபுன் வந்து இந்த பாட்டை பாடுவான்.
1: அப்படியா?
0: அப்புறம் சிலோன் ரேடியோல நிறைய வாட்டி இந்த பாடலை கேட்டு எனக்கு ரொம்ப இனிமையா பிடிச்ச பாட்டு. பழைய படங்கள்ல பழைய பாட்டுல இந்த பாட்டு தான். ஏன் அதுவும் ராதாகிருஷ்ணன் வந்து கதாநாயனா வருவாருன்னு நினைக்கிறாரு.
1: சிறப்பான இந்த பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு அந்த பாடல் என்னையும் கவர்ந்த பாடல்கள். நான் இந்த பாடலுக்கு ஒரு தீம் ஒன்று வைத்திருந்தேன், இது எனக்கு நிறைவேறாமல் போய்விட்டது. இனிமேலும் அது நிறைவேறுமோ தெரியவில்லை என்னுடைய கலைப்பயணத்திலே. இப்போ இன்றைக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு, கொரோனா வருவதற்கு முன்பு தீர்மானித்து வைத்திருந்தேன். ஒரு வயோதிபரும் ஒரு குழந்தையும் இந்த பாடலுக்கு அபிநயம் புரிவதாக ஒரு காட்சி. கிழக்கும் மேற்கும், கிழக்கு என்பது அந்த குழந்தையும், மேற்கு என்பது அந்த வயோதிபரும். மேற்கு அவர் மறைவுக்கு செல்லும் வேளை, அந்த வேளையில் இந்த அன்பு எப்படி இருக்கின்றது, ஊடல் எப்படி இருக்கின்றது ஒருவருக்கு ஒருவருக்கு. இந்த ஊடலுக்கு 2 விதமான கருத்து, காதல் காமத்தோடு சேர்ந்த ஊடலும் இருக்கின்றது, அன்பு வேறு பலவிதமான இருக்கின்ற வகையில். இது குழந்தையோடு ஒரு தாத்தா ஒரு நடன காட்சியாக அமைப்பதற்கு நான் எல்லாம் ஒத்திகை எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தேன். அது நிறைவேறுவதற்கு ஏற்ற மேடை நாங்கள் அமைப்பதற்கிடையிலே கொரோனா வந்துவிட்டது. அந்த கொரோனா வந்ததால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பின்பு கொரோனா பல காலமாகிவிட்டது, எனக்கும் பெரு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நான் அதற்கு தயார நிலையிலே வைத்திருந்த சின்ன பொண்ணு அது ஆளாகி பெரிய பொண்ணாகியும் விட்டது. சரியா? அந்த நிறைவேறவில்லை. கிழக்கும் மேற்கும் என்ற பெயரோடு செய்கிறோம். அவரோட எதிர்பார்த்திருந்தார்கள், நன்றாக அதை செய்திருந்தால் நன்றாயிருக்கும். என்னுடைய கலைப்பயணத்தில் அது ஒன்றும் நிறைவேறாமல் விட்டது. சில சமயம் சொல்லலாது நிறைவேறாது இறைவனுடைய கடாட்சம். இந்த பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். ஆல மரமுறங்க மரத்தடியில் நான் உறங்க, உண்மடியில் நான் உறங்க, என்னதவம் செய்தேன்டி. அற்புதமான சரணம் அந்த சரணம். என்னையா? ஆல மரமுறங்க மரத்தடியில் மரத்தடியில் வண்டுறங்க, உண்மடியில் நான் உறங்க, என்னதவம் செய்தேன்டி. ஆல மரமும் அத்தி மரமும் ஆவேன், அத்தனையும் பிஞ்சாவேன் என்றால் அந்த அத்திப்பழம் முத்தி வருவதற்கிடையில் அது பழுதடைந்து விடும் இல்லையா? நல்ல உட்கருத்தை கொண்ட படம் நாலு வேலி நிலம் திரைப்படத்திலே தான் அந்த பாடல் இருக்கு. இங்கேயும் நான் 2-3 தடவை அது என் விருப்பத்திலே மொழிபரப்பி இருக்கின்றேன். இன்று உங்களுக்காக நாங்கள் தரும் போலே இந்த பாடல் இன்று நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம், ஏதும் காரணம் இருக்குமா?
0: காரணம் இந்த உனக்காக நான்கிற ஒரு நிகழ்வுலயே எனக்கு நானே இதை கேட்கிற மாதிரி ஒரு எண்ணம். இது
1: நீங்க
0: சொன்ன மாதிரி நீங்க அத இந்த சின்ன வயதுல இருந்தே இது ஏன் நம்மளுக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி எனக்கு நானே கேட்டுக்கிட்டதுனால
1: தெரியாது.
0: எனக்காகவே கேட்டுக்கிட்ட
1: உங்களுக்காகவே நீங்க கேட்கிறீர்கள். பழைய ஞாபகங்களை பழைய ஞாபகங்கள் வேறு. அதுல எந்த விதமான பழதும் இல்லை அந்த பாடல்ல. எந்த விதமான காழ்ப்புணர்வோ அல்லது எதிர்ப்புணர்வோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அதுல. ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் கொள்வதை, அது ஒரு வண்டியிலே செல்வது போன்ற காட்சி மகாலிங்கம் அந்த திரைப்படத்திலே. வண்டியிலே செல்லும் செல்வது போன்று அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு.

0: சிறப்பான நல்ல ராகம், நல்ல தாளம், சிறப்பாக இருந்தது அந்த அந்த பாடலை.
1: இன்னொன்னு கூட மறந்துட்டேன்
0: நான்.
1: இது வந்து இந்த கரகாட்ட நிகழ்வுல வந்து அந்த குறவனும் குறத்தையும் இந்த பாடலை
0: பாடி
1: எங்க ஊருக்கு வந்து பாடுவாங்கய்யா, அதனாலே இந்த பாடல் எனக்கு பிடிச்சதுன்ற மாதிரிதான்.
0: இது வந்து இதுல அமைந்த ராகம் வந்து அந்த ராகம் வந்து கிராமிய பாடலாகவோ தெம்மாங்காகவோ நாட்டு பாடலாகவோ கூத்து பாடலாகவோ எல்லா வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா?
1: அதுல அந்த இனிமையா அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஆடும் போது, ஆண் பாடும் போது இனிமையா அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடையட சொல்ல இதான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன்யா, அந்த இடை அசைவு வந்து அந்த பெண் வந்து போட்டுக்கிட்டு வரும்போதும் அந்த ஆண் நின்னு பாடுவாங்கயா, அப்ப அந்த மனதுல ரொம்ப ஆழமா அந்த பாட்டு பாடு.
0: நன்றாக நன்றாக உள்வாங்கியிருக்கிற சிறப்பான ஒரு பாடல்
1: அது. இன்னைக்கு இன்றும் எனக்கு அந்த நினைவுல இருக்கு. அந்த கண் அந்த நினைக்கும் போதே அந்த கண்ணுல அந்த அசைவுகள் நடன நிகழ்வு அந்த எங்க ஊர்ல வருடம் வருடம் அது நல்ல சிறப்பா நடக்கும். அப்ப வரும்போது கருவேப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு இந்த கரகாட்டக்காரங்களை கொண்டு வர மேஸ்திரி அதாவது ஏஜெண்ட் அவர் வந்து வந்தார்னா இந்த பாடலை கண்டிப்பா எங்க ஊர்ல இது பாடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லி இந்த பாடல் அந்த வயசுல அது ஒரு ஆர்வம்.
0: ஆமா நிச்சயமா நிச்சயமாக பாடல் வரிந்து அடியேன்னு முன்னே நின்று கேட்பதல்லவா அந்த பாடலை. அடே அப்பா வரிந்து அடியேன்னு முன்னே நின்று பார்ப்போம் அந்த காட்சியை எல்லாம். அதை வந்து நேரடியாக எங்களுக்கு நடித்து காட்டும் பொழுது மக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்ப நான் நினைத்தது என்னவென்றால் கிழக்கும் மேற்கொண்டு இந்த இந்த பாடலுக்கு ஒரு வயோதிபரையும் ஒரு குழந்தையை மாதிரி ஒரு உணர்வோடு அன்பு உணர்வோடு வரக்கூடிய ஒரு பாடல். அது காட்சி அமைப்பும் சிறப்பாக இருந்திருக்குந்தான் சரி நல்லது. இப்பொழுது நீங்கள் அந்த நினைவை எனக்கும் கொண்டு வந்தீர்கள், உங்களுக்கும் அந்த நினைவு வர வேண்டும், அதே போன்று கேட்பவர்களுக்கும் வர வேண்டும் என்று உனக்காக நான் உலகத்துக்காக நாங்கள் நாங்கள் உலகத்துக்காக என்ற வகையிலே இந்த பாடலை நீங்கள் ஒளிபர கேட்டபோது நானும் ஒளிபரப்புகிறேன், நீங்களும் கேட்பதோடு நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றோம். நன்றி மகாலிங்கம் அவர்கள்.
1: எனது பாடல் உங்களுக்கு பிடிக்குங்கிற காரணத்தினாலையும் ஒரு காரணமாகவும் கேட்டேன்.
0: நல்லது
1: உங்களுக்காக வேண்டி நான் கேட்டதா இருக்கட்டும்.
0: அடேங்க அப்பா பாத்தீங்களா, உங்களுக்காக நான் ஒளிபரப்போது விட்டு எனக்காக நீங்கள் தந்திருக்கின்ற போது மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்புறம் நல்லவனாக இருக்கின்றீர்களா என்று கேட்டது பொருந்தி விட்டதா, நீங்கள் ஒரு நல்லவர். நான் பெற்ற இன்பம் பெருகாய் பையன் அதனால்தான் கூறுவார்கள் நமக்கு நாலு பேர் வேண்டும், நமக்கு நாலு பேர் வேண்டும் என்று நல்லவனாக இருக்கும், நாலு பேருக்கு நல்லவனா இருந்துட்டு போகணும் ஐயா என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த நாலு பேர் இறுதி நேரத்தில் எங்களுக்கு தேவையானவர், அவர்களுக்காகவாவது மனம் கசிந்து எங்களை கொண்டு போகக்கூடியவராக இருக்கணும். படுபாவி போய்விட்டானே என்று கூறாமல் அடே இவர் போயிட்டார் அப்படி. நல்ல பாடல் உனக்காக நான் நிகழ்வு நல்ல பொருத்தமான பாடலை தந்திருக்கேன். நான் நல்லவன் என்றால் நமக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் என்ன, நீங்கள் விரும்பியது மற்றவர்களும் சுவைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கீங்க, நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. நன்றி மகாலிங்கம் அவர்களே, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இந்த வழி நன்றி. இந்த வழியில தான் அன்போடு வந்து இணைந்திருந்தார்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள். தன்னுடைய மனைவிக்காக மனைவி நினைவு வரக்கூடியதாகவும் கணவன் மனைவியா இருப்பவர்கள் தங்கள் தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவியை ஊன்றி நன்றாக ஆழ்ந்து காதலிப்பவர்கள், ஆழ்ந்த அன்பு செலுத்துபவர்கள், அவருடைய சிறப்பை உணர்ந்தவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளாக அந்த நினைவு இருக்கின்றது என்று கூறி தந்திருந்தீர்கள் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே. உங்கள் மனம் உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும், அது நிலைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இருக்குதோ இல்லையோ நாங்கள் ஒன்றை விரும்பிவிட்டால் அது இருக்குது என்று எண்ணிக்கொண்டே தான் நாங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அது மனதிலே என்றும் நிலைத்திருக்க வேண்டும், அழியாத நினைவுகளாக என்று கூறிக்கொண்டு செந்தாமரையே செந்தேன் இதழே என்ற வரி கொண்ட புகுந்த வீடு பாடலை ஒரு தடவை கேட்போம். ஜெகபர் சாதிக் உங்களோடு நாங்களும்.

மனித வாழ்வில் ஏற்படும் உறவுகள் பல. அந்த உறவுகளுக்குள்ளே மிகவும் அற்புதமான உறவும் தொடர்பும் கணவன் மனைவி என்ற பந்தம். அந்த பந்தத்திலே ஒருவருக்கொருவர் உள்ளத்திலே கொண்டுள்ள அன்பினை வெளிப்படுத்தினால் எப்படி இருக்குமோ என்பதை காட்டும் முகமாக இந்த பாடல் அமைந்தது. புகுந்த வீடு என்ற திரைப்படத்திலே இந்த பாடலை பிரபல பின்னணி இசை அமைப்பாளரும் பாடகருமான ஏ.எம். ராஜா ஐயா அவர்களோடு அவரது அன்பு மனைவி ஜிக்கி அம்மாவும் இணைந்து பாடியிருந்தார்கள். தங்களுக்கு தாங்கள் கூறுவது போன்ற உண்மை உணர்வோடு பாடிய ஒரு பாடல் இந்த பாடல். மிகவும் சிறப்பான இந்த பாடலின் வரிகளுக்கோ எங்கள் வாலி ஐயா அவர்கள் தான் பொருத்தமானவர் என்று அவர் வரி கோர்த்திருக்கின்றார். இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் உண்மையிலே கணவன் மனைவியின் அந்நியோன்யம் இதிலே தெரிகின்றது. அது இப்படித்தான் சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு ஓடி திரிவார்களோ என்றால் இல்லை, மனதுக்குள்ளே அந்த எண்ணங்களும் அந்த நன்றி உணர்வுகளும் உருவாகி கொண்டு இருக்கும். முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் பாரி மன்னன் அவன் எவ்வளவு தூரம் திறந்த மனத்தோடு அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனம் படைத்தனா, அதே போல கணவன் மனைவிக்கு எது வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொடுப்பார் என்ற எண்ணம் அந்த மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கணவனுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் அன்பு பரிமாற்றம், வாழ்க்கையின் படி. இந்த இயற்கையிலே உலகம் உய்வதற்கும் உருவாவதற்கும் காரணமும் அங்கே தான் இருக்கின்றது. சூட்சமமாக கூறியிருக்கின்றேன், புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அனைவருக்கும் தான் நினைத்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் இதை அனுபவிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். உனக்காக நான் நிகழ்வுக்காக எங்கள் அன்பு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். உறவுகளே, நேரம் சரியாக 12:50 எங்களுக்கு காட்டுகின்றது, உங்களுக்கு 10:20 காட்டும் இந்த வேளையிலே இது உனக்காக நான் என்பதை தெரிந்து கொள்வோம்.

இணைந்து வந்த உறவுகளுக்குள்ளே நெய்வேலி அரசடிக்குப்பம் ஜாமிருக்க பயமேன் என்று நான் அழைத்து கொள்ளும் சரவணா, நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள் தானே. அந்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலே காவிரி கரை என்ற பதம் தாங்கி வருகின்ற ஒரு பாடல் என்று அந்த பாடலை பற்றி பல விடயங்களை நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? இதோ அந்த பாடல் வருகின்றது, சரிதானா? கேட்டு பார்ப்போம்.

மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்.

சரவணா, நீங்கள் கூறியது போன்று நல்லதொரு பாடல்தான். இந்த பாடல் அடுத்த பாடலை விட இந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று கூறி எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்டு அனைவரோடு மகிழலாம் என்று வந்த வேளையிலே உண்மையிலே நாங்கள் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் நல்லவனா என்று கேட்டேன், சிரித்தீர்கள். நீங்கள் நல்லவன் தான், எங்களையும் கேட்க வைக்கின்றீர்களோ மகாலிங்கத்தை போல. நீங்களும் வாழ்த்துக்கள். இந்த பாடல் நாங்கள் நீண்ட காலம் காட்டலைக்கு வராத ஒரு பாடல், நாங்கள் அதிகமாக ஊன்றி கவனிக்காத பாடல் தான் என்று ஊன்றி கவனிக்க வைத்தீர்கள். ஏன்னா அங்கே ஏலேலோ என்று வந்ததெல்லாம் ஏலலங்கடி ஏலாலங்கடி என்று அந்த ஏலாலம் என்று வருகின்ற வரிதா தாங்கி வருகின்ற பாடலெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். ஊன்றி கவனிக்க வைத்தீர்கள். நல்லது ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியோடு முன்னிலை தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வு தொடர்கின்றது.

0: நகரத்திலே இன்பவல்லி.
1: இனிமையான அந்த பாடல் இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் என்று ஒரு வரி பாந்து வரும்பொழுது இந்த பெரிய சமுத்திரத்தையும் தாண்டி வந்துவிடுவேன் என்று காதல் உணர்விலே கூறப்படும் காதலின் வலிமையை காட்டும் பாடல் அல்லவா அந்த பாடல். உனக்காக நான் அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தான் வந்து எத்தனை வலிகள் இருந்தாலும் உடலே இந்த பல்லு வலி என்பது மிகவும் பிரதானமானது, தாங்க முடியாதது, பொல்லாதது எல்லாம் கூறி அன்று ராஜ்குமார் அவர்கள் செல்லும் வேளையிலே எடி கள்ளச்சி என்று கூறும் பாடலை கேட்டால் இதமாக இருக்கும் என்று கூறியிருந்தார். அந்த பாடல் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல், விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலே அந்த பாடலை பல தடவைகள் வந்து என்னுடைய சர்வதேச நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே அன்பு உறவுகள் கேட்பார்கள் அந்த பாடலை. அந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றோம். அந்த பாடலை NR ரகுநாதன் என்பவர் இசை அமைத்திருக்கின்றார் அந்த பாடலை என்று கேட்ட வேளையிலே அவரே கூறிவிட்டார் அந்த பாடலை எழுதியவர் யாரென்று. அந்த பாடலை தரும் வேளையில் அதை பாடியது யாராக இருக்கலாம் என்று ஒரு கேள்வி வரும்பொழுதில் விஜய் பிரகாஷ், ஸ்வரியா கோஷால் இவர்கள் இணைந்து எடி கள்ளச்சி என்று ஆரம்பிக்கும் வரியோடு பாடுகின்றார்கள். மூன்றில் தமிழ் வானொலியிலே கேட்டு மகிழ்வோம் எங்கள் அன்பு ராஜ்குமார் அவர்களோடு.

மெதுவாக நல்ல வரிகளோடு அமைந்திருந்த அந்த கிராமிய வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இசை எங்களையும் இணைத்து சென்றது தன்னோடு என்றுதான் கூற வேண்டும். ராஜ்குமார், நீங்கள் கூறியது போன்று நல்லது ஒரு பாடலை தந்தீர்கள். ஒரு கதை போன்று சென்றது அந்த பாடல். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே தான் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்விலே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதான இசை வந்து எங்களை மீட்டுகின்றது.

வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இலக்கிய சுவையோடு ஒரு ஊடல் பாடல் ஒன்றை தந்திருந்தார். அந்த பாடலை வேதா அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்து கொடுத்த வேளையிலே இசை அரசரும் இசை அரசியும் என்று போற்றப்படும் விருதுகளை பெற்ற டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மா இணைந்து அந்த தமிழ் சொற்களுக்கு உச்சரிப்பு கொடுத்து இலக்கண இலக்கியத்தோடு வரும் வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை தரும் ஒரு ஊடல் பாடல். அந்த பாடல் மனம் என்னும் மேடை மேலே என்ற வரியெடுத்து ரேவதி உங்கள் விருப்பமாக நீங்கள் தந்த வேளை நாங்களும் எங்கள் விருப்பத்தோடு

சிறப்பான இந்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் தான் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அன்று சிலை அமைக்கும் பொழுது மேடை ஒன்று இருக்கும், அந்த மேடையும் சிலையும் அசையாது. ஆனால் இது மனம் என்ற மேடை அல்லவா, அதிலே முகம் வந்தான் வந்து ஆடக்கூடிய. நான் கூட அங்கே சிலை என்று கூறினேன், அவன் முகம் என்று கூறினீர்கள். முகம்தானே ஆடும் ஆடக்கூடியதானே வைப்பார்கள். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் காவிய கவிஞர் ஒரு கருத்தை தரும்பொழுது இலக்கண இலக்கியங்கள் ஊடாடும், அங்கே ஊடல் செய்யும். இலக்கண இலக்கியத்தில் எந்த பிறழ்வும் வராத வகையிலே சொற்களை அடுக்கி கொண்டு செல்வார். ஒவ்வொரு சொல்லுக்கும் உட்கருத்துக்கள் பல இருக்கும். மனம் என்னும் மேடை ஆடக்கூடியது மனம், அதிலே முகம் வந்து ஆடிக்கொண்டுதானே இருக்கும். ஆடினால்தானே அசைவுகளை கொண்டு அறிய முடியும். சாதாரணமான மேடைகளிலே சிலையை வைத்து விட்டால் அதுவும் அழகாகத்தானோ அது அப்படியே இருக்கும். இது முகம் வந்து தான் ஆடிக்கொண்டிருந்த அற்புதமான ஒரு ஊடல் பாடல், சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் கூறியது போன்று இந்த வேதா அவர்கள் அமைத்த இசை மிகவும் சிறப்பான இசை. குறிப்பாக இந்த பாடலுக்கு கதாநாயகனாக எஸ் ஏ அசோகன் ஐயா அவர்கள் நடித்தார்கள். எஸ் ஏ அசோகன் ஐயா அவர்கள் பல திரைப்படங்களுக்கு வில்லனாக தோன்றியவர், சில படங்களில் கதாநாயகனாகவும் தோன்றியிருக்கின்றார். இரண்டிலும் அவர் புகழ்பெற்று பெயர் பெற்று தன்னுடைய முத்திரையை பதித்து சென்றிருந்தார். அந்த வகையிலே கண்ணதாசன் ஐயா அவர்களோடு வேதாவும் சவுந்தரராஜன் ஐயாவும் சுசீலா அம்மாவும் தங்கள் முத்திரைகளை பதித்த ஒரு அற்புதமான பாடல். உனக்காக நான் நிகழ்வு நாங்கள் எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்ற நல்ல மனத்தோடு வந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியத்தை கூறிக்கொள்கிறேன். ரேவதி, இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. உனக்காக நான் வியாழக்கிழமை தோறும் கதம்பத்திலே நிகழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியில்.

இனிமையான பாடல்களை உனக்காக நான் நிகழ்வே வந்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்தில் இருந்து. அந்த பாடல்களை கேட்கும் வேளையில் இந்த பாடல் உங்களுக்காகவா, எங்களுக்காகவா, உலகத்துக்காகவா, மக்களுக்காகவா என்ற எண்ணம் வரும் வேளையிலே உண்மையிலே பொருத்த பாடான பாடலாக இன்று உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உங்களில் மிகவும் சிறப்பான இன்னும் ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம். கேட்ட பாடல்கள் மிகவும் பழமையான பாடலாக இருந்தாலும் தரமான ஒரு பாடல். அந்த பாடலை தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள்தான் அதற்கு வரி கொடுத்திருந்தார்கள். நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசைப்பேர் அரசரவர் அவர்தான் இசை வைத்திருந்த வேளையிலே ஏழிசை வேந்தன் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரல் கொடுத்து 1958 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்து பாடலை இன்று அற்புதமாக நாங்கள் எல்லோரும் கேட்டு மகளும். காதலின் வேகம் எப்படி இருக்கும் என்பதையும் காதலின் ஆழம் எப்படி இருக்கும் என்றும் இது வந்து ஒரு தலை காதல், ஒரு தலை காதல் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தும் என்பதை காட்டும் வகையில் அன்புடன் தேவா நீங்கள் வந்து கேட்டீர்கள் அல்லவா வா கலாப மயிலே என்ற பாடல். காத்தவராயன் என்ற திரைப்படத்தில் புராண கதையாக இருந்தாலும் அழகாக ஒரு காதல் காட்சியை நிரூபித்திருந்தார்கள். அதிலே இந்த காதலனுக்கு எப்படி இருக்கும், ஒரு தலை காதல் எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அந்த மெனோ நிலையை வெளியே காட்டும் வகையில் அற்புதமான வரிகளோடு ஒலிக்க இருக்கின்றது. தேவா நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு, நீங்களும் இதை கேட்டு மகிழ்வீர்கள். வாழ்த்துக்களை கூறி பாடலை தருகின்றேன்.

0: தேவி,
1: கானகத்தை விட்டு கன்னிமாரத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டும் மரம் யாதோ?
0: மரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
1: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

அற்புதமான அந்த பாடல் கேட்க கேட்க இனிமேல் சுட்டும் ராகங்களோடு கீத இசையோடு வந்த அந்த பாடலுக்கு மெருகூட்டும் வகையில் சிவாலயர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் கூட அதை அற்புதமாக நடித்திருந்தார். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிகவும் ரம்மியமாக இருக்கும். காட்சி, இசை, ஒலி, ஒளி, நடிப்பு மட்டுமல்லாமல் வரிகள் காத்து கொண்டிருந்தன எங்கள் இசை உலகை வளர்த்து கொண்டிருந்தன்தான் கூற வேண்டும். அதற்கு மெருகூட்டிய இவ்வளவு தூரம் எங்களை இதயத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசை அதை தூக்கி வைத்திருக்கின்றது. இனிமையான அந்த பாடல் கலாப மயில், அழகு தோகை கொண்ட மயில் என்று வா கலாப மயிலே என்று உளமுருக பாடியவர். சிறப்பான கருத்தை நாங்கள் இப்போ விமர்சிக்க வரவில்லை. இனிமையான இந்த பாடலை தந்து எங்கள் எல்லோரையும் கேட்க வைத்த தேவா உங்களுக்கு நன்றி. இது உனக்காக நான் மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமை வேளைகளிலே.

இனிமை சேர்ந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு இதமாக ஒலிபரப்பு ஒழுங்காக எங்களுக்கு வலைத்தளம் வசதியை தந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் கேட்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிமையாக நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று எண்ணும் வேளையிலே வந்திருந்தார் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் தந்திருந்தார் ஒரு பாடல். உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று கூறி என்னை கூறியதோடு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும் என்று தன்னுடைய இளமை காலத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த உனக்காக நான் என்ற நிகழ்வு தனக்காகவும் எங்களுக்காகவும் தந்திருக்கின்றாரே அவர் மிக நல்லவர் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான ஒரு பாடல். இந்த இசையை பற்றி பேசுவென்றால் பல வாராக பேசலாம். இருப்பினும் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் தான் மொன்றியல் தமிழ் வானொலி என்று நாங்கள் கேட்கும் வேளையிலே தெரிகின்றது. எங்களுடைய திரை உலகத்திலே தமிழ்நாட்டின் திரை உலகத்திலே தமிழ் திரை உலகத்திலே அன்று எல்லோரும் சொந்த குரலிலே தான் ஒவ்வொரு அங்க அசைவு பாடல் குரல் வசனம் அத்தனையும் என்ன காட்சியாகனாலும் சொந்தமாக செய்து பெயர் பெற்றார்கள், புகழ் பெற்றார்கள், கலையை வளர்த்தார்கள், கலைக்காக வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஆண் குரலுக்கு பாடல்கள் தேவைப்பட்டது என்றால் ஆண் குரலுக்கு நடிக்க இருக்கும் கதாநாயகர்கள் எல்லோருக்கும் எல்லா தகுதிகளும் வரவில்லையே கிடைப்பதில்லை என்பதற்காக பாடலுக்கு ஒரு பின்னணி கொடுத்தால் என்ன என்ற எண்ணம் வந்து முதல் முதலில் பின்னணி குரல் கொடுத்த ஆண் குரல் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்கள்தான். அவருக்குத்தான் அந்த புகழ் சீரவணம். ஆனால் அவர் திருச்சி லோகநாதன் ஐயா முதல் முதல் வந்தாலும் அவருடைய குரல் என்றும் மாறாத ஒரு வித்தியாசமான குரல். காதல், வீரம், சோகம் என்று எல்லா வகையிலும் அவர் தந்திருந்தார். அந்த வகையிலே தான் இறைவன் அவருக்கு இசை வாரிசுகளை கொடுத்திருக்கின்றார். இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள். திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களோடு பன் முகம் கொண்ட பல குரல் பல வகையில் பாடக்கூடிய பல் குரல் அரசி என்று நான் கூறிக்கொள்ளும் எல்லார் ஈஸ்வரி அம்மா ஈடு இணையற்ற குரல் அவருக்கு உண்டு. இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் நாலு வேலி நிலம். ஒரு நிலத்துக்கு நாலு வேலி உண்டு. நாலு வேலி நிலம் இருந்தால் நாம் வாழலாம் என்று பழமொழி கூட உண்டு. நாலு வேலி நிலம் இருக்கப்பா என்று அந்த நாலு வேலி என்ற பதத்துக்கு பல கருத்துக்கள் உண்டு. அதிலே வந்த ஒரு பாடல் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். எம்கே ஆத்மநாபன் ஐயா அவர்கள் கவி அரசு, அவரும் ஒரு கவி புலவர், சிறந்த ஒரு கவிஞர். இவர்கள் எல்லோரும் பணத்துக்காக கலையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. கலைக்காகவே கலையை வளர்த்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பெயர் புகழை அவர்கள் நாடவில்லை. பெயரும் புகழும் இவர்களை எல்லாம் தேடி சென்றது அவர்கள் கையிலே. அற்புதமான ஒரு கிராமிய வழி என்று கூறுவதா இந்த வரிகளுக்கு நாங்கள் வியாக்கியானம் கூறுவோன்னா பலவாறு கூறலாம். எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு பாடல் இறுதியிலே வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அன்புடன் மகாலிங்கம் அவர்களே, உங்கள் காதோரம் பெறும் இந்த பாடல் எங்கள் காதோரத்திலும் பெறும் வண்ணம் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிக்கின்றது. இந்த ஊரார் உறங்கி இருக்கும் இந்த வேளையிலே ஊரார் உறங்கையிலே என்ற வரி எடுத்து வருகின்றது இந்த பாடல்.

0: அத்தி மரமும் ஆவேன், அத்தனையும் பிஞ்ச் ஆவேன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நத்திவரம் மைத்தான் மச்சானுக்கு முத்துச்சரம் நானாவேன். ஆரம்பத்திலே உள்ள கிடக்கைகளை வெளியே கூறும்பொழுது சீண்டல்கள் சிணுங்கல்கள் வந்து பின்பு தூண்டப்பட்டு காதலினால் இருபெரும் ஒன்றுபடுகின்ற ஒரு சம்பாஷணை போன்று தான் அந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் எடுத்தாலும் இந்த பாடல் பொருத்தப்பாடான பாடலாக இருக்கும். சிறப்பான ஒரு பாடல் மகாலிங்கம், உங்களை கவர்ந்ததற்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறும்போதே இறுதியாக ஒரு உறவு வருகின்றாரே, இறுதி நேரத்திலே இணைப்போமா? வணக்கம் வணக்கம் குளப்படி சிங்கம், வணக்கம்
1: வணக்கம்
0: அன்பு மகனே ஃபாரூக், அன்பு மகனே நலமாக இருக்கின்றீர்கள் ஐயா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
1: நலமாப்பா, நானும் நலமாக இருக்கேனப்பா.
0: நலமாக இருக்க வேணும், குளப்படி சிங்கம் இல்லவா? அப்படி
1: ஆசீர்வாதத்துல அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்தோடு நான் நலமாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்,
1: எல்லாருக்கும் நன்றி.
0: நன்றி, நல்ல வார்த்தையை கூறி எல்லோரும் நலமாக எல்லோரையும் கேட்டு எல்லோரோட ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறி எல்லோரையும் நினைவில் வைத்திருக்கின்றீர்கள். நன்றி. மேலும் மேலும் நீங்கள் நலம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது மகனே?
1: காலநிலை இரவில் நிசப்தமாக இருக்கிறது, பனி பெய்கிறது, பகலில் படு பயங்கரமான வெயில் கொளுத்தி வாட்டுகிறது.
0: காலநிலை அப்படித்தான். ஆனால் நீங்கள் பணிபுரிந்த இடத்திலே இதைவிட கொடுமையான வெயில் அனுபவித்தீர்கள் தானே?
1: ஆமாப்பா.
0: ஆனால் அங்கே வெளியே செல்லாமல் உள்ளே அங்கே வெளியே செல்லாமல் உள்ளே இருந்து பணிபுரிந்திருப்பீர்கள் குளிர் ஊட்டிக்குள்ளே. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. ஆனால் இந்த இயற்கை சுவாத்தியம் கிடைப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைக்க வேண்டும் இல்லையா? உறவுகளோடு இருப்பது போன்ற இன்பம் எங்கும் இருக்காது. ஏனென்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் இடையறாது பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா, அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை இறைவன் கொடுத்தது வரம் என்றுதான் எண்ண வேண்டும். நல்லது நல்லது. இறை எந்த நேரத்தில் வந்தாலும் நல்ல அன்போடு வந்திருக்கும். உங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகளலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: மகிழ்ச்சி அப்பா, நன்றி அப்பா. எனக்காக நேர மகிழ்ச்சியா இருக்கு, மிக மகிழ்ச்சி. உனக்காக நான், அதாவது உங்களுக்காக நான் என்னுடைய விருப்பத்தை எல்லாருடைய அன்பர்களுக்காக வேண்டி சிகப்பு மலர்கள் என்ற படத்திலிருந்து ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற பாடல் கொடுங்கப்பா.
0: நல்லதோர் கருத்துள்ள பாடல் மகனே. ஒரு பொம்மல் ஆட்டம் தான் நடக்கின்றது இங்கே. நாலு என்ன நாலு பேர் கை அவன் ஒருத்தன் கையில் தான் நாலு பேர் நாணய கயிறு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒருவனுடைய கையிலே இருக்கின்றது. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறோன். இறுதி பாடலாக ஒரு கருத்துள்ள பாடலை தருகின்றீர்கள், தத்துவமான பாடல். நிறைவாக அந்த பாடலை கேட்டுமாவளோ நீங்களும் மொத்தத்திலே நலமாக சிறப்பாக மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்நாளும் எங்களை மறவாமல் இடையிடையே வந்தாலும் நீண்ட நாள் பெறாது விட்டாலும் வந்தது போன்ற ஒரு உணர்வை தந்திருக்கின்றீர்கள். எங்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அந்த நல்லுணர்வோடு உங்கள் பாடலை நான் தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம் மகனே.
1: மகிழ்ச்சி அப்பா. என்னுடைய அன்பு அம்மாவுக்கும், உலகளாவிய உள்ள எனது அன்பு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லோருடைய நலங்களையும் கேட்டு ஆவலோடு என்றும் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம் அப்பா, மீண்டும் சந்திப்போம்.
0: சிறப்பு. நீங்கள் வானொலியே கேட்டுக்கொண்டே இருங்கள். எப்பொழுதும் உங்கள் உறவுகள் உங்கள் காதோரம் வந்து பேசுவது ஒன்று. நான் உங்களுடைய அன்பு அம்மாவிடம் சிறப்பாக கூறுகின்றேன். மகன் வந்திருக்கின்றார் என்று அவரும் சந்தோஷப்படுவார். எங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகனேன், உங்கள் பாடலை தருவேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

இறுதி நேரத்தில் என்றாலும் ஓடி வந்து நுழைந்து விட்டார் அன்புமான். நான் குளப்படி சிங்கம் என்று அன்போடு அவளோடு அணைக்கும் ஃபாரூக் அவர்கள். நீண்ட கால உறவு, எங்கிருந்தாலும் எங்களை மறவாமல் ஓடி வந்து இணைந்து குறும்பாக பேசுவார், நயமாக பேசுவார், வேடிக்கையாக பேசுவார், எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர் என்றும் வந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இந்த பாடல் சிவப்பு மலர்கள் என்று 1986 வந்த பாடல். இந்த உலகியலை பற்றி வாலி ஐயா அவர்கள் வரிகோர்த்து கொடுக்க, மெல்லிசை மன்னர் இசை கொடுக்க டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். 1986 ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற பாடலை. அந்த பாடல் உண்மையிலே அந்த பாடலை நாங்கள் மனம் உழைவான நேரத்திலே, மனத்தில் ஒரு குறை ஏற்படும் நேரத்திலே கேட்கும் பாடல் தான். ஆனால் ஃபாரூக் அதற்காக கேட்டிருக்க மாட்டார், அவருக்கு மனக்குறை எதுவும் வரக்கூடாது. ஒரு பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் உனக்காக நான் என்ற நிகழ்வில் நாங்கள் எல்லோருக்காகவும் ஒரு தத்துவத்தை தர வேண்டும், எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த பாடல் மூலம் என்று தந்திருக்கின்றார். இனிமையான அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு பார்ப்போம், இறுதி பாடலாக கேட்டு மகிழ்வோம். ஃபாரூக், உங்கள் பாடலோடு நாங்களும் இணைகின்றோம்.

குடும்பத்தில் பல உறவுகள் இருந்தாலும் நெருங்கிய குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்று வரும் வகையிலே அண்ணனும் தங்கையும் இருக்கும் பொழுது அண்ணனுக்கும் தங்கைக்கும் இன்னும் இருவர் வந்து சேர்வார்கள் தானே இந்த உறவுகள். இந்த உறவுகள் காதல் என்ற ஒன்று வந்துவிட்டால் உறவுகளுக்கு பல இன்னல்களும் இடையூறுகளும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் ஏற்படும். அந்த வகையிலே மனம் குழம்பிய வேளையிலே ஒருவர் இந்த தத்துவத்தை வைத்து இந்த உலகம் என்ற மேடையிலே ஆட்டிப்படைக்கும் ஒருவன் இருக்கின்றான் அங்கே. அதே போன்று வாழ்க்கையிலும் இந்த ஆட்டிப்படைப்புகள், இந்த பொம்மல் ஆட்டம் என்பதிலே நூல் ஒருவன்ற கையிலே இருக்கும், இந்த பாத்திரங்கள் ஆடும், ஒவ்வொரு ஏற்ற வகையிலே ஆடி கைகால்களை அசைக்கும். அதே போன்று இந்த காதல் என்ற ஒன்று பயப்பட்ட உடனே இந்த அண்ணன் தங்கை மாமன் மச்சான், அண்ணன் தங்கை மச்சான் என்றெல்லாம் வரும் உறவுகள் வித்தியாசமான கோணங்களிலே ஆடத் துவங்கிவிடும். தங்கள் தங்கள் கோணத்தை காட்டத் துவங்கும், தங்கள் தங்கள் விருப்பத்துக்கேற்ப வாழ்க்கையை நெறிப்படுத்தி சில உறவு முறைகள் உடைத்து கொண்டு போக முடியும், சேர்த்து கொள்ள முடியும் என்ற அந்த உள்கருத்துக்கள் இதெல்லாம் இயற்கை தானே என்று எண்ணி மனம் குழம்பி இருக்கும் வேளையிலே ஒரு குடும்பத்திலே வாழுகின்ற நாங்கள் எங்கள் மனக்குழப்பம் ஏற்படும் வேளையிலே இந்த பாடலை கேட்டுவிட்டால் இது சகசம் தானே, இதுக்கெல்லாம் சூட்சுமம் வேறு என்று இருக்கின்றது என்பதை கேட்டு நாங்கள் அமைதி கொள்ளலாம் என்று எண்ணலாம். இது பல நிலையிலே இந்த பாடல்களை நாங்கள் வச்சு பார்க்கலாம் என்று உறவுல இன்று அன்பு மகன் ஃபாரூக் அவர்கள் வந்து எந்த நிலையில் தந்திருப்பார் என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்தான் கூற வேண்டும். இருப்பினும் நாங்கள் எல்லோரும் உணரக்கூடிய ஒன்று, எல்லோருக்கும் ஒரே மாதிரி குணம் இருப்பதில்லை, வாழ்க்கையில் ஒரே பாதை எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, வேறு வேறு பாதைகளில் பயணம் செய்ய வேண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். எது வரணும் நாங்கள் அதை விட்டு கொடுத்து சீர் தூக்கி பார்த்து சரியான வழியை நாட வேண்டும். இது எல்லாம் இயற்கையானது, குழப்பங்கள் வருவது, துன்பங்கள் வருவது எல்லாம் இயற்கையானது என்பதை எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்த கிருஷ்ணன், ஜெகபிரசாதி, சரவணன், ராஜ்குமார், ரேவதி, தேவா, மகாலிங்கம், பாரு, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக நாங்கள் எல்லோரும் வேறு வேறு திசையிலே இருந்தாலும், வேறு வேறு பாதையிலே சென்றாலும் மனம் என்று ஒன்று நாள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த வானொலி மூலம் ஒரு உறவுகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள்ளேயும் இத்தனை ஏற்றம் இறக்கம், குறுக்கு வழி, நெடுக்கு வழி என்றெல்லாம் இருக்கலாம். இருப்பினும் இந்த இசை என்ற ஒன்று வந்து எங்களை இணைத்து ஒருவழைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இசையால் வசமாகி இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்து கலந்து பேசி மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுகின்றோம். அன்பை பரிமாறுவதுதான் மிக மிக முக்கியம். அதனால் எந்த நிலைகள் வந்தாலும் அன்பு என்ற ஒன்று எங்கள் மனதிலே இருக்குமாக இருந்தான் அடிக்கடி கூறிக்கொள்வோம். எங்கள் உள்ளத்தில் எந்த வெற்றிடத்தையும் பெறவிடாமல் அங்கே அன்பை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அன்பு என்றது என்ற ஒன்று எங்கள் உள்ளத்திலே அமர்ந்திருக்கும் வேளையில் வேறு எந்த குணாதிசயங்களும் வந்து எங்களை தாக்காது. அதனால் அன்பால் இணைந்த நாங்கள் அன்பால் இணைவோம், அன்பால் நிறைவோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இறுதி நேரத்தில் இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து சிரம் தாழ்த்தி தாழ் வணங்கி நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சிக்கு வல்லமை சேர்த்ததற்கும், இன்று இந்த நிகழ்ச்சியில் இத்தனை பேரும் வந்து இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்தமைக்கும் வலுச்சேர்த்தமைக்கும் அருள் புரிந்த அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கு தாழ் வணங்கி தாழ் பணிந்து வணங்கி இறைவா உன்னை இருகரம் கூப்பி மீண்டும் வணங்கி விடைபெறுவோம் என்று எண்ணிக்கொண்டு அன்னையுடன் தந்தை என்று கூறியிருந்தேன் அல்லவா, அன்னையும் தந்தையும் முன்னரை தெய்வம், அவர்களால் தான் இந்த உலகம் உயிர் பெறுகின்றது, அவர்களால் தான் இந்த உலகம் உருவாகிறது என்று கூறலாம். அதற்கு தான் அங்கே நூலை வைத்து கொண்டிருக்கின்றார் மேலே ஒருவர். இந்த நாலு பேர் இந்த உலகத்தில் இத்தனை கோடான கோடி மக்கள் வாழ்வதற்கும் அத்தனை பேருடைய நூலும் அவர் கையிலே தான் இருக்கின்றது, அவர் அசைக்கும் வகையிலே தான் நாங்கள் செல்லுகின்றோம் என்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் வாழ்க என்று கூறி நலமோடு நான் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 15வது நாள் கதம்பத்தில் உனக்காக நான் நிகழ்வு இனிது நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன்.

திங்கட்கிழமை தோறும் வாரத்திலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நிகழ்வு எதுவாக இருக்கலாம் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள், நானும் நினைக்கின்றேன். இது கதம்பம். கதம்பத்திலே இன்று திங்கட்கிழமை

0: ஆமாம், சந்தோஷம் தரும் சவாரி போவோம் ஜலோ சலோ என்ற பாடலோடு இசை வரும் வேளையிலே நாங்கள் இது பாட்டு சவாரி என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். வழமை போல இன்று நாங்கள் 149 பாட்டு சவாரியை கண்ட வேளையிலே இன்று 150 பாட்டு சவாரியில் இணைகின்றோம். பாட்டு சவாரி என்பதை நான் வந்து ஆரம்பித்து உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்பு அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் நீண்டகால உறவல்லவா, அவர் இங்கே அழகான படம் வரைந்து வரவேற்றும் உங்களுக்கு வாருங்கள் என்றும் அழைப்பும் வணக்கமும் கூறிவிட்டிருக்கும் வேளை, அவரை நாங்கள் வரவேற்று வணக்கம் கூறும் வேளையிலே திருபுவனம் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களும் அந்த படத்தை முன்னிறுத்தி தானும் வருக ஆயத்தமாக இருக்கின்றேன், எல்லோரும் இணைவோம் என்று அன்போடு எழுதியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். முன்னில் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 5வது நாளின் 18வது நாள் என்று கூறியிருந்தேன். நேரம் இப்பொழுது 11:37 நிமிடத்தை தொட்டுவிட்டு சிறிது தாமதமாக வந்திருக்கின்றேன் நான் உணர்வு எனக்கு கூறுகின்றது என்பவர்களே. இருப்பினும் வந்து இணைவதற்கு முன்பு உங்களை எல்லாம் ஆயத்தமாக்கிவிட்டார் ஜெகபர் சாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும். இந்த முன்னில் தமிழ் வானொலி என்று காலநிலையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இப்பொழுது நல்லதோர் வாரத்திலே நாங்கள் இங்கே இருந்திருக்கின்றோம். ஷியாமலா அவர்களும் வருவதற்கு ஆயத்தமாக வரவேற்பு கூறிக்கொண்டிருக்கின்றார். வருக வருக ஷியாமலா அவர்களே, உங்களையும் வரவேற்கின்றேன். இன்று காலநிலையை நாங்கள் இங்கே எதிர்பார்த்தால் இப்பொழுது மகிழ்வான செய்தியை தருகின்றேன். 14 பாகை நாங்கள் இருக்கின்றோம். இது 19 பாகை வரை சென்று 27 பாகையை தொடப்போகின்றது என்று எண்ணும் பொழுது அககா 27 பாகை அதிவெப்பமாக இருக்க போகின்றதே என்று நாங்கள் நினைத்தால் அப்படி இருக்காது. ஒரு சில மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 30 நிமிடம் அல்லது 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் வெப்பமாக தோன்றும், அது பெரிய வெப்பமாக இருக்காது. மிகவும் கோலாகலமாக மக்கள் இன்றைய நாளை கொண்டாட இருக்கின்றார்கள் கனடா மக்கள். காரணம், இன்று இங்கு விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள் விக்டோரியா மகாராணியுடைய நாளை எண்ணி அவன் பிறந்த நாள் என்று கூறி ஆண்டுதோறும் அந்த வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமையே விடுமுறை நாளாக்கி, முழு நாள் விடுமுறையாக்கி மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார்கள். அந்த விடுமுறை நாளிலே எல்லோரும் கோலாகலமாக இந்த வாரம் முழுவதும் இங்கு வான வேடிக்கைகள் கோலாகலங்கள் நிகழும். அங்கங்கு உள்ள மக்கள் அதை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். உலகத்திலே இருந்த அந்த அரசர் காலங்களிலே, ஆங்கிலேய அரசாட்சிகளே நீண்ட காலம் மகாராணியாக இருந்த விக்டோரியா மகாராணியின் பெருநாள் இந்த நாள். அதை கொண்டாடுவதற்காக இங்குள்ள மாநிலங்கள் அத்தனை பேரும் இதை விடுமுறை நாளாக்கி கொண்டாடுவார்கள். இந்த வேளையிலே காலமும் கோடை காலத்தை தொட்டுவிடும். பாருங்களேன், இன்று 27 பாகை வரை நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்று கூறினேன் அல்லவா. அந்த வேளையிலே இவர்கள் எல்லோரும் கோலாகலமாக இந்த நாளை கொண்டாடும் இந்த நாளிலே, ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே குடிவந்து இங்கே இந்த கனேடிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டாலும், கனடா மக்களின் சட்டத்திட்டத்துக்காமே கனடா ஒரு கனடிய பிரஜையாக நாங்கள் உருவெடுத்திருந்தாலும் கூட உள்ளத்திலே எங்கள் நாட்டின் எண்ணங்கள் தான் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் உலகளாவ இருக்கும் தமிழ் இனம் ஈழமணி திருநாட்டு பிறந்த மண்ணாக இருந்தாலும், சென்ற இடமெங்கும் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ் மொழி பேசும் தமிழனாக பிறந்த ஒவ்வொருதருக்கும் துன்பமான நாள், துயரமான நாள் தமிழர் என்ற ரீதியிலே உங்களுக்கு நன்றாக தெரியும். உலகளாவ பெரிதாக அதை அனுஷ்டித்து கொண்டு வருகின்றார்கள். தமிழ் இன அழிப்பு நாள் அதை எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கொண்டாடுவதல்ல, அதை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான். பெரிய கொண்டாட்டம் கேளிக்கையாக இருக்காது. இன்று அன்னை தம்முடைய இந்த வாரத்தில் ஈழப்படுகொலைகள் நடைபெற்று இன விடுதலை போராட்டத்துக்காக போராடிய காலத்தில் முற்று முழுதாக பலாத்காரமாக பல நாடுகளின் ஒற்றுமையோடு காட்டி கொடுக்கும் குழுக்களோடு துரோகிகளால் அழிக்கப்பட்ட நாள் இந்த இன அழிப்பு நாளை
1: உலகளாவ கொண்டாடும் வேளையிலே அதை எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்றால், உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும், உணவு வேண்டும். இந்த மூன்றோடு தான் இந்த உயிரினங்கள் எல்லாம் உலாவுகின்றன. அந்த நேரத்திலே நாளுக்கு நாள் பிணக்குவியலின் மத்தியிலே தடம் புரண்டு கொண்டு உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டு உலகளாவ கை நீட்டியிருந்தபோது அண்டைய நாடுகள் கூட உலகளாவ அது ஒரு இன அழிப்புத்தான் என்று ஏற்றுக்கொள் ஆதரவு கொடுக்காத இந்த நாளிலே அநாதைகளாக விடப்பட்டவர்கள் அங்கே உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, சுவாசிக்கிற காற்று கூட இல்லாமல் பதுங்கு குழிகளிலே பதுங்கப்பட்டிருந்தார்கள். தங்களை காத்துக்கொண்டு குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் அல்லோல கல்லோலப்பட்ட வேளையிலே குடிப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற வேளையிலே அங்கு உள்ளவர்கள் ஒரு சிலர் தங்களிடம் இருந்த அரிசியை கிடைத்த தண்ணீரை கொண்டு மெதுவாக அவித்து அதை கஞ்சியாக உப்பு கூட விடாமல் கஞ்சியாக குடிப்பதற்கு தேங்காய் அந்த கொட்டாங்கச்சி என்று கூறுவீர்கள் அந்த சிரட்டை அதிலே வைத்து ஒரு ஒரு முடர் இரண்டு முடரண்டு ஒவ்வொருதரும் பகிர்ந்து குடித்து உயிரை கையில் பிடித்த நாள் தினம் இந்த வாரம் இது இப்பொழுது அதை அனுஷ்டிக்கின்றார்கள். எங்களுக்கு விடுதலை தாருங்கள், தனியிலம் பெற்றுத்தாருங்கள், எங்களுக்கு அதை செய்யுங்கள் இது செய்யுங்கள் என்று அல்ல. ஆக குறைந்தது இனம் அழிப்பு நடைபெற்றது, அங்கே இன அழிப்பு நடைபெற்றது, அதுவும் தமிழ் இன அழிப்பு வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது. அந்த படுகொலையெல்லாம் அநியாயமானது என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட குரல் கொடுத்த வேளையிலே உலகளாக இருக்கின்ற தமிழினங்கள் எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை மையமாக வைத்து இதை காரணமாக வைத்து தங்கள் அரசியல் பிழைப்பை நடத்துகின்ற பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள். தமிழனாக இருந்து கொண்டு தமிழனுடைய அல்லோல கல்லோலத்தை எடுத்து கூறி தங்களுக்கு பெயர் சேர்க்கிறவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உலகில் யார் வந்தாலும் எந்த தலைவர்கள் வந்தாலும் எங்களுக்கு அந்த விமோசனத்தை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, நீதியை நிலைநாட்டுவதற்கு குரல் கொடுங்கள், கரம் கொடுங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள். இந்த நீதி, இந்த அநீதி நடைபெற்றிருக்கின்றது, அதிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும். சர்வதேச அரங்கிலே, சர்வதேச நீதிமன்றத்தின் மன்றிலே இலங்கையில் இன அழிப்பு போராட்டம் நடைபெற்றதற்கென்று எண்ணற்ற ஆதாரங்கள் இருந்தும் நாடுகளுடைய அனுசரணைகள் தேவை. அந்த வேளையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே எத்தனை தடவை இதை கொண்டு சென்று முறைப்பாடு விட்டபோது எத்தனையோ நாடுகள், அந்நிய நாடுகள், அயல் நாடுகள், மேல நாடுகள் கையுயர்த்தி ஆதரவு தெரிவித்த வேளையிலே அருகில் இருக்கிற நாடுகள் கூட எங்களுக்கு கை கொடுக்கவில்லை, நம்பின நாடுகள் கூட கை விரித்து விட்டன. அவற்றையெல்லாம் எண்ணி வெதும்பி வேதனைப்பட்டு நாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தாங்கள் விழிப்புணர்வோடு இன்றும் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை இப்பொழுது இளைய தலைமுறைகள் கரம் பிடித்திருக்கின்றார்கள். என்றோ ஒரு நாள் நீதி கிடைக்கும், எங்கள் கைதான் அதுக்கு உதவும், அந்நியவர்கள் எங்களால், அதாவது எங்களுடன் பிறந்தவர்கள் என்று நாங்கள் நினைப்பவர்கள் நாடகங்கள் பல ஆடினார்கள், காட்டி கொடுத்தார்கள். அழிப்புக்கு அழித்தல் தொழிலுக்கு எத்தனை விஞ்ஞான உதவிகளை காட்டினார்கள். இதெல்லாம் உலகம் அறிந்த உண்மைகள். நான் அரசியல் பேசவில்லை, எங்களுடைய ஆதங்கத்தை தான் கூறுகின்றேன். அதனால் விக்டோரியா மகாராணி தினம் கொண்டாடும் இந்த நாட்டில் நாங்கள் வந்திருந்தாலும் இன்று கோலாகலமாக உலகளாவ இந்த கனடாவை உள்ள மாநிலங்கள் அத்தனையும் மகிழ்வோடு கொண்டாடும் இந்த வேளையிலே எங்கள் உள்ளம் நிகழ்வோடு தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடைய கலையகம் இருக்கும் கோன்வால் பகுதியிலும் இன்று மாலை 6 மணிக்கு 6 லிருந்து 7 மணி வரும் பிரபல்யமான ஒரு பெரிய பூங்காவிலே இந்த கஞ்சி குடிக்கும் நிகழ்வு இருக்கும். நாங்களும் கலந்து கொள்வோம். அங்கு சென்று ஒவ்வொருவரும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களும் இந்த கொட்டாங்கச்சி சிரட்டையிலே அவர்கள் ஆக்கிய அந்த கஞ்சியை நாங்கள் அறிந்தோம். உலகளாவ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அதை நாங்கள் செய்கிற நோக்கம் எங்களுடைய சிறார்கள் எதிர்கால சந்ததியினர் அதை உணர வேண்டும். இங்கே வாழும் எங்கள் குழந்தைகளுக்கு சிரட்டை அதாவது கொட்டாங்கச்சி என்றால் என்ன என்று தெரியாது. கொட்டாங்கச்சிக்கு கஞ்சி என்றால் தெரியுமா? தெரியாது. ஆனால் அங்கே வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதை உணர்கிறார்கள். ஏனைய மொழிக்காரர்கள், இன மொழி மதக்காரர்கள் வருகின்றார்கள். அங்கே கிட்டத்தட்ட 130 நாட்டு மக்கள் வாழும் இந்த பூமியிலே அவர்களெல்லாம் இந்த பூங்காவுக்கு வந்து செல்வார்கள். அங்கே வைத்து கொடுக்கும்போது அவர்களும் வரிசையிலே வந்து நின்று இதை வாங்கும் பொழுது எங்கள் சரித்திரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இப்படியாக நடந்தது. உலகத்தில் எத்தனை விடுதலை வீரர்கள் சென்றிருக்கின்றார்கள், விடுதலைக்காக மக்கள் போராடி இருக்கின்றார்கள், பஞ்சம் பசியிலே இருந்திருக்கிறார்கள் தான். ஆனால் இதை போல ஒரு கொடிய பஞ்சம் இல்லை. திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் பிணக்குவியல், வானமழுது, அது எரித்த நிலவுகள் கூட கண்ணீர் நிலவாக இருந்தது. சென்ற உயிர் சென்ற உடலை எடுத்து புதைக்க முடியாத நிலை இருந்தது. தள்ளி படுக்க அந்த குணக்குவியலுக்குள்ளே தான் பதுங்கி இருந்திருக்கிறார்கள். பிணத்தோடு பிணமாக பிணம் போல் படுத்திருந்தார்கள். மூச்சு அடக்கி கொண்டு இத்தனை பேர் உயிர் பாதுகாப்புக்காக உயிருக்காக போராடி இருந்தார்கள். இதை நான் இப்பொழுது கூறுவது ஏனென்றால் என்னுடைய ஆதங்கத்தில் தான் கூறினேன். அப்படி என்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் வாழும் பகுதிகளிலே, ஈழத்தமிழர்கள் வாழும் பகுதியிலே இதை முன்னெடுத்து செய்யும் வேளையில் ஏனைய தமிழ் இனங்களும், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா போன்ற எங்களுடைய அயல் நாடுகளிலே இருக்கின்ற தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை உணர்வோடு கொண்டாடுகின்றார்கள். இங்கு எங்களுடைய அரசாங்கம் கூட அதை அனுமதிச்சிருக்கின்றது. அதனால் அந்த நாளில் எங்களை விட்டு துப்பாக்கிக்கு இரையாகினவர், குண்டுகளுக்கு இரையாகினவரோட பட்டினியால் இறந்தவர்கள் பல்லாயிரம் பேர், பல பேர் அல்ல பல்லாயிரக்கணக்கான பேர். அவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி கொண்டு அந்த கஞ்சியை நாங்கள் அருந்தும் வேளை அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஆன்மாக்களுக்கு கூறுவது நாங்கள் மறக்கவில்லை என்றோ, ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்கும், உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சரியான நீதி கொடுக்கப்படும் என்று வேண்டிக்கொள்வோம். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் பானலியும் அவர்களுக்காக இதே அஞ்சலியை செலுத்துவதற்காக ஒரு நிமிடம் மௌனத்தை கடைப்பிடிப்போம். அன்பு உறவுகளே,

நன்றி உறவுகளே. என்னோடு இணைந்து நீங்களும் உங்களுடைய மௌனத்தின் மூலம் அஞ்சலியை செலுத்தி அவர்களின் எண்ணங்களை எங்கள் மனதிலிருந்து ஆற்ற பார்ப்போம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது பாட்டு சவாரியை ஆரம்பிப்போம். அன்பு உறவுகளே, பாட்டு சவாரி நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே 5 பாடல்களை கேட்க வேண்டும். முதலில் இதுதானே வழக்கமாக வருவது. ஒன்றொன்றின் நின்றாக 5 பாடல்களை கேட்டு அந்த 5 பாடல்களுக்கும், இன்று நாங்கள் கேட்கும் இந்த 5 பாடல்களுக்கும் உங்களுக்கு பிடித்தது எந்த பாடல் என்று எண்ணி அதற்கு வாக்கினை அளித்து மொத்தம் எத்தனை வாக்குகளை எந்த பாடல் பெறுகின்றதோ அந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டு பதிவாக்கப்படும். இங்கே அன்பு மகள் ஷியாமலா கூட வீர வணக்கம் என்று எழுதிய வேளை ஏறிவரும் அந்த அனுதாபத்துக்கான வீர வணக்கத்தை தந்திருக்கிறீர்கள். சாந்தி, மகாலிங்கம் எல்லோரும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். அவர்கள் ஆன்மா சாந்தி பெறட்டும். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருவோம். இங்கே இன்று நாங்கள் 5 பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்கலாம் என்று திடீரென்று மனம் என்பது மிகவும் பொல்லாதது. மக்கள் அந்த மனத்திலே ஒரு எண்ணம் வந்து உணர்வு பூர்வமாக ஒன்று விட்டால் அதை ஆற்றிக்கொள்வது கடினம். காலங்காலமாக அந்த உயிருள்ள வரை அந்த சில ரணங்களாக பதிந்து வேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். மாற்றுவதற்கு என்னதான் முயன்றாலும் அது கொஞ்சம் கடினம்தான். இருப்பினும் இறைவன் விட்ட வழி அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்றதை நம்புகிறோம். எப்படியோ நீதி ஒருபொழுதும் அழியாதது, உண்மை அழியாது. மெதுவாக நகர்ந்தாலும் அது நீதியை கொடுக்கும். நீதி ஒருபோதும் வலு இது அறம். சரி, இன்று 5 பாடல்களையும் கேட்க இருக்கும் இந்த வேளையில் இப்பொழுது நாங்கள் என்ன பாடல் வரும், 5 பாடல் மெதுவாக இருக்கும் என்ற ஒரு சின்ன பரீட்சை வைப்பது உண்டுதானே. நான் கூறுகின்ற தரவுகளை வைத்து இன்று பாட்டு சவாரி 5 பாடல், பாட்டு சவாரி 150 ஒலிபரப்ப இருக்கும் 5 பாடல்களும் இப்படிப்பட்ட பதமாக இருக்கும் என்று கண்டுபிடித்து ஒரு நிமிடத்திற்குள் முதல் பதிவு யார் விடுகிறாரோ, சரியான பதிவை என்றால் அவருக்கான ஒரு வெற்றி பாடல் பிரத்யேகமாக கிடைக்கும். நீங்கள் இன்று வந்து நிகழ்ச்சியிலே கலந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்பீர்கள். அந்த வகையில் இந்த பதத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும் மேலதிகமாக. எங்கே இன்று எங்களுடைய பாட்டு சவாரி 150 அலங்கரிக்கும் அந்த பாடல் 3 எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 3 எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்பட்ட பதம் 5 பாடல்களை முதல் பதமாக தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. அந்த 3 எழுத்துக்களிலும் வருகின்ற அந்த பதத்துக்கான பொருள் நாங்கள் இந்த அழைப்பது என்று ஒன்று இருக்கின்றது அல்வா. ஒருவரை நாங்கள் அழைப்போம், எப்படி அழைப்போம், பெயர் சொல்லி அழைப்போம், ஊர் சொல்லி அழைப்போம், அவருக்கு புனை பெயர் இருந்தால் அதை கூறி அழைப்போம், அல்லது அவருடைய சிறப்பு இருந்தால் சிறப்பு பெயரை சொல்லி அழைப்போம். ஆனால் பொதுவாக அழைத்தல் என்பதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம்தான் இன்று வருகின்ற பதம். அன்றிலிருந்து இன்று வரை அந்த பதம் பாடல்களுக்குள்ளே திரைப்படத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி தெரிவு செய்து வந்த பாடல்களுக்குள் பல பாடல்களுக்குள் 5 பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது. 3 எழுத்துக்களை கொண்டது. எங்கே பார்ப்போம் யார். இது அழைப்பதை குறிக்கின்றது. அழைக்கும் போது உபயோகிக்கப்படும் ஒரு சொல். குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் நாங்கள் அதை உபயோகிப்போம் அந்த பதத்தை. 3 எழுத்துக்களை கொண்ட சொல். எங்கே பார்ப்போம் யார் தரப்போகிறீர்கள் என்று இருவர் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். யாருடைய பதில் முதலில் வருகின்றதோ தெரியவில்லை. எங்கே பார்ப்போம் யாராக இருக்கும் என்று. ஒருவர் எழுதிய ஜெகபர் சாதிக் அவர்களும் சாமலா. அடுத்தது யார், இன்னொருவர் எழுதுகின்றார் ப
பதம் நீங்கள் பொருள் சரியாக எழுதினாலும் அந்த அந்த வார்த்தை அது கிருஷ்ணன் அவர்களும் எழுதியிருக்கின்றார். இன்னும் சில நொடிகள் இருக்கின்றன, அதற்குள் நீங்கள் தெரிந்து கொள்ள மூவரும் எழுதியிருக்கின்றீர்கள், அது பொருந்தவில்லை. ஆனால் கருத்து அதுதான், அதில் ஒரு வார்த்தை ஒரு பதம் இருக்கின்றது. பாடலோட வர முதல் பதம் முதல் வரியாக எங்கே பார்ப்போம்? இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன். ஜெகபிரசாதி ஸ்யாமலா கிருஷ்ணன், நீங்கள் எழுதியது பதம் பொருள் சரி, ஆனால் அந்த பதம் எங்கள் பாடல் எப்படி வரும்? அதிலே எங்கே பார்ப்போம்? யாருக்கு இன்றைய வெற்றி பாடல் கிடைக்க இருக்கின்றது? மாலிங்கம் அவரும் எழுதியிருக்கின்றீர்கள். கருத்து சரி, ஆனால் பதம் பொருந்தவில்லை. இறுதியாக யார் ஒருவர் இன்னொருவர் எழுதுகின்றார் பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. பாட்டு சவாரி 150, எங்கே பார்ப்போம்? யார் தரப்போகின்றீர்கள்? சாந்தியும் முயற்சி பண்ணியிருக்கின்றார், அவர் வணக்கம் போட்டு அனுப்பியிருக்கார். சரி, நேரம் சரியாக வந்துவிட்டது, யாரும் குறிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் இதிலே வந்து ஜெகவர் சாதிக், ஷியாமலா, கிருஷ்ணன், மகாலிங்கம், உங்களுடைய பதம் ஒவ்வொரு வாங்க வருக வா வா வா என்றெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள். எல்லாம் வரவேற்புக்கு வர அழைப்பது தான், ஆனால் பாடலும் அப்படி வரவில்லை. அந்த மூன்று எழுத்தும் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றி. அந்த பாடல் வாராய் என்று ஆரம்பிக்கின்ற பாடல், ஆதலால் வெற்றி பாடல் யாருக்கும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆனால் கிருஷ்ணன் தொட்டிருக்கின்றார், நான் பதம் கூறுவதற்கு முன் திருத்தி எழுத சொல்ல வாரா என்று கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, உங்களுக்கு தான் வெற்றி பாடல் கிடைக்க இருக்கின்றது. எழுதியவர்களுக்கும் மற்ற பாடலை நான் கொடுப்பேன். வாராய் என்ற பதத்தில் தான் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது 5 பதங்களும். அப்படி எப்படி என்னென்ன பாடல் என்று இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்கள் கூறிய கருத்துக்கள் சரி, நான் சொன்ன தரவை கொண்டு நீங்கள் கூறிய கருத்துக்கள் சரி. சியாமலா அதுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு படம் போட்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க என்று அழைக்கலாம், வாவா என்று அழைக்கலாம், வருக வருக என்று அழைக்கலாம், ஆனால் வாராய் என்றும் அழைக்கலாம் தானே, வாராய் என்று. சரி, பாடல்கள் என்னென்ன பாடல் வரப்போகின்றது என்று நாங்கள் அன்று தொட்டு இன்று வரை வாராய் என்ற பதத்தை முதலில் தாங்கிய 5 பாடல்களை இன்று கேட்போம். நன்றியை கூறி வாழ்த்தினையும் கூறிக்கொண்டு கிருஷ்ணா உங்களுக்கான பாடலை தருவேன் என்றும் கூறிக்கொண்டு இப்பொழுது பாடல்களை ஆரம்பிப்போம். முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த முதல் பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று பாடலை தந்துவிட்டு விவரத்தை கூறுகின்றேன். கேட்போமா பாடலை?

இனிமையான அந்த பாடல் அற்புதமாக ஆரம்ப பாடலாக ஒலித்து ஓய்ந்தது. எங்கு என்று கேட்டாலும் எங்கு சென்றாலும் மங்கள காரியங்கள் திருமண வைபவங்களில் கேட்கும் ஒரு பாடல். பாசமலர் திரைப்படத்திலே பல்குரல் அரசி, வினோத குரல் அரசி எல் ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களின் குழுவினர்களோடு பாடிய பாடல். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், வி கே ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து கொடுத்த ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் பாராய் என் தோழி பாராயோ என்று பாடிய வேளையிலே இரண்டாவது பாடல் எப்படி பாடும் என்று எண்ணி பார்ப்போம். அந்த பாடல் கூட நீங்கள் அதிகம் கேட்ட பாடல். மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தில் முதல் முதல் ஆண்களுக்கு, ஆண் நட்சத்திரங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த பிரபல்யம் வாய்ந்த ஒரு சிறந்த பாடகர் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் ஜிக்கி அம்மா இணைந்து பாட வேண்டும் என்று நான் வணங்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல். இங்கே அந்த பாடல் வாராய் என்ற பதம் தாங்கி எப்படி பாடுகின்றது கேட்போம். அந்த பாடலையும்

வாராய் நீ வாராய் என்று அழகாக பாதத்தை அற்புதமாக பாடி சென்ற அந்த பாடல் மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் ஜி கி அம்மாவும் பாட வேண்டும் என்று ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல் இரண்டாவது வரிசையிலே நின்று சவாரியிலே ஓடி சென்றது இசையோடு. அப்படி என்றால் மூன்றாவது சவாரி எந்த பாடலாக செய்ய எந்த பாடல் வந்து செய்ய இருக்கின்றது? அந்த பாடல் போகன் என்ற ஒரு திரைப்படத்தில் சங்கர் மகாதேவன் ஷெரியா கோஷால் இருவரோடு இணைந்து பாடிய டி இமான் இசையிலே ஒலிக்க இருக்கின்றது போகன் திரைப்படத்திலிருந்து. அது எப்படி கூறுகின்றது வாராய் என்ற பதத்தை ஆரம்பித்து என்று கேட்போம்.

0: நெற்றியில் தேனினை ஊற்றி உன் பாதத்தில் பருகட்டுமா? உன் முதுகினில் தீயினை ஏற்றி அதில் மெழுகென உருகட்டுமா?
1: உன் கிளர்ச்சி கொவையமறிந்து

0: வாராய்.
1: போகன் திரைப்படத்திலிருந்து வாராய், நீ வாராய் என்ற பதத்தை தாங்கி டி இமான் அவர்களின் இசையிலே சங்கர் மகாதேவன், ஸ்ரீயா கோஷல் இருவரும் பாடியதையும் மூன்றாவது பாடலாக கேட்கின்றோம். கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி வரிசையிலே ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கும் ஒரே பதத்தில் வரும் பாடலாக நினைவலைகளை ஊட்டிக்கொண்டு மகிழ்ச்சியோடு கேட்கும் வண்ணம் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்படி என்றால் நாலாவது வரிசையில் எந்த பாடல் நிற்கின்றது, எந்த திரைப்படத்து பாடல் என்று பார்த்தால் அந்த பாடலை ஹரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்து கொடுக்க பிரபல பின்னணி பாடகர்கள் உன்னி கிருஷ்ணன் ஐயா அவர்களோடு மேகா அவரும் இணைந்து பாடிய ஆதவன் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது. கேட்போமா?

வாராய் என்ற பதத்தோடு கருத்தோடு வந்த பாடல்கள் நான்காவது பாடலும் பாடி சென்றதை கேட்டு மகிழ்ந்தோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் உன்னி கிருஷ்ணன் அவர்களோடு மேகா இருவரும் இணைந்து ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையிலே பாடி தந்தார்கள். இறுதியாக ஒரு பதம் வருகின்றது. எந்த பாடல் வரப்போகின்றதோ என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். பழமை புதுமை என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த வாராய் எப்படியெல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக ராஜேஸ்வர் ராவ் என்ற ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் இசையமைத்து கொடுத்த ஒரு பாடலை பிரபல பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான ஏ எம் ராஜா அவர்களோடு இணைந்து பிரபல பின்னணி பாடகி பி லீலா அம்மாவும் பாடிய ஒரு பாடல் இப்பொழுது ஐந்தாவது பாடலாக எங்கள் காதோரம் இசைக்க வருகின்றது. அது இந்த பாடல் புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். கேட்போமா அந்த பாடலையும்? ஐந்தாவது வரியிலே ஐந்தாவது இலக்கத்தை தொடுத்து பாட வருகின்றது. இவை வந்து பாடல் வரிசைகள், அது எழுத்து வரியின்படி ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றதை தவிர நீங்கள் தான் இதற்குள்ளே எது முதலாவது பாடல் எது இரண்டாவது பாடல் என்று தெரிவு செய்யப் போகின்றீர்கள். இதோ ஐந்தாவது பாடல்.

0: மெஸ்ஸி அம்மா திரைப்படத்து பாடல் ஐந்தாவதாக ஓடி வந்து எங்கள் காதோரம் பாடி இன்றைய பாட்டு சவாரியில் நாங்கள் எத்தனை பேர் குதித்துள்ளோம், எங்களுள் யார் சிறந்தவர்கள் என்று நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நீதி நிலையை நிலட்ட நாட்டுங்கள் என்று உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். சிந்தையிலே நன்றாக தாங்கி இந்த பாடல்களுள் எந்த பாடல் உங்களை கவர்ந்த பாடல், இந்த பாடல்களை எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம், அத்தனை பாடல்களும் இதைவிட பல பாடல்கள் இருக்கின்றது, ஐந்து பாடல்களைத்தான் குழுவினரால் நாங்கள் தெரிவு செய்து பல மதிப்பீடுகள் செய்து தான் உங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் செவிக்கு விருந்தாக தருகின்றோம். ஆனால் ஒரு விடயம் ஒன்றியல் தமிழ்வானல் ஐந்து பாடல்களை ஒரே ஒன்றன்பின் ஒன்றாக கேட்கும் பாக்கியம் இந்த வானொலியில் தான் இருக்கின்றது போல் தெரிகின்றது. அப்படி எழுதி இருக்கின்றார்கள் அயலவர்கள், அயல் நாட்டவர்கள், வெளிநாட்டவர்கள் எங்கெங்கு இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டு இங்கே எழுதி கொண்டிருப்பார்கள், என்னோடு பேசி கொண்டிருப்பார்கள். விஞ்ஞான வளர்ச்சியில் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள உங்களோடு நான் பேசுகிறேன், இப்போ தரவுகளை தருகின்றேன், பாடல்களை ஒளிபரப்புகிறேன், அந்த போலே அவர்கள் தருகின்ற கருத்துக்களையும் செவிமடுக்கக்கூடிய வகையில் புலனங்கள் இருக்கின்றன. அதில் இந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் அன்பு உறவுகள் புலனத்துக்குள்ளே அன்பு உறவுகள் தளத்திலே பதியப்பட்டிருக்கின்றன. வளமை போல வரிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்டோம். இப்பொழுது பலர் தீர்மானித்திருப்பீர்கள் என்று பண்ணுகிறேன், நான் பலர் திண்டாடி கொண்டிருப்பீர்கள் என்று பண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம், யார் முதலில் வந்து அழைத்து இன்றைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வைக்கின்றீர்கள், வர வேண்டும் நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களோடு இணைந்து விட்டார் மலியம் மகாலிங்கம் அவர்கள் போல் தெரிகின்றது. துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைவார் என்று எண்ணுகின்றேன். ஒரே நியதியல்தான், எங்கே பார்ப்போம், விரைவாக வந்து வாக்கினை அளித்து இன்றைய வெற்றி பாடல் எது என்று தெரிவு செய்து பதிய வையுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வுதான்.
0: நாங்களும் மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் ஒரே நாளில் மகிழ்வும் நெகிழ்வும் இணைந்து எங்கள் மனதை ஆட்டி கொண்டிருக்கின்றது. எதற்கு முதலிடம் கொடுப்பதன் விக்டோரியா மகாராணியினுடைய பிறந்த நாளை ஒட்டி உலகளாக கனடா முழுவதும் உள்ள இந்த கோலாகலமான நிகழ்வில் கலந்து கொள்வதா? காலங்காலமாக எங்களை இந்த நாட்டுக்கும் வந்து வாழவை என்று செய்த சம்பவங்களிலே ஒன்றான அந்த முள்ளி வாய்க்கால் தமிழர் படுகொலை இன அழிப்பு அந்த அதை எண்ணி வருந்துவதா என்று அந்த நிலையில் இருக்கின்றோம். மகிழ்வும் நிகழ்வும் கலந்த நிலையிலே காலநிலை சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
1: இருக்கு, உஷ்ணமாதான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது, இதனால கொஞ்சம் மழை மூட்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து வெயில்.
0: ஓ அப்படியா, மழை வருவதற்கு ஏதாவது சான்றுகள் அப்படி ஒன்றும் இல்லை என்ன? உங்களுக்கு வந்தால் நல்லது. எங்களுடைய அரசடிக்குப்பம் சரவணர்களுக்கு வராவிட்டால் நல்லது. இப்படி மழை தேவையும் இருக்கின்றது, தேவை ஏற்படாமலும் இருக்கின்றது. அது இயற்கை, இயற்கை தரும் வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. சரி, இப்ப நாங்கள் வந்த விடயத்துக்கு ஐந்து பாடல்களையும் அழகாக கேட்டு மகிழ்ந்து ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா? சரி, அந்த வகையில் எங்களுடைய பாடல்கள் பல்லவி சரணங்கள் ஒலிக்கும், அதை கேட்டுக்கொண்டிருங்கள். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று பெறப்போகின்றோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. மகாலிங்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கமும் நானும் நல்லதொரு பாடலை தெரிவு செய்து வந்திருக்கீங்களே, அந்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் இங்கே போட்டியில் வரியை கேட்டவுடன் எழுதியிருந்தீர்கள், அது பொருந்த கிட்டத்தட்ட பதம் பொருந்தவில்லை, கருத்துக்கள் சரியாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்கள் முயற்சிக்கு நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று நான் ஒலிபரப்ப வேண்டும்?
1: மோனிசா இன் மோனிலிசா அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த ரஜினிகாந்த் படத்துல.
0: ஆமா, மோனிசா இன் மோனிலிசாண்டா.
1: ஆமா,
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: ஆமா,
0: மோனிசா இன் மோனிசா, மோனிசாவும் மோனிலாசா, அந்த பாடல் ரஜினிகாந்தோட திரைப்பட பாடல். அதையும் கேட்டு மகிழ்வோம் நாங்கள். இன்றைய பாடல் ஐந்தும் அப்படி பாடல்களின் பெயர்களை கூறுவதில்லை, பாடல்கள் அப்படி இருந்தது.
1: மிக மிக சிறப்பான ஒரு அறிவுபூர்வமான பாடலா இருந்தது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பாடல் பல தடவை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போலும் தோன்றுகின்றது, இல்லையா? சிறப்பு.
1: ஆமா,
0: சிறப்பு.
1: பதிவுகளை அந்த பதிவுகளா வந்திருக்கிறது வந்து மிகச்சிறப்பாக படத்துல இந்த இதுல இருந்து அந்த ஐந்து பாடலுமே முத்தான பாடலா இடம்பெற செஞ்சதுக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. உங்களுடைய தெரிவு, உங்களுடைய அந்த முயற்சி, நீங்கள் ஆதங்கத்தோடு ஓடி வந்து பங்கு பெற்றியது எல்லாவற்றுக்கும் நன்றி. பார்ப்போம் எந்த பாடல் முதலிடத்துக்கு வருகின்றது, அடுத்த உறவுகளையும் எதிர்பார்ப்போம். நன்றி மகாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்களோடு நன்றி. மீண்டும்
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேரம்.

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, நீங்கள் தான் இருவரும் அழைத்த வழியில் உங்கள் இணைப்பு முதல் கிடைத்திருக்கின்றது. வருக வருக கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்றுதான் கூறிக்கொள்ளுவோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக மகிழ்வாக
0: மகிழ்வாக இருக்கின்ற வாழ்த்துக்கள். சரி, என்று பாடல்களை எல்லாம் கேட்டீர்கள். வருகை என்ற அந்த மூன்று எழுத்து தரவுகளை தந்தவுடன் கொஞ்சம் கருத்து சரி பதம் வரவில்லை என்றவுடன் பிடித்து விட்டீர்கள். வாரா என்ற பாடலாக தான் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த வழியிலே உங்களுக்கு வெற்றி பாடல் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அது என்ன பாடலாக இருக்கும்?
1: படம் இரத்த திலகம்.
0: ஆமாம், அதில்
1: பனி படர்ந்த மலையின் மேலே.
0: ஓ, பனி படர்ந்த மலையின் மேலே என்று பாடலா? பனி படர்ந்த மலையின் மேலே அந்த பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோம், பாதாளை பற்றி பேசுவோம். பாருங்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம்.

0: வந்து விட்டோம் காற்றலைக்கு கிருஷ்ணன், நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வளமை போல கிடைக்கும். இன்று நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல் இதுவாக இருக்கு. உங்களுக்கு இரண்டு பாடல்களிடம் இருக்கு, ஒன்று தந்து விட்டீர்கள், அடுத்து என்ன பாடல் நீங்கள் விரும்பி கேட்பீர்கள் நிகழ்ச்சிக்காக?
1: நிகழ்ச்சிக்காக வாராயோ வான்மதி. வாராயோ வான்மதி,
0: ஓ
1: அந்த பாடல்,
0: அந்த பாடல் போட்டிக்கு இது வந்ததுதான் இடம் கிடைக்கவில்லை, ஏதோ புள்ளிகளோட போயிட்டு. வாராயோ வான்மதி என்ற பாடல் என்ன திரைப்படத்தில் அது? வாராயோ வான்மதி என்ற பாடலை நீங்கள் கேட்டு மகள விரும்புகிறீர்கள். இன்றைய பதங்களோடு ஒட்டி ஒரு பாடல். சரி, இன்றைய கேட்ட பாடல்கள் ஐந்து பாடல்களும் அப்படி இருந்தது கேட்கும் பொழுது.
1: அருமை ஐயா,
0: அருமை
1: 50வது பாட்டு சவாரி அருமையாக வந்தது.
0: 150க்கு ஒரு போடு போட்டு விட்டது இல்லையா? ஒரு சரித்திரம் படைக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, சிறப்பான பாடல். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாக்குச்சாவடிக்கு நீங்கள் இணையரோடு வந்தீர்களா, தனியாக வந்தீர்களா?
1: இல்லையா, நான் மட்டும்தான் ஐயா வந்தேன்.
0: அப்படியா? என்ன இப்பொழுது அவருடைய வருகை குறைவாக இருக்கிறது, பணி அதிகமோ? சரி சரி,
1: மகள் வீட்டுக்கு
0: நலமாக இருக்கின்றா தானே? மகள் நலமாக இருந்தால் மகள் அப்பாவுக்கு சந்தோஷம், சந்தோஷம். பார்ப்போம் இன்று எந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் பார்ப்போம். இணைந்து சிறப்பித்தமைக்கும், போட்டி பாடலை அந்த பாடலின் வரியை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா,
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: அன்புடனே வந்துவிட்டார் ஷியாமலா அவர்கள். வணக்கம் மகளே. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நான் இருக்கின்றேன்ப்பா.
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நலமாக இருக்கின்றேன். பேர்த்தி எப்படி இருக்கின்றார்? ஆரம்பத்திலிருந்து வரவேற்று தந்ததிலிருந்து மிகவும் முத்தாய்ப்பா இருக்கின்ற இன்று வலைத்தளம் சிறப்பா இருக்கிறது போல் தெரிகிறது. நீங்கள் இணையலாம். பாடல்களை கேட்டு மகிழ்ந்த போலே போட்டியில் என்ன பாடல் வருகின்றது கண்டுபிடிப்பதற்கு ஆதங்கத்தோடு எழுதியிருந்தீர்கள். நல்ல நல்ல கண்டுபிடிக்கும். நல்ல வருக வருகிற சரி, அந்த பதம் சரியாக அந்த ஒரு எழுத்து தானே மாறினது. கட்டிக்காரி நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய ஆதங்கம் அந்த உங்களுடைய முயற்சி அதற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் எங்களுடைய நினைவு நாளுக்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்தி இருக்கின்றீர்கள் அவர்களுக்கு. உண்மையில் அதை நினைக்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். சரி, இப்போ நாங்கள் ஒரு தடவை காட்டு வாக்குச்சாவடி போவோம். மகளே பாருங்கள் போகலாம்ப்பா.

0: வந்து விட்டோம் காட்டலைக்கு. மகள் வந்து தனக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார். உங்கள் வாக்கு அங்கே பதியப்பட்டு அந்த பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அப்பாவின் வாழ்த்துக்கள் வளமை போல கிடைக்கின்றது. பார்ப்போம் முடிவிலே, பார்ப்போம் முடிவிலே எப்படி இருக்கின்றது என்று. இந்த மூணு ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்களுக்காக குழப்பம் இல்லாமல் ஒரு பாடல் தர இருக்கின்ற, என்ன பாடல் வேண்டும்?
1: மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் படம்பா, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை.
0: அற்புதம், அற்புதம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, இனிமையான பாடல்களா? தாயகத்தின் இனிமையான அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். உங்களோடு இணைந்து நல்லதொரு பாடலை தெரிவு செய்து அந்த வழியில் மீண்டும் என் வாழ்த்தை தருகின்றேன். நன்றி அம்மா, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:38 நண்பகல். சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். வர இருப்பவர்கள் விரைவாக வந்து வாக்கினை தர வேண்டும். பார்ப்போம் இன்று எந்த பாடல் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பெறுகின்றது என்பதை நாங்கள் அறிய இருக்கின்றோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத்தனை தடவைகள் இத்தனை இடங்களிலே எங்கெங்கு சென்றாலும் இசை எங்களை விட்டு பிரிவதில்லை. இசையோடு இணைந்து வாழும் இந்த இசை தமிழிலே வருகின்ற பாடலை புனைந்து அவர்கள் எவ்வளவு பிரயத்தனம் எடுத்து திரைப்படங்களை தந்திருக்கின்றார்கள். கோடானு கோடி பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சில நிமிடங்கள் இதற்காக செலவழிப்போம். உறவு வந்துவிட்டார் ஜோர்ஜ் மென்னர் அவர்கள், குவைத் நாட்டில் இருந்து. வணக்கம், வணக்கம் அன்பு ஜோர்ஜ் அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய பணியெல்லாம் எப்படி செல்கின்றது? தனித்தவில் தானா அல்லது உதவிகள் இருக்கின்றதா? தனித்தவில்
2: தான்
0: இருக்கின்றார்கள். என்றாலும் பணிச்சுமை நீங்கள் அது மேலாளர் என்னவா சிறப்பாக அமைய வேண்டும். நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு போகும் பாருங்கள்.

0: கட்டளைக்கு வந்துவிட்டோம். ஜோஜ் அவர்களை நீங்கள் நலம் பெற வேண்டும். பலம் பெற ஊரிலே அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: நலமாக இருக்கிறாங்க.
0: சரி, அங்கே கூட காலநிலை ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது போர்ச்சூழல்கள் உங்களுக்கு ஏதாவது பயங்கரமாக வாழ்த்துக்கள். அமைதி பெற வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இணைந்தே சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலும் வாக்களிப்பதென்று ஓடி வந்து விடுவீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். அந்த வழியில் என்ன பாடலை விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள் என்று?
1: எங்கு ரோஜா திரைப்படத்திலிருந்து தமிழா தமிழா நாளை நன்னாளே அந்த பாடல்.
0: ஓ, தமிழா தமிழா வாழ்வு நன்னாள். வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பும்போதே நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்கின்றோம். பாட்டு சவாரியிலே நன்றி ஜோஜ். அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

இனிமையான ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, வாராய் என் தோழி வாராயோ என்றும், வாராய் நீ வாராய் என்றும், வாராய் நீ வாராய் நீ என்றும், வாராயோ வாராயோ என்றும், வாராயோ வெண்ணிலாவே என்றும் எங்களை கேட்க வைத்தன அந்த ஐந்து பாடல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக. அந்த வகையில் இது பாசமலர் திரைப்படம், மந்திரிகுமாரி திரைப்படம், போகன் என்ற திரைப்படம், ஆதவன் என்ற திரைப்படம், மிஸ் அம்மா என்ற திரைப்படம், இதில் மூன்று திரைப்படங்கள் பழைய திரைப்படங்களாக என்று நாங்கள் கருதி கொண்டாலும், புதிய திரைப்படங்கள் என்று எண்ணிக்கொள்ளும் வகையில் இரண்டு பாடல்களும் வந்து மொத்தம் மெல்லிசை மன்னர்களாகவும் இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், பிரபல பின்னணி இசையமைப்பாளரின் திலகமாக ஜி ராமநாதன் ஐயா, இன்றைய இசையமைப்பாளர்களுக்களே டி இம்மான் அவர்களும் ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களும், பழைய திரை இசை கலைஞர்களாக இருந்தவர்களுள் ராஜேஸ்வர் ராவ் அவர்களுடைய இசையிலையும் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பிரபல பின்னணி பாடகர்கள் தான் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். கோடான கோடி ரூபாய்களை கொட்டி திரைப்படத்தை தயாரித்து சமூகத்தை கொண்டு வந்து சமுதாயத்தின் இதயத்தை துளைக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய வகையிலான பாடல்களைத்தான் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய தென்னகத்து திரைப்படத்துறையிலே. அவற்றுக்குள்ளே சில பாடல்கள் ஒரே வரியில் வருவதாக இருக்கிறது. வித்தியாசமான கருத்துக்களை களங்களை கொண்டாலும் முதல் பதம் ஒரே பதமாக இருக்கும் பாடல்களாக தெரிவு செய்து கொண்டு வந்து பல பாடல்கள் குவிந்த வேளையிலே இந்த ஐந்து பாடல்களும் இன்றைய குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு சிபாரிசு பண்ணப்பட்டு உங்களின் காதோரம் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன. பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள். கேட்டு முடிந்தவுடன் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஒதுக்கி ஓடி வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை அழுத்தி உங்கள் வாக்கினை இரகசியமாக பதிவிடுங்கள். பார்ப்போம் முடிவிலே எந்த பாடல் முதல் பாடலாக வருகின்றது என்று. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பாட்டு சவாரி 150.

விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று அந்த பாடல் கூட ஜல்தி போவோம் என்றுதான் கூறுகின்றது அந்த பாடல். எங்கே அங்கேயே ஓடி பாருங்கள், அடுத்து வருவது யாராக இருக்கும் என்று என்னும் வேளையில் அழைத்து விட்டு நின்று விட்டார்கள். இங்கே ஓரிருவர் ஏனைய தளத்திலே எனக்கு பதிவிட்டிருக்கின்றார்கள் என்ற பாடல்களை பற்றியும் தங்களுடைய வாக்கினை அவர்களும் தருவார்கள். ஆனால் அதை நாங்கள் இங்கே சேர்த்துக் கொள்வதில்லை. இருப்பினும் இன்றைய பாடல்கள் வரிகளை நான் இங்கே நான் பதிவிட்டிருக்கின்றேன். 5 பாடல்களும் எண்ணியும் பார்க்கலாம். இடையிடையே பல்லவியோடு சரணங்களும் பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் அன்பு கிருஷ்ணன் தான் கேட்ட பாடல் வாராயோ வான்மதி என்ற பாடல், பகல் நிலவு என்ற திரைப்படம் என்று பதிவிட்டிருக்கின்றார். திரைப்படத்தை கண்டுபிடித்து உடனே எழுதிவிட்டார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, உங்களுக்கு அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வெற்றி பாடலும் கிடைக்கும் தானே. நாங்கள் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலையும். ஒன்றிய தமிழ் வானொலியின் 5 பாடலையும் கேட்கும் பாக்கியம் பெற்ற எங்களுக்கு தொடர்ந்து எங்களை ஞாபகம் ஊட்டும் வகையிலே சரணங்கள் பல்லவிகள் இடையிடையே ஒலிக்கின்றன.

இனிமையான பாடல்கள் வரிசையாக வந்து எங்கள் காதோரம் இசை தந்து செல்லும் வேளையிலே, மகிழ்ச்சியான இந்த வேளையில் நீங்கள் ஒரு தடவை 6477864615 என்ற எண்ணை அழுத்தி உங்கள் வாக்கினைத்தார்கள். வாக்கினை தந்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனிய உறவுகளை சரியான நேரம் வந்தபடும் அங்கே ஒளி எங்களுக்கு பாய்ச்சப்பட்டு நிகழ்ச்சியை அவர்கள் முடித்து விடுவார், வாக்குச்சாவடியே மூடி விடுவார்கள். அதனால் வாக்களிக்க விரும்புபவர்கள் விரைவாக வந்தால் மிகவும் நலமாக இருக்கும், நாங்களும் நிகழ்ச்சியை சரியாக கொண்டு செல்லலாம். எத்தனையோ பாடல்களை எத்தனையோ தடவைகள் எங்கிருந்தோ எல்லாம் கேட்கின்றோம். இருந்த இடத்திலும் சென்ற இடத்திலும் நாங்கள் கேட்கும் வாய்ப்புள்ள இந்த காலத்திலே வாக்களிக்க வருவதற்கு அதிக நேரம் உங்களுக்கு பிடிக்காது. எந்த பாடலும் பிடிக்காத பாடல் என்று ஒன்று இல்லை. பழைய புதிய பாடல்கள் வந்தாலும் நாங்கள் அதை கேட்காமல் விடுவதில்லை. அதனால் ஓடி வாருங்கள், உங்களுடைய வாக்கினை தாருங்கள். இன்று வந்த இந்த 5 பாடல்களுக்கிலே எது சிறந்தது என்பதுதான் கேள்வி. பாடல்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் சிறந்ததென்றோ அல்லது திரைப்படத்திற்குள்ளே எந்த பாடல் சிறந்ததென்றோ உங்களை கேட்கவில்லை. ஒரு 5 பாடல்களை ஒலிக்க வைத்து இந்த 5 பாடலும் உங்களை எந்த பாடல் கவர்ந்தது என்பதுதான் அந்த கேள்வி. அதிலே நீங்கள் ஓடி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்யுங்கள். அதுவும் உங்கள் வாக்கு இரகசிய வாக்கெடுப்பாகத்தான் இருக்கின்றது. எங்கே வர வேண்டும், எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சி நாங்கள் வரவை கொண்டுதான் நிகழ்ச்சியும் பிரபல்யமாக ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்று கருதி கொள்கின்றோம்.

ஷியாமலா கூறியது போல வாக்களிக்கும் இடம் வெகு தூரமில்லை என்று வாக்காளர்களுக்கு அறிய தருகின்றார் உறவுகளுக்கு. உண்மைதான், இருந்த இடத்திலிருந்தே வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் கருத்து தருகின்றது. நன்றி நன்றி நன்றி.

இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வாக்களிக்க வருவதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை பற்றி சிறப்பாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். வரவேற்பு தந்தார்கள், கண்டுபிடிப்பை கண்டார்கள். ஆனால் ஓடி வந்து ஒரு நிமிடம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் வாக்குறுதி தர வேண்டும். வாக்களிப்பது மிகவும் அத்தியாவசியமானது. இது இங்கே சாக்குப்போக்கு சொல்வதற்கு அவ்வளவு தூரம் தடை இல்லை, அவ்வளவு தூரம் கடினம் இல்லை என்றது ஷியாமலா கூறியது போல, வாக்களிக்கும் வாக்குச்சாவடி தூரம் இல்லை என்று இருந்த வீட்டிலிருந்து நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கிருந்த வேளையிலும் வாக்களிக்கலாம். அதுக்கு உதாரணமாக எங்கள் கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டார். அவர் பேருந்து தொடருந்துகள் செல்லும் பொழுது இரவில் கூட நள்ளிரவு பயணம் செய்யும் வேளையிலும் கூட எங்களோடு தொடர்பு கொண்டு இருப்பார். நீங்கள் வந்து தொடர்பு கொள்வதற்கு ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த வேளையில் நீங்கள் வேறு இடத்தில் ஈடுபாடாக இருந்தால் உங்களால் வர முடியாது என்றால் அதை விட்டுட்டு வர முடியாது. இது பெரிய இது இல்லை. நீங்கள் உண்மையிலே இசை தமிழுக்கு இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மொன்றியல் தமிழ் வானொலி நீங்கள் வரும் வேளையிலே கேட்கும் பாடல்களில் ஒளிபரப்புவது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் உங்களுக்கான பாடல்கள் வந்த வேளையிலே அதில் ஒரு பாடலை நீங்கள் வாக்களிப்பது சிறப்பு என்று எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம், இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார், இணைத்து விடுவோம் அவரை என்றால் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார். ஓடி வாருங்கள், இணையுங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் 12:55 நிமிடங்கள். எங்கே வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

நேற்றைய தினம் முதலாக வந்திணைந்த அற்புதமான பாடகர் எங்களுடைய கஸ்தூரி சயந்தன் அவர்கள் என்றும் வாக்களிக்க அழைத்து விட்டார். அங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து அந்த வாக்கு அந்த இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மகளே கஸ்தூரி, நீங்கள் இணையலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு புரிகின்றது. அந்த இலக்கத்தோடு மீண்டும் அழையுங்கள். உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம்.

0: நிகழ்ச்சியை நிறைவதற்கு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. வாக்குச்சாவடியிலிருந்து ஒளி எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. உறவுகளை வர இருப்பவர்கள் விரைந்து வாருங்கள். இப்பொழுது கஸ்தூரி, நீங்கள் மீண்டும் அழைக்கலாம். உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் அழைப்பு வந்தால் உங்களிடமிருந்தும் ஒரு வாக்கு கிடைக்கும் அல்லவா? 5 பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிபரப்பாகி கொண்டிருந்தன. அவற்றை கேட்டு அந்த 5 பாடல்களையும் இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடித்த பாடல் என்பதை வந்து எங்களுக்கு வாக்காக தர வேண்டும். அது இரகசியமான வாக்கெடுப்பாக இருக்கும். கவலைப்படுத்த வரையிலே ஓடி வாருங்கள். 647-8744-1515 என்ற எண்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. அதன் பின்பு எத்தனை வாக்குகள் எந்த பாடலில் கிடைத்திருக்கின்றன என்பதை எண்ணி வாக்கின் எண்ணிக்கையை பொறுத்து வெற்றி பாடல் அறிவிக்கப்படும். வணக்கம். வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அழகி ராசா அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றால் அவர்களும் வந்து வாக்களிக்கலாம். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது மகளே?
1: வெயில்.
0: வெயில் தான், மழை இல்லை. என்ன இடி இடித்து மழை பொழுது எல்லாம் நின்னாச்சு. தொடர்ந்து மழை பெய்தாலும் அது எங்களுக்கு விருப்பம் இல்லை தானே. இடையிடையே தான் பெய்ய வேண்டும். இப்படி வெயில் நன்றாக அடித்தா தான் மழையின் அருமை எங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? சரி, நேரத்தை கவனித்துக் கொண்டு நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள், வாக்களிப்பதற்காக.

வாக்களி திட்டு சென்று விட்டீர்களா சாந்தி? நீங்கள் பாடல் தெரிவு பாடல் தரவில்லை, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்ற பாடல் தரவில்லை, இருப்பினும் மீண்டும் அழையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இங்கே முதலாவது ஒளி பாய்ச்சப்பட்டிருக்கின்றது அன்பு உறவுகளே, நாங்கள் தொடர்வோம். இன்னும் 2 ஒளி இருக்கின்றது, அதற்கிடையிலே வருபவர்கள் வரலாம்.

0: இடையோ உனது இடையோ.
1: சாந்தி வாக்களித்து விட்டு உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டதால் தொடர முடியவில்லை போல் இருக்கின்றது. உங்களுக்கு விருப்ப பாடலை தரவில்லை. உங்களுக்கு வலைத்தளத்தில் வருவது கடினமாக இருந்தால் பாடலை எழுதிவிடுங்கள் மகளே. தளத்தில் நான் உங்கள் பாடல் ஒளிபரப்புவேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்பதற்கு ஒளிபரப்ப வேண்டும் அல்லவா? நேயர் விருப்பத்திலே அந்த பாடலை தாருங்கள். இப்போ இன்று அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகின்றன. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வாருங்கள்.

மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இப்பொழுது இரண்டாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு ஒளி மட்டும்தான் கிடைக்க இருக்கின்றது. அதற்கிடையிலே வந்து இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம். 647-8746-415 காத்து கொண்டிருக்கின்றது. சாந்தி அவர்கள் வந்து பாடல் தராது விட்டாலும் வாக்கினை தந்து விட்டது பெருந்தன்மை. எழுதிவிடுங்கள் சாந்தி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நாங்கள் ஒளிபரப்புகிறோம்.

ஒவ்வொருவரும் வந்து இணைந்து பேசி அதன் பின்பு வாக்குச்சாவடிக்கு சென்று இரகசியமான வாக்கினை பதிந்துவிட்டு மீண்டும் காற்றலைக்கு வந்து பேசி உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து சென்றால் உங்கள் பாடலும் இந்த நிகழ்ச்சியிலேயே உடனடியாக நேரடியாக ஒளிபரப்பப்படும்.

தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் பல்லவி சரணங்களை தொடர்ந்து இன்னும் சில வினாடிகளில் மூடுவதற்கு ஆயத்தம் ஆவார்கள். ஏனென்றால் எனக்கு ஒரு மஞ்சள் வெளிச்சம் கிடைத்திருக்கின்றது அங்கிருந்து. இன்னும் ஒரு ஒளி வந்தால் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று, நம் நிகழ்ச்சியில் வாக்குச்சாவடி மூடப்படும் என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 7

மூன்றாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அவர்கள் வாக்குச்சாவடியை சாத்திக் கொள்ளுகின்றார்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. திங்கள் தோறும் மலரும் கதம்பத்திலே ஒளிபரப்பாகும் பாட்டு சவாரி இன்று 150வது பாட்டு சவாரியாக ஒலித்துக் கொண்டிருந்து உறவுகள் வந்து வாக்களித்து வாக்குச்சாவடியும் இப்பொழுது அடைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். வாக்கு எண்ணிக்கை செய்யும் வேளையில் நாங்கள் பேசி மகிழ்ந்தபடி இன்று பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். வெகு விரைவில் உங்களுக்கு எந்த பாடல் அதிக புள்ளியை பெற்று வெற்றி பெறுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இணைந்து கொண்ட உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்து இன்றைய பதத்தை கண்டுபிடித்து வெற்றியாளராக இருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். இரத்தத்திலகம் பாடல் ஒன்று கேட்டீர்கள் அல்லவா? உங்களுடைய வெற்றி பாடலை இப்பொழுது உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

இனிமையான அந்த பாடல் இரத்து திலகம் திரைப்படத்திலிருந்து அன்று பாடிய பாடல். அந்த பாடலை இன்று கேட்டு மகிழ வேண்டும் என்ற எண்ணம் வந்த அன்பு கிருஷ்ணன் அவர்கள் வெற்றிப்பா இந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து வரியை தெரிவித்து வெற்றியை பெற்ற வேளையிலே இந்த பாடல் வெற்றி பாடலாக தாருங்கள் என்று கேட்ட வகையில் ஒலித்த வேளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே திங்கள் தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி என்று 150வது பாட்டு சவாரியாக ஒலிக்கின்றன. அந்த வேளையிலே அன்புடன் மகாலிங்கம் நீங்களும் வந்து ஒரு பாடல் தந்திருந்தீர்கள். இன்னும் எனது கருத்துக்கு வாக்குகளின் முடிவு கிடைக்கவில்லை. இந்த பாடலையும் கேடுவார் நீங்கள் மோனிகா என்று மோனிகா என்று வரிகளை சரியாக கூறாது விட்டாலும் பாடலை பிடித்து விட்டேன். ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் என்று கூறுகிறீர்கள். இதோ அந்த பாடல் கூலி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட வரியோடு ஆரம்பிக்கும் போல் தெரிகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

ஒவ்வொரு உறவினர்களும் வித்தியாசமான வகையிலே இசையை கேட்டு ரசிப்பதில் வல்லவர்கள். இந்த நேரத்தில் எந்த இசை வேண்டுமோ அந்த இசைக்கான பாடலை மனோநிலைக்கு ஏற்ப வகையிலே கேட்டு மகிழும் வேளையில் நீங்கள் கேட்கும் பாடல்களை முடிந்தவரை உங்கள் திருப்திக்காக நாங்கள் தந்து மகிழ்வதுண்டு. அந்த வகையிலே ஒழித்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரியிலும் நாங்கள் கேட்ட பாடல்கள் மறவாத பாடல்கள், நினைவில் நின்ற பாடல்கள் என்று வரிகளை தொடுத்து ஒரு புதுவிய விதத்திலே இந்த நிகழ்ச்சி முன்பு இசை தேடல் என்ற ஒரு தலைப்பில் வானரசி மீரா அவர்கள் எடுத்து வந்திருப்பார்கள் முன்பு. அது உருமாறு என்னுடைய படைப்பிலே பாட்டு சவாரி என்ற தலைப்பிலே முதல் வரி ஒரே வரியாக ஒரே பதமாக இருக்கும். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் பல படங்களில் இருந்து கிடைக்கும். பழைய புதிய படங்கள், இடைக்கால திரைப்படங்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்கும். அவற்றுள்ள எங்கள் ரசனை எங்கள் அந்த பாடலில் வரும் வரிகள், இசைகள், பாடகர்களின் குரல்கள், பாட்டின் கலங்கள், தளங்கள், இசையமைப்பாளர்கள் என்று பல அமைப்புகளை வைத்துத்தான் பல காரணிகளை வைத்து தெரிவு செய்வோம். அந்த வகையில் பாடல்களை கேட்டு ரசிக்கும் ரசிகர்களாகிய நீங்கள் பல குணாதிசயங்களை கொண்ட பாடல்களை கேட்டு மகிழ்வது உண்டு. அதிலே உங்களை கவர்ந்த பாடல் அழியாத காவிய பாடல்கள் வரிசையிலே பல உண்டு. அவற்றுள்ளே வரும் வேளையில் நீங்கள் அவற்றுக்கு தெரிவு அளித்து வாக்களித்து தெரிய வைக்கின்றீர்கள். அந்த வகையில் தான் இன்றும் ஐந்து பாடல்கள் தான் வளமை போல ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஐந்து உறவினர்களும் வந்து வாக்கினை தந்தீர்கள். அந்த ஐந்து உறவினர்களும் தந்த வாக்குகளை கொண்டு இன்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். 20-23 உறவுகளும் வந்து வாக்களித்த காலம் ஒன்று உண்டு. இன்று அவர்கள் எங்கே என்று ஒரு கேள்வி பிறக்கின்றது. மாற்றங்கள் பல உண்டு, வாய்ப்புகள் பல உண்டு. கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டியது எங்கள் கடமை. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு உங்களுக்கு விடை கிடைக்கும் என்று வெற்றி பாடல் எதுவென்று அறிய தருமென்று எண்ணுகின்றேன். அவர்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே மீண்டும் எங்களுடைய கிருஷ்ணனுடைய பாடல்தான் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து வாராயோ வான்மதி என்று ஆரம்பிக்கின்றது. வாராயோ வாராய் என்ற பதத்தோடு பாடலை கேட்டவளே அவருக்கு இந்த பாடல் நினைவுக்கு வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, உங்கள் அடுத்த பாடல்

வாராயோ நிகழ்வு வந்தால் வரலாம் என்றும் எண்ணுகின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் கருத்தில் கிடைத்த விடைகளை பார்த்து வாக்கு எண்ணிக்கையின்படி எந்த பாடல் இன்று முதலிடத்தை பெற்றிருக்கின்றது என்பதை அறியக்கூடிய வகையிலே மிகவும் பலமான ஒரு போட்டி, ஐவர்கள் வந்தாலும் சிறப்பான போட்டிதான், அந்த ஐவர்களும் தந்த பாடல்களுக்குள் ஐந்து பாடல்களும் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாசமலர் திரைப்படுத்து பாடல், அதைத் தொடர்ந்து வாராய் நீ வாராய் என்ற மந்திரி குமாரி திரைப்படுத்து பாடல், மீண்டும் வாராய் நீ என்று பாடும் போகன் திரைப்படுத்து பாடலும், அதைத் தொடர்ந்து வாராயோ வாராயோ காதல் சொல்ல என்ற பாடலும், வாராயோ வெண்ணிலாவே என்ற இனிமையான அந்த மிஷியம்மா திரைப்படுத்து பாடலும் போட்டிக்கு நின்றன. அந்த வகையிலே ஐவர் வந்து மகாலிங்கம், கிருஷ்ணன், ஷியாமலா, ஜோர்ஜ், சாந்தி ஆகியோர் இணைப்பு கிடைத்து வாக்கினை தந்தார்கள். பலருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்பது எனக்கு தெரிகின்றது. வாக்களிக்கும் வேளையிலே வாக்குச்சாவடியோடு ஒருவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவருக்கு தொல்லைபேசியாக மாறிவிட்டது. அவர் பாடல் எழுதி அனுப்புவார் என்று எண்ணிந்து அவர் அனுப்பவில்லை. பார்ப்போம், இன்னும் முடியவில்லை தானே. இப்பொழுது இடையிலே நான் உங்களுடைய வாக்கின் எண்ணிக்கையை கொண்டு இன்று எந்த பாடல் வெற்றி பாடல் என்று தெரிவிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். மிகவும் அற்புதம்தான் வந்த பாடல்கள், அத்தனையும் சிறப்பான பாடல்கள், பழைய புதிய பாடல்கள் இருந்தாலும் அந்த மூன்று பாடல்களுக்கு கடுமையான போட்டி இருந்தது. வாராய் என் தோழி வாராயோ என்ற பாசமலர் பாடலும், வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற மந்திரி குமாரி திரைப்படத்து பாடலும், வாராயோ வெண்ணிலாவே என்ற மிஸ்யம்மா திரைப்படத்து பாடலும் போட்டியில் நிற்கின்றன. ஏனைய இரண்டு பாடல்களும், வாராய் வாராய் நீ வாராய் வாராய் என்ற ஒரு பாடலும், வாராயோ வாராயோ காதல் சொல்ல என்ற பாடலும் கட்டுப்பணத்தை இழக்கின்றன. தேர்தலில் அவர்களுக்கு முதலிடத்தையோ ரெண்டாவது இடத்தையோ பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர்களுக்கு. அதனால் ஏனைய மூன்று பாடல்களும் போட்டியில் நிற்கின்றன. இப்பொழுது கேள்வி, இந்த மூன்று பாடல்களும் இத்தனை இடத்தை எது முதல், இது ரெண்டு, இது மூன்று என்று தெரிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. வந்த உறவினர்களோ குறைவாக இருந்தாலும் சிறந்த பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கின்றார்கள். இங்கே முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் மூன்று பாடல்கள் பெற்றிருக்கின்றன. முதலாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் மூன்று பாடல்கள் பெற்றிருக்கின்றன என்றால் எப்படி நீங்கள் கணித்துக் கொள்ளுகிறீர்கள், நினைத்துக் கொள்ளுகிறீர்கள், கற்பனை பண்ணி பார்க்கின்றீர்கள்? சரி, அப்படி பார்க்கும்பொழுது முதலாவது இடத்தையும் இரண்டு பாடல்களும் இரண்டாவது இடத்தை ஒரு பாடலும் பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் முதலாவது இடத்தை பெற்றது எந்த பாடல், இரண்டாவது இடத்தை பெற்றது எந்த பாடல், மூன்றாவது நான்காவது இடத்துக்கு இல்லை. இங்கே இரண்டாவது ஒரு புள்ளியை பெற்று ஒருவருடைய இதயத்தை கவர்ந்த ஒரு அற்புதமான பாடல், ஐந்தாவது வரிசையிலே நின்று பாடிய ஒரு குடும்ப பாங்கான ஒரு பாடல், வாராயோ வெண்ணிலாவே என்ற மிஷியம்மா திரைப்படுத்து பாடல் ஒருவருடைய இதயத்தை தொட்டு இரண்டாவது நிலையை பெற்றிருக்கின்றது. ஏனைய பாடல்களுக்குள்ளே இரண்டு பாடல்கள் இருக்கின்றது. முதலாவது வரிசையில் நின்று பாடிய பாசமலர் திரைப்படுத்து பாடல், அந்த பாடல் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடலும், இரண்டாவது நிலையிலிருந்து பாடிய பாடல் வாராய் நீ வாராய் என்ற மந்திரி குமாரி திரைப்படுத்து பாடலும் சரிவர புள்ளிகளை, இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றன. அத்தொல்லை மொத்தத்தில் இந்த மூன்று பாடலும் சிறந்த பாடல்கள் தான். சரி, இந்த முதல் இரண்டு பாடல் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடலை மகாலிங்கம் அவர்களும் எங்களுடைய ஜோர்ஜ் அவர்களும் வாக்களித்து முதலிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அதேவேளை கிருஷ்ணன், ஷியாமலா இருவரும் வாராய் நீ வாராய் என்ற பாடலுக்கு வாக்களித்து அதையும் முதலிடத்துக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றீர்கள். அதனால் இந்த இரண்டு பாடல்களும் இன்றைய பதிவிலே முதலாவது இடத்தை பெற்றதாக பதிவு செய்யப்பட்டு கலைக்குழுவினருக்கு அறிவிக்கப்படும். இரண்டாவது பாடல், இரண்டாவது இடத்தை பெற்ற வாராயன் தோழி வாராயோ வெண்ணிலாவே என்ற பாடலும் சலைத்த பாடல் அல்ல, அற்புதமான பாடல். பாடகர்களோ மிகவும் சிறந்த பாடல்கள் தான். அவர்களும் வித்தியாசத்தை உணர்வீர்கள். அந்த பாடலும் சிறந்த பாடல். இன்றைய தெருவுக்கு வந்த மூன்று பாடல்களும் புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. ஏனைய இரண்டு பாடல்களும் கூடாதென்றால் இல்லை, இன்றைய
பாட இணைந்த உறவுகளின் உள்ளத்தை தொடவில்லை என்றுதான் கூற வேண்டும்.

0: இந்த பாடல்களை படைத்துவிட்ட கலை குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் ஓடி வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை கடமை என்று வாக்களித்து சென்ற உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்கின்றேன். சியாமலாக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் கூறிய ஒவ்வொருவருக்கும் கூறுவேன், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று. அதே போன்று நீங்கள் வாக்களித்த பாடல்கள் வெற்றி பெற்றிருக்கின்றதானே ஐந்து பாடல்களும். சிறப்பு மக்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ சாந்தி அவருடைய பாடல் வரும் வரைக்கும் அடுத்ததாக வருகின்றது. இப்போ மகிழ்ச்சியில் இருக்கின்றார் சியாமலா போல் தெரிகின்றது. இந்த சிறந்த பாடலை தெரிவித்த உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து கொண்டு, சிறப்பான ஒரு பாடல் என்று என்னுடைய உள்ளமும் கவர்ந்த பாடலாக இருக்கின்ற ஒரு பாடல், சுதந்திரத்தின் தாயகத்தின் சுதந்திரமே என்ற பாடல், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து சியாமலா நீங்கள் கேட்ட வழி ஒலிக்கின்றது பாடல்.
1: சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதா எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதா எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பானே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால்

வீரத்தில் சிறந்த வீரம் மனோவீரம், மனத்தில் உள்ள வீரம்தான். களத்துக்கு நிலை கேட்ட மனநிலை கேட்டு வரிகள் தாங்கிய பாடலை தந்த மகளே ஷியாமலா, நன்றி அம்மா. உங்களுக்கு சிறந்த ஒரு பாடல், நல்லது ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். வந்தவர்கள் ஏனைய பாடல்களும் சிறந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தெரிவுகளில் நீங்கள் தந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையில் மகள் சாந்தியும் தனது பாடலையும் தந்துவிட்டார். எழுத்து மூலம் அவருக்கான பாடலும் கிடைக்கும். அடுத்து வரும் பாடல் எங்கள் நீண்ட கால உறவு. நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு இருந்தாலும் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று இல்லா கொண்ட ஒருவர் இல்லாது அது இல்லாது வாழ முடியாது என்ற எண்ணம் கொண்டவர் எங்களோடு இணைந்து கொள்ளும் வேளையில் தான் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் தமிழர்களோடு இணைந்து கொள்கின்றேன் உணர்வையும் தரக்கூடிய மொன்றியல் தமிழ் வானொலியில் நீண்ட கால உறவாக இருக்கின்றார் அன்பு மகன் ஜோர்ஜ். அவர் குவைத் நாட்டில் இருந்தாலும் இந்த அல்லோல கல்லோல காலங்களில் கூட அவர் அவதி நிலை உறாமல் இருப்பதற்கு ஆண்டவன் அருள் என்றும் அவருக்கு உண்டு. அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் இன்றைய நிகழ்ச்சிக்காக. தமிழா தமிழா என்ற ஒரு பாடலை ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்போமா ஜோர்ஜ்?

சிறப்பான ஒரு பாடல் கருத்தாளத்தோடு வந்து சென்றது என் உறவுகளே. உலகெல்லாம் பறந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழும் தமிழர்கள் தாங்கள் வாழும் நாட்டிலே எந்த இடத்திலும் தனக்கென தனி சுதந்திரம் இல்லாமல் இன்னொருவனுக்கு கீழேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அன்று தொட்டு இன்று வரை வந்த பாடல்கள் கூறுகின்றது என்னவென்றால், தமிழா தமிழா நாளை உனது நாளை என்று. அந்த நாளைத்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். அந்த நாளுக்காக நாங்கள் போராடும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு தமிழன் என்ற வகையிலே அரசியல் சட்ட ரீதியாக உதவி செய்ய முடியாத கையாலாகாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எந்த நாடு இந்த உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி நாட்டை வைத்து தன்னர் சாங்கத்தை செய்கின்றது? முடியவே முடியாது. அதற்குத்தான் எல்லோரும் போராடுகின்றார்கள். பார்ப்போம், ஏதோ ஒரு நாள் விடியத்தன் ஆண்ட தமிழன் தானே. அன்று ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ், ஒரு நிழலின் கீழ் எத்தனை வேந்தர்களாக காலங்காலமாக ஆண்டு வந்தார்கள். காரணம் இந்த காட்டி கொடுப்பு, தனக்கென்று வாழ்வது, பிரஜைகள் எதிர்பாராமல் இருப்பது, சுரண்டல்கள். இதனால் தான் தமிழன் கீழே சென்று விட்டார். ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போன்ற அரசுகளைத்தான் நாங்கள் அண்மையிலே கண்டோம். அன்று தனியாட்சியாக தனி பேரரசராக எத்தனை நாடுகளை வென்று, மேலை நாடுகளை கூட வென்று நிலைநாட்டி ஆண்ட அரசர்கள் வாழ்ந்த பரம்பரையில் வாழ நாங்கள் இன்று எங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாத கையாலாகாத அதிகாரங்களை வைத்து கொண்டிருக்கின்றவர்களாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். இது என்று மாறும், நாளை மாறும் என்று இந்த பாடலும் கூறுகின்றது. நன்றி ஜோர்ஜ். இது ஒரு நல்லதொரு பாடல் நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே தனக்கு வலைத்தளம் பலதாகி விட்டதால் இருப்பினும் எங்களுக்கு வாக்கினை தந்துவிட்டு வீடு சென்ற வேளையிலே மீண்டும் அவர் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். அன்பு மகள் சாந்தி, உங்களுடைய பாடலை தருகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அந்த பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் தந்த பாடல் தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நீராளி மண்டபத்தில் என்ற முதல் வரியை கொண்ட பாடல். இதோ அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடலும் ஒலித்து ஓய்ந்தது. அன்பு உறவுகளே, பாட்டு சவாரி 150 இந்த 150வது நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று வந்து இணைந்த மகாலிங்கம், கிருஷ்ணன், சியாமலா, ஜோர்ஜ், சாந்தி, நீங்கள் கரம் கொடுத்து வந்து இணைந்து உங்கள் கருத்தை கூறியதோடு அல்லாமல் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே சிறந்த பாடல்களையும் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை வலுவோடு கொண்டு வந்து நிறைவேற்ற உதவியாக இருந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீடித்து நேரத்தை மணி நிமிடங்களை நீடித்து கொடுத்த அன்பு வானொலிக்கு வானரசி மீரா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும் என்று ஓடி வந்தவர்களுள் அன்பு உறவு காயத்ரி அவர்கள் இணைந்து விட்டு அவருக்கு இணைத்த கிடைக்கவில்லையோ என்னவோ, அவர் மீண்டும் தொடரவில்லை. ஆனால் புதிய நிகழ்ச்சி அல்லவா, அதனால் அவர் தடுமாறிவிட்டாரோ தெரியவில்லை. ஆனால் வந்திருந்தால் அவர் மூலம் நல்லதொரு பாடலையும் கேட்டிருக்கலாம் சொந்த குரலில். நன்றி அவர்களுக்கு கூறுவோம். இணைவதற்கு முயன்றதற்கு எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சிக்கு வர முடியாதவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், காரணங்கள் பல இருக்கலாம், இருப்பினும் வாக்களிப்பது எங்கள் கடமை என்ற ஒரு உணர்வு வேண்டும். அதை நாங்கள் எங்கள் சொந்த வாழ்க்கையில், எங்களுடைய அரசியலில் கூட நாங்கள் அதனுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது சாந்தி அவர்கள் தன்னுடைய நன்றியை எழுதியிருக்கின்றார். பாடலை தந்ததுக்கு நன்றி என்று எல்லோரும் நீங்கள் எழுதிய வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியில் சிறந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று அமைவதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் வணங்கி அவருக்கு நன்றி கூறி பணிவு கூறும் வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் காண வைத்த அன்னை தமிழ் இவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்களுக்கும் என் வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனிடம் இருந்த கரம் கூப்பிய வேளையிலே அமைதியும் சாந்தியும் வேண்டும். அல்லலுற விட வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய பாட்டு சவாரி 150. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறும் வேளையிலே வாழ்வோம் தமிழோடு சுதந்திரம் பெற்று என்று கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.